0: காலே இல்ல.
1: அது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் பிறந்த நாள் ஒண்ணு
0: ஆறு வயசுங்கிற பையன் எங்க போது பாத்து
1: நான் என்ன செய்யறது
0: போமா போ, எனக்கு சீக்கிரம் கல்யாணம்
1: பண்ணிட்டு
0: போறோம் கை தட்டுறேன்.
1: சரிமையா, பட்டணத்துல இருக்கிற பிக்காரங்களை பத்தி வேணும்னு காலி பார்த்தா அப்படி வச்சு அது அவனுக்கு திருடுமே சொல்லி. அது காலி வண்டில நம்ம கருப்பாண்டி அதுக்குள்ள சுண்டல போட்டு வச்சிருக்கான். அந்த பிக் பாக்கெட் காசு இருக்குன்னு கையா ஒரே போடு.
2: இது நூதனமோ நடைபெறுவதால் பயணிகள் தங்கள் பொருள் பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளும்படி கொள்ளப்படுகிறார்கள்.

0: உடம்பு சரியில்லையா?
1: ஆனா நீங்க வேற ஒண்ணுக்கு போய் நாளாச்சு, இதுக்கு போய் நான் ஒண்ணுக்கு இருக்க முடியுமா? இத வச்சிட்டு போலாம்னா இதுல வேற மதிப்பா ஜாமா வேற இருக்கு, திருடங்க வரை சாஸ்திருக்காங்க.
0: நானும் காலில இருந்து ரெண்டு கிலோமே இந்த பொட்டிய காத்து கிடங்க.
1: அந்த பெட்டியை பாத்துக்குங்க, நான் போய் ஒண்ணுக்குறேன்.
0: அதுக்காக நான் பாத்துக்கிறேன்.
1: அண்ணா தேங்க ஊட்டி பாத்திரம்.
0: நீங்க தைரியமா போங்க.
1: கோயம்புத்தூர் போகணும்.
2: கோயம்புத்தூருக்கு போனோமா? சென்ட்ரல் ஸ்டேஷன் போ. நீ உடுற கதைக்கு ஜெயிலுக்கு தான் போவோம்.
1: வகுத்துல போக இப்படி செஞ்சிட்டேன், இனிமே செய்யவே மாட்டேன்.
0: நீங்க
1: போய் பிடிச்சு சொல்றீங்க.

0: ஆள் அப்படியே மாத்தி கொண்டா, நம்மளே பார்த்தாலும் நம்ம கூட நாகரடி பார்த்தா நவாப் நார்களா நவாப்பே யாரும் இல்ல, இதுல நாக்கா கண்டுபிடிக்க போறாங்க, முதல்ல இவங்களை தயார். நான் சொல்ற மாதிரி கேட்கணும், முதல்ல நான் சொல்றது நீங்க எல்லாம் கேளுங்க, கேட்டீங்கன்னா கடைசியில தான் பிக்கல் கொடுப்பேன். நான் 1000 சொன்னா நீ எவ்வளவு சொல்லணும்?
1: நாங்க சைபர் தான் சொல்லுவோம்.
0: 2000 சொல்லணும், 2000. நீ என்ன சொல்லணும்?
1: 1000 சொல்லுவே.
0: நீ 4000 சொல்லணும்,
2: 4000.
0: என்ன சொல்லணும்? 6000. அறிவாளி, உனக்கு 2 பிஸ்கி. நீ என்ன சொல்லணும்?
3: 8000.
0: நீ என்ன சொல்லணும்? 10000. நான் ஸ்பீட் சொன்னா நீங்க நிறுத்தி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணுங்க.

0: மைசூர் சிங்கா ஹைதர் அலி மகாராஜா உட்கார்ந்து சேர்ந்தது
1: உண்மையாவா?
0: நான் என்ன போய் சொல்றேன், அதுவும் உட்கார்ந்துருக்காரு பாருங்க. ஹைதர் அலி அரனுக்கு பேரனுக்கு பேரன் செலவழுதா, அவருக்கு பணம் கொஞ்சம் உட வீட்டுல ரேஷன் பரி, அதனாலதான் எனக்கு வந்து
1: இதெல்லாம் எவன் வாங்குவான்,
0: எவன் வாங்குவானா? இங்க வந்திருக்குன்னு தெரிஞ்சாலே போதும். அங்க பாருங்க அரசு ஜமீன்தாரு, அவன் சேக்கு இருக்கிற பாயி பஞ்சாப் சிங். இப்ப விட்டு பாருங்க,
1: இரியா அவசப்படாத, ஒரிஜினலா டூப்ளிகேட்டா சொண்டாமா? அம்மா கிளாஸ்
2: செக் பண்ணிட்டு
1: நகலையும்
2: தெரிஞ்சது நோட உருவிச்சு வாங்க.
1: செக் பண்ணாதான் இங்க கவனி, இதை செக் பண்ணுமா?

0: புனித சத்தம் கேக்கு.
1: என்னம்மா செக் பண்ணி
2: பாத்துட்டியா? சேர்த்தா சார்.
1: ரூபாய் 1000,
0: 2000, 4000, 6000, 8000, சிம்பிள் ஜிபியாச்சு.
1: பத்தாயிரம் அதே அவன் கிட்டே கொடு.
0: நீ கிட்ட அப்புறம் தெரியும்.
1: 1000, 1000, 1000, 8000, 14000, 14000, 20000, 20000, 1000, 2000, 3000, 4000, 3000. என்னக்கா விளையாடுறீங்களா? என்னையா இது? 1000
0: ஆரம்பிச்சு.
1: ஐயா பைத்தி எங்க ஒரு 40 பக்கம் நோட் கொடு. இந்த முகத்தை தொடச்சு தலைய வாரி. நான் யார பண்றனோ மாம் கூப்பிடு, யார் பண்றனோ மச்சான் கூப்பிடு. உங்க அப்பா தான்
2: அம்மா சௌக்கியமா? ஏண்டி உங்க அப்பா சுத்த 2 வருஷம் அது? உங்க அப்பா சுத்தம் கேக்குறாரு அதானே?
0: சத்தம் சௌக்கியமா, மாமா சௌக்கியமா, அச்சா சௌக்கியமா, அம்மா சௌக்கியமா.
1: என்ன நீங்க ரெண்டு பேரும் அண்ணன் நீங்க? உன்ன மகரா உன மச்சாங்கரா? யார் யாருங்களா?
0: சாரு புரியுது.
1: டே டே டே டே கொஞ்சம் குடுறா, கொஞ்சம் கொஞ்சம்

0: ஆமா சும்மா நான் கன்ஃபார்ம் முடிச்சாமா எனக்கு போடுங்க நாம எல்லாம்
1: வீட்டுக்காரர் யாரு வேற கந்தசாமி மாமா முனிசாமி மாமான் கூட்டி அலையிற யாரு
2: ரெண்டு பேரு
3: முனிசாமி மகன் எந்த கந்த மகன் எந்த முனிசாமி மகன் நீ வரேன்

0: எத்தனை பண்ணிருந்துச்சு?
1: ரெண்டு.
2: சூரக்கோட்டசாமி கல்யாணம் போய் 100 ரூபா.
3: சிக்கல்
2: எவ்வளவா? ஐயோ சொல்ல,
4: தேங்க
2: நல்லா இருக்குல்ல, பூட்டு நல்லா இருக்க, எங்க ராவணது?
4: இது பாண்டியர்டு, இதெல்லாம் ராஜசரி.
2: யார் அந்த தாடிக்காரர்? ஓ, தாத்தா வரட்டும். தாத்தாக்காரு என்னோட அப்பா வரட்டும்.
5: அது ஏமா? அதுக்கு பச்சிட்டப்ப,
2: அதுக்கு பக்கத்துல
5: என் பொட்டி,
2: அதுக்கு பக்கத்துல
5: என் சின்ன.
2: ஆஹா, ரொம்ப அழகா இருக்காங்க.
5: சேர்த்து பிஞ்சு என் ஃப்ரெண்டுங்க அதை கேட்டானுங்க. உன் தோலை ஊட்டு
4: தண்ணி கொண்டா
5: பெரியாரு. யாரா ரெண்டு டூயட் பாடி பண்ணிருந்தாங்கன்னா நீங்க எல்லாம் மறந்துருக்க
2: மாட்டீங்க. தண்ணி தெரியாம சொல்லிட்டு என்ன வந்துட்டிருந்தேன்.
5: சரி சொல்லிட்டு விடு,
2: என்ன விக்கல் இல்லையே,
5: நின்னு போச்சா? இப்பதானா நீங்க தண்ணி குடிக்கணும். இதோட எதனா பெருசம்
2: தண்ணி எனக்கு இருக்கு.
5: நைட்டு வலிச்சிட்டு இப்படிதான் இருக்கும். குடி
2: குடுறே. மாட்டிக்கிட்டா பகையா? மாட்டிக்கிட்டான் மாட்டிக்கிட்டு மாட்டான். மாட்டிக்கிட்டா?
5: மாட்டிக்கினானா? இல்லைங்க, மாட்டிக்கணும். அதான் மாட்டி சொல்லுவான்.

பின்னாங்க.

0: வக்கீல் வரதராஜன் எழுதி கொடுத்தது. இனிமேல் 5 வயது குழந்தையில இருந்து 5 வயது தாய்க்குல வரைக்கவே மாட்டேன். 51 ஐயோ அதுக்கு அடிப்பானுங்க, புரிஞ்சிட்டாங்க. இதுக்கு எத்தனை சரியோ அப்படின்னு அறிவாக்கி வந்திருக்கேன்.
1: அது இந்த காலை கட்டினோட செலடா.
2: நல்லது என் அன்புகளே, இதுவரை நேரமும் தமிழ் வானொலி சிறி சிறியோடு இணைந்திருந்தீர்கள். விடுத்துக் கொள்ளப் போகிறோம். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற பிரியமுடன் நன்றி வணக்கம்.

இனி தொடர்வது மும்மத பாடல். முதலில் இந்து பாடல்களை கேட்கலாம். புதன் தலமான திருவெண்காடு ஸ்வேதாரண்யர் கோவில் சீர்காழி அருகில் உள்ளது. இங்குள்ள அகோரமூர்த்தி சன்னதி சிறப்பு மிக்கது. மருத்துவாசுரனை அடக்குவதற்காக சிவன் முகத்திலிருந்து தோன்றியவர் இவர். இவரது வீர கோலம் காண்போரை மெய்சிலிர்க்க வையும். சிவனின் 64 வித வடிவங்களில் அகோரமூர்த்தி 43வது கோலமாகும். அகோரம் என்றால் கடுமையான வார்த்தை இல்லை, கோரம் என்றால்தான் அசுத்தமான முகம் என்று பொருள். அகோரம் என்றால் அழகான முகம் என்று அர்த்தம். சரணடைந்தவர்களை காப்பதில் இவருக்கு நிகர் இவரே என்பதால் அகோரமூர்த்தி எனப்படுகிறார். மூலவர் உற்சவர் இருவருமே இடது காலை முன்வைத்து வலது காலை அடியெடுத்து வைப்பது போல தன் நடையழகை காட்டும் விதமாக சிலைகள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஒவ்வொரு ஞாயிறு இரவும் 12 மணிக்கும் இவருக்கு சிறப்பு பூஜை நடைபெறுகிறது. திருமாலின் அம்சமாக கருதப்படுவது நெல்லி மரம். மகாலட்சுமி வாசம் செய்வதாக கருதப்படும் இதற்கு ஹரிபலம் என்றும் பெயர் உண்டு. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் துவாதசி பாரணையில் அதாவது உணவில் நெல்லிக்காயை உணவில் சேர்ப்பது அவசியம். நெல்லி மரத்தடியின் நிழலில் வழங்கும் தானத்திற்கு பலன் அதிகம் என்பர். நெல்லி இலையால் விஷ்ணுவை பூஜித்தாலும் நெல்லிக்கனியை பிரசாதமாக படைத்தாலும் வீட்டில் செல்வ வளம் பெருகும். வீட்டில் ஒரு நெல்லி மரம் இருந்தால் அந்த வீட்டுக்கே பெருமை தரும். சீதை கேட்ட மானை தேடி ராமன் சென்றார். அவரை நீண்ட நேரமாக காணாததால் லக்ஷ்மணர் ராமனை தேடி புறப்பட்டார். அதற்கு முன் தன் அம்பினால் தரையில் ஒரு வட்டமிட்டு இதை தாண்டக்கூடாது என்று சீதையை எச்சரித்து சென்றதாக சொல்வர். தாண்டக்கூடாது என்று எச்சரித்து சொன்னதாக செல்வர். இதற்கு லக்ஷ்மண ரேகை என்று பெயர். ஆனால் இந்த செய்தி வால்மீகி ராமாயணத்திலோ அல்லது கம்ப ராமாயணத்திலோ இடம்பெறவில்லை. செவி வழி கதையாக மக்கள் மத்தியில் இது கூறப்படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ராவணன் துறவி வேடம் அணிந்து சீதையிடம் பிச்சை கேட்டான். அவள் கோட்டை தாண்டி ஆபத்தில் சிக்கினாள். இலங்கைக்கு கடத்தப்பட்டாள். மூலநூலில் இல்லாவிட்டாலும் கூட பெண்கள் தங்களின் வரம்பு அறிந்து விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்பதை உணர்த்தும் விதத்தில் இந்த சம்பவம் ராமாயணத்தில் சேர்க்கப்பட்டுள்ளது. இணைந்திருங்கள், இப்பொழுது இந்து பாடல்கள் கேட்கலாம்.

காயத்ரி மந்திரம் பற்றி மகான்கள் கருத்து. ஆவணி ஆவட்டத்திற்கு மறுநாள் காயத்ரி ஜபம் செய்யப்படும். கிருஷ்ணர் கீதையில், நதிகளில் நான் கங்கையாகவும் மலைகளில் விந்தியமாகவும் மந்திரங்களில் காயத்ரியாகவும் இருக்கிறேன் என்கிறார். காயத்ரி மந்திரத்தை மந்திரங்களின் கிரீடம் என்கிறார் சுவாமி விவேகானந்தர். ஜே பி எஸ் ஹால்டேன் என்ற விஞ்ஞானி இந்த மந்திரம் ஒவ்வொரு ரசாயன கூடங்களின் வாயில் கதவிலும் பொறிக்கப்பட வேண்டும் என்கிறார். ராமகிருஷ்ணர் கூறுகையில், பெரிய பெரிய கடும் தவ முயற்சிகளில் மனிதர்கள் ஈடுபடுவதை காட்டிலும் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பது மிகப்பெரிய சாதனையாகும். இது மிக சிறிய மந்திரம்தான், ஆனால் மிக மிக சக்தி வாய்ந்தது என்கிறார். ஞானி ஆர்தர் கோயஸ்டர் என்பவர், காயத்ரி மந்திரம் 1000 அணுகுண்டுகள் வெடித்தால் வெளிப்படும் சக்திக்கு சமமானது என்கிறார். காந்திஜியோ, யார் ஒருவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கிறாரோ அவர் நோய்க்கு ஆளாக மாட்டார் என்கிறார். இதன் பலன் என்ன? காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் கம்பீர தோற்றம், தரமான பேச்சு, வறுமை குறை நீங்குதல், பாதுகாப்பு, கண்ணில் அறிவொளி வீசுதல், அபாயம், தேவையற்ற சூழ்நிலைகளில் நீங்குதல், நரம்புகளும் சுரப்பிகளும் ஊக்குவிக்கப்படுதல், எந்த சூழலிலும் அமைதியாக இருத்தல், நற்செயல்களில் ஈடுபடுதல் ஆகிய பலன்கள் உண்டாகும். மேலும் இது வாழ்க்கையில் குறுக்கிடும் தடைகளை நீக்கும், மூளையை பிரகாசிக்க வைக்கும், உள் உணர்வினை தெளிவாக்கும், நம்மை பற்றிய உயர் உண்மைகள் தெரிய வரும். இதை எத்தனை தடவை ஜபிப்பது? காயத்ரி மந்திரத்தை காலை 4:30 மணி முதல் சொல்ல துவங்க வேண்டுமாம். 108 முறை ஜபிப்பது மரபு. மாலையில் விளக்கேற்றியதும் இதே போல ஜபிக்கலாம். இந்த மந்திரத்தின் பொருள் என்ன என்று பார்க்கலாம். வேதத்திலிருந்து வந்த அனைவருக்கும் பொதுவான மந்திரம்தான் காயத்ரி மந்திரம். ஓம் பூர்புவஸ்வஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாத் என்ற இந்த மந்திரத்திற்கு, நம் புத்தியை இயங்க செய்யும் பரமாத்மாவை நாம் வணங்குவோம் என்பது சுருக்கமான பொருள். இந்த மந்திரம் விஸ்வாமித்திரரால் கண்டுபிடிக்கப்பட்டது. சூரிய பகவானை நோக்கி வழிபடுவதாக இம்மந்திரம் அமைந்துள்ளது. இது மிக அதிக சக்தி கொண்டது. அதிர்வுகள் மூலம் ஆக்கப்பூர்வ சக்தியினை ஏற்படுத்தக்கூடியது. வேதங்களின் தாயே காயத்ரி தேவி. காயத்ரி மந்திரம் சொல்லப்படும் இடங்களில் இந்த தேவி இருப்பாள். இவளுக்கு சாவித்ரி, சரஸ்வதி என்ற பெயர்களும் உண்டு. 5 புலன்களின் அதிபதி இவள். சாவித்ரி என்பது உண்மையை குறிக்கிறது, சரஸ்வதி வாக்கின் அதிபதி. ஆக உண்மையான சிந்தனை, சொல், செயல் இவற்றினை குறிப்பதாக அமைகிறது காயத்ரி மந்திரம். இது வேதத்தின் சாரம். இதனை முழு கவனத்தோடு காலை மாலை இருவேளையிலும் சொல்லலாம். இதனை சொல்லதால் மனம் சுத்தமாகும், தீய எண்ணங்கள் கவலைகள் நீங்கும், மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள் என்கிறார்கள். ஒரு பாடலை கேட்போமா?

அடுத்து தொடர்வது கிறிஸ்தவ பாடல்கள். கஷ்டப்படுவோரில் பலர் அதில் இருந்து மீளும் வழியை பற்றி சிந்திக்காமலும் தங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைக்க கடவுளிடம் வேண்டாமலும் தற்கொலைக்கே முயற்பவர்கள். ஒரு குடும்பத்தில் கஷ்டம் தாண்டவமாடியது. அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஏதாவது கடைப்பக்கம் போனாலே உரிமையாளர்கள் முகத்தை திருப்பிக் கொள்வார்கள். இதையும் மீறி அந்த குடும்பத்தைச் சேர்ந்த சிறு பையன் ஒருவன் பசி தாங்காமல் ஒரே ஒரு ரொட்டி மட்டும் கடனுக்கு கேட்டான். அந்த வியாபாரியோ பையனுக்கு திருட்டு பட்டம் கட்டி உதைத்து அனுப்பிவிட்டான். இதை தாங்க முடியாத அந்த குடும்பத் தலைவி அந்த சிறுவனுடன் தற்கொலைக்கு முயன்றாள். அதை பார்த்துவிட்ட பக்கத்து வீட்டிலுள்ள இரக்கமுள்ள ஒரு ஏழை பெண், இது என்ன கோழைத்தனம், கஷ்டம் வந்தால் போராட வேண்டும், நான் கணவனை இழந்தவள், இரண்டு குழந்தைகளை வளர்க்க வீடுகளில் பாத்திரம் தேய்க்கிறேன், கிடைப்பதை கொண்டு சாப்பிடுகிறேன், என்றேனும் ஆறுதல் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் இயேசுவிடம் தொடர்ந்து ஜபிக்கின்றேன் என்று கூறி பைபிளில் உள்ள ஒரு வசனத்தை சொல்கிறாள் அந்த தாய். இணைந்திருங்கள், ஒரு பாடலுக்கு பின் அந்த பைபிள் வசனத்தை அறிந்து கொள்வோம்.

பைபிளில் சொல்லப்பட்டுள்ள வசனம் ஒன்றை சொல்கிறேன் கேள். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை தோத்திரத்துடன் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருந்தது. உங்கள் கஷ்டத்தை கடவுளிடம் விட்டுவிடுங்கள். உன் கணவனும் நீயுமாய் சேர்ந்து உழையுங்கள். குழந்தைகளை காப்பாற்றுங்கள். என்ன வேலை என சிந்திக்காதீர்கள். கிடைத்த வேலையை செய்து குறைந்த வருமானத்தில் காலம் கழிக்க பழகுங்கள். தேவன் நன்மையை விரைவில் தருவார் என்றாள். ஆம், இன்பம் துன்பம் இரண்டுமே கடவுளால் தரப்பட்டவைதான். அவற்றை ஏற்று துன்பங்கள் குறைய அவரையே ஜெபிக்க வேண்டும். கடவுள் வைக்கும் தேர்வில் வெற்றி பெற வேண்டும். நம்பிக்கை அவசியம் வேண்டும். மனிதர்கள் எந்த செயலை செய்தாலும் நம்பிக்கையுடன் செய்தல் வேண்டும். நம்பிக்கை இல்லாமல் செய்யப்படும் எந்த செயலும் நிச்சயமாக வெற்றியடையாது. நம்பிக்கையின் அவசியம் பற்றி இயேசுநாதர் உதிர்க்கும் முத்தான மூன்று பொன்மொழிகள் இதோ. நீங்கள் நம்பிக்கையுடன் ஒரு மலையை பார்த்து கடலில் பெயர்ந்து விழு என்றாலும் அப்படியே நடக்கும். நீங்கள் அனைவரும் உள்ளத்தில் வலிமையையும் உறுதியையும் கொண்டிருங்கள். நம்பிக்கை இல்லாத இதயம் உள்ளவன் கடவுளை விட்டு விலகியிருக்கிறான். இத்தகைய இதயம் உங்களில் எவருக்கும் இராதபடி பார்த்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு பாடலை கேட்கலாம்.

இனி தொடர்வது இஸ்லாமிய பாடல்கள். இப்ராஹிம் நபி செய்த தியாகத்தை நினைவு கூர்ந்துதான் அந்த நாளை தியாக திருநாள் என்றும் பக்ரீத் என்றும் உலகம் முழுக்க இருக்கும் முஸ்லீம்கள் அனைவரும் கடைபிடிக்கின்றனர். இதை ஒரு பண்டிகையாக கொண்டாடுகிறார்கள். உள்ளத்தில் ரகசியங்கள் அனைத்தையும் ஊடுருவி அறியும் வல்லமை பெற்ற இறைவனிடத்தில் மன தூய்மை கொண்டு எல்லா வழிபாடுகளும் அங்கீகரிக்கப்படும் என்பதற்கு நபியே, நீர் கூறும் நிச்சயமாக என்னுடைய தொழுகையும் என்னுடைய தியாகமும் என் வாழ்வும் என் மரணமும் உலகத்தை படைத்து பரிபாலிக்கும் இறைவனுக்கே உரியவை என்னும் திருக்குரானின் வசனமே ஆதாரம். இணைந்திருங்கள், ஒரு பாடல் கேட்கலாம்.

இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒவ்வொன்றும் ஒரு விதத்தில் சிறப்புக்கு உரியவை. புனித ஹஜ் கடமையாவது எல்லா விதத்திலும் சிறப்பானது, வித்தியாசமானது. முறையாக மேற்கொள்ளப்படும் புனித ஹஜ் ஹாஜிகளின் வாழ்க்கையில் பெரிய திருப்பு முனையாக அமைவது உறுதி. இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, தியானம், பிரார்த்தனை, தியாகம், சகிப்புத்தன்மை, விட்டு கொடுத்தல், அடக்கம், பணிவு, எளிமை, மார்க்கப்பற்று, முன்னோர்கள் மீதான மதிப்பு, நுகர்வோர் பற்றிய மதிப்பீடு, சக மனிதர்கள் மீது பச்சாதாபம், இன, மொழி, பிராந்திய வேற்றுமைகளை மறத்தல், படைத்தவனே நிஜம், மற்றதெல்லாம் மாயை என்ற ஆன்மீக உணர்வு, இப்படி ஏராளமான உயர் கோட்பாடுகளின் சங்கமமே புனித ஹஜ் பயணமாகும். இணைந்திருங்கள், ஒரு பாடலை கேட்கலாம்.

அனைவருக்கும் இனிய வணக்கம். இது MTR நேரம். உங்களுடன் காற்றலையில் நான் மதுரையில் இருந்து அனுசாத்தப்பன். முதல் நிகழ்ச்சி நமது சிந்தனைக்கு. புகழ்ச்சி இகழ்ச்சி இரண்டையும் சமமாக கருதுங்கள். அதுவே மன அமைதிக்கான வழி. மனம் இருப்பவனுக்கு மான உணர்வும் தனம் இருப்பவனுக்கு தான சிந்தனையும் இருக்க வேண்டும். தீமை செய்ய மனிதன் அஞ்ச வேண்டும். மனிதன் உயர்வதும் தாழ்வதும் அவரவர் எண்ணத்தை பொறுத்தே அமைகிறது. செய்த தர்மத்தின் பலன் இப்பிறவி மட்டுமல்லாமல் மறுமையிலும் துணையாக நிற்கும். எளிமையாக வாழ முயலுங்கள். தேவையை குறைத்துக் கொள்வதே நிம்மதிக்கான வழி. தற்பெருமை கொள்ளாதீர்கள். நான் சிறியவன் என்று எப்பொழுதும் எண்ணுங்கள். அன்பால் பிறரை திருத்த முயலுங்கள். கடமையில் ஆர்வமுடன் ஈடுபடுங்கள். ஓய்வு நேரத்தையும் பயனுள்ள வழியில் செலவழியுங்கள். நியாயமான வழியில் பணம் தேடுங்கள். பிறருக்கு இயன்ற உதவியை செய்ய முயலுங்கள். பிறரது குறைகளை பொருட்படுத்தாமல் அவர்களிடம் உள்ள நல்ல அம்சங்களை பாராட்ட பழகுங்கள். உலகத்திற்கு மூல காரணமாக விளங்கும் கடவுளை அறிவது ஒன்றே நிரந்தர இன்பத்தை தரும். பணம் பதவியால் கிடைக்கும் இன்பத்தை விட அதை காப்பாற்றிக் கொள்ளத்தான் மனிதன் அதிகம் துன்பப்பட வேண்டியது இருக்கிறது. மனம் அன்புமயமாகிவிட்டால் யாருக்கும் தீங்கு எண்ணாத நற்குணம் உண்டாகும். பொருளாதார நிலைக்கேற்ப தினமும் தர்மம் செய்யுங்கள். குறைந்தபட்சம் ஒரு ஏழைக்காவது கைப்பிடி அளவு அரிசி கொடுங்கள். இரவு தூங்கும் முன் அன்றன்று நடந்த நன்மை தீமைகளை மனதில் அலசி ஆராய்ச்சி செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் 2 நிமிடமாவது கடவுளை பக்தியுடன் வழிபடுங்கள். அக்கம் பக்கத்தினரோடு நட்புடன் பழகுங்கள். பறவை விலங்கு என எல்லா உயிர்களையும் நேசியுங்கள். இணைந்திருங்கள். ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.

நீங்கள் இணைந்திருப்பது எம்டிஆர் எஃப்எம். இது உலக தமிழர்களின் வானொலி, இணைய வானொலி, இனிய வானொலி. இது எம்டிஆர் நேரம், தகவல் அறியும் நேரம். இது குங்குமப்பூ. இது தென்மேற்கு ஆசியாவை தாயகமாக கொண்டது என்றாலும் முறையாக கிரீஸ் நாட்டில்தான் முதலில் பயிரிடப்பட்டது. இத்தாவரத்தின் உலர்ந்த பூதான் மருந்து, உணவுப் பொருளாக பயன்படுகிறது. மணம் மிக்கது. லத்தீன் வார்த்தையான சாஃப்ரனம் என்னும் வார்த்தையில் இருந்துதான் சாஃப்ரான் வந்தது. ஒரு சிலர் அரபி வார்த்தை ஜஃபரான் இருந்து வந்திருக்க வேண்டும் என்றும் நம்புகிறார்கள். ஜஃபரானுக்கு அரபு மொழியில் மஞ்சள் என்று பொருள். ஈரானில் வரலாற்றுக்கு முந்தைய காலகட்ட ஓவியங்களில் குங்குமப்பூவை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுமேரியர்கள் மருந்து பொருளாக பயன்படுத்தி உள்ளனர். பழைய பாரசீகத்தில் நெசவு தொழிலில் குங்குமப்பூ நாரிலிருந்து ஆடைகள் தயாரித்திருக்கிறார்கள். இதிலிருந்து தயாரிக்கப்படும் வாசனை திரவியங்கள் மருந்து பொருளாகவும் குளியலுக்காகவும் பயன்படுத்தப்பட்டன. தற்காலத்திலும் துணிகளுக்கு சாயம் ஏற்றவும் வாசனை பொருளாகவும் இந்தியா, சீனா நாடுகளில் பயன்படுத்தப்படுகிறது. இது ஒரு பூச்சிக்கொல்லியாகவும் பயன்படுகிறது. 90% குங்குமப்பூவை ஈரான் தான் உற்பத்தி செய்கிறது. ஊதாவும் நீலமும் சேர்ந்த கலரில் உள்ள பூக்கள் பூ மலர்ந்த பிறகு 3 சூலக முடிகளே இருக்கும். இதையெல்லாம் ஒவ்வொரு பூவிலிருந்தும் சேகரிப்பார்கள். இதனால் சுமார் 450 கிராம் கிடைக்க 80,000 மலர்கள் தேவைப்படுகின்றன. எனவே இதனுடைய விலையும் கூடுதல். நிறைய கனிமச்சத்து பொருட்கள் நிறைந்துள்ளது. அதாவது கால்சியம், பொட்டாசியம், மாங்கனீஸ், இரும்பு, தாமிரம், செலினியம், மெக்னீசியம் மற்றும் துத்தநாகம் அடங்கியுள்ளது. முக்கிய விட்டமின்களான ஏ, சி, ஃபாலிக் ஆசிட் குங்குமப்பூவில் அடங்கியுள்ளன. இந்தியாவில் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் இந்த பூ விளைகிறது. இணைந்திருங்கள். இது எம்டிஆர் எஃப்எம்.

0: ஆரோக்கிய குறிப்புகளும் நலம் பேணும் நேரமும். உலகில் அதிகம் விளையும் தானியம் எது? உயிரி எரிபொருளினால் உலகிலேயே அதிகம் விளைவிக்கப்படும் தானியமாக மக்காச்சோளமே உள்ளது. கோதுமைதான் முதலிடத்தில் இருந்தது, அந்த இடத்தை மக்காச்சோளம் இப்பொழுது பிடித்துள்ளது. இந்தியாவில் மக்காச்சோளத்தின் இலைகள் தான் பாரம்பரிய சூயிங்கமாக பயன்படுத்தப்பட்டது. உலகின் மக்காச்சோள உற்பத்தியில் பெரும் பங்கு கால்நடைகளுக்கு உணவாகிறது, மீதி உயிரி எரிபொருள்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. மக்காச்சோளம் மட்டுமே ஒரே உணவுப் பொருள் என்ற நிலை ஏற்பட்டு வருவதால் பிற விவசாயிகள் மக்காச்சோள எதிர்ப்பு இயக்கத்தை தொடங்கியுள்ளனர். முகத்துக்கு அழகு தரும் எலுமிச்சை. எலுமிச்சை அளவில் சிறியதாக இருந்தாலும் அதன் பலன் பெரிய அளவில் உள்ளது. இது சிறந்த மருத்துவ குணம் வாய்ந்தது. அதிலும் இவை சருமத்திற்கு மிகவும் சிறந்தது. ஏனெனில் இவை சருமத்தில் இருக்கும் அனைத்து கிருமிகளையும் எளிதில் நீக்கிவிடும். இதற்கு காரணம் இதில் உள்ள சிட்ரஸ் அமிலம்தான். எனவேதான் பல்வேறு அழகு சாதன பொருட்களில் எலுமிச்சை பயன்படுத்தப்படுகிறது. அதிலும் எலுமிச்சையால் தயாரிக்கப்படும் பிளீச் அல்லது ஸ்க்ரப் போன்றவற்றை செய்தால் சருமத்தில் அழுக்குகளால் உருவாகும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றை நீக்கிவிடலாம். இன்றைய தலைமுறையினர் பெரும்பாலும் கரும்புள்ளிகள், முகப்பருக்கள் போன்றவற்றிற்கு இதை பெரிதும் பயன்படுத்துகின்றனர். அதனால் அவர்கள் அழகு நிலையங்களுக்கு சென்று ஃபேஷியல் செய்து கரும்புள்ளிகளை நீக்குகின்றனர். என்னதான் அழகு நிலையங்களுக்கு சென்று முகத்தை அழகுபடுத்தினாலும் அதில் உள்ள கெமிக்கல் கலந்துள்ள சருமத்திற்கு பாதிப்பையே ஏற்படுத்தும். எனவேதான் எப்பொழுதும் இயற்கை பொருட்களே சிறந்தது. இதிலும் எலுமிச்சை இதற்கு ஒரு சிறந்த தீர்வாக அமையும். எலுமிச்சம்பழத்திற்கு ஒரு மாற்று பொருள். வெயில் காலத்தில் எலுமிச்சம்பழத்தை தேவைக்கு அதிகமாக உள்ளதால் விலையும் அதிகமாக இருக்கும். எலுமிச்சம்பழத்துக்கு மாற்றாக சிட்ரிக் அமிலத்தை பயன்படுத்துகின்றனர். செயற்கை குளிர்பானங்களில் புளிப்பு சுவைக்காகவும் பதப்படுத்தப்பட்ட பழச்சாறுகளில் பதப்படுத்தும் பொருளாகவும் சிட்ரிக் அமிலமே சேர்க்கப்படுகிறது. வெண்ணிற படிக வடிவம் உடைய இந்த சிட்ரிக் அமிலத்தின் அளவு குறித்து ஆசிய நாடுகளில் சில தர நிர்ணய வழிகாட்டியை அறிவித்துள்ளன. சில நாடுகளில் சிட்ரிக் அமிலத்தின் அளவு ஒரு கிலோவுக்கு 25 கிராம் என்ற அளவில் உள்ளது. இப்பொழுது நலம் பேணலாம். வயிற்று பிரச்சனைகளுக்கு. வெளி உணவுகளால் ஏற்படும் ஃபுட் பாய்சன் மற்றும் வயிற்று பிரச்சனைகளிலிருந்து சீரகம் விடுவிக்கும். அதிலும் உடனடி நிவாரணம் கிடைக்க ஒரு டம்ளர் நீரில் 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து கொதிக்க வைத்து வடிகட்டி 1 சிட்டிகை உப்பு சேர்ந்து கலந்து தினமும் 2 வேளை குடிக்க வேண்டும். தேனில் ஆன்டிபாக்டீரியல் மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. இது அஜீரண பிரச்சனைக்கு தீர்வளிக்கும். அதற்கு தினமும் பலமுறை 1 டீஸ்பூன் தேனை உட்கொண்டு வாருங்கள். பிரச்சனையை தவிருங்கள். இணைந்திருங்கள். இது MTR FM. ஒரு பாடலுக்கு பின் இணையலாம்.
1: அப்படியா அனழக என்ன ஆள வந்த பேரழக செப்புக்கல்லி சீரழக சின்ன சம்பவழ

டிம்னீஷியா என்பது என்ன, அதனால் ஏற்படும் பின் விளைவுகள், இதன் அறிகுறிகள் மற்றும் இதில் வகைகள் உள்ளதா, இதன் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே அதை பற்றி, இவற்றை பற்றியெல்லாம் இப்பொழுது நாம் காணலாம். டிம்னீஷியா என்பது ஒரு தனி குறைபாடு அல்ல, மூளையின் திசுக்கள் மற்றும் செல்களில் ஏற்படும் சேதம் காரணமாக வரும் பிரச்சனையே. இந்த சேதத்தால் மக்கள் அல்சைமர் அல்லது பார்க்கின்சன் போன்ற மூளைச்சிதைவு குறைபாடு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுகின்றனர். ஞாபக மறதி, மனநிலை மாற்றங்கள், சிந்தித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதலில் சிரமங்கள், பிரச்சனைகளை தீர்க்க இயலாமல் சிரமப்படுதல், மொழி குறைபாடுகள் போன்றவை இதன் அறிகுறிகள். இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுடைய தினசரி நடவடிக்கைகளை செய்ய இயலாமல் சிரமப்படுகின்றனர். ஒரு ஆய்வின்படி இந்தியாவில் 38 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். 2030 ஆண்டிற்குள் இந்த எண் 2 மடங்கு ஆகிவிடும் என எதிர்பார்க்கப்படுகிறதாம். இதற்கு வகைகள் உள்ளதா என்றால், ஆம், பல வகைகள் உண்டு. இவை ஒவ்வொன்றுக்கும் அதை உண்டாக்கும் நோய் அல்லது நிலையின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சரி, டிம்னீஷியாவின் பாதிப்பால் அல்சைமர் வரும் என்கிறார்களே, அது உண்மையா? டிம்னீஷியாவின் மிக பொதுவான வகை இது. இதனால் அல்சைமர் குறைபாடு ஏற்பட்டு பொதுவாக 7 முதல் 10 ஆண்டுகளுக்கு மெதுவாக வளர்கிறது. மூளையின் அறிவாற்றல் செயல்பாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைகின்றன. ஒரு கட்டத்தில் ஞாபக சக்தி, மொழி, தீர்மானம் எடுத்தல் மற்றும்

சார்ந்த திறன்கள் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் மூளையின் பகுதியில் செயல்படுவதை நிறுத்திவிடுகின்றன. இதனால் ஏற்படும் பின்விளைவுகள் என்னென்ன என்று பார்த்தால், லெவிபாடிஸ் என்றால் மூளையில் காணப்படும் அசாதாரணமான புரதக்கட்டிகள் ஆகும். இந்த வகை டிம்னீஷியாவில் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு ராபிட் ஐ மூமெண்ட் REM எனப்படும் நிலையும் பொதுவாக காணப்படுகிறது. இவர்களுக்கு தூக்க குறைபாடும் ஏற்படலாம். இவ்வகை டிம்னீஷியா 40 முதல் 60-65 வயதுடையவர்களை பாதிக்கிறது. இந்த குறைபாடு கொண்டவர்களுடைய மூளையின் முன் மற்றும் டெம்போரல் லோப்களில் உள்ள நரம்பு செல்கள் சிதைய தொடங்குகின்றன. மூளைக்கு செல்லும் இரத்த குழாய்களில் இரத்த ஓட்டம் குறைந்தாலோ அல்லது தடுக்கப்பட்டாலோ அதன் மூலம் மூளை சேதமடைந்து இந்த வகை டிம்னீஷியா ஏற்படக்கூடும். பக்கவாதம், இதய வால்வுகளில் நோய் தொற்று அல்லது பிற வாஸ்குலர் பிரச்சனைகளால் மூளை சேதமடையலாம். இதற்கு சிகிச்சை என்னென்ன? டிம்னீஷியா நோயாளிகளுக்கு நோய் தொற்று ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முக்கியமாக டிம்னீஷியா பற்றிய புரிதல் குடும்ப உறுப்பினர்களுக்கு இருக்க வேண்டும். சிகிச்சையாக சோல்ஃபிடின் மாத்திரைகளை வழங்கலாம். தூக்கத்திற்கு ஆன்டி சைக்ரியாட்டிக் மாத்திரைகளை, விட்டமின் ஹாலோபெரிடால் மாத்திரைகள் டிம்னீஷியாவின் பாதிப்புகளை குறைக்க உதவும். இணைந்திருங்கள். இது MTR FM.

இது MTR நேரம். நீதி நூல்களில் நிர்வாகம். நூலகம் அறிவாகுமா? புத்தகமே சால தொகுத்தும் பொருள் தெரியார், உய்த்தகமெல்லாம் நிறைப்பினும் மற்றவற்றை போற்றும் புலவரும் வேறே, பொருள் தெரிந்து தேற்றும் புலவரும் வேறு. புத்தகங்களை படிப்பதனால் லாபம் உண்டு, வாங்கி அடுக்குவதனால் பயன் ஏதும் இல்லை. புத்தகங்களை இரவல் வாங்க நேர்ந்தாலும் அவற்றை படித்தால் அறிவை வளர்த்து கொள்ளலாம். வாங்கி அடுக்கி வைத்தால் அறிவு தலையில் ஏறிவிடாது, புத்தக சுமை மேல் தூசிதான் ஏறும். தன் வீட்டில் புத்தகங்கள் இல்லாவிட்டாலும் சுவை இருக்கும் இடம் தேடி நடையாய் நடந்து அவற்றை கேட்டு வாங்கி படித்து பயன் பெறுபவர்கள் இருக்கிறார்கள். புத்தகங்கள் எழுதப்படுவதன் பயனே அதுதான். புத்தகங்களின் அருமை உணர்ந்தவர்கள் அவற்றை எப்படி தேடி பிடித்து படிப்பது இயல்பு என்பதற்காக இதை இங்கே சொல்லலாம். அறிந்து கொள்வதன் நாட்டம் மனிதனை புத்தகங்களை தேடுவதில் பெறுவதில் நேரத்தையும் பணத்தையும் செலவிட தூண்டுகிறது. பல துறைகளில் நாட்டம் கொண்டு புத்தகங்களை வாங்கி படிப்பவர்கள் எவ்வளவு பயன் பெறுகிறார்கள் என்று சொல்லித் தெரிவதில்லை. அது உணர்ந்து கொள்ளப்பட வேண்டிய விஷயம் ஆகும். செல்வத்தில் தூங்கி தாமேயும் இன்புறார், தக்கார்க்கு நன்று ஆற்றார், ஏமாஞ்சார் நன்னெறியும் சேர்கலார், தாமயங்கி ஆக்கத்துள் தூங்கி அவத்தமே வாழ்நாளை போக்குவார் புல் அறிவினர். கோபம் வரும்பொழுது சிலரை பார்த்து அட அறிவு கெட்டவனே என்கிறோம். அறிவுள்ளவராக இருப்பினும் நமக்கு தேவையானதை அந்த நேரங்களில் செய்யாமல் போனதால் அவரை அறிவு கெட்டவனே என்கிறோம். உண்மையிலேயே அறிவு கெட்டவர்கள் என்போர் யார் யார்? இந்த நாலடியாரின் பாடலின்படி, எவ்வளவு செல்வம் வைத்திருந்தும் அதனால் சிறிதும் இன்பம் அனுபவிக்க மாட்டாதவர்கள், உரியவர்களுக்கு நல்லது செய்யாதவர்கள், தமக்கு புண்ணியம் கிடைக்கக்கூடிய வழிவகைகளை ஏற்காதவர்கள், நம்முடைய செல்வத்தில் மயங்கி அதனை தான் மட்டுமே அனுபவித்தபடி வாழ்வை கழிப்பவர்கள், இவர்கள் எல்லோரும் செல்வத்தின் பயனே ஈதல் என்ற குறளை அறியாதவர்கள், அறிந்திருந்தும் மதிக்காதவர்கள். செல்வத்தை சேர்த்து வைத்த பயன் இல்லை, தாமும் அனுபவிக்க வேண்டும், பிறருக்கு கொடுக்க வேண்டும். இறைக்கின்ற கிணறுதான் ஊறும் என்ற ஒரு பழமொழி உண்டு. ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வளரும் என்பது ஒரு பழமொழி. அதுதான் தக்காருக்கு நல்லது செய்வது. இதையெல்லாம் செய்யாது செல்வம் சேர்த்து சேர்த்து அதன் அளவில் மயங்கி நல்ல செயல்களை செய்யாமல் காலம் தாழ்த்தி வாழ்நாட்களை போக்குபவர்கள் புல்லறிவாளர்கள் என்கிறார் நாலடியார் ஆசிரியர். பாடுபட்டு பணத்தை தேடி புதைத்து வைப்பவர்களை பாவிகால் என்று அழைக்கிறார் ஔவையார். பணத்தின் பயனை நாம் அனுபவிக்க வேண்டும், முடிந்தவரை பணத்தின் பயனாகிய இன்பத்தை பிறருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும். உரியவர்களுக்கு நன்மை செய்வதே ஓய்வுக்கும் உயர்வுக்கும் வழி. இத்துணை நல்ல பண்புகள் ஒருவரிடம் இருந்தால் ஸ்வர்க்கம் ஒருபுறம் இருக்கட்டும், இந்த வாழ்க்கையே எல்லா வகைகளிலும் இன்பமாக இருக்கும். இணைந்திருங்கள், ஒரு பாடலோடு இணையலாம்.

குட்டி கதை கேட்போமா? ஒரு குருநாதர் தன் சீடர்களிடம், வைகுண்டம் எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். தலைமை சீடன், சூரிய மண்டலம் நட்சத்திர மண்டலம் இரண்டுக்கும் அப்பால் வெகு தொலைவில் இருக்கிறது என்றான். குருநாதர் சிரித்தார். சரி, கைலாயமாவது எங்கிருக்கிறது தெரியுமா என்று கேட்டார். அதற்கு இன்னொரு சீடன், குருநாதா, வைகுண்டத்திற்கு நேர் எதிரில் உள்ளது என்றான். குருநாதர் மீண்டும் சிரித்தார். சீடர்கள் விழித்தனர். நீங்கள் சொல்வது தவறு. கூப்பிடு தூரத்தில் வைகுண்டமும் கைக்கு எட்டும் தூரத்தில் கைலாயமும் இருக்கிறது என்றார். சீடர்களுக்கு அவர் சொன்னது சரிவர விளங்கவில்லை. கஜேந்திரன் என்னும் யானை முதலையிடம் சிக்கிய போது ஆதிமூலமே என்று பெருமாளை அழைத்தது. குரல் கேட்டதும் கருட வாகனத்தில் ஓடோடி வந்தார் பெருமாள். அதுபோல மார்க்கண்டேயர் மீது யமன் பாசக்கயிறை வீசியதும் கைக்கு எட்டிய தூரத்தில் இருந்த லிங்கத்தை கட்டி அணைத்தார். பக்தனுக்கு உதவ சிவன் அந்த லிங்கத்திலிருந்தே வெளிப்பட்டு யமனை உதைத்தார். வைகுண்டமும் கைலாயம் எங்கோ இல்லை, பூலோகத்தில் கூப்பிடு தூரத்தில் தான் உள்ளன என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்துகின்றன என்றார் குருநாதர். விஷ்ணு பக்தரான கனகதாசர் என்பவர் வியாசராய குருவிடம் படித்தவர். கனகதாசருக்கு கடவுளிடம் பேசும் சக்தி இருந்தது. இதை அறிந்த விஜயராஜர், கனகதாசா, நம் குருகுலத்தில் யார் யாரெல்லாம் வைகுண்டம் செல்ல தகுதியானவர்கள் என்பதை கடவுளிடம் கேட்டு சொல் என்றார். குருநாதா, இன்றிரவே கேட்டு நாளை பதில் சொல்கிறேன் என்றார் கனகதாசர். மறுநாள் கனகதாசரின் பதிலுக்காக ஆர்வத்துடன் காத்திருந்தனர். வியாசராயர் ஒவ்வொரு சீடராக காட்டி வைகுண்டம் போவாரா என்று கேட்டார். இல்லை என சொல்லிக் கொண்டே வந்தார் கனகதாசர். கடைசியாக, நான் வைகுண்டம் போவேனா என தன்னையே கேட்டார் வியாசராயர். அதற்கும் இல்லை என்றார் இவர். திகைப்பில் ஆழ்ந்த குருநாதர், நீ போவாயா என்று கேட்டார். அதற்கும், நான் போனால் போவேன் என்றார் தாசர். ஆணவத்தின் உச்சத்தில் கனகதாசர் இப்படி பேசுவதாக அனைவரும் எண்ணினர். அவர்களின் எண்ணத்தை புரிந்து கொண்ட அவர், நான் என்னும் அகந்தை எண்ணம் நம்மை விட்டு போனால் மட்டுமே வைகுண்டத்தை அடைய முடியும் என்பது பெருமாளின் பதில். அதையே நான் போனால் என்று குறிப்பிட்டேன். நான் போனால் போவேன் என்று குறிப்பிட்டார். இணைந்திருங்கள். இது MTR FM.

நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நேயர்களே, இது உங்கள் மொண்டியல் தமிழ் வானொலி எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் பணியோடு இணைந்திருக்கிறீர்கள்.

0: நேர்களை, நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி பொதிகை தென்றல்.
1: பொதிகை தென்றல்.
0: பொதிகை தென்றலில் உங்களோடு காற்றலில் சிலுவை சந்தனராஜ். நேர்களே, இன்றைய பொதிகை தென்றலை பாடல்களோடு அறிஞர்களின் சிந்தனைகளும் அலங்கரிக்கின்றன. அறிவாளி தன்னுடைய வாழ்க்கையில் சிறப்பாக இருக்க தேர்ந்தெடுப்பது அடக்கத்தைத்தான். உண்மையான அடக்கம் எல்லா பண்புகளுக்கும் அடிப்படை என்ற ரஸ்கின் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் பாடலை கேட்போமா?

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடக்கமுடையவன் மகிழ்ச்சி அடைகிறான், அடக்கம் இல்லாதவன் துன்பத்தை அடைகிறான் என்ற மகாவீரரின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை செவிமடுப்போமா?

பகைவனை விட அடக்கமில்லாத மனமே ஒருவனுக்கு அதிக தீங்கு செய்கிறது என்ற புத்தரின் சிந்தனையோடு பொதியை தென்றல் தரும் அடுத்த பாடலை செய்மடுப்போமா?

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தோல்வி அடைவதற்கு வாய்ப்பே இல்லை என்று செயல்படுங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள் என்ற கார்னில் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலை இசையமைப்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கடுமையான உழைப்பை தவிர வெற்றிக்கு வேறு ரகசியம் ஏதும் இல்லை. செல்வத்தை உண்டாக்குவது உழைப்பு, எல்லா விஷயங்களையும் இயக்குவதும் அதுவே என்ற டேனியல் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செவிமடுப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். எம்டிஆர் எஃப்எம் சோம்பல் உள்ளவன் இரண்டு முட்களும் இல்லாத கடிகாரத்தை போன்றவன் என்ற கிளார்க் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யப்போமா?

இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. சுறுசுறுப்பானவன் கம்பளி பெறுகிறான், சோம்பேறியோ செம்மறியாட்டை பெறுகிறான் என்ற புல்வர் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யும் அனுப்புமா.

நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தென்றல். வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேர தமிழ் பணி. சுறுசுறுப்புடனும் ஊக்கத்துடனும் செயல்படுவனுக்குத்தான் இந்த உலகம் சொந்தம் என்ற எமர்சன் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமெடுப்போமா?

உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டுமா? நீங்கள் கேட்டு மகிழ வேண்டிய ஒரே ஒரு எஃப்எம் எம்டிஆர் எஃப்எம். மின்மினி பூச்சிகள் பறக்கும் போதுதான் பளபளவென்று வெளிச்சம் தருகிறது. அதேபோல் ஒருவன் சுறுசுறுப்போடு செயல்படும் போதுதான் பிரகாசிப்பான் என்ற பெய்லி அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமெடுப்போமா?

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பொதிகை தண்டல் வழங்கி கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம் மொண்டியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணி. அமைதியான நாவும் சுறுசுறுப்பான தலையும் விரும்பத்தக்கனவாகும் என்ற வில்லியம் சர்ச்சில் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தண்டல் தரும் அடுத்த பாடலையும் செய்யப்படுவோமா?

உலகெங்கும் உள்ள இல்லங்களின் உள்ளங்களை இசை இன்பத்தால் நிரப்பிக் கொண்டிருக்கிறது உங்கள் எம்டிஆர் எஃப்எம். புகழை ஒருவன் அடக்கத்துடன் ஏற்றிருந்தால் அவன் தெய்வீக தன்மையுடையவன் என்று போற்றப்படுவான் என்ற எமர்சன் அவர்களின் சிந்தனையோடு புதிய தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செவிமடுப்போமா?

சுறுசுறுப்பு உள்ளவனுக்கு இன்றே வாரத்தின் 7 நாட்கள், சோம்பேறிக்கோ 7 நாட்களும் நாளையே என்ற ப்ளூடார்க் அவர்களின் சிந்தனையோடு பொதிகை தென்றல் தரும் அடுத்த பாடலையும் செய்யமெடுப்போமா?

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR FM
2: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒளித்தரம், மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி வெடியலில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமன்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றாலையில் நாங்கள் இங்கிதமாக இருக்கும் இந்த வேளையிலே கலந்து வர இருக்கின்றது இந்த வார நேயர்.

இன்றைய இந்த வார நேயராக யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் எல்லோரும். யாருக்கும் தெரியாது யார்தான் வரப்போகின்றார்கள் என்று. எனக்கு தெரியும், இருப்பினும் நான் யாராக இருக்கலாம் என்று ஒரு பூடகத்தை போட்டிருந்தேன். யாரும் இன்னும் பதில் கூறவில்லை. இருப்பினும் அவர்கள் பதில் கூறுவார்கள் என்று தெரியும், கண்டுபிடிப்பார்களோ தெரியவில்லை. இந்த வார நேயராக இணைந்து எங்களுக்கு அவர் வாழ்க்கையிலே இதுவரை காலமும் கேட்ட பாடல்களிலே ஒரு 10 பாடல்களை அவர்களுக்காக தெரிவு செய்து அவர்களை இன்றைய நேயராக வரவேற்று காற்றலையில் கலந்து அவர் பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வதில் மனம் மகிழ்ந்து ஒலிபரப்புகின்றோம்.

வர நேராக ஒரு ஆண் மகன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நீண்ட கால எங்கள் வானொலியின் அன்பு உறவு, எல்லோருக்கும் அன்பாகவும் செல்லமாகவும் மகிழ்வாகவும் மரியாதையாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு அன்பர், இளைஞர் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர் குடும்பஸ்தர். அது மட்டுமில்லாமல் அவர் பல நிகழ்வுகளை எங்கள் காற்றலையில் தயாரித்து வழங்கி அலங்கரித்து நல்ல புகழை பெற்றிருக்கின்றார். இன்று மறு ஒலிபரப்புகளில் அவரது நிகழ்வுகள் செல்லும் வேளையிலே எல்லோரும் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர் இருவராக வந்து கூட எங்களுக்கு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார். பல உறவுகளோடு இணைந்துதான் அவர் பாடல்களை கேட்பார். அவர் கேட்கும் பாடல்களை அவரது உறவுகளும் இணைந்து கேட்பார்கள் என்று எழுதியிருக்கின்றார் பல தகவலே. அந்த வகையில் இன்றைய நேயராக திகழ இருப்பவர் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. அவர் வேறு யார் மேல, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன்.

வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வுகள், பாகப்பிரிவினைகள், பகுப்பாய்வு செய்பவர் அது மட்டுமல்ல பண்பாட்டோடு சமூக அக்கறையோடு சமதர்மத்தை நோக்கி செல்பவர். அவர் கேட்கும் பாடல்கள் அவரது வயதை மீறியதாக இருக்கும். அவர் பிறப்பதற்கு முன்பு வந்த பாடல்களையே கேட்டு மகிழ்ந்து கொள்ளும் வகையிலே இன்று அவர் முதல் பாடலாக அவருக்காக அவர் தந்த பாடல்களுள் முன்னியல் தமிழ் வானொலி தெரிவு செய்து அவருக்காக ஒளிபரப்ப இருக்கும் பாடல் வாழ்க்கை என்ற திரைப்படத்து பாடல். அற்புதமான கருத்தாளம் உள்ள ஒரு பாடல். அதிகம் காற்றலைக்கு வரவில்லை. முன்பு ஒரு காலத்திலே அடிக்கடி வந்த பாடலாக இருந்தாலும் இப்பொழுது வருவது குறைவு. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் மனமே நீ கலங்காதே என்று எங்களுக்கெல்லாம் கூறும் வகையிலே அற்புதமான ஒரு பாடல். இதோ கண்ணா உங்களை வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களுள் ஒரு 10 பாடலை தெரிவு செய்து இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒலிபரப்பி உங்களை நாங்கள் மேன்மைப்படுத்துகின்றோம். இதோ உங்கள் பாடல்.

கண்ணன் வந்து பாடலை கேட்கும் பொழுது தனிய தத்துவ பாடல் மட்டுமல்ல நகைச்சுவை பாடல்களையும் கேட்பது உண்டுதான். அதற்கு முன்பு அவர் கேட்கும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடலை தருகின்றார். வாழ்க்கை சக்கரம் என்ற ஒரு திரைப்படத்து பாடலை, வாழ்க்கை என்ற திரைப்படத்து பாடலை தந்தவருக்கு வாழ்க்கை சக்கரத்தில் வந்த ஒரு பாடல் அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கின்றது. அதில் வந்த கருத்துக்கள் வரிகள் அவரை கவர்ந்திருக்கின்றது. அதனால் அவர் கேட்ட பாடலாக வாழ்க்கை சக்கரம் திரைப்படத்தில் அந்த பாடலையும் தெரிவு செய்து தருகின்றேன். தூக்கணாம் குருவிக்கூட்டிலே என்ற பாடல் கேட்டிருப்பீர்கள். கடந்த வாரங்களுக்கு முன்பு சில பல வாரங்களுக்கு முன்பு அவர் கேட்ட பாடல்களுள் ஒவ்வொன்றாக தெரிவு செய்து இந்த பாடலை தருகின்றேன். தூக்கணாம் குருவிக்கூட்டிலே.

0: அன்புள்ள கண்ணா, நீங்கள் கேட்கும் பாடல்கள் விழிப்புணர்வான பாடல்களும் எங்களை சிந்திக்க வைக்கும் பாடல்களாக இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அப்பொழுது நானே கேட்டிருக்கின்றேன், கண்ணா இந்த திரைப்படம் வந்தவளை நீங்கள் பிறந்து விட்டீங்களா மகனே என்றா, இல்லையாப்பா என்று கூறுவீர்கள் சிரித்து கொண்டு. இருப்பினும் அந்த வரிகள், என் பழைய பாடல்களை கேட்கின்றீர்கள்னா அந்த வரிகள் எனக்கு நன்றாக பிடிக்கும், அதில் உள்ள கருத்துக்கள் பிடிக்கும் என்று கூறும் வகையிலே நீங்கள் கேட்கும் பாடல்களில் வரும் கருத்துக்கள் எங்களுக்கும் பிடிச்சிருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல் அது நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் இன்று நமது பாரத நாட்டிலே நிலை என்ன என்றதை எண்ணிக்கொண்டு எதற்கு மக்கள் அடிபட்டு சண்டை போட்டு முன்னுக்கு நிற்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தோடு அமைந்த ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அன்று. இன்று உங்களுக்காக இன்றைய இந்த வார நேயர் நிகழ்ச்சியை அலங்கரித்து ஒலிக்கின்றது அந்த பாடல், நாற்காலிக்கு சண்டை போடும். இது கேட்டீர்கள் அல்லவா? இரண்டு மூன்று தடவை இந்த பாடலை கேட்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு நன்றாக பிடித்த ஒரு பாடல் என்று இந்த பாடலையும் இப்பொழுது முன்றைய தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் நிகழ்வில் கண்ணா உங்களுக்காக ஒலிக்கின்றது அந்த பாடல்.
1: நாற்காலிக்கு சண்டை போடும் நாடு நம் பாரத நாடு, நான் சொன்ன

0: தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ்ச்சபையில் வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் என்று ஒரு நிகழ்வியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏனென்றால் காலங்காலமாக பாடல்களை விடுமுறை விருப்பத்திலும் நேயர் விருப்பத்திலும் நேரொலியிலும் வந்து கேட்டுக்கொண்டு செல்வீர்கள். அந்த பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பது உண்டு. மீண்டும் மறு ஒலிபரப்பில் தந்தாலும் ஒருவருக்கு ஒரு பாடலை தந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு மணி நேரத்துக்கு அவர்களில் ஒருவரை தெரிவு செய்து அவர்களுக்காக ஒரு அவர் கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து மீண்டும் புதிய பாடல்கள் அல்ல, புதிதாக அவர் தரும் பாடலை தந்த பாடல்களுக்குள் தெரிவிப்பித்து ஒலிபரப்புகின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடலை தர இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையிலே பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றது அல்லவா? பல விடயங்களில் எங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் வேளையிலும் அதை சமாளித்து செல்ல வேண்டும், அதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சமதர்ம கொள்கையோடு தருகின்றார் ஒரு பாடல். வாத்தியார் வீட்டு பிள்ளை என்ற திரைப்படுத்து பாடல் ஒன்று. அந்த பாடல் பாடுகின்றது, வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தால் என்று கூறும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலையும் கேட்டு அந்த கரத்தை நாங்களும் நுகர்ந்து கொள்வோம்.
1: நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முழச்ச காளான் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளே, நான்

வார நேயர் யாராக இருக்கலாம் என்று நாடியிலே கையை வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்று கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன் அவர்கள் இந்த வார நேயராக திகழ்கின்றார். இந்த வார நேயர் நிகழ்விலே அவர் கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து வரும் பாடல்களுள் அவர் கூறுகின்றார், அவர் எதற்கும் வல்லவர், எல்லாம் வல்லவர் என்பதை காட்டும் வகையில் ராஜாதி ராஜா என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து எங்கிட்ட மோதாதே என்று ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலும் எங்களை கவர்ந்த பாடலாக இருந்து இன்று இந்த வார நேரத்தில் ஒலிக்கின்றது. அந்த பாடலும் கண்ணா உங்களுக்காக.

கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன் அவர்கள் தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல, பழைய பாடல்கள் மட்டுமல்ல, புதிய பாடல்களும் கேட்டிருக்கின்றார். அந்த வகையிலும் ஊடல் பாடல்கள் கேட்பதிலும் அவர் வல்லவர் என்று கூற வேண்டும். அவருடைய நிகழ்வுகள் பல கேட்டிருப்பீர்கள். அவருடைய தயாரிப்புகளிலே பலவிதமான பலரசகமான பாடல்களை தந்தும் இருக்கின்றார். அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து எங்களுக்கு தருகின்ற நிகழ்வுகளில் கூட அற்புதமான பாடல்கள். அது மட்டுமல்ல, அவர் வந்து தரும் பாடல்களிலே ஒலிச்சித்திரம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை எல்லோரும் எழுதியிருக்கின்றார்கள், எங்களுக்கு பாராட்டி இருக்கின்றார்கள். பாராட்டுகள் பல பெற்ற எங்கள் எம் ஆர் கண்ணன் அவர்களுடைய இந்த வார நிகழ்விலே அவரை இந்த வார நேயராக தெரிவு செய்து அவருக்கான பாடல்களை தருவதில் முன்னியல் தமிழ் வானொலி பெருமைப்பட்டு கொண்டு ஊடல் பாடலும் கேட்டிருக்கின்றார் என்பதை குறிக்கும் வகையாக காதலிக்க நேரமில்லை, இந்த திரைப்படம் வந்தபோது நிச்சயம் அவர் பிறக்கவில்லை, அந்த பாடல் நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா தா தா, எவ்வளவு அற்புதமான ஒரு ஊடல் பாடல் இதோ.

எம்ஆர் கண்ணன் அவர்களே, நீங்கள் கேட்ட பாடல்கள் மீண்டும் ஒரு ஊடல் பாடல் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒரு வித்தியாசமான கிராமிய இசை, கிராமிய வாழ்க்கை சிற்றாடலே வந்த பாடலாக வருகின்ற காதல் பாடல், ஊடல் பாடல். அந்த பாடல் பொன்னுமணி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல்களை கேட்கும் வேளையிலே எங்களை சிரிப்பித்தான் வருகின்றது. இப்படியான பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்றார்கள் தான் என்று கூறும் வேளையிலே அந்த பாடல் கண்ணா உங்களுக்காக இந்த வார நேரை அலங்கரித்து வருகின்றது பாடல். ஆத்து மேட்டிலே முத்தம் ஒன்று கொடுத்தா, இந்த பாடல் பொன்னுமணி திரைப்படத்தில் அல்லவா, அந்த பாடலையும் தருகின்றேன். கேட்போமா நாங்கள் எல்லோரும்?

இனிமையான பாடல்கள் மட்டுமல்ல, அவர் கேட்ட பாடல்கள் நிச்சயமாக அநேகமான பாடல்கள் தத்துவம் நிறைந்த பாடல்களாகவும், வாழ்க்கை சுற்றாடலில் எங்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் விடயங்கள் அத்தனையையும் எடுத்துக்காட்டும் பாடலாக பாடலாசிரியர்கள் தொகுத்து இசையமைத்து திரைப்படத்தில் தந்த வேளையிலே அதை தெரிவு செய்து தந்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வதற்கு ஆர்வமுள்ள எம் ஆர் கண்ணன், உங்களுக்காக நீங்கள் 4 பேருக்கு நன்றி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடலை தந்திருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் உங்களுக்கு நினைவிருக்கும் எண்ணுகிறேன். இதுதான் அந்த பாடல், அப்பன் காரன் சிரிக்கிறான் என்று கூறும் ஒரு தத்துவார்த்தமான பாடல்.

கண்ணன் அவர்களே, மீண்டும் உங்களுக்காக நான் ஒரு பாடலை தெரிவு செய்து தர இருக்கின்றேன். பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்து பாடல், இனிமையான ஒரு பாடல், நினைவு கூட்டும், நினைவுகளிலே தூங்கி இருக்கும் நினைவலைகளை தட்டி எழுப்பும் ஒரு பாடல், துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் என்ற ஒரு பாடல். அந்த பாடலையும் கேட்போம்.

ஆயிரக்கணக்கான பாடல்களை தந்து கேட்டு மகிழ்ந்து மகிழ வைத்த எம் ஆர் கண்ணன் அவர்கள் இன்று இந்த வார நேயராக திகழும் வேளையிலே அவர் தத்துவ பாடல்கள், மனித வாழ்க்கை தத்துவ பாடல், மனித நேயத்தோடு கூடிய பாடல்களையும் ஜீவகாருண்யம் உள்ள பாடலையும் தந்திருக்கின்றார். உயிரினங்களின் பெருமைகளை எடுத்து கூறும் வகையிலே ஒரு பாடலை இறுதி பாடலாக உங்களுக்காக தருகின்றேன். நிறைவே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த பாடல், நீங்கள் கேட்ட பாடல் எங்கள் எல்லோரையும் கவர்ந்த ஒரு பாடல்தான். சத்தியம் நீ தர்மத்தாயே என்று கூறும் அற்புதமான ஒரு பாடல், மாட்டுக்காரவேலன் திரைப்படுத்த பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் வேளையில் உங்களுடைய குணாதிசயம் எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. இந்த பாடல்கள் மூலம் ஒவ்வொருவரும் தரும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே அவருடைய மனோநிலையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அன்பு உறவுகளை தொடர்ந்தும் நீங்கள் பாடல்களை எழுதி கொண்டிருங்கள். உங்களுள் ஒவ்வொருவராக தெரிவு செய்யப்பட்டு பாடல்கள் இந்த வார நேயராக ஒவ்வொருத்தரும் அலங்கரிக்கப்படுவீர்கள். அந்த வகையில் இன்று வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பாடல்களை தந்து எங்கள் முனையல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் நிகழ்விலே தெரிவு செய்து உங்களை நாங்கள் பெருமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை தெரிவு செய்து உங்களுக்காக ஆரம்பித்த இந்த வார நேயர் நிகழ்வை உங்களை மகிழ்வித்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு நாங்களும் மகிழ்ந்தோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி பாடலை தருகின்றேன். கேட்டு மகிழ்வோம்.

காப்பதின் பாடு, பூ போல வைத்துன்னை காப்பதின் பாடு. சத்தியம் நீயே, தர்மத்தாயே, குழந்தை வடிவே தெய்வ மகளே, குழந்தை வடிவே தெய்வ மகளே.

அன்பு நேய நெஞ்சங்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது இதுவரை நேரமும் இந்த வார நேயர். இந்த வார நேயராக தெரிவு செய்யப்பட்டு காற்றலையை அலங்கரித்து சென்றவர் எங்கள் அன்புக்குரிய கரூர் மாவட்டம் M.R. கண்ணன். அவருக்கு மீண்டும் நன்றியும் கூறி நீண்ட காலம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று, பல்கலைகளிலும் சிறந்து வாழ வேண்டும், எங்களோடு நீண்டு அவர் பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றலை இருந்து விடைபெற்று செல்ல எண்ணுகிறேன். அவருக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் மகிழ்வதற்கு தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்று செல்லுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல்தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றலையில் கலந்து வந்து வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாண்டாண்டு தோறும் எங்கள் தமிழர்கள் வாழ்க்கையிலே அநேகமான விழாக்களை நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி வரும் வேளையிலே இன்று ஒரு மிகவும் முக்கியமான நாள். தென்னகத்து தமிழகத்து மக்கள் தமிழ் மக்கள் கோலாகலமாக எதிர்பார்த்திருந்து மிகவும் மங்களமாகவும் புனிதமாகவும் கொண்டாடும் ஒரு நாள் ஆடி பதினெட்டு. அந்த ஆடி பதினெட்டு என்றால் என்ன? ஆடி பதினெட்டை எப்படி கொண்டாட வேண்டும்? அந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுவதால் எங்களுக்கு வரும் நன்மைகள் என்ன என்ற விடயத்தை மிகவும் விவரமாக நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் வேளையிலே இன்றே ஆத்ம ஞான மையத்திலிருந்து சில அறிவுரைகளையும் அந்த ஆடி பதினெட்டில் என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், செய்வதனால் ஏற்படும் நன்மை என்பதை பற்றி நாங்கள் செவிமடுத்துக் கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பலவற்றை நாம் பல தொகுப்புகளாக பார்த்து வருகின்றோம். அதுல இன்றைக்கு வந்து நாம் பார்க்கக்கூடியது ஆடி பதினெட்டினுடைய உன்னதமான சிறப்புகளை. இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாள் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறத நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த பெயர் எதனால் வந்தது, இந்த பெயருக்கும் இந்த நாளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, காவிரி பெண்ணை பொருணை அப்படிங்கிற மூன்று ஆறுகளையும் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாளை கொண்டாடியதாகவும் நமக்கு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவலும் நமக்கு சொல்றாங்க, அந்த காலத்துல காவிரியில நிறைந்து தண்ணீர் போகின்ற போது படித்துறையில படிகள் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து படிக்கு கீழே தான் தண்ணி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆடி மாதத்துல தண்ணீர் பெருக்க ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப தண்ணீர் பெருகி பெருகி பெருகி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு மகிழ்ச்சியா ஆடி பதினெட்டு அப்படின்னு கொண்டாடியதாகவும் இந்த நாளுக்குரிய பெயர் விளக்கத்தை நம்ம பெரியவங்க நமக்கு கொடுக்கறாங்க. அப்படி சிறப்புக்குரிய இந்த ஆடி பதினெட்டு யாருக்காக கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா, தட்சிண கங்கையாக நம் நாட்டில் ஓடி நம்மையெல்லாம் வளப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காவிரி நதிக்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை இந்த ஆடி பதினெட்டு திருநாள். காவிரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் அதிவிசேஷமாக இந்த விழா நடைபெறும். காவிரிக்கும் எங்க ஊருக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னா கூட நாம் இந்த ஆடி பதினெட்டை கொண்டாடலாம். ஏன்னா தண்ணீர் காவிரியினுடைய அம்சம் ஆனபடியினால தண்ணீர் பயன்படுத்துகிற எல்லோருமே இந்த ஆடி பதினெட்டை கண்டிப்பாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர் ஆதாரம். தண்ணீர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் மழையை அமிர்தம் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டு இருக்கின்றார். அந்த அமிர்தமான தண்ணீரை நமக்கு பெருக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு காவிரிக்கு நன்றி கூறக்கூடிய இந்த திருநாளை நாம் எப்படி கொண்டாடுவது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பல்வேறு விழாக்கள் இந்த ஆடி பதினெட்டோடு தொடர்புடையது. அதுல முக்கியமான ஒன்று முளைப்பாரியிட்டு வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு திருநாள். முளைக்கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக, பல பேருக்கு இந்த ஆடி பதினெட்டுல முளைப்பாரி கொண்டு போய் கரைப்பாங்க காவிரியில, எதுக்கு இந்த முளைப்பாரி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து நிறைய பேருக்கு உண்டு. ஆடி மாதத்துலதான் விதை விதைக்கக்கூடிய மாதம். பொதுவா அறுவடை அப்படிங்கறது தையில முடிஞ்சு தங்களுக்கு தேவையான விதை நெற்களை விவசாயிகள் எடுத்து வச்சிருவாங்க. அது நெல்லா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், எந்த தானியமாக இருந்தாலும் அந்த தானியத்துக்கு வித்து அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இப்பதான் விதைகளை எல்லாம் மாற்றி மரபணுக்கள் இல்லாத விதைகளாக காசு கொடுத்துதான் வாங்கி விதைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு விவசாயம் ஆளாகிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் விதைகளையும் விவசாயிகளே தயார் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்படி விவசாயத்துக்குன்னு எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதைகளை தனியா குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னங்க, பல பேருக்கு இப்ப அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த காலத்துல இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்திய பொருட்கள், அதுல இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. தண்ணீர் படாம வெளிச்சம் படாம அந்த இருட்டுல அது இருந்தாதான் அது ரொம்ப பாதுகாப்பாக பல வருடங்களானாலும் அது அப்படியே இருக்கும். சரி, இப்ப இந்த வித்து நல்ல வித்தா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்து எடுத்து வச்சாச்சு, அந்த வித்து நல்லா இருக்கா, இத போட்டா நமக்கு நல்ல மகசூல் வருமா அப்படிங்கறத ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல விவசாய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, தனியா ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவங்களும் தனித்தனியாக தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தானிய கிடங்கில் இருந்து எதை விதைக்க போகின்றோமோ அந்த வித்தில் இருந்து எல்லாத்திலையும் ஒரு ஒரு கைப்பிடி, நெல்லு அதே மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, இந்த மாதிரி தானியங்கள்ல ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அதை எல்லாத்தையும் ஊற வச்சு அதற்கு பிறகு அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பானையில போட்டு மண் கலையம் வச்சு அந்த மண் கலையத்துல அதை போட்டு அதற்கு பக்குவமாக தண்ணீர் தெளித்து அதை வந்து வெயில் படாம வெயில் பட்டு இப்படி அதை ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த சூழல்ல அதை வளர்த்து பார்த்து ஒரு 9 நாள் 10 நாள் அந்த முளைப்பாரிக்கின்னு ஒரு காலம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுல எந்த அளவுக்கு அது வளர்கிறது, எவ்வளவு வித்து போட்டோம், அந்த வித்து எந்த அளவுக்கு வளர்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி 18 அன்னைக்கு அதை நல்லா வளர்ந்து பொலிவா இருக்கும். நீங்க இந்த முளைப்பாரி பாத்தீங்கனாலே தெரியும், அப்படி பச்சை பசேர்னு அழகா பசுமையா அந்த மண் சட்டியில விளைஞ்சு அதுல உயரம் சின்னதா உயரமாலாம் இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வித்தினுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை கொண்டு போய் காவிரி தாய்க்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஒன்னா, நீங்க அந்த முளைப்பாரி வைபவத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அந்த முளைப்பாரிய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் வரிசையா அழகா நடந்து போவாங்க. அவங்க அவங்க வீட்டு வித்தும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஊரே ஒன்னா சேர்ந்து அதை எடுத்துட்டு போய் காவிரி ஆற்றில வந்து எந்த ஆறாக இருந்தாலும் சரி அந்த ஆற்றுக்கு வந்து அதை அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு மன திருப்தி கிடைக்கும். அப்பா இந்த வருஷம் நம்ம வித்து நல்ல வித்தா இருக்கு, அதனால இதை நம்பி நாம் நிலத்தில் விதைக்கலாம். நீங்க விதை சரியா இருக்கான்னு 10 ஏக்கர்ல போட்டு பார்க்க முடியாது, ஒரு பானையில போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த விதை சரியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை விதை சரியில்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும், முளைப்பாரி சரியா வரல அப்படின்னா வித்து சரியில்லைன்னா பலர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து விதைப்பாங்க விவசாயிகள், பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, நண்பர்கள் கிட்ட, ஏன்னா எல்லாருமே விவசாயம் தானே ஒரு காலத்துல. அப்போ தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்தை இந்த ஆடி 18ல தான் அவங்க தீர்மானமே பண்ணக்கூடிய ஒரு நாளாக முளைப்பா அம்பிகைக்கும் நன்றி தெரிவித்து விட்டு விவசாயத்தையும் துவங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த முளைப்பாரி வைபவம் அப்படிங்கறத நம்முடைய பெரியோர்கள் ஆடி 18ல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விழா. இன்னைக்கு இந்த ஆடி 18 விவசாயத்துக்காக நாம செய்யறோமோ இல்லையோ நாம நம்முடைய நன்றியை அந்த தண்ணீராகிய காவேரி மாதாவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக நாம கும்பிடணும். சரிங்க, இப்ப நாங்க காவேரி கரை ஓரத்துல கிடையாது, நாங்க எப்படிங்க இதை கொண்டாடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வீட்டில் இப்போ நகரங்களில் வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எங்கே தண்ணீர் ஆதாரமாக இருக்கோ, இப்போ நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னமும் கிணறு இருக்கு, அப்போ அந்த கிணத்துக்கோ இல்லை மோட்ரு இருக்கு இல்லைங்களா, தண்ணீரை இறைத்து நமக்கு தரக்கூடிய பம்ப் செட்டை மோட்ரு, அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் குழாயை திருகி தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழா, இந்த மாதிரி தண்ணீர் எதன் வழியாக நமக்கு கிடைக்கிறதோ அந்த பொருளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு மலரிட்டு அன்னைக்கு நாம வழிபடணும். என்ன ஒரு பைப்புக்கு போய் பொட்டு வச்சு சாமி கும்பிட சொல்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பைப்ல இருந்து தண்ணி வரலன்னா நாம எங்க போய் தண்ணி எடுக்க முடியும்? யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு பல பேருக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கறது பல நகரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆக எதுவாக இருந்தாலும் இயற்கையை வணங்குவது அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல முறை. ஆகவே மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இந்த நீருக்கு உண்டு. வீட்டுல நம்முடைய பூஜை அறையில ஒரு கலசம் வச்சுக்கோங்க, கலசம் வந்து ஒரு சாதாரண சொம்பா இருக்கலாம், வெள்ளி சொம்பா இருக்கலாம், ஒரு சொம்பு வச்சு அதுல கொஞ்சமா மஞ்சள் போட்டு அதுல தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை நீங்கள் காவிரியாக பாவித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாடு ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு. இப்படி நாம வழிபாடு பண்ற போது என்னெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக பழவர்க்கங்கள் நிறைய வைக்கணும், கொய்யா பழம், ஆப்பிள், பேரிக்காய், குறிப்பா நாவல் பழம். இந்த ஆடி 18 படைக்கும் போது ஒரு 2 நாவல் பழமாவது வைக்கணும், ஏன்னா அந்த நாவல் பழம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துலதான் அதற்குரிய பருவ காலம், சீசன் சொல்றோம் இல்லைங்களா, அதனால கண்டிப்பா 2 நாவல் பழம் வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம் பழம், இதெல்லாம் நாம வைக்கக்கூடிய அந்த பழ வரிசையில சேர்த்து வச்சிடணும். அதற்கு பிறகு நைவேத்திய பொருட்களாக கலவை சாதம் செய்து நாம வைத்து வழிபடணும். என்னென்ன பிடிக்குதோ மூணு சாதம் செய்யலாம், இல்ல ஒரு சாதம் கூட செய்யலாம், அஞ்சு செய்ய முடிஞ்சா அஞ்சு சாதம் செய்யலாம். கலவை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி கலவை சாதமாக செய்து வைத்து வழிபடணும். சுமங்கலி பெண்கள் இந்த ஆடி 18 அன்னைக்கு எப்படி சாமி கும்பிடுறது, இப்ப இது எல்லாமே இப்படி பூஜை அறையில தயாரா வச்சுக்கோங்க. சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அன்றைக்கு தங்களுடைய திருமாங்கல்ய கயரை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள். இப்ப காவிரி கரை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பொதுவா பண்ற வழக்கம் உண்டு, ஆடி மாதத்துல எந்த கிழமையில் வந்தாலும் சரி, என்ன நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி, எப்படியான நேரத்துல வந்தாலும் அன்னைக்கு கண்டிப்பா தாலி கயிறு மாத்தலாம். பல பேர் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க மாத்தலாமா, செவ்வாய்க்கிழமை வருதுங்க மாத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. எந்த கிழமை வந்தாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பாக தாலி மாற்றினால் அன்றைக்கு பெருகும் என்பதனால் அதற்கு எந்த தோஷமும் கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். கரைக்கே போயிருவாங்க, நீங்க தஞ்சாவூர் பகுதிகளில், மயிலாடுதுறை, பூம்புகார், திருச்சி இந்த மாதிரி காவேரி ஓடக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே பெண்கள் குடும்பமா கிளம்பி கரைக்கு போயிட்டு, இப்ப நான் சொன்ன இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கரையிலேயே வச்சு காவிரிக்கு பூஜை பண்ணிட்டு, ரொம்ப சுமங்கலியா பழுத்த சுமங்கலி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள் கையால அந்த தாலி, புது தாலிய வாங்கி மாத்திக்கிட்டு பழைய தாலி கயிற்ற காவேரியிலேயே வந்து விட்டுருவாங்க. இந்த முறை வந்து நீங்க சாதாரணமாக காவேரி கரையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த பழக்கம் தெரியும். இல்லைங்க, எங்ககிட்ட காவேரி கரையில, நாங்க நகரங்கள்ல இருக்கிறோம், அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வீட்லயே நீங்க புது கயிறு வாங்கி இந்த தாலிய மாத்திக்கிட்டு அன்றைக்கு உங்க வீட்டுல வயதான சுமங்கலி, அக்கம் பக்கம் யாராவது வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையால இந்த புது தாலி வாங்கி மாட்டிட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு முறை உண்டு. ஆகவே திருமாங்கல்யத்தை புதுப்பித்து கொண்டு சுவாமிக்கும் இப்ப நான் சொன்ன இந்த நைவேத்திய பொருட்கள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணிட்டு மகிழ்ச்சியா சாப்பிடுங்க. அதோட மிக முக்கியமான ஒரு விஷயம், அன்றைக்கு கணவரிடத்தில் ஆசீர்வாதம் வாங்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி இருக்கு. வீட்டுக்கார் வேலைக்கு போயிட்டாரு அப்படின்னா காலையிலேயே வாங்கிருங்க. எப்பங்க இந்த தாலி மாத்தலாம், அதுக்கு என்னங்க நேரம் அப்படின்னு பல பேருக்கு அப்புறம் ஒரு கேள்வி ஏற்படும். நீங்க எப்ப வேணாலும் மாத்தலாம். அதனால மதியத்திற்குள்ள நீங்க எப்ப வேண்டுமானாலும் இந்த தாலியை வந்து கயிறை நீங்க மாற்றி கொண்டு உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆடி 18 அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான திருநாள இத்தனை வகை நன்மைகள் வந்து நமக்கு இருக்கு. இதை வந்து முறைப்படி நாம் வழிபட்டு பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று, குறிப்பா ஆடி மாசத்துல வந்து எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பெருகும். அதனால வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க, கடை ஆரம்பிக்கிறவங்க, விவசாயம் ஆரம்பிக்கிறவங்க, புதுசா ஒரு தொழில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எந்த வேலையை துவங்கினாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு துவங்கினீங்கன்னா அது ரொம்ப பெருக்கெடுத்து அதுல குறைவு அப்படிங்கறதே ஏற்படாது. அதனால இந்த ஆடி 18க்கு எது துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா துவங்குங்க, பயப்படாதீங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்றேன், நீங்க தங்கம் வாங்குறதுக்கு இந்த ஆடி 18 ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நீங்க வந்து நகை வாங்கணும், வெள்ளியில ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு இதெல்லாம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும். நியாயமா அந்த காலத்துல நம்முடைய பெரியவங்க ஆடி 18க்கு தான் நகையெல்லாம் வாங்கி சேர்ப்பாங்க. இப்போ வேற வேற நாட்களை நாம வந்து உள்ள கொண்டு வந்துட்டு நகை வாங்குறதுக்கு அதுதான் உகந்த நாட்கள்னு நாம மனசுல முடிவு பண்ணிட்டோம். ஆடி 18 தான் பொருட்கள் சேர்ப்பதற்கும் மிக விசேஷமான ஒரு நாள். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு எங்கெங்க வசதி இருக்குது, நாங்க புதுசாலாம் ஒண்ணும் செய்ய போறது இல்லை அப்படின்னா, வழக்கம் போல நான் எப்பவுமே சொல்லியிருக்கேன், ஒரு நல்ல நாள்னா மஞ்சளும் உப்பும் வாங்குங்க, அதுவே வீட்டுக்கு மகாலட்சுமியை கொண்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு. அதனால ஒன்றும் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. புதுசா போய் ஒரு பாக்கெட் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க வீட்டில் வந்து வழிபடுங்க. அடுத்த ஆண்டு நிறைந்த செல்வ வளத்தை கண்டிப்பாக இறைவன் நமக்கு அருள்வார். இந்த ஆடி 18 எல்லோரும் மகிழ்ச்சியாக புத்தம் புது கனலாய் ஓடி வரும் காவிரியை நாம பாராட்டி மகிழ்ந்து வணங்கி அவளுடைய அருளையும் நாம் பெற்று மகிழலாம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது மூன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மகிழ்ந்து கொண்டிருக்கும் தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவியம் மூலமாக எங்கள் தமிழ் பண்டிகைகள், தமிழ் வைபவங்கள் எத்தனையோ நடந்தாலும் சிலவற்றை நாங்கள் பார்த்து செய்கின்றோம், சிலவற்றை கேட்டு செய்கின்றோம். அதனுடைய தார்பரீகங்கள் விளங்காமல், உண்மைகள் துலங்காமல் நாங்கள் பின்பற்றுதலில் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் அதனுடைய மகிமைகள் எங்களுக்கு விளங்கும். நம் முன்னோர்கள் மோடர்கள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயங்களும் தர்மங்களும் வைத்து நியாய தர்ம அடிப்படையில் வாழ்ந்து வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த வகையிலே அவற்றை தொடர்ந்து சென்று நாங்கள் சுபிட்சம் அடைய வேண்டும் என்பது தமிழ் ஓவியத்தின் எண்ணமாகும். ஆடி மாதத்தின் சிறப்பு என்ன, இந்த ஆடி 18 சிறப்பு என்ன என்று பார்த்த வேளையிலே இன்னமும் ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான கடமை ஒன்றிருக்கின்றது, ஆடி அமாவாசை என்று. மாதம் தோறும் வரும் அமாவாசைகளுள் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு அம்சம் கொண்டதும் முக்கியத்துவம் பெற்றதுமாகும். இந்த ஆடி அமாவாசையை நாங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம், ஆடி அமாவாசை விரதம் என்று கூறுவார்கள், ஆடி அமாவாசையை எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், அதை கொண்டாடுவதனால் உள்ள நன்மைகள் என்ன, நாங்கள் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்றதையும் நம் முன்னோர்கள் காட்டி வைத்த வழியின்படி வெல்லும் வேளையிலே நியாய தர்மங்களின்படி, சமய ஆச்சார முறைகளின்படி, ஐதீகங்கள் எல்லாம் அங்கே எங்களுக்கு அதனுள் பொதிக்கப்பட்டிருக்கிறது, அது புரியாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். யார் யார் அந்த ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்படும் போதே தர்ப்பணம் சிரார்த்தம் என்றெல்லாம் கூறிக்கொள்ளுகின்றோம், அதனுடைய அர்த்தம் தெரியாமல். அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த வேளையிலே பார்க்க இருக்கின்றோம், ஆடி அமாவாசை விரதம் என்றால் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம்.

0: குரலை நீங்கள் கேட்டு மறந்து கொண்டிருப்பது மங்கள் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தின் மூலம் சில புரியாத, தெரியாத, அறியாத விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு அதை முறையாக சரியாக கடைபிடிக்கவும் கற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் ஆடி அமாவாசை எதற்காக, ஏன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆடி மாதத்தின் ஒரு சிறப்பான நாளாகிய ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு சிறப்பு பதிவுதான் இந்த பதிவு. ஆடி அமாவாசை என்கின்ற ஒரு அற்புதமான திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த நாளை ஏன் கொண்டாடணும், இதை எப்படி வழிபடணும், வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு செய்தால் முழு பலனையும் நாம் பெற முடியும். பொதுவா இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாள் தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுவதற்கும் ஒரு உகந்த நாளாக கருதப்படக்கூடியது. தர்ப்பணம், சிரார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். பொதுவா இந்த ரெண்டுத்துக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. நாங்க சிரார்த்தம் பண்றோம் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, தர்ப்பணம்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன. முதல்ல அங்கிருந்தே நாம போகலாம். தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்று செய்யக்கூடியதற்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர். மாதம் தோறும் வருது இல்லைங்களா, அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து, அல்லது மதியம் வந்து இலை போட்டு அவங்களுக்கு படைச்ச பிறகு சாப்பிடுறது, ஆலயத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு ஏதாவது கீரையோ அல்லது அரிசி கலந்த பொருளோ கொடுக்கறது, இது எல்லாமே தர்ப்பணத்திற்கு உரிய விஷயங்கள். அப்போ சிரார்த்தம்னா என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்தால் அந்த இறந்த திதி அன்று வீட்டுல நாம செய்யறோம் பாருங்க, கோவில்ல போய் செய்யறோம் இல்லையா, திதியன்று செய்யப்படக்கூடிய வழிபாட்டுக்கு சிரார்த்தம் அப்படின்னு பேர். என்னைக்கு வேணாலும் நாம வந்து முன்னோர்களை வணங்கலாம், குறிப்பா அந்த திதி அன்று, அவர்கள் இறந்த அன்று உள்ள திதி அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுன்னு எப்ப வருதோ அன்றைக்கு செய்யக்கூடியதை சிரார்த்தமாகவும், எப்போதும் வருகிற அமாவாசைக்கு செய்யக்கூடியதை தர்ப்பணமாகவும் சொல்லுவார்கள். இப்ப ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அமாவாசைக்கு நாம செய்ய போறது என்ன அப்படின்னா, தர்ப்பணம், சிரார்த்தம் அல்ல. ஆக இந்த அமாவாசை அன்று எப்படி தர்ப்பணம் பண்ணணும், ஏன் தர்ப்பணம் பண்ணணும் இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க. நாம இந்த உலகிற்கு வருவதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னோர்கள்ங்கிற ஒரு பேர்ல நாம வச்சுக்கலாம். இந்த முன்னோர்களை நாம் என்றைக்கும் மறக்க கூடாது. எப்பவுமே நாட்டு சொல்லா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏணிப்படியை எட்டி உதைக்க கூடாது அப்படின்னு சில பேர் பேசும்போது நாமளே அதை பயன்படுத்தி பேசியிருப்போம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் வாழ்க்கையில நம்மளை உயர்த்தி விட்டாருனாலே அவரை நாம மறக்க கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி தந்த இந்த உலகத்துல நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களை நாம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த முன்னோர்களுக்கு நாம் வணக்கமும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னா தர்ப்பணம் அளிக்கக்கூடிய இந்த நாளாகும். ஏன் நாம தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஆன்மாவானது பாவமும் பண்ணியிருக்கும் புண்ணியமும் பண்ணியிருக்கும். எல்லா ஆன்மாவும் புண்ணியம் பண்ண ஆத்மாக்களாகவும், எல்லா ஆத்மாவும் பாவம் பண்ணின ஆத்மாக்களாகவும் இருக்க முடியாது. அப்போ புண்ணியம் பாவம் இரண்டும் கலந்தவர்களுக்கு மேல் உலகத்துல என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் மேல் உலகத்தில் பலன் இன்றி கஷ்டப்பட்டார்களே ஆனால், ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் போது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தில் இறைக்கின்ற எள்ளும் தண்ணீரும் மேல் உலகிற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்திருக்கக்கூடிய மரபு வழி வழிபாடு. இந்த வழிபாட்டுக்காகத்தான் அமாவாசை என்று கண்டிப்பாக எள்ளும் தண்ணீருமாவது இறைக்கணும். நீங்க வந்து வீட்டுல கூப்பிட்டு ரொம்ப பெருசா அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து தர்ப்பணம் கொடுக்கறதோ, இல்ல கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதோ, ஒரு அந்தனரை வைத்து யாகம் வளர்த்து தர்ப்பணம் கொடுக்கறதோ, இதெல்லாம் வசதிகளை பொறுத்து. எதுவுமே முடியல அப்படின்னா கூட ஒரு எள்ளும் தண்ணீராவதும் அன்றைக்கு இறைத்து விட்டுதான் நாம் அமாவாசை என்று உணவெடுத்துக் கொள்ள வேண்டும். இது பொதுவா எல்லா அமாவாசையிலையுமே நாம செய்யலாம். இதுக்கு வந்து தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பெரியவர்களினுடைய அந்த முன்னோர்களுக்கு அவர்களுக்கு உண்டான கடனும் நம் தாய் தந்தையர்களுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றியுமாக இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தந்திருக்கக்கூடிய நாள். அதைத்தான் அமாவாசை விரதமாக நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த தர்ப்பணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தர்ப்பணத்திற்கு உரிய காலங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மன்வாதி நாட்கள் 14, யுகாதி நாட்கள் 4, மாதப்பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை நாட்கள் 12, மகாலய பட்சம் 16, வியதிபாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, புர்வேத்யு 4. இந்த நாட்கள் நாம நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு அப்படின்னு உரிய காலம்.
2: சரிங்க, இந்த நாட்கள்ல எங்களால
1: முடியாது அப்படின்னா, மறந்தது, முன்னோர்களை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமா சேர்த்துதான் நமக்கு இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு நல்ல நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா எதிர்காலத்துல மக்களுக்கு நிறைய வேலை வந்துடும், அவங்களையே அவங்களால நினைச்சிக்க முடியாது, அவங்களையே அவங்களால கவனிச்சிக்க முடியாது அப்படிங்கிற காலம் வரும்போது முன்னோர்களை எங்கிருந்து கவனிக்க போறாங்க அப்படின்னு பெரியவங்க நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, இந்த ஆடி அமாவாசை திருநாளை நமக்கு அதற்காகவே கொடுத்திருக்கிறார்கள். மறந்தும் தெரிந்தும் தெரியாது விட்ட முன்னோர்கள் அத்துணை பேரையும் இந்த நாள்ல நாம வழிபட்டு அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். எப்படி நாம் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை மேற்கொள்றது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இந்த ஆடி அம்மா

கூடாது. உங்களுக்கு அண்ணா தம்பி இருந்தா அவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க. அப்படி அண்ணா தம்பி யாருமே இல்லை, நான் ஒரே பெண்ணு தாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு, அப்பா இல்லை அல்லது அம்மா இல்லை அப்படின்னா, இப்ப அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுத்துருவார், அது பத்தி பிரச்சனை இல்லை. அப்பா இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருமே இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்கள் அன்னைக்கு கோவிலில் போய் தானம் கொடுத்துட்டு வீட்டில் வந்து நம்ம இலை போட்டு சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு ஒரு நாலு பேருக்கு அன்னதானம் பண்ணி அப்படி வழிபடலாமே தவிர, அமாவாசை விரதத்தை ஒரு சுமங்கலி பெண் மேற்கொள்ளுவது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கத்தில் கிடையாது. இப்போ ஆண்களை எடுத்துக்கோங்க, அப்பா அம்மா யார் இல்லைனாலும் பரவாயில்லை, கண்டிப்பாக அவர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. தாய் இல்லாதவர்களும் இருக்கலாம், தந்தை இல்லாதவர்களும் இருக்கலாம், தாயும் தந்தையும் ரெண்டு பேரும் இல்லாதவங்களும் இந்த விரதத்தை கண்டிப்பாக ஒரு ஆண் கடைபிடித்தே ஆக வேண்டும். இப்ப யார் விரதம் இருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பான இந்த ஆடி அமாவாசை விரதத்தை எப்படி இருக்கிறதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். கடல் நிறைந்த இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்த மாதிரி கடல் பகுதி சார்ந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா மிக மிக புனிதம் வாய்ந்த நதிக்கரைகள்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள், காவேரி கரையில இருக்கக்கூடியது, பவானி நதிக்கரையில இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி புனித நதிக்கரைகள்ல துறைகளோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிக புனிதம் வாய்ந்த இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிற ஆலயம், அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவகாசி, அவிநாசி, தென்காசி, அது மட்டும் இல்லாம விருதாச்சலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். இப்போ நீங்க வாரணாசி, கயா அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, வடக்கு பகுதியில வாரணாசி, கயா, இந்த மாதிரி புனிதமான திருத்தலங்கள் நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோவில் பக்கத்திலே, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள், இதுல எல்லாம் தர்ப்பணம் கொடுப்பது அதி அதி விசேஷமான பலன்களை நமக்கு தரவல்லது. சரி, இங்கெல்லாம் நம்மளால போக முடியல, வேற வீட்டிலேயே நாம தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். வீட்டுல வந்து ஒரு அந்தனரை அழைத்து யாகம் பண்ணி அவருக்கு தானம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவது அப்படிங்கறது ஒரு சிறந்த பலனை தரும். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாதுங்க, நாங்க வந்து ஒரு கூப்பிட்டு வேள்வி எல்லாம் பண்ணி தானம் கொடுத்து செய்ய முடியலனா என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில இருந்து உபவாசமாக இருந்த, எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அமாவாசை நாட்களிலும் தாய் தந்தையருக்காக விரதம் இருக்க வேண்டியது ஒரு பையனுடைய கடமை அப்படின்னு முதல்ல மனசுல எடுத்துக்கணும். ஏன்னா நாம பிறக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ நாள் அந்த தாயும் தந்தையும் பட்டினி இருந்திருக்கிறாங்க, ஒரு நாள் அந்த பட்னி அவர்களுக்காக நாம் இருக்க வேண்டிய நாள். அதனால இருக்க முடிஞ்சவங்க காலையில இருந்து உபவாசமாக இருங்க. அப்படி மற்ற அமாவாசை பண்ணலன்னா கூட ஆடி அமாவாசை அன்னைக்காவது கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கணும். காலையில குளிச்சுட்டு நீங்க வீட்டிலேயே வந்து எள்ளும் தண்ணீரும், நல்ல கருப்பு எள் வாங்கிக்கோங்க, சுத்தமான தண்ணீர் ஒரு சொம்புல, அந்த எள்ளை வந்து கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல வந்து கால்படாத இடம் எது இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த தண்ணீரையும் அந்த எள்ளையும் இறைக்கிற போது காசிய மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு, அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணீரோட அந்த எள்ளை வந்து அவர்களுக்கு நினைச்சு நாம இறைச்சிடணும். இறைத்த பிறகு தாய் தந்தையர்களை வழிபாடு பண்ணிட்டு ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல உங்க அலுவல் எங்க போகணுமோ அங்க போய் பாத்துருங்க. அன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. மதியானம் இலை போட்டு வீட்டுல நீங்க வந்து சாப்பிட முடிஞ்சா பரவாயில்ல, இல்ல அலுவலகம் போறவங்களா இருந்தா சாப்பாடை எடுத்துட்டு போங்க. மதியான நேரத்துல நீங்க அங்க உங்களுடைய மதிய உணவை வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாய் தந்தையர்களுக்கு பிடித்த உணவாக இருக்கணும். வீட்டுல நீங்க படையல் போடுறீங்க அப்படின்னா வடை பாயசம், அன்னைக்கு நாம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீரை செய்யணும், வாழைக்காய் செய்யணும், பூசணிக்காய் செய்யணும், இந்த மாதிரி அமாவாசை கீரை நம்ம சமைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் சமைத்து
காகத்திற்கு உணவு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய முறை. மாலையில கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு அப்பா அம்மா நினைச்சு ஒரு தீபம் ஒன்று, ஒரு நெய் தீபம் ஒன்று கோவிலில் சுவாமிக்கு ஏற்றி வழிபட்டுட்டு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னைக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறது நியதி. நீங்கள் மதியமே ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். இந்த அம்மா

அமாவாசை தினத்துல ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் வெறும் நம்முடைய பெற்றோர்களுக்காக மட்டும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அந்த பலன் நம்முடைய பிள்ளைகளை வந்து சாரும். இத பல பேர் வந்து சொல்றதும் கிடையாது, பல பேருக்கு அது தெரியறதும் கிடையாது. அமாவாசைக்கு தாய் தந்தையர்களை யார் முறையாக வழிபடுகிறார்களோ அவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பலன் முழுமையாக வந்து கிடைக்கும். அதனால நாம இந்த அமாவாசை விரதத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க, அதுலயும் குறிப்பா வந்து ஆண்களுக்கு இவ்வளவு விஷயங்களும் சொல்லியாச்சு. இப்போ வீட்டுல வந்து ஒரு கணவன் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த அமாவாசை விரதத்தை கொடுக்கறாங்க அப்படின்னும் போது மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து தெரியறதில்ல. பெண்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. ஆனால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆடி அமாவாசையானாலும் சரி, எந்த அமாவாசையானாலும் சரி, கணவன் விரதம் இருக்க வேண்டும், மனைவி கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். விரதத்துக்கு சமைக்கும் போது கூட சாப்பிட்டுட்டு தான் பெண்கள் சமைக்கணும். ஏன்னா மாமியாருக்கும் மாமனாருக்கும் வெறும் வயிற்றில் உணவு சமைக்க கூடாது அப்படிங்கிற நியதி பெண்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த வயிறு வந்து காயாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அதனால பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமாவாசை அன்னைக்கு காலையில நீங்க நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சமைக்கிறதுக்கு அடுப்பங்கரைக்குள்ளேயே நுழையணும். அதனால அப்பா அம்மா இருக்கிற பெண்கள், கணவர் தான் விரதம் இருக்கிறாரு, நாங்க வந்து அவருக்காக நாங்களும் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு இரவு ஆண்களுக்கு வந்து டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு நாம் சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால இரவு வந்து ஆண்களுக்கு நீங்கள் டிஃபன் கொடுத்தாலும், அதாவது தோசை இட்லி அந்த மாதிரி கொடுத்தாலும், பெண்கள் ஒரு கைப்பிடியேனும் அன்னத்தை கண்டிப்பாக அமாவாசை அன்று இரவு சாப்பிட வேண்டும். உனக்கு நாங்க வந்து டிஃபனே சாப்பிட்டு பழகி இருக்கிறோங்க, எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா கூட நீங்க இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, ஆனா ஒரு கைப்பிடியேனும் அன்னம் அன்றைக்கு இரவு வந்து ஒரு பெண் சாப்பிட வேண்டும். அப்பதான் மாமனார் மாமியாரினுடைய முழு ஆசீர்வாதமும் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நியதி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பெண்கள் மறந்துடாதீங்க, அமாவாசை அன்னைக்கு நல்ல திருப்தியா சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா மனமுவந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் சமைங்க, எலை போட்டு அவங்கள முழு மனதோடு வழிபடுங்க, கணவனுக்கு உணவு கொடுங்க, ராத்திரி ஒரு கைப்பிடியாவது அன்னம் எடுத்துக்கோங்க. ஆடி அமாவாசையில ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு பசுவுக்காவது ஒரு கீரை வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு தர்மம் கண்டிப்பாக அமாவாசை என்று செய்தால் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்க எல்லாரோடையும் அன்போடு பகிர்ந்து கொண்டு

பண்டிகை ஆடி 18 என்று எல்லோராலும் பெருமையாக கொண்டாடப்படும், புனிதமாக கொண்டாடப்படும், பக்தியாக கொண்டாடப்படும் இந்த நாளின் பெருமை என்ன, அதனுடைய பலாபலர் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கேட்டு உணர்ந்து கொண்டோம். இந்த முன்னியல் தமிழ் வானொலியின் தமிழ் ஓவியம் ஊடாக தந்து சென்றது தமிழ் ஓவியம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த தமிழ் ஓவியம். மீண்டும் ஒரு தமிழோவியம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

மொழியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமா?

முதலில் எங்க ஊரு ராசாத்தி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். இந்த திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார் கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஆசைப்பட்டு பார்த்தா என்ற வரிதான் முதல் வரி, முழுவதையும் கேட்போமே.

அவரை தொடர்ந்து ஒழிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராம்ஜி நீங்கள் தந்த பாடல். காதல் ஓவியம் திரைப்படத்து பாடல் நாதம் என் ஜீவனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.

அந்த வேளையில் மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றீர்கள். முத்து ரதமோ இல்லை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், பொன் நகரம் திரைப்படுத்து பாடல்.

அடுத்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கனடா மொன்றியலிலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஹே புலியால் பேசும் என்று ஆரம்பிக்கும் வரி என்ன சத்தம் இந்த நேரம் என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் என் காதல் நீதானா என்று கேட்டு பாடுகின்றது. எப்படி என் மனதுக்குள் வந்தாய் என்ற திரைப்படத்திலிருந்து.

ஆஸ்திரேலியா கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்போமா? பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள். என்றும் இந்த ராகமும் இந்த பாடலும் என்ற ஒரு பாடல் ரத்தத்தின் ரத்தமே திரைப்படுத்த பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலிய கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி தந்த பாடல் ஜூம்பலக்கா என்ற வரியை எடுத்து என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடுதான் தினமும் வந்து பாடலை கேட்டு எங்களோட இசை பயணம் கேதீஸ் தரும் ஒரு பாடல். தனிமையில் ஒரு ராகம் என்ற சட்டம் ஒரு இருட்டு அறை திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல், கேட்போம்.

வன்கூவரிலிருந்து வந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து. ஓ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற பாடல், எனக்குள்ளே நீ இருந்தாய் என்ற பாடலை அவர் தந்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை மீண்டும் கனடா வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். தேவி தேவி என் தேவி என்று ஒரு பாடல், தர்மம் வெல்லும் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலியோடு தொடர்ந்து பயணிக்கும் அன்பு உறவு சிங்கப்பூர் மகாலிங்கம் சிங்கார பூமி. அங்கிருந்து கேட்கின்றார் கண்ணுபட போகுதையா என்ற ஒரு பாடலை சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலாக.

மீண்டும் ஒரு பாடல் சுவிட்சர்லாந்து நாடு சென்று கேட்போம். அங்கு நிவேஷன் அவர்கள் தந்திருக்கின்றார் ஜெனீவா நகரிலிருந்து இளம் பிறை என்ற ஒரு திரைப்படுத்து பாடல். புத்தம் புதிய தனியறை என்ற வரியை தாங்கிய பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

ஐரோப்பிய மண் என்னவள், நீங்கள் இன்னும் விடுமுறை விட்டு செல்லவில்லை, இன்னும் இள மணித்தொரு நாட்கள் இருக்கின்றீர்கள். உதயம் நீயே என்ற வரிதாங்கிய பாடல், என் அருகே நீ இருந்தால் திரைப்படுத்து பாடல், இது ஒலிக்கின்றது. அவரோடு நாங்களும் இணைந்து கேட்போம்.

இறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல. கனடா கா வை சீனா ஆசான் அவர்கள் தெய்வீக ராகங்கள் திரைப்படுத்து பாடலாக அந்த பாடல் பாவை நீ மல்லிகை என்று வரி எடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே தித்திக்கும் தேனான பாடல்களோடு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடல்களை அனுப்பி வைக்கும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்றும் கூறி செல்கின்றேன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்து விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடல். வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். பூந்தளிர் ஆட என்ற வரி பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் பாடலை தினமும் உங்களோடு இணைந்து கேட்பது போன்ற என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள்.

0: இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கரி, ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து அன்னை மடி என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: இன்னொரு தரம் சொல்லு
2: அம்மா.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இன்னும் ஒரு பாடல் அன்புடன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். அந்த பாடல் சிந்தாமல் சிதறாமல் பாடலை ஒலிபரப்பு செய்யுங்கள் ஐயா என்று அழகாக மகள்வோடு நகைச்சுவையாக கேட்டிருக்கும் பாடல். சற்று முன் கிடைத்த தகவலின் படி என்று சுட சுட தருகின்றோம், கேட்டு மகிழுங்கள்.

தங்கப்பதக்கம் திரைப்படுத்து பாடல் அன்று பாடியது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி என்ற ஒரு மனதை உறுத்தி பாரத்தை சுமந்து தாங்க முடியாமல் கேட்கும் பாடலாக இன்று நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இந்த பாடலை. அந்த பாடல் பாட இருக்கும் வேளை வளமை போல அவரோடு என்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது தனுஷ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாகில் மற்றும் உலகத் தமிழரும் கேட்கின்றார்கள்.

0: மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்க எல்லாம் அவங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?
1: ஆனா

மாப்பிள்ளை சார் என்ற ஒரு பாடல் மல்லிகையே மல்லிகையே என்று வரியெடுத்து பாட வைக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள்.

விடுமுறை விருப்பத்திற்காக குங்குமச்சிமிழ் மாதுளை மொட்டுக்கள் என்ற ஒரு பாடல் எதிரொலி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலே கே அனுசியா கிருஷ்ணன், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களை முனைத்துக் கொண்டு கேட்க இருக்கும் பாடல் ஒலிக்கின்றது காட்டலையில்.

அடுத்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் ஈழமணி திருநாடு. யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ரகு, சுதா, ஹரி இவர்களை இணைத்து கேட்கும் ஒரு இனிமையான பாடல். 2006 திரைக்கு வந்த முன்பே வா என் அன்பே வா என்ற பாடல், சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, நீங்களும் ஜே வீரபாண்டியன், கௌதமன், லட்சசாரா மதுஸ்ரீ அவர்களோடு சிவசங்கரன் நட்பவி, மேலும் நரமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்க விரும்பும் ஒரு பாடல், நன்றி சொல்லவே உனக்கு என்ற வரியெடுத்து உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் இணைந்து ஒரு பாடல் புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை என்ற பல்லவியோடு சரணங்களை ஒலிக்க வைக்கின்றார்கள் முரட்டு காளை திரைப்படத்தில் இருந்து.

முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல் புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படுத்து பாடல். பூந்தன்றலே நல்ல நேரம் காலம் சேரும் என்று கூறும் பாடல் நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக் ரிஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்கள் கேட்கும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

மேலும் ஒரு பாடல். அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்ல அனுப்புகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. பூங்காற்றே என்று ஆரம்பிக்கும் சென்று வா நிலா திரைப்படுத்த பாடலை.

இவர் போட வரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல், முதல் முதல் பார்த்தேன் என்ற பாடல். முதல் கனவே திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

கருகுமணி கருகுமணி என்ற ஒரு பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்தில் பாடியது அன்று. இன்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே கேட்க விரும்புகிறார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோச் அவர்கள்.

இறுதியாக ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நீண்ட நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து இறுதி பாடலாக கேட்டு மகளை விரும்பி அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் இப்பொழுது கேட்டு நாங்களும் மகளை இருக்கின்றோம். உலக வாழ் மக்களோடு சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன் என்ற பாடல் என் தங்கச்சி படித்தவ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க. கேளுங்க MTR FM.

பொங்கும் புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் 43. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம் தானா என்று கேட்பதோடு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடுவோம். பொங்கும் புது வெள்ளத்தில் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் எங்கள் காதூரம் இனித்தோடும் பாடல்களாக புதிய புதிய திரைப்படுத்த பாடல்களை. புதிய திரைப்படங்களாக புதிய தயாரிப்பாளர்கள் கலைஞர்களோடு உருவாகி வரும் பாடல்களுள் இன்று முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். ஏ சக்கரையே சக்கரையே என்ற பாடல் ஹாய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஹாய் திரைப்படத்தில் இருந்து சக்கரையே சக்கரையே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தா தா தையா என்ற வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது இதோ காற்றலையே.

இன்று ஜனரஞ்சகமாக ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படுத்த பாடல் ஒன்று இன்றும் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பால் மழை என்ற முதல் வரியை கொண்டு இனிமையாக ஒழிக்கின்றது. காதோரம் பொங்கும் புது வெள்ளத்திலே.

நேயர்களே, நாங்கள் கடந்த வாரங்களில் 42 வாரமாக பாடும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்ட எங்களுக்கு இன்று 43வது வாரமாக தரும் பொங்கும் புதுவெள்ளம் மிகவும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. 2026ஆம் ஆண்டில் வெளிவர இருக்கும் திரைப்படத்து பாடல்களையும் இதில் சேர்ந்து வருகின்றன. கேட்டு மகளும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கின்றது. மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காத்தாக வாழப்போறேன் என்று கூறி பாடுகின்றது.

பலமுறை கேட்டாலும் சிறுவர்களை யாகஸ்திக்கும் பாடலாக இன்று ஒலிக்க இருக்கும் மீண்டும் ஒரு பாடல், நாங்க நாலு பேரு என்று கூறும் வரி கொண்ட இனிமையான ஒரு பாடல். கருப்பு என்ற திரைப்படத்திலிருந்து இப்போது ஒன்றிய தமிழ் வானொலியின் காற்றலையில் பொங்கும் புதுவெள்ளம் 43 பாடுகின்றது.

ரசிக உள்ளங்களிலும் காத்து கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் டாக் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களுள் ஒரு பாடல் கடந்த வாரமும் கேட்ட வேளையில் இந்த வாரம் ஒரு பாடல் பாட இருக்கின்றது. ஒன் ஸ்டெப் வச்சா என்ற வரியை கொண்டு முழுவதையும் பாடி எங்களை மகிழ வைக்கும் கிடுகிடுப்பான ஒரு பாடல் கேட்போமா?

அவர்களே பொங்கும் புது வெள்ளத்தில் அண்மையிலே திரைக்கு வர இருக்கின்ற புதுப்படங்களாக தெரிவு செய்து அந்த திரைப்படங்களின் பாடல்கள் வெளியேறியவுடன் உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கின்றதும் ஒன்றிய தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்றும் பாட்டு பாட நாங்கள் கேட்டு மகள 43வது பொங்கும் புதுவெள்ளம் தரும் அடுத்த பாடலும் இந்த திரைப்படம் வந்துவிட்டதா வரவில்லையா வர இருக்கின்றதா அண்மையிலே வந்துவிட்டதா ஆனால் பாடல்கள் வெளிவந்து விட்டன. காதல் கதை இசுலவா என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் எங்கு கேட்டு நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்கின்றது பிடிக்காது என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த படங்கள் ஓட இருக்கின்ற படங்களிலே சிறந்த படமாக புள்ளிகளை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு படம் திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம். தனுஷ் மம்முட்டி இவர்கள் இணைந்து நடக்கும் படமாக அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலில் வாடியம்மா என்ற வரி எடுத்து ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலையும் இப்பொழுது நாங்கள் பொங்கும் புதுவெள்ளம் 43 கேட்போமே.

புருஷன் திரைப்படத்து பாடலும் ஒன்று வெளிவர இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த திரை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நடிகர் விஷால் இரண்டு நாட்களுக்கு பின்பு நடித்த திரைப்படங்கள் ஒரு படம் என்று அறிய கிடக்கின்றது. பல விமர்சனங்களை பெற்றிருந்த வேளையிலே அந்த பாடலும் விண்ணை முட்டும் என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது. இன்றைய ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்து 43வது பொங்கும் புதுவெள்ளமாக தரும் பாடல்கள் ஒரு பாடலாக புருஷன் என்ற திரைப்படத்து பாடல். மீண்டும் கூறுகின்றேன், விண்ணை முட்டும் என்ற பாடல்.

0: இப்பொழுது பேச்சு வழிகளில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிற பேச்சுக்கு உரித்தான பாடலாக சர்தார் என்ற திரைப்படம், சர்தார் திரைப்படம் முன்பும் வந்த வேளையில் இப்பொழுது சர்தார் 2 என்ற திரைப்படம் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம், அதிலே மயில் வீரா என்ற முதல்வர் எடுத்து பாடும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்று பொங்கும் புதுவெள்ளம் 43 நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.
1: பயமில்லை வேலுண்டு, வினையில்லை.

உறவுகள் கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் புதுவெள்ளம். ஒன்றியல் தமிழ் வானொலி தந்தது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திப்போம் என்று இன்ற புதிய கலைஞர்களின் பாடல்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து அதில் நல்ல படங்கள், வேண்டிய படங்கள், வேண்டாத படங்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாலும் இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கலை உலக வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரையே கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: MTR

மன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். வணக்கம் உறவுகளே, இது சிந்தனை செல்வன் என்றும்

0: அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

வளமை போல என்றும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடலை கேட்போம். மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியான ஒரு பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்தில் பாடியது. அந்த பாடல் இன்று பாட வருகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் உங்களுக்கான பாடலாக, நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தமிழ் செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு, எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்போம் அனைவரும்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடல். ஒரு தாயின் வயிற்றில் என்ற முதல் வரியோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வளமையாக வாழ்த்துக்கள் கூறி அணைந்து இணைந்து கொள்வார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா இவர்களோடு குமார், அருணா, கர்ண, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாதன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

அன்பு உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது ஒன்றியல் தமிழ் வானொலி. 24 மணி நேர தமிழ் பணியிலே இன்று ஒலித்துக் கொண்டிருப்பது நேயர் நேரம் பாடல்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டம் மேல ஓடுதுறையிலிருந்து அன்புடன் எஸ் சேப்பு விஜயராகவன் ஒரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். ஆகாஷ்வாணி நீயே என் ராணி என்ற பாடல், பிரியமுடன் என்ற திரைப்படத்திலிருந்து. எங்கே கேட்போமா?

கோயில் மணி ஓசை என்ற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்து பாடல் ஒன்றை இன்று கேட்டிருக்கின்றார் அன்புடன் நீண்ட கால உறவு நாகூர் நாகப்பட்டினம் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர்கள் மட்டுமில்லாமல் அவரது உறவுகளாக இன்றும் முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹான, பர்வின், நசீகா, ரிஃபாக, இம்ரான் ஷாகில் உலக தமிழர்களோடு கேட்க அந்த பாடல் பாட இருக்கின்றது. ஆண்டவன் யாரையும் விட்டதில்லை வாழ்க்கையின் வட்டத்திலே என்ற பல்லவியோடு சரணங்களையும்

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் இனிமையான பாடல்களை நாங்கள் காது கொடுக்கும் வேளையிலே இது ஒன்றியல் தமிழ் வானொலியின் நேயர் நேரத்திற்கான பாடல் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம். அடுத்து வரும் பாடலை தர இருக்கின்றார் அன்புடனே தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் திருமதி அனுஷியா கிருஷ்ணன் அவர்களோடு அனந்தராமன் ஐயா அப்பா விஜயம் அம்மா உறவுகளும் கேட்கின்றார்கள். குங்கும பூவே கொஞ்சம் புறாவே தங்கமே உன்னை என்ற பாடல் மரகதம் திரைப்படத்தில் இருந்தது.

அடுத்து ஒலிக்க இருக்கின்ற ஒரு இனிமையான பாடல், அந்த பாடலை தருகின்றார் தமிழ்நாடு சிதம்பரம் வண்டிக்கை சிலுவை சந்தனராஜ் அவர்கள். சந்தன்ராஜ் அவர்களே, உங்கள் காதோரம் ஒலிக்க இருக்கும் அந்த பாடல் ஏதோ ஒரு பாட்டு என் காதில் என்று கேட்கும் உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் திரைப்படுத்தும் பாடலாக இருக்கின்றது.

அடுத்து வரும் இனிமையான பாடல் தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டத்தில் இருந்து இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்கள் தந்த பாடல். உனக்கு மட்டும் உனக்கு மட்டும் என்ற மனப்பந்தல் திரைப்படுத்து பாடல் நீங்கள் கேட்ட வேளையில் உங்களுக்காக ஒலிக்கின்றது. அந்த பாடலை உங்களோடு இணைந்து என்றும் போல் இன்றும் ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லக்ஷசாரா, மதுஸ்ரீ, சிவசங்கரன் அவர்கள் மட்டுமல்ல நட்பவி நறுமுகையாள், தமிழினியாள் இவர்களும் கேட்கின்றார்கள் ஒலிக்கின்றது பாடல்.

உறவுகளோடு உறவுகளாக நாங்கள் கேட்டு மகிழும் பாடல்கள். அடுத்து வரும் பாடல் கேரள மாநிலம் பாலக்காட்டிலிருந்து ரதீஷ் நீங்கள் தந்த பாடல். ரதீஷ் நீங்கள் தந்த பாடல் ஒலிக்க நாங்களும் கேட்க இருக்கின்றோம். எழுதுகிறாள் ஒரு புது கவிதை என்ற சரணாலயம் திரைப்படுத்தும் பாடல்.

இந்த பாடல்களோடு இணைந்து இந்த முற்பாடல் கேட்போம். வளைகுடாமன் குவைத் நாடு ஜோர்ஜ் நீண்டகால உறவு கேட்கும் பாடலாக ரிதம் திரைப்படத்திலிருந்து காற்றே என் வாசல் வந்தாய் என்ற பாடல்தான் அந்த பாடல். ஜோர்ஜ் உங்களோடு நாங்களும்

0: இறுதியாக ஒரு பாடலை தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே.எஸ். கிருஷ்ணன் தன் பாடலை உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று விரும்பியவளை அமைதியாக இறுதி பாடலாக தந்து இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த ராத்திரிக்கு சாட்சி இல்லை என்ற திரைப்படுத்து பாடல். பாடும் பாடல் சுமை தாங்கியே சுமை தாங்கி ஏன் என்று அழுகின்றது. இந்த பாடல் தான் அவரது இந்த பாடல். இதோ ஒலிக்கின்றது பாடல். அனைவரும் செவிமடுப்போம்.
1: கேட்கும் உள்ளங்களில் பரவசம், டிஜிட்டல் ஒலித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

0: முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஏ நெஞ்சே என்ற வரி கொண்ட பாடல். அந்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்படுத்த பாடலாகும். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்து கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.
1: அடுத்ததை யாரோ, அடுத்ததை யாரோ, எடுப்பதை யாரோ, எடுப்பதை யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான இன்னுமொரு பாடல் அன்பே ஆர்வயிரே என்று மனதுருகி பாடும் அந்த பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு கொள்ள காத்து கொண்டிருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலே அன்பு டிராஞ்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல் நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் என்ற ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல். ஒலிக்க இருக்கும் இந்த பாடலுக்கு உரிமை கோருகின்றார் விஜய ராணி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹண்டியில் இருந்து.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலேதான் கனடா மொன்றியலில் தனுசன் ஒரு பாடலை அடரா சக்கை அடரா சக்கை என்ற திரைப்படத்திலிருந்து அடிதா அடிதா அடிதா என்று பாட வைக்கின்றார் விறுவிறுப்பாக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேர்விருப்பு பாடல்கள். அந்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அடுக்குமல்லி திரைப்படத்து பாடல் என்று கேட்க இருக்கின்றார். தென்னம் மரத்தின் என்று ஆரம்பிக்கின்றது முதல்வரி இந்த பாடலுக்கு.

மறந்து

தெரியுது.

நம்ம

வாழ்த்தோடு

உறங்கும் தோழி மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துடுவோம் என்ற வேளையில் உங்களை நாடி ஓடிவரும் பாடல்களுள் அடுத்த பாடல் பாஸ்கரன் மாலா. இவர்கள் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்பூர்ன் மாநகரத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள். பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். அதர்மம் என்ற திரைப்படுத்து பாடல்தான் இன்று அவர்கள் பாட வைக்கின்றார்கள். முத்துமணி முத்துமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது இருவர் குரலிலே அந்த பாடல்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். அடடா அடடா இவ என்று கூறும் நாலு பொண்ணு நாலு பசங்க என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு வரும் அடுத்த பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான். நீண்ட கால உறவு, பனி விழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்து பாடலை கேட்க வைக்கின்றார் தன்னோடு கேதீஸ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை முடிந்து வந்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளாக, கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி தருகின்றார் ஒரு பாடல் பால், பஞ்சாங்கம் பார்க்காதே என்ற தவசி திருப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து இணைந்து விடுகின்றார் அன்புடன் வன்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி அவர்களும். பழமுதிர் சோலையிலே என்ற ஒரு பாடல் தொடக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலையும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்க கேட்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேளாய் மகனே என்ற பாடல். உத்தமன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்காரபூமி எம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல இன்றும் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம். நிதேஷன், நீங்கள் தந்த பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், காலையில் தினமும் கண்விழித்தால் என்று கூறும் பாடலைத்தான் இன்று அவருக்கு விருப்பம் என்றபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் சர்வதேச நேயர் விருப்ப நிகழ்ச்சியை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற வரியெடுத்து இனிமையாக

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து எங்களை மகிழ வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாவே இருக்கும் இனிய நேயர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கன்னடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

கனடா கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

அன்னை, தந்தை, ஆசான் இவர்களையெல்லாம் நான் அறிந்த அன்பு தமிழ், இவற்றுக்கெல்லாம் மூலம் எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று மந்திரத்தை உச்சரித்து இன்றைய நாள் 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாளில் வியாழக்கிழமையில் இணைய இருக்கின்றோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலிபரப்பாகும் கதம்பத்திலே. அன்பு உறவுகளை, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்கள் நலம் என்று கூறும் இந்த வேளையிலே, முன் கூறிய அத்தனை பேருக்கும் நான் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ்பணிந்து அவர்களுக்கு முதல்கண் வணக்கம் கூறி என் முகம் தெரிந்த தெரியாத உறவுகளே, உலகளாக இருக்கும் அன்பு நேய நெஞ்சங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறி வருக வருக என்று வரவேற்கின்றேன். இன்றைய இந்த நல்ல நாளிலே நாங்கள் கனடாவில் இருக்கும் வேளையில் இப்பொழுது 22 பாகை வெப்பநிலை, நாங்கள் 22 பாகை வெப்பநிலையை கண்ட வேளை, அதை உணரும் வேளையிலே எங்கள் காற்றலைகளிலே குளிர் அணுக்கள் இருப்பதனால் அது அதிகமாக வெப்பமாக எங்களுக்கு தோன்றாமல் இதமாக இருக்கின்றது. இருப்பினும் மதிய வேளைகளில் சற்று கூடுதலாக இருக்கும், அதன் பின்பு இது குறைந்து இன்று இரவு 12 பாகை வரை செல்ல இருக்கின்றது. நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கும் இங்கிதமான இந்த வேளையில் இன்று கதம்பத்தில் இணைந்திருக்கும் நாங்கள் இன்று நாங்கள் காணப்போவது என்ன? கதம்பத்தில் தினமும் வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும். இன்றைய நிகழ்ச்சி எதுவாக இருக்கும்?

0: உனக்காக எல்லாம் உனக்காக உனக்காக எல்லாம் உனக்காக
1: உனக்காக எல்லாம் உனக்காக என்ற பாடலின் இசையை கேட்டவுடன் இன்றைய நிகழ்ச்சி உனக்காக நான் என்றதை புரிந்து கொண்டோம். இதை புரிந்து கொள்வதற்கு முன்னமே நிகழ்ச்சி ஆரம்பிக்கின்றது என்றவுடன் நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் அழகான ஒரு படம் வரைந்து இன்று உனக்காக நான் நிகழ்வு எல்லோரும் இணைந்திடுவோம் என்று கூறியிருக்கின்றார். உங்களுக்கு தெரிய வைக்கும் இந்த வேளையிலே அன்பு மகள் ஷியாமலா அப்பா வந்தாச்சு என்று ஆனந்தத்தோடு அழகான படம் வரைந்து அனுப்பியிருக்கின்ற உங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தந்து இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிப்போம். உனக்காக நான் இந்த உலகத்திலே நாங்கள் ஒருவருக்காக ஒருவர் வாழ்வது திண்ணம். ஒருவருக்காக இன்னொருவர் என்று இல்லாது விட்டாலும் தனக்காக என்றாலும் தான் வாழ வேண்டும் என்ற ஒரு கருத்து இருக்கின்றது. நாங்கள் எல்லோரும் எங்களுக்காகத்தான் வாழுகின்றோம். ஆனால் அந்த வாழுகின்ற வாழ்க்கை பயணத்திலே பலரை சந்திக்கின்றோம், பல விடயங்களை பார்க்கின்றோம், எல்லாவற்றையும் படைத்த இறைவனை அறிகின்றோம். அவர்களுக்கெல்லாம் என்ன கணக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று அவர்களுக்காகவும் வாழ வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். அதாவது என்னை சார்ந்தவர்கள், அயலவர்கள், எனக்கு முன்னால் இருப்பவர்கள், பின்னால் வருபவர்கள், எங்களுக்கு முன் சென்றவர்கள், அவர்களை கூட பின்தொடர்ந்து நாங்கள் செல்ல வேண்டிய எண்ணம் இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த உலகத்திலே பிரபஞ்சம் என்று ஒன்று இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்திலே கிடைத்தற்கரிய பேறு இந்த பூகோளத்திலே இந்த பூமியிலே நாங்கள் வந்து பிறக்கின்றோம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு என்ற ஐம்பூதங்களிலே நிலத்திலே நாங்கள் பிறந்திருக்கின்றோம். இந்த நிலத்தின் பெருமையெல்லாம் நாங்கள் அறிகின்றோம். இந்த நிலம் ஒரு சொர்க்க பூமி என்றுதான் கூற வேண்டும். இதுதான் சொர்க்கம். நிலத்தில் நாங்கள் வாழ்வதற்கு இறைவனங்களை இங்கே படைத்து வைத்திருக்கின்றார். அதனால் இதுதான் சுவர்க்கம். வாழும்போதே நாங்கள் அந்த சுவர்க்கத்தை காணும் வகையில் வாழ வேண்டும். ஆகவே சுவர்க்கத்துக்காக வாழ வேண்டும். இப்படியெல்லாம் நாங்கள் ஏதோ ஒன்றுக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். முதற்கண் எதற்காக வாழுகின்றோம்? இந்த உயிர் நிலைக்க வேண்டும், ஆரோக்கியத்துக்காக வாழுகின்றோம். சத்துள்ள உணவுகளை கொண்டு ஆரோக்கியமாக நாங்கள் வாழ வேண்டும், நோய்களை விரட்ட வேண்டும் என்று நோய்களுக்காகவும் நாங்கள் அவர்களை அனுசரித்து போக வேண்டியதாக இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்தை எண்ணி நாங்கள் பிரபஞ்சத்தில் இருக்க நன்மைகளுக்காகவும் தீமைகளுக்காகவும் வாழ வேண்டியது இருக்க தீமைகளை தீண்டக்கூடாது என்று விலகி நாங்கள் அவர்களுக்காக விலத்தி போக வேண்டியதும் இருக்கின்றது. அதனால் பலவிதமான கருத்துக்களை நாங்கள் உனக்காக நான் நிகழ்விலே நாங்கள் கருதி கொள்ளலாம். அதனால் இன்று வரும் உறவுகள் நீங்கள் ஒவ்வொருவரும் யாருக்காக இன்று ஒரு பாடலை கேட்க வருவீர்கள், அது எனக்கு நன்றாக தெரியும். நேரத்திலே பாடல்களை கேட்கும் வேளையிலே உங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் இணைந்து கேட்கின்றீர்கள். அதனால் தான் அங்கே பாடல்களே யார் யாருக்கெல்லாம் பாடலின் பெயர்களை எழுதுகிறீர்கள், எல்லோரும் கேட்டு மகள வேண்டும் என்று எழுதுகிறீர்கள். அதனால் இன்று நீங்கள் ஒரு பாடலை கேட்க வருவீர்கள். வளமையாக முன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணையும் நேயர்களுக்கு ஒரு பாடல் வழங்கப்படும். அந்த வகையிலே நீங்கள் தான் அந்த பாடலை விரும்பி கேட்பீர்கள். இன்று நீங்கள் விரும்புகின்ற பாடல் எதற்காக, ஏன் என்பதை நாங்கள் சற்று அலசி பார்க்கலாம். அந்த யாருக்காகவோ ஒன்றை அல்லது உங்களுக்காகவோ ஒன்றை கேட்கப் போகின்றீர்கள் ஒரு பாடலை, அதற்குரிய காரணங்களை நாங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் தானே. அந்த அடிப்படையில் இன்று உனக்காக நான் நிகழ்வில் நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்களோடு வாருங்கள், இணையுங்கள், பேசுவோம், பாடல்களை கேட்டு மகிழ்வோம்.

1957 ஆண்டு திரைக்கு வந்த இந்த பாடல் புதையல் என்ற திரைப்படத்தில் பாடியது. 2026 ஆண்டு இன்று அந்த பாடல் இன்றும் இனி என்றும் ஒலிக்கும், கேட்க மகிழ்வாக இருக்கும் அற்புதமான கருத்தும் அங்கே இருக்கின்றது. அதனால்தான் என்னமோ என்னை அறியாமல் இந்த பாடலின் முதல் வரியை கொண்ட இந்த பாடலை நாங்கள் இதிலே சேர்த்து கொண்டு இணைந்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் நினைத்து வருவதற்கு ஒன்றுமில்லை, நாங்கள் யாருக்காகவும் வாழ தேவையில்லை, யாருக்காகவும் வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்ற ஒரு எண்ணம் இருக்கலாம். அதற்காக கூட பாடல்களை நீங்கள் கேட்கலாம். சரி, இந்த உலகத்தை எல்லாம் படைத்து எங்களுக்கு இவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து மனித புறப்படுக்க வைத்த இறைவன் இருக்கின்றார். இறைவனுக்காக நீங்கள் ஒரு பாடல் கேட்க வேண்டால் இறைவனை வாழ்த்தி பாட வேண்டாம், இறைவன் எங்களுக்கு என்ன செய்தார் என்று பாட வேண்டாம். எப்படி இருக்கின்றோம், எப்படி இருக்க வைக்கின்றது, ஆனால் எல்லாவற்றுக்கும் அவருடைய கருணை உண்டு என்பதை உணர்கின்றோம் என்று பலவிதமான இறைவனை பற்றியும் கருத்துக்களை கூறக்கூடியதாகவும் இருக்க, நீங்கள் முடிந்தால் இறைவனை பற்றி கூட வந்து பாடலை கேட்கலாம். இறைவனுக்காக எங்களை படைத்த இந்த இறைவன் இப்படியெல்லாம் செய்திருக்கின்றார் என்று நன்மைக்காக கேட்கலாம். ஆகா, எங்களை படைத்து விட்டு பராமுகமாக இருக்கின்றார்கள், இந்த வாழும் உலகத்திலே நாங்கள் எவ்வளவு பஞ்சமா பாதகங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள், இதைகளை கேட்டு பார்த்து கொள்ள மனம் பொறுக்கவில்லையே என்றதை எண்ணிக்கூட நீங்கள் பாடல்களை கேட்கலாம். இங்கே வாருங்கள், 6-4-7, 8-7-4, 6-4-1-5 என்ற எண்களோடு.

என்னுடைய ஒலி உங்களுக்கு கிடைக்கின்றதா என்பதை உறுதி செய்ய முகமாக ஒரு தடவை யாராவது ஒரு அடையாளம் போடுங்கள், நான் பேசுவது கேட்கின்றது என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக.

0: மோன்றியால் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் உனக்காக நான் நிகழ்வு கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றதா என்பதை நானும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இதுவரை யாரும் அழைக்கவில்லை. கூறியிருந்தேன், நான் பேசுவது உங்களுக்கு தெளிவாக கேட்கின்றதா என்பதை தெரிய வையுங்கள் என்று. யாரும் இந்த அடையாளமும் போடாதபடியால் நான் பேசுவது உங்களுக்கு சரியாக கேட்கின்றதா என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அன்பு உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் கேட்கும் பாடல்கள் எல்லாம் சிறப்பான பாடல்களாக ஒலித்து கொண்டிருக்கின்றது. அந்த வேளையிலே இன்னும் ஒரு பாடலை நான் ஒளிபரப்ப இருக்கின்றேன். இப்பொழுது உங்களுக்காக நான் ஒலிக்க வைக்கும் பாடலை கேட்டுவிட்டு நீங்கள் இணைந்து கொண்டு உங்களுக்கு விருப்பமான பாடலை வந்து கேளுங்கள். இங்கே அன்புடன் ஒருவர் பதில் தந்திருக்கின்றார். கனடா சிந்தனை செல்வன் ஐயா அவர்களுக்கு அன்பான இரவு வணக்கம். உள்ளே ஐயா என்று பதிவிட்டிருக்கின்றார். நன்றாக கேட்கின்றது என்று அன்பு ஜெகபிரசாதிக் அவர்களும் எழுதியிருக்கின்றார். அந்த உள்ளே ஐயா என்று வணக்கம் வைத்து தன்னுடைய நிலையை உறுதிப்படுத்தி கொண்டவர் வேறு யாருமில்லை, தானாக வந்த சந்தனம் என்று நான் அழைத்துக் கொள்ளும் கோவை ஏஆர் நாகப்பன் அவர்கள் நன்றாக கேட்கின்றது என்று அழகாக அனுப்பியிருக்கின்றார் ஜெகபிரசாதிக் அவர்கள் செய்தியை. அதை ஆமோதித்து நாகப்பன் அவர்களும் ஒரு அடையாளத்தை போட்டிருக்கிறார். அதனால் நான் பேசுவது உங்களுக்கு துல்லியமாக கேட்கின்றது. இப்பொழுது நீங்கள் தான் காற்றலைக்கு வர வேண்டும். உங்களுடைய குரலை நாங்கள் கேட்டு மகிழ வேண்டும். இங்கே வாருங்கள், இப்பொழுது ஒரு பாடல் ஒன்றை கேட்போம். அந்த பாடல் எப்படி பாடுகின்றது கேட்போமா?
1: Babies don't ever stop.
0: ஆமா, அப்படி ஆங்கிலத்தில் பாடுகின்றது என்று எண்ண வேண்டாம். அது விளம்பரம். இந்த வலைத்தளங்களிலே நாங்கள் பாடலை சுட்டு கொண்டு வந்து உங்களுக்கு போட்டு காட்டும் அந்த விளம்பரம்தானே முன்னுக்கு வரும். விளம்பரம் இல்லாமல் இன்று உலகம் இல்லை என்ற அளவுக்கு விளம்பரங்கள் தலை தூக்கி எல்லா விதமான ஊடகங்களையும் எல்லா விதமான இடங்களையும் வெற்றிடங்களை கூட எழுத்துக்களால் நிரப்பி விளம்பரத்தை தந்து கொண்டிருக்கின்றது. விளம்பரங்கள் சிறப்பாகவும் இருக்கும், வெறுப்பாகவும் இருக்கும். இங்கே பாடலை கேட்போம்.

0: சல்லாபமான ஒரு பாடலை கேட்டு மகிழ்ந்தோம் அன்பு உறவுகளை. இது உனக்காக நான் நிகழ்விலே உங்களுக்காக நானும் ஒரு பாடலை தந்தேன், கேட்டு மகிழ்வோம் என்று எந்த விதமான எண்ணமின்றி, எதிர்காலத்தை பற்றி சிந்தனையின்றி, துன்பமின்றி இருக்கும் வேளையை மகிழ்ச்சியாக கடந்து விட வேண்டும் என்று அந்த நேரத்தில் மனதை தூய்மைப்படுத்தி தங்களுக்கு விரும்பிய வண்ணம் பாடி ஆடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். இது நகர்ப்புறமல்ல, கிராமப்புறமான கதை என்று எண்ணுகின்றேன். இந்த காட்சியையும் இந்த பாடலையும் பாடலில் வந்த வரிகளையும் இதற்கு இசை கொடுத்தவர்களையும் குரல் கொடுத்தவர்களையும் இன்று காண முடியாது. அவர்களெல்லாம் இனிமேலும் வருவார்களோ என்று எண்ணும் வேளையிலே எங்கள் தென்னகத்து திரைப்பட துலகம் துறை கேள்விக்குறியாக இருக்கின்றது. எங்கோ கொண்டு செல்கின்றார்கள் திரையுலகை என்று எண்ணும் வேளையிலே மக்களின் வாழ்க்கையையும் உங்களுக்காக என்று தருகின்றார்கள். ஆனால் அவர்களோட வாழ்க்கை எங்கே போகின்றது, எதிர்காலம் எப்படியாக போகின்றது என்னவென்றும் நான் பேசும் பொழுது உங்களுக்கு இடையிலே ஒரு தொடர் வண்டியினுடைய ஒலி கேட்கின்றது அல்லவா? அது எங்கள் அருகிலே வழக்கமாக செல்வது கலையத்தை இறுக்கி மூடிவிட்டுத்தான் நாங்கள் இருப்போம் என்று ஒரு சாளரம் திறக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சாளரத்தின் வழியாக இந்த ஒலி உங்களுக்கு கேட்கலாம் என்று எண்ணுகின்றேன். பொறுமைக்கு நன்றி. இந்த வேளையில் நாகப்பன் அவர்கள் இணைந்திருக்கும் இந்த வேளையிலே நேற்றைய தினம் அவர் வந்து ஒரு பாடலை கேட்டிருந்தார். அவர் கேட்ட வேளையிலே அந்த பாடல் மொழி மாற்று மொழி பாடல் எனக்கும் சரியாக புரியவில்லை. அவசரத்தில் தேடி எடுக்கும் பொழுது அந்த பாடல் கிடைக்கவில்லை. ஆனால் அவர் அனுப்பி வைத்து விட்டார். அதை என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அனுப்பியதை நான் உடனே பார்க்கவும் இல்லை, நேரமும் சென்று விட்டது. அதனால் அதற்கு ஈடாக ஒரு பாடலை கொடுத்தேன். இப்பொழுது வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு ஞானசேகரன் நினைத்து விடுவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் வணக்கம். இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டது மகனே, திருப்பி அழைக்க வேண்டும், நீங்கள் மீண்டும் அழைக்க வேண்டும். அந்த பெருந்தன்மையோடு வேறு பாடல் தான் இருந்தாலும் பரவாயில்லை என்று என்னோடு பேசியிருந்தார். அந்த பாடல் இப்பொழுது கைவசம் இருக்கின்றது. அந்த பாடலை தந்து மகள விரும்புகிறேன் என்று அவர் ஜாலியாக பாடல்களை கேட்பதில் ஒரு மிகவும் விருப்பமானவர். இந்த சென்டிமெண்ட் பார்த்து சோகங்கள் துக்கங்கள் தத்துவங்கள் எல்லாம் கேட்பதை விட இருக்கும் வேளை சந்தோஷமாக இருந்துவிட்டு போவோம் என்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு கேட்பார் பாடல்களை. அந்த வேளையில் ஞானசேகரன் உங்கள் அழைப்பு வந்துவிட்டது, இணைத்து விட்டேன். வணக்கம் வணக்கம் ஞானசேகரன் வணக்கம்.
1: வணக்கம் அப்பா. இனிய நண்பகல் வணக்கம்.
0: இனிய நண்பகல் வணக்கத்தை எனக்கு கொடுத்த வேளையில் உங்களுக்கு நல்ல இரவு வணக்கத்தை தருகின்றேன். ஞானா, நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நலமாகவும் வளமாகவும் மயில்வாகவும் தங்கள் ஆசீர்வாதத்திலும் அம்மாவின் ஆசீர்வாதத்திலும் அன்பு உறவின் ஆசீர்வாதத்திலும் உள்ளேனப்பா.
0: அதற்கு காரணம் எல்லோருடனும் நீங்கள் அன்பும் அனுசரணையோடும் இருப்பதால் தான். எல்லோருடைய அன்பையும் நீங்கள் சம்பாதித்திருக்கின்றீங்கன்னா நீங்கள் ஒரு நல்லவன் நல்லவன் இல்லையா? அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது?
1: காலநிலை வெப்பம் உயர்ந்தும் மழை வராமலும் உள்ளதப்பா.
0: ஆனால் மழை வரமாட்டாது என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா?
1: இல்ல இல்ல, மழை கொஞ்சம் தாமதமாக வரும் என்று கூறுகிறார் என்னுடைய வானிலை அறிவிப்பாளர் கூறியிருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமைக்கு மேல் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கூறுகிறார்.
0: காரணம் என்னவென்றால் பெருமழை ஒன்று வருவதற்கு அங்கே நீர் அணுக்கள் சேர வேண்டும். அதனால் தான் வெப்பத்தை அதிகமாக தந்து ஆவியாக மேலெழுந்து சென்று அவர் குளிர்ந்து மழையாக வர வேண்டும். அதற்கு காலம் வேண்டும் அல்லவா?
1: ஆமா,
0: அதுதான் காரணம். அதில் எவ்வளவு தூரம் வெப்பம் அதிகமாக உயர்கின்றதோ அதற்கேற்ற மழை ஒன்று உண்டு என்பதை நாங்கள் நம்பிக்கொள்ளலாம். இதுதான் இயற்கை தரும் கொடை எங்களுக்கு. சரி, இன்று உங்களுடைய ஆலயத்திலே பக்தர்கள் கூட்டம் எப்படி இருந்தார்கள்?
1: இன்று ரொம்ப குறைவுப்பா. இன்று வியாழக்கிழமை அந்த அளவுக்கு கூட்டம் இன்னைக்கு வரல. நாளைக்கு வெள்ளிக்கிழமை தான் இந்த யாகம் ஒன்னு இருக்கு, வார வாரம் நடக்கிறது. அதுக்கு வந்து பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வரும். யாக சாலைகள் நடக்கும், அது காலையில ஒரு 7:30 இருந்து மதியம் 12:30 வரைக்கும் நடக்கும். அது கூடுதலாக கூட்டம் எல்லா மாநிலத்திலிருந்தே வந்து கலந்துக்குவாங்க.
0: அந்த யாகம் என்று ஒன்றை நம் முன்னோர்கள் நம் பிராணகாலத்திலிருந்து யாகத்தை செய்து பல சாதனைகளை புரிந்திருக்கின்றார்கள். அதில் ஒரு சாதனை மனத்தை பக்குவப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்துவது, மனத்தை ஒருநிலைப்படுத்தி வாழ்க்கைக்காக வாழுவது, வாழ வேண்டும் என்று வாழ்வது ஒன்று, வாழ்க்கைக்காக வாழ்வது என்று இன்னும் ஒன்று இருக்கின்றது. இந்த உனக்காக நான் உட்கருத்துக்கள் அதுதான். அந்த யாகத்திலே வந்து நாங்கள் அபிஷேகங்கள் திருவிழாக்கள் குடமுழுக்கள் எல்லாம் பெரிய பெரிய திருவிழாக்களை பார்க்கின்றோம், பூஜைகளை பார்க்கின்றோம். அது கண்ணால் பார்த்து உள்ளூர அனுபவிப்பது தான். ஆனால் இந்த யாகம் என்று கூறும் பொழுது யாகத்திலே எத்தனையோ மூலிகள், எத்தனையோ விதமான மூலி வகைகளை இட்டு அக்கினிக்கு ஆகுதியாக்கி அங்கு எத்தனையோ திரவியங்களை, அதாவது வந்து அர்ச்சனைக்குரிய பூஜைக்குரிய திரவியங்களை உகந்து அழித்து அதை அக்னியில் எழுந்து செல்ல விடும் பொழுது பாவங்கள் தீமைகள் எல்லாம் அழிந்து நன்மைகள் எங்களுக்கு சேர வேண்டும் என்பதை அந்த அக்னியில் அந்த ஹோமத்திலே எழுந்து வருகின்ற அந்த யாகசாலையிலிருந்து வருகின்ற அந்த அந்த வெப்பம் எங்கள் உடல் மீது பட்டு வெளிச்சுத்தம் ஏற்படுங்க, எத்தனையோ நோய்கள் கண்டிக்கப்படுகின்றன. அந்த வெளிச்சுத்தம் ஏனென்றால் ஐந்து புலன்களுக்கும் மெய், வாய், கண், மூக்கு, செவி என்ற அந்த ஐந்து புலன்களுக்கும் மெய் மிகவும் முக்கியமானது. அது உணர்வதனால்தான் பல விடயங்களை ஏனைய புலன்கள் தூண்டி கொண்டு போகின்றன. அதை பிரித்து சொல்வதற்கு நேரம் வேண்டும், இருப்பும் புரிந்து கொள்வீர்கள். அதனால் அந்த வெளிச்சுத்தம் மிக மிக முக்கியம். எப்படித்தான் ஆடைகளை நாங்கள் போட்டு மறத்தாலும் அந்த மேனியிலே அந்த புகையும் அந்த வெப்பமும் படும் பொழுது அது எங்கள் வெளிச்சுத்தத்தை கொண்டு வருகின்றது. அங்கும் ஒரு ஒரு ஒரு தன்மையை ஏற்படுத்தி ஏன் வாழ வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு வைப்ரேஷன் என்று ஒரு அதிர்ச்சியை தருகின்றது. அந்த வேளை அந்த அங்கே தரப்படுகின்ற மந்திரங்கள் செவி வாயிலாக உள்புகுந்து உள்ளார சுத்தம் செய்கின்றது. உள்ளுக்கு இருக்கின்ற உறுப்புகள் அத்தனையும் சுத்தமாகின்றது. அந்த மந்திர சொற்களை கேட்கும் பொழுது அதனுடைய அதிர்ச்சிகள் உள்ளும் புறமும் சுத்தி அடைய செய்து ஆன்மாவை ஒரு வீடுபுகர் அடைய செய்வதற்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. அதை சில பேர் காட்சியாக வந்திருந்து பார்க்கலாம், மன்னிக்க வேண்டும், ஒரு பொழுதுபோக்குக்காகவும் பார்க்கலாம். ஆனால் அந்த உண்மை தன்மை அதுதான். இவ்வளவு தூரம் அவர்கள் செய்வதற்கு காரணம் அதுதான். வடநாடுகளிலே பாருங்கள், அநேகமான இந்து மக்கள் வீடுகளிலே ஓமம் வளர்ப்பார்கள், யாகம் செய்வார்கள். இங்கும் இருக்கின்ற மேல நாடுகளில் அவர்கள் வீடுகளிலே அது நடைபெறும். எங்களை எல்லாம் அழைப்பார்கள், நாங்கள் சென்று பக்தியோடு அதை இருந்து பார்த்து மொழி புரிய அதை விட்டாலும் அந்த அதனுடைய மந்திரத்தினுடைய அந்த அந்த அதிர்ச்சி எங்கள் உள்ளூரை வந்து எங்களை மாற்றிக்கொள்ளுகிறது. அதனால் அது ஒரு பெரிய ஒரு சிறப்பான சேவை உங்கள் ஆலயத்தில் நீங்கள் செய்கிறீர்கள். யாருக்காக செய்கிறீர்கள்? உங்களுக்காக இல்ல, உலகத்துக்காக, மக்களுக்காக,
1: மக்களுக்காக
0: செய்கிறீர்கள். அது மட்டுமில்லாமல் இவ்வளவு சுவர்க்கத்தை எங்களுக்கு கொடுத்த இறைவனுக்காக துதிப்பதற்காக செய்கிறீர்கள். எல்லோரும் கையெழுத்து துதிக்கிறார்கள். அதனால் தான் ஆரம்பத்தில் சொன்ன எங்களை எல்லாம் இப்படி படைத்து இந்த சொர்க்க பூமியில தந்த இறைவனுக்காக நீங்கள் பாடல் கேட்கலாம், மக்களுக்காக கேட்கலாம், உங்களுக்காக கேட்கலாம். நான் சொன்ன கருத்துக்கள் பொருந்ததா மகனே? சரியா இருக்கின்றதா?
1: நிச்சயமாக சரியாக பொருந்துகிறதப்பா.
0: ஆன்மீகம் என்பது வந்து சாதாரணமாக எல்லோரும் வெள்ளி நகை ஆடுகிறார்கள் ஒரு சிலர். ஏனென்றால் உண்டு என்ற ஒன்று இருப்பதால் தான் இல்லை என்று வாதாட முடியும். அதை நாங்கள் முதலில் கருத்தில் கொள்ள வேண்டும். இங்கெல்லாம் ஆஸ்திகன் நாஸ்திகம் பேசுகிறார்கள் அல்வா. அவர்கள் உண்டு என்றதை அவர்கள் எண்ணினபடியால் தான் இப்படி பேசுகிறார்கள். அதை இல்லை என்று விதண்டாவாதம் பிடிக்க வேண்டும், நாங்கள் மற்றவர்கள் மேல பிரபல்யமாக வேண்டும், நாங்கள்
1: கட்சி சொல்லிதான் இல்லை என்று சொல்கிறார்கள்.
0: அது ஒன்று இருக்கின்றபடியால் தானே இல்லை, ஏற்றுக்கொள்ளக்கூடிய மரங்களாக இருக்கின்ற எத்தனையோ மரங்கள்ல சாதியை பற்றி ஒன்றுமே எழுதவில்லை. இரண்டே இரண்டு தான், ஆண் இனம், பெண் இனம். இந்த இரண்டை உணர்வுகிற எந்த இனமும் இல்லை என்பதை இவர்களும் உணர்வார்கள். தங்களோட வாழ்க்கைக்கு ஒரு பந்தா வேணும் என்று, தங்களை உயர்த்தி காட்ட வேண்டும் என்று மமதை, வேறு ஒன்றுமே இல்லை. அதனால் தான் மூன்று மலங்கள் என்று கூறப்பட்ட நாங்கள் இது நாளைய தினம் பேச வேண்டிய விடயம் என்று எடுத்துவிட்டோம். ஆணவம், கண்மம், மாயை, இந்த மூன்றிலே மாயைகளே இருக்கின்றோம். நான் பெருசு, நீ பெருசு, பணம் பெருசு, பணம் இல்லாமல் வாழ முடியாது என்ற மாயைக்குள்ளே இருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய கர்ம வினைகளை சுமந்து வந்து மீண்டும் வினைகளை செய்கின்றோம். இவற்றை எல்லாம் பெறுவதற்கு இந்த ஆணவம் என்ற அகம்பாவம் என்று இருக்கிறபடியால் தான் ஆணவம், கண்மம், மாயை என்றதிலே ஆணவம் என்ற நீங்கள் ஆலயத்திலே பஞ்ச ஆலாத்தி காட்டுவீர்கள் அல்லவா. அந்த பஞ்சம் வந்து எங்களுடைய ஐம்புலன்களை மடக்க வேண்டும், ஒருநிலைப்படுத்த வேண்டும் என்று இறுதியாக ஒரு உலக்கை காட்டுவார்கள், அந்த ஆணவத்தை அடக்குவது. அதனால் தான் பெருமான் கூட தன்னுடைய காலன் கீழே முயலகன் என்ற ஒருவனை, அவன் அந்த முயலகன் தான் ஆணவம் என்பவன், அவனை அழுத்திக் கொண்டே இருக்கின்றார். எங்கள் ஆணவத்தை அழுத்த வேண்டும் என்பதுதான் அதனுடைய அந்த கிருத்தியத்தின் கருத்து. சரி, நீண்ட நேரம் பேசிவிட்டேன் போல் இருக்கின்றது. அண்ணன் நல்ல கருத்துக்களை உனக்காக நான் நிகழ்வே எங்கள் எல்லோருக்குமாக நாங்கள் பகிர்ந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருந்தது. இதில் குறை நிறை இருக்கலாம், அதை வந்து இவர்கள் வந்து நீங்கள் யாரும் சொல்லலாம், இல்லை அப்படி இல்லை இப்படித்தான் என்று முடிந்தால் சொல்லலாம். வீட்டுக்கு வந்து விட்டீர்களா மகனே?
1: இல்லை அப்பா, நான் கடைவீதியில் இருக்கிறதுனாலதான் இறைச்சல் அதிகமாக இருக்கிறது. எனக்கு வந்து அதை யாரும் வரலன்னு சொல்லிட்டு இருந்தீங்களா, காரில் வாங்கிட்டே இருந்தேன், யாரும் வரல, சரி முத ஆளா நம்ம போயிட்டு வந்துடும் அப்படின்னு தான் உடனே நான் உங்களுக்கு அழைப்பு கொடுத்தேன். அப்பா
0: பார்த்தீர்களா, இறைவன் அப்படித்தான் தருகின்றான் தன்னுடைய.
1: என்ன சொல்லப்போனா அந்த பெருமாள் கோயில் வாசல நின்றுதான் பேசிட்டு இருக்கேன். கோயில் வஞ்சிலவள்ளி தாயாருடைய அருமை சீனிவாச பெருமாள் கோயில் அந்த வாசல நின்றுதான் பேசுறேன். கோயில் நட சாத்திட்டாங்க
0: பாருங்களேன்,
1: அங்க யாரும் போக்குவரத்து கொஞ்சம் குறைவா இருக்கு, அதனால அப்படியே ஓரமா நின்று உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன்.
0: பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை இறைவன் உருவாக்கி கொடுத்திருக்கிறார் உங்களுக்காகவும் எனக்கு. அதுவும் முதல் முதலாக வந்து நல்ல விடயத்தையும் பேசியிருக்க
1: ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப மனசு நிறைவா இருக்கு. பாண்டிக்கு
0: வாழ்த்துக்கள். சரி, இப்பொழுது நீங்கள் என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று நினைத்து வந்தீர்கள், கேட்கலாம்.
1: நான் நினைத்து வந்த பாடல் வேறப்பா, நம்ம பேசின பொருள்ல வந்து எனக்கு பாடலோட இப்படி சொல்றது இதை மாறி விட்டது எனக்கு. ஆதி பராசக்தி படத்துலப்பா, ஆதி பராசக்திங்கிற படத்துல ஆத்தாடி மாரியம்மா ஆக்கி வச்சிருக்கேன் சோறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு சுருளி ராஜா பாடுவாரு. அதாவது ஒரு பக்கம் வந்து அந்த அந்த அந்த இவங்க எல்லாம் இருக்காங்களா குருக்கள்
0: பண்ணினீங்க,
1: அவங்க வந்து சாமியை வரவழைக்கிறதுக்கு அவங்க யாகம் பண்ணி சிறப்பா செஞ்சிட்டு இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் சரி, ஆத்தா மேல ஒரு அன்பு, ஆத்மாத்மான அன்பு. அவரு மீன் குழம்பு வாங்கி சமைச்சு வச்சுட்டு அவரை கூப்பிடுவாரு, ஆனா ஆத்தா இங்கதான் வந்து சாப்பிடுவா.
0: அதுலே
1: பக்திக்கு ஆத்மாத்மான பக்தி தான் இங்க தேவை நமக்கு வழங்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல். நம்ம பேசிட்டு இருக்க சப்ஜெக்ட் வச்சு நானே ஒரு யூகம் பண்ணி இந்த பாட்டு கேட்போம் அப்பாட்ட அப்படின்னு மாத்திக்கிட்டப்பா.
0: நல்ல பொருத்தமான பாடல் என்னன்னா அந்த ஏற்ற இறக்கம் ஆணவம் என்பதை இதுக்குள்ளே கொண்டு வருகிற அங்கே அவர்கள் பெரிய படைய பெரிய பண செலவிலும் அந்த திரும்ப படையல்களை கொண்டு பெரிய பூஜைகள் பிரசாரங்கள் பெரிய குருக்கள் செய்யறார்கள். அதுவும் ஒரு
1: பக்தர் ரொம்ப எளிமையா சமைச்சிருவாரு, எளிமையா சமைச்சு சாமி கூப்பிடுவாரு.
0: இவர் வந்து மீனம்ப குடும்பத்திலே பிறந்தவர், அங்க வீட்டுல எது எடுத்தாலும் மீன் ஆற்றம் தான் அடிக்கும்.
1: எது முடியுமோ
0: அவரும் இறைபக்தி உள்ளவர். அந்த வேளையில ஒரு பாடல் ஒரு பாடல ஒரு வரி சேர்த்திருக்கிறார் கவிஞர் பாத்திர, ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் வந்து தின்னுட்டு போடி என்று
1: உனக்கு சேர்த்து வடிச்சிருக்கேன்.
0: இவர்கள் ஓரளவு வருவாயை கொண்டு வாழ்பவர்கள், இருவருக்கு ஏற்ற உணவு சவாரிப்பவர்கள். இன்று ஒரு ஆளாக்கு அரிசியை கூட போட்டு சமைத்திருக்கார் அன்னை உனக்காக, அதை பாழாக்க வேண்டாம் நீ வந்து
1: சாப்பிட்டு போ.
0: அங்கேயும் வந்து இறைவனுக்கு ஏற்ற தாழ்வுகள் இல்லை, இன வேற்றுமை இல்லை என்பதை உறுதிப்படுத்தும் வகையிலும் அந்த பாடல். அந்த நாங்கள் எல்லாம் பூசை புனஸ்காரங்கள் பூச்சுக்கள் எல்லாம் போட்டு பெரிய பட்டாக பட்டுக்கள் உடுத்தி ருத்ராட்சம் மாலைகளை போட்டு பூசை செய்தால் தான் கும்பிட்டால் தான் ஆண்டவர் வருவார் என்றில்லை, கடவுள் வருவார் என்றில்லை, இறைசக்தி கிடைக்கும் என்ற அல்ல. சாதாரணமாக துண்டை உதறி போட்டு ஒரு மரத்தடியிலே படுத்திருக்கும் யாசகன் அழைத்தாலும் அவர் வருவார்
1: நிச்சயமாக.
0: எத்தனையோ புராணத்தில் எத்தனையோ கதைகள் இருக்கின்றது. அதனால் இறைவன் என்ற ஒரு சக்தி உண்டு, அது எங்கிருந்த போதும் எங்களுக்கு கிடைக்கும் உண்மை விசுவாசம் இருந்தால். கடைசியில் வந்து உண்ணுகிறார் தானே சக்தி அங்கே அந்த பாடலின் படி. அந்த அந்த எனக்கு அந்த பிடித்த வரியதன் ஒரு ஆளாக்கு அரிசியை பாழாக்க வேண்டாம் வந்து துண்ணு போட்டு போடியம்மா, வந்து துண்ணு போட்டு போடியம்மா என்று தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகின்ற சிறப்பான ஒரு பாடலை தேடித்தீர்கள் ஞானசேகரன். என்னுடைய நன்றியும் வணக்கமும் உங்களுக்கு. நிகழ்ச்சியை அலங்கரித்து முதல் நிகழ்வாக வந்த உங்களுக்கு எல்லாம் வல்ல இறைவன் அந்த சக்தியின் அருள் என்றும் உங்களுக்கு உண்டு. நீங்கள் செய்கிற ஆன்மீக தொண்டு வீண் போகாது மகனே, வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது.
1: நன்றி அப்பா, நன்றி அப்பா, மிக்க நன்றி. மிகவும் மன நிறைவாக இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்டேன். அடுத்த நிகழ்ச்சியில் மீண்டும் இணைவோம். நன்றி அப்பா.
0: நன்றி மகனே, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி
1: நன்றி.
0: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் பகுதியிலிருந்து அன்புடன் ஞானசேகரன் வந்து இணைந்து பேசும் பொழுது உனக்காக நான் நிகழ்விலே எங்களை அறியாமல் எல்லாவருக்கும் எல்லாவற்றுக்குமாக பேசிவிட்டோம். பல விடயங்களை அதற்குள்ளே பேசிவிட்டோம். இது உண்மையிலே இறைவனுடைய கருணை தான். இப்படி பேச வேண்டும், மற்றவர்களுக்கு நாங்கள் இதை எடுத்து காட்ட வேண்டும், நாங்கள் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு வாழ்க்கை தானே வாழ்க்கை. இப்பொழுது இருவர் வந்து தோன்றினார்கள், சென்று விட்டார்கள், மீண்டும் வருவார்கள் என்று எண்ணுகிறேன். எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்களும் நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமேன் சரவணா நீங்களும் அழைக்கின்றீர்கள். பார்ப்போம் யாருடைய அழைப்பு என் கருத்துக்கு என் செவிக்கு என் கண்ணுக்கு புலன்படுகிறதோ. புலனத்தில் நீங்கள் அழைக்கும் வேளையில் என்னுடைய தொலைபேசியில் யாருடைய அழைப்பு வருகின்றது? சரவணனுடைய அழைப்பு கிடைத்து விட்டது. வணக்கம் சரவணன், யாமிருக்க பயமேன் சரவணன், வணக்கம்.
2: வணக்கம்.
0: நீங்களும் அதை உறுதிப்படுத்தி விட்டீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நலமா இருக்கின்றீர்களா?
2: நலமாக நலமாக மகிழ்வாக சுகமாக இருக்கின்றோம்.
0: நல்லவனாக வல்லவனாக சிறப்பானவனாக இருக்கின்றீர்கள். அப்படி வாழ வேண்டும், அப்படி வாழ வேண்டும், எங்களுக்காக அப்படியான சொற்களை கேட்க வேண்டும் என்ற எண்ணம் எங்கள் எல்லோருக்கும் இருக்கின்றது தானே சரவணன். அதுக்காக தானே
2: இது எனக்கு முன்பாகவே ஒருவர் முயற்சி செய்து கொண்டிருந்தார். அவரு கிட்ட ஒரு மன்னிப்பு ஒன்னு கேட்டுக்கிறேன்.
0: தேவையில்லை, இது வந்து வலைத்தளம் தானே, அலைகள்ல எந்த
2: இல்ல. அவரு யாருன்னு நீங்க சொன்னதா எங்களுக்கு தெரியும்.
0: அது வேற யாரும் முயற்சி பண்ண, அது வேற யாரும் இல்ல. ஓம் நம சிவாய தேவா இப்பொழுது உங்களோட போட்டியா அழைத்தவர் அவர் வருவார் நாச்சியார் கோவில் இருந்து.
2: போட்டி மிகவும் பலமாக இருந்தது. இல்ல நான் விடைபெறுகிறேன், அவரு இணைத்து பேசுங்களா கொஞ்சம்.
0: இல்ல இல்ல, அவர் நீ அழைப்பார், அழைப்பார். கீரை கடைக்கும் எதிர்கடை வேணும் சரவணா. நீங்கள் அழைக்கும் போது அவர் அழைத்தா தான் உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். அடடி இவ்வளவு விரைவாக எனக்கும் ஒரு பார் அழைத்துக் கொண்டே இருக்கின்றார்கள் என்ற வேட்கை கூடும் இல்லையா? அங்கே உங்களுடைய காலத்தில்
2: எனக்கு முன்பாக அவரு ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு.
0: இல்ல நீங்களும் தானே முயற்சி பண்றீர்கள், அவரும் தான். நீங்கள் அவரை தள்ளிவிட்டு வரவில்லையே, இருவரும் அழைக்கின்ற இடம் தூரம் எல்லை அலைவரிசையின் திசையை பொறுத்து தானே எங்களுக்கு கிடைக்கும் சரியா? இப்பொழுது அடுத்தவரும் வந்து அழைக்க இருக்கின்ற வருவார்கள், இவர்கள் எல்லாம் வருவார்கள். சரி, அங்கே காலநிலை எப்படி இருக்கின்றது என்று?
2: காலநிலை சொல்ல முடியாத காலநிலை எப்படி, இந்த மாதிரிலாம் நான் பார்க்கவே இல்லை.
0: 35 இருக்குமா?
2: 35-36 இந்த மாதிரி காலநிலை இருந்தது. ஒரு வாரத்துக்கு முன்பு அந்த முந்திரி கன்றுகள் கொஞ்சம் நல்லா தெளிவா இருந்தது.
0: நீங்கள் கொண்டு தண்ணீர் ஊற்றி அதை உற்சாகப்படுத்துவீர்கள்.
2: ஒரு ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலட்சியம் வந்த, நீங்க போய் பார்க்கும்போது எல்லாம் வாடி
0: சோர்ந்து வாடின பயிரை கண்டு வருந்தியவர் எங்களுடைய
2: கஷ்டமாயிடுது. அப்புறம் ரெண்டு முறை கொண்டு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு வந்தோம்.
0: வாடிய பயிரை கண்டு வருத்தம் அடைந்தவர்
2: அவ்வளவு வெயில்.
0: அவர் தெளிந்து நிமிந்து விட்டால் அதன் பின்பு கவனித்துக் கொள்வார், வீரோடி கீழே நீங்கள் எடுத்துக் கொள்வார். ஆனால் மழை வெகு விரைவில் மழை, உங்களுக்கு பெருமழை உண்டு. இப்படி வெயில் அதிகமாக வெப்பம் அதிகரித்தால் நிலத்திலிருந்து மரங்களிலிருந்து பச்சையங்கள் எல்லாம் அதிலிருந்து நீர் அணுக்கள் மேலே சென்று ஆவியாகி குளிரடைந்து மீண்டும் மழையாக பொழியும். துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு துப்பாயதும் மழை, கவலைப்பட வேண்டாம், மழை வரும். அது சரி. காகம் பறக்கிறதா நாகப்பன்? நாகப்பன் முனைகிறார் சரவணன், காகம் பறக்கின்றதா உங்கள் வீட்டிலே?
2: இன்றைக்கு கூட ஒரு வீடியோ எடுத்தாங்க.
0: அம்மா அம்மா சாப்பாடு கொடுத்தார்களா? அவரிடம் வாங்கி உண்டதா? நான் பார்த்தேன் உங்களுடைய படத்தை, எனக்கு அனுப்பி இருந்தீர்கள். அப்படி கையை நீட்டி கொடுக்க அது வந்து கொத்தி எடுத்துக்கொண்டு போகுது. நீங்களே தான் சொல்லுகிறீர்கள், ஆனா நீங்கள் கொடுத்தால் அதை எடுக்காது. என்ன
2: ஐயா,
0: பயம், அப்பாவுக்கு பயம், அம்மாவோட தான் விருப்பம். இல்லை அது
2: அப்படின்னு கேட்டா, நான் அந்த வெளியில உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது என் கிட்ட பக்கத்துல வந்து உட்காந்து, அப்பதான் நான் தான் குடுக்க சொன்னா சாப்பாடு கொடுத்தது கொஞ்சம் குடு கையில குடுன்னா அது கொஞ்சம் எட்ட 2-3 முறை தாய
0: பார்த்து
2: போயிட்டு அவரு போய் காலையில ஒரு முறை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு போயிட்டு, இப்ப மதியம் ஒரு நான் சாப்பிடும் போது ஒரு முறை அந்த முறை வந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டு.
0: இந்த வேளையில ஒரு திருப்தியை நீங்கள் பார்த்தீர்களா? அந்த உணவை கொடுக்கும் பொழுதும் இருக்கின்ற திருப்தி, அந்த பறவை காலை மாலை மதியம் வந்து உணவு வாங்குமே, இது வரவில்லை, ஒரு நாள் வரவில்லை. அது விட்டால் உங்களுடைய மனைவியாருக்கு எப்படி துன்பம் இருக்கும், கவனித்து பார்த்தீர்களா? என்ன காணலையே?
2: இல்ல அது வந்து
0: என்ன காணலையே?
2: கேட்டே வாங்கி கேட்டே வாங்கும்.
0: அது வரவில்லை என்றால் அங்கு காணவில்லை, அதையுமா வர வேண்டும், என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ற ஒரு ஏக்கம் இருக்கிறது அல்லவா ஐயா?
2: மற்ற பறவைகள் அருகிலே வரும், ஆனா காகம் வருவது மிகவும்
0: அரிது. அரிதுன்னு அரிது.
2: ஆமா,
0: சிறப்பு. அந்த காட்சியை படமாக்கி நீங்கள் சொன்ன விடயத்தை உண்மையாக்கி இருக்கின்றீர்கள். நன்றிகள், வாழ்த்துக்கள். கட்டி காரண ஐயா, நீங்கள் படம் பிடித்து படம் பிடிப்பதற்கு அந்த காக்கா விட்டு தந்திருக்கேன் உங்களை, அதை பாருங்களே.
2: ஆமா,
0: அது அது மட்டும் இல்லை, அது எவ்வளவு தூரம் கவனமாக அங்கே இங்கே பார்த்து தனக்கு சோறு கொடுப்பவர் இவர் தான், நம்பிக்கை. எனக்கு நஞ்சு கொடுக்க மாட்டார், உணவு தானே தருகின்றார், தாய் அல்லவா.
2: இந்த ஒரு படம் அன்னைக்கு இன்னைக்கு எடுத்த படம் வந்து கொஞ்சம் ரொம்ப மிகவும் தெளிவா இருக்கு, அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன்.
0: வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்புகள். சரி, என்று உனக்காக நான் நிகழ்வு அவர் வந்து நீங்கள் இப்போது ஜீவகாருண்யம் பற்றி, அதாவது வந்து ஏனைய உயிர்களுக்காகவும் நாங்கள் வாழத்தான் வேணும், அது அந்த பயிர்களை பற்றி கூறினீர்கள், வாடிவிட்டதே என்று கவலைப்படுகின்றீர்கள், இது ஒரு ஜீவகாருண்யம் என்று கூறலாம். ஜீவகாருண்யத்துக்கு இன்னொருவருடைய துன்பத்தை பார்த்து வருந்துவது, இன்னொருவருடைய பசியை பார்த்து அவர்களுக்கு உணவு கொடுப்பது. இந்த காக்காய் நினைத்திருந்தால் எங்கெல்லாம் ஓடி சென்று தனக்கு உணவை தேடி கொள்ளும், ஆனால் அந்த உங்களோட வீட்டு உணவை அது சாப்பிட வேண்டும் என்று அது ருசி கண்டுபிட்டது, அதுக்கு தேவைப்படுகிறது, தேடி ஓடி வருகின்றது. அநேகமாக காக்கா வந்தால் நாங்கள் என்ன ஹா ஹா ஹா என கலைத்து விடுவோம், ஆனால் நீங்கள் அனைத்து உணவு கொடுக்கின்றீர்கள், இது சாதாரணமான முடியவே இல்லை. அப்போ எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும், நாங்கள் எங்களோட வாழ்க்கையிலே பங்கு கொடுக்க வேண்டும்.
2: அது தமிழர்களின் தமிழர்களின் பண்பாடு. நம்ம வீட்டுக்கு நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்கள நம்ம அவங்க சாப்பிட விட்டால் நான் சாப்பிடும்னு சொல்லுவோம்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கும் நான்
2: அப்படி சொல்லும் போது இப்போ நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது எப்பயுமே அந்த காக்கா வந்து ரெண்டு மூணு காக்கா வந்து வந்து பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே உட்காந்துருக்கோம். அது என்ன என்ன எண்ணத்தில் வருது, நமக்கு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நமக்கு எது கொடுப்பாங்கன்னு அந்த அந்த எண்ணத்தில் தான் வருது வராங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்ம கொடுக்கலன்னா அது மனிதத்தன்மையே மனிதத்தன்மை அற்ற தன்மையாக இருக்கும்.
0: பசித்தோருக்கும் உணவு கொடுக்க வேண்டும் தானே ஐயா, புசிப்பாக. அந்த வகையில் நாங்கள் எங்களுக்காக மட்டும் வாழாமல் மற்றவர்களுக்காகவும் வாழ வேண்டும். மற்றவர்களாக வாழும் பொழுது மரம், பறவை, மிருகம் எதுவானால் இங்கே பார்க்கின்றேன், எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கால் கிராமங்கள் இருக்கின்றன. அந்த கிராம வாழ்க்கை அவர்கள் நம்பி விவசாயங்கள் எல்லாம் பெரிய பெரியாக்களாக இருந்தாலும் அவர்கள் வீடுகளிலே அந்த பகுதியிலே மான்கள் வாழ்வது அதிகம். அந்த மான்கள் வீடு தேடி வந்து நிற்கும் வாசல், எங்களோட ஊரில் ஆடு வந்து நிற்பது போல அந்த மான் வந்து நிற்கும். அவர்கள் அந்த வீட்டுக்காரர் மானுக்கு விருப்பமான உணவுகளை அங்கே எடுத்து படைத்து விடுவார், வைத்து விடுவார்கள், அவர்கள் அந்த ஒன்று விட்டு போவார்கள். அங்கே இல்லை என்றால் சுற்றி சுற்றி சுற்றி சுற்றி அங்கே தலையை அந்த சுவர்களில் போட்டு ராணி ஆடி ஆடிக்கொண்டு நான் கண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய பெயர்த்தி ஒருதி இப்பொழுது வந்து ஒருவரிடம் கூட ஆகவில்லை, அவர் மொன்றியாலே குடியிருக்கும் வேளையிலே அவர் வீட்டு கட்டிடத்துக்கு வெளியாலே அணில்கள் எல்லாம் ஆகுவது உண்டு. இங்கே உள்ளது பெரிய அணில், மர அணில், எங்கள் நாட்டை போல அந்த சிக்குமங்கு 3 கோடு போட்ட அணில் அந்த சின்ன அணில் அல்ல, இங்கே இருக்கிறது மர அணில் என்று எங்களை ஊரிலே கூறுவோம், பெரிய பெரிய அணில் அது வந்து இருக்கும். அது வந்து இவர்கள் வீட்டு எண்ணலுக்கு அருகிலே வந்து மரத்தில் இருக்கும்பொழுது வெளியே இருந்து அதோடைய ஏதோ பேசி கேசி அது வீட்டுக்கு வந்து உள்ளே வந்து அமர்ந்து அவருக்கு கட்டில் எல்லாம் வைத்து படுக்க போட்டு வைத்திருக்கிறாள் என் பேத்தி. அதற்கு உணவு வைத்தவுடன் அதிலே வந்து அது உறங்கி கொண்டெல்லாம் செல்லுகின்றது ஐயா. இவ்வளவு தூரம் மிருகங்களோடு பழகும்போது தான் தெய்வ செயல் திரைப்படத்திலே பழகும் வகையில் பழகி பார்த்தால் மிருகம் கூட மனி தெய்வம் என்ற ஒரு பாடல் இருக்கின்றது இல்லையா, தெய்வ செயல் என்ற ஒரு திரைப்படத்திலே. அப்பொழுது பார்த்தா அப்படி அணிலோடு அவ குறவாடு அப்படி பல நான் கூட பல பிராணிகளை வளர்த்திருக்கின்றேன். இங்கேயும் நாங்கள் கோடை காலத்திலே வெளியே அவர்களுக்குரிய தானியங்கள் தண்ணீர்கள் வைத்து விடுவோம். அழகாக அவள் வந்து ஒன்று ஒன்று கொத்தி கலைத்து விளையாடி பறந்து எல்லாம் செய்த என்னோட மகள் மீரா பார்த்து சந்தோஷப்படுவாள். அதிகாலை எழுந்தினுடன் அதைத்தான் ஓடிவை பார்ப்பார், எத்தனை பறவைகள் வந்திருக்கின்ற, வந்தோடனே என்னவன் தட்டியலை பாப்பா மணிப்புறா வந்திருக்கின்றது, அந்த கருத்தக்குருவி வந்திருக்கின்றது, முயல் கூட வந்திருந்து உணவு இறந்து விட்டு போகும் ஐயா, பயம் இல்லை இங்கே. அது என்னவென்றால் ஜீவகாருண்யம் நிறைய உண்டு. அதே நேரத்தில் ஜீவன்களை அழிக்கின்ற நாசகாரர்களும் இருக்கின்றார்கள் உலகம் பூராவும், ஆனால் அவர்கள் குறைவு, ஜீவகாருண்யம் உள்ளவர்கள் அநேகம். அதனால்தான் ஓரளவு இந்த நாட்டிலே மக்கள் நாங்கள் வாழ காலம் இருக்கின்றது, இந்த நாடு பிழைக்கின்றது. நல்லது.
2: அதே போல ஒரு எங்க வீட்டுல ஒரு சேவல் ரொம்ப ரொம்ப பழகக்கூடிய ஒரு சேவல் இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு சேவல் இருந்து அது இறந்து போச்சு. இப்போ ஒரு சேவல் இருக்கு, அது ஏன்னா அது லைஃப் ஃபுல்லா அது ஒரு 5 ஆண்டுகள் இருக்கும், அது வரைக்கும் அது இருக்கலாம், அது கூட இருக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் விட்டுட்டோம்.
0: அதே போன்று எங்களோட வருவார் கேரளா பாலக்காட்டிலிருந்து மயில்சாமி அவர்கள். அவர்கள் நீண்ட காலமாக கணவனும் மனைவியும் பிள்ளை போல ஒரு சேவலை வளர்த்திருக்கின்றார்கள்.
2: அதே போலதான், அதே போலதான்
0: உறங்குவது போவது எல்லாம் அவர்களோடுதான். அவர்களோடு சொன்னால் இல்லை சொன்னதெல்லாம் சொன்னபடி செய்யும். அதை எங்களை படமும் முடித்து காட்டியிருந்தார், அது இறந்து விட்டது. காலம் வந்து முதிர்ந்து இறந்தவுடன் அவர்கள் அந்த
2: குடும்பத்துக்கே இருக்கும்,
0: குடும்பத்துக்கே பெரிய சோகமாகினார்கள். காரணம் பாசம்.
2: ஆமா ஆமா, அதே போலதான். நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த சேவலோ போட்டோ வச்சிருக்கோம், அதை போய் பெருத்துட்டு வந்து வீட்டுல வைக்கணும்னு சொல்லிட்டு
0: இருக்கோம்.
2: அதே குணாதிசயத்தோடு இப்ப ஒரு சேவல் இருக்கு எங்க வீட்டுல.
0: அதே போன்று பாருங்கள், இந்த என்ன இந்த சவாரி செய்கிற மாடுகள், காளை மாடு என்ன என்ன சொல்றது, நாங்கள் அந்த சவாரியை காளை அடக்குவது, அதுக்கு ஒரு ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டுக்காக வளர்க்கப்படுகிற காளைகள் ஆண்களை விட பெண்களுக்குத்தான் அதிகமாக அடக்கமாகவும் பணிவாகவும் இருக்கின்றன. காரணம் தாய்மை, தாய்மை தான் அதுக்கு காரணம்.
2: உண்மையிலே அனைத்து விலங்குகளும் அவங்க கிட்டதான்.
0: ஆமாம், தாய்மை தாய்மைக்கு

0: டியோ டியோ டியோ அந்த படம் தானே, சத்தியம் நீ தர்மத்தாயே, அருமையான பாடல அந்த பாடல, தர்மத்தாயே. இதெல்லாம் இனிமேல் எங்கே கிடைக்க போகின்றது, வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொரு பாடலிலும் வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு பாடங்களாகத்தான் அந்த பாடல்கள் இருக்கின்றன. சிறப்பு சிரவணன் இந்த பாடலை கேட்டு மகிழ்வோம், வாழ்த்துக்கள். நல்ல நல்ல பாடல்கள் நீய நேரத்தில் எல்லாம் பதிகிறீர்கள். சிறப்பு உங்களுக்கு, தொடர்வோம், மீண்டும் சந்திப்போம். நன்றி,
1: நன்றி,
0: நன்றி சிரவணா. நல்ல சந்தர்ப்பம், நல்ல விவரங்களை தந்தீர்கள். இப்பொழுது அடுத்த உறவாக யார் வரப்போகின்ற, 4-5 பேர் ஒரு நேரத்தில் அழைச்சிருக்கின்றீர்கள். யாருடைய அழைப்பு வரப்போகின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம் அழைக்க வேண்டும். இப்பொழுது கஸ்தூரி முனை முயற்சிக்கின்றார். மொழிகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே உனக்காக நான் நிகழ்வில் இணைந்து பேசிக் கொண்டிருக்கின்றோம். பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். அந்த வேளையில் இப்பொழுது தேவா, நாகப்பன், கஸ்தூரி மூவரும் ஒரே நேரத்தில் இணைய முயற்சிக்கின்றீர்கள். எந்த அலைவரிசை சரியாக இருந்து எங்களோட தொடர்கின்றது என்று பார்ப்போம். எங்கே பார்ப்போம், யார் வருவார் இந்த அழைப்பினிலே? வந்துவிட்டார் நாகப்பன் அவர்கள் தான் கிடைச்சிருக்க. வணக்கம், வணக்கம் நாகப்பன், வணக்கம். தானாக வந்த சந்தனம் அல்லவா, எப்படி இருக்கின்றீர்கள்?
2: வணக்கம், வணக்கம், வணக்கம் ஐயா. உங்களுக்கு பகல் நேர வணக்கம்.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கு இரவு நேர வணக்கத்தை சமர்ப்பிக்கின்றேன். இணைந்திடுவோம், வாழ்த்துக்கள். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நலமாக, வளமாக, மயில்வாக, நல்லவனுக்கு நல்லவனாக,
0: நல்லவனுக்கு நல்லவனாக, வல்லவனுக்கு வல்லவனாக இருக்கின்றீர்கள், அப்படித்தானே? ஆம், இந்த உலகில் ஒருவருக்கு இன்னொருவர் சளைத்தவர்கள். ஒவ்வொருத்தரிலையும் தனித்துவம், திறமை உண்டு. அதை கண்டுபிடித்து வெளிக்கொண்டு வருவது அவர்கள் கடமை. சரி, இந்த வழியில நீங்கள் கோவை மாநகரம் காலநிலை சிறப்பாக இருக்கும் என்றுதான் நின்றுகிறேன். எப்படி இருக்கின்றது வெப்பம் பகல் இருந்தது?
2: வெயில் தான் ஐயா, ஆனாலும் பரவாயில்ல.
0: மாலை நேரம்
2: சொல்ல தோணும்,
0: மாலை நேரம் என்றவுடன் குளிந்து விடும் இல்லையா? ஒன்றுக்காக ஒன்று இருக்கின்றது என்பது தெரிகின்றது போல் தெரிகின்றது.
2: சரவணன் சொல்லும் போது கூட சொன்னார், அவங்க கிராமத்துல எங்க பகுதியிலே பாத்தீங்கன்னா, நகர பகுதியில இப்ப நாங்கெல்லாம் காலையில நேரம் நடைப்பயிற்சிக்கு செல்வோம் பூங்காக்கு. போயிட்டு போய் தேநீர் அருந்துறதுக்காக போய் உட்கார்ந்துருப்போம். ஆவின் பால் பூத்து, அதாவது ஆவின்
0: கடையிலையா, வியாபார நிலையத்துல
2: உட்கார்ந்துருக்கும் போது பாத்தீங்கன்னா, தினசரி காலையில அந்த நேரத்துல அந்த ஆவின் வியாபாரம் பண்றாருங்களா டீ மாஸ்டர்,
0: ஆமா,
2: அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த பால் வந்து மேல ஆடப்பட்டு கிடக்கும், இந்த ஆடையை எடுத்து எடுத்து ஒரு டம்ளர்ல கரெக்டா சேர்த்து வச்சிருப்பாரு. நாங்க போற நேரம் பாத்தீங்கன்னா, அந்த சரியா அந்த நேரத்துக்கு ஒரு 2-3 காக்கா வருது, ஒரு 4-5 காக்கா கரெக்டா வச்சுறாங்க, அவர்கிட்ட வந்து கரெக்டா வாங்கிட்டு போகுது. பார்க்க ரொம்ப அசிங்கமா இருக்கு.
0: ஆடைதானே முக்கிய மோர் தயிராக்குவதற்கு, அவர் எடுத்து விடுவார் அதை.
2: அவரு எடுத்து காக்காவுக்கு போடுறாரு, அவரு
0: அவ்வளவு
2: பெருசு, கரெக்டா அதுக்கு தேவையானதை கொத்திட்டு போயிருது. அடுத்த காக்கா வந்து அடுத்ததை கொத்துது, கொஞ்சம் கொஞ்சம்
0: ஒன்று ஒன்று கொத்திக்கணும், சண்டை போடாது, ஒன்றை ஒன்று பறிக்காது.
2: அது நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம், எத்தி திரியும் அந்த காக்கைன்னு. காக்கா வந்து கிட்டத்தட்ட அண்டாதுன்றத சொல்லுவாங்க. ஆனா இந்த இதுல பாக்கும் போது கையில வந்து வாங்கிட்டு போற கண்டிஷன்ல இருக்குது, அந்த அளவுக்கு அவர்கிட்ட பழகி இருக்குது. அந்த
0: அது பாரதியார் அந்த எத்தி திருவடி காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும் கூறுவாண்டா, அது வந்து கை நீட்டி பணிவாக வாங்க தெரியாது, பயத்தோட சந்திரமாக பறிச்சு கொண்டு ஓடிவிடும், அதுதான் கொத்தி கொண்டு ஓடிவிடும்.
2: அது எடுக்கும் போதே பார்த்தா பயத்தோட எடுக்கும்,
0: அது தனக்கு பயந்தான். எங்கே சரவணனுடைய மனைவியார் அதுக்கு உணவு கொடுக்கின்றார், உடனே அதை கொத்தி எடுக்கவில்லை, அங்கும் இங்கும் பார்த்து சிந்தித்து தான் எடுக்கின்றது.
2: அதுதான் நாலு பக்கம்
0: பார்த்துட்டு
2: வாங்கிட்டு போகுது கையில.
0: அதுக்கப்புறம் நம்பிக்கை குறுங்களேன், அவர் அதுல அதுக்கு ஒரு விஷத்தை கொடுத்திருந்தா எப்படி இருக்கும்? நம்பிக்கை துரோகம், அது பறவைகள் பேச முடியாது, அவர்கள் வருவார்கள் என்று இவருக்கும் தெரியும், அதற்காக இவர் எடுத்து வைத்திருக்கின்றாரே அந்த மனப்பான்மை.
2: அதே நேரத்துக்கு வருது, தினசரி நேரத்துக்கு வருவோம் அப்படின்னா, 8 மணி நேரத்துக்கு பார்த்தா நாங்க இருக்கும் போது பெரும்பாலான நாள்ல

0: வந்து கரெக்டா வந்து எடுத்துட்டு போகுது.
1: நடைபயிற்சி நடைபயிற்சி செய்ய அவன் பறவை பயிற்சி பறந்து பயிற்சி செய்கின்றது. அதற்கு இடம் தெரியுது தானே, எந்த தூரம் போனாலும் இங்கே வர வேண்டும் என்று அதற்கு தெரிகின்றது. அதுல எத்தனையோ கடைகள் உண்டு, அதுல இந்த கடையிலே சரி ஆவின் பால் என்று கூறுகிறது, அது பசுப்பால் உண்மையான பசுப்பால் தானே எங்க தருகின்றார்கள் என்ன?
0: ஐயா அது செயற்கை பால் ஐயா, அதாவது பசும்பால் ஒரு 40% இருக்கும்.
1: ஓ
0: வெள்ளி எடுத்த பாலெல்லாம் அதெல்லாம் சேர்ந்து கொழுப்பு அதுக்கான ஃபேட் 10% எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் டவுன்ல கிடைக்கும்.
1: நேற்று ஒரு தொழிற்சாலையை காட்டி இருந்தார்கள் யூ வலைத்தளத்திலே, இந்த குழந்தை பிள்ளைகளுக்கான பால் மா தயாரிக்கும் கொம்பனியிலே அந்த தொழிற்சாலையிலே அந்த மாவு அந்த அரசாங்கம் வெளிநாட்டு இறக்குமதியை நிறுத்தி வைத்தது, தங்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கியது, பணங்கள் அங்கே நின்றது. இப்பொழுது வெளிநாட்டுக்காரர் என்ன புதுமையை காண்றாங்க, அதை கொண்டு வந்து போடணும் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிக்க பணத்தை வாங்கிட்டு விட்டு விடுறானே. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த எலும்பு மிருகங்களின் எலும்பு இருக்கின்றது அல்லவா, குறிப்பிட்ட எலும்பு அதிலே கால்சியம் நிறைய இருக்கு என்று அதை அரைத்து அதை தூளாக்கி அதை பாலாக்கி விற்கின்றார்கள் ஐயா குழந்தைகள். அதிலிருந்து அவ்வளவு என்று பாருங்கள், அது ஆவின் பால் என்று கூறுகிறார்கள், ஆவின் பால் என்று கூறுகிறார்கள். அதுக்குள்ள என்னென்ன கலப்புகள் இருக்கோ தெரியல. ஏனென்றால் இந்தியாவிலேதானே கண்டுபிடித்தார்கள் பாலுக்குள்ளே சபர்க்காரத்துக்கு போடுகின்ற மூலப்பொருளை போட்டு மாற்றான் என்ற திரைப்படம் அதுதானே, அப்படியே அத்தன் இருக்க மாற்றான் இல்லையா கலப்படம். சிறப்பு உங்களுடைய பாடல், நீங்கள் அனுப்பிய பாடல் நான் எடுத்து சோயா, அது 20th century அதிசய பயிர் என்று சோயா என்ற பயிரை கண்டுபிடித்து அந்த சோயாவிலிருந்து பால் மட்டுமில்ல பலவிதமான பொருட்களை கண்டுபிடிச்சிருக்கேன். சிங்கப்பூர்ல நான் 1980s அங்க வாழ்ந்த காலத்திலே அங்கே கடைகளில் சோயா பாலுக்கு சரியான மதிப்பு, ஒரு ஒரு பிளாஸ்டிக் பையில நூல் போட்டிருப்பார்கள், அதுக்குள்ள ஊற்றி தருவார்கள், கையில பிடிச்சி கொண்டு குடிச்சு குடிச்சு போகலாம் ஐயா சோயா பால். அதப்போ வந்து அது வந்து அந்த தானியத்தில் அந்த தாவரத்திலிருந்து இப்போ சோயா மீட் என்று ஒரு விதமான இது செய்த இருக்கின்ற இந்தியாவிலே இருக்கின்றது. அது வந்து இறைச்சி போன்று இருக்கும் சாப்பிடும் பொழுது, அதுக்குரிய இறைச்சிக்கு போடக்கூடிய சரக்கு தூள்கள் எல்லாம் போட்டு செய்து விட்டால் இறைச்சிக்கரை மாதிரியே இருக்கும். எத்தனையோ சைவ உணவாளர்கள் அந்த சோயா மீட்டை சமைக்கின்றார்கள். அது சோயா தான், அது மீட் அல்ல, ஆனால் பெயர் சோயா மீட். சோயா ஒரு சோயா வந்து 20th century வந்த ஒரு அதிசயமான பயிர், சீனர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. சிறப்பு
0: முதல்ல பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன அந்த பால் மாவு பாக்கெட் எல்லாம் வெளிநாட்டுல தான் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க.
1: ஆமா,
0: இப்ப வந்து இந்தியாவில
1: ஐயா
0: கதை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய தொழில் வந்து வெளிநாட்டுல இருக்கிறத புறம் கொண்டு வந்து நம்ம உள்நாட்டிலே கொண்டு வந்துட்டாங்க. அத வந்து மேக் இன் இந்தியா அப்படிங்கிற திட்டத்துல கொண்டு வர்றாங்க.
1: மேட் இன் இந்தியா தான், இந்தியாவிலே தான்
0: தயாரிக்கப்படுது, அதுல வாசகத்துல போடுவாங்க. ஆனா இவங்க கொடுத்துருக்கக்கூடிய திட்டம் வந்து மேக் இன் இந்தியா,
1: இந்தியாவிலே மேக் பண்ணுங்கள், மூலப்பொருள் இங்கே இருக்கிறது, இங்கே மேக் பண்ணுங்க. அவர்கள் தங்களோட இன்கிரீடியன்ஸை போட்டு தங்களோட உள்ளடக்கங்களை போட்டு செய்துவிட்டு
0: தயாரிக்கக்கூடியதுன்னு சொல்றதுக்காக.
1: ஆனா தயாரிப்பு அதை கொடுத்த அந்த அரசாங்கங்கள் தயாரிப்பினால் மக்களுக்கு நன்மை உண்டா தீமை உண்டா ஆரோக்கியம் உண்டா என்பதை கவனிக்கவில்லை. அதற்காகத்தான் அவர்கள் பணங்களை மேலதிகமாக கொடுத்து இவர்கள் வாயை அடைத்து விடுகிறார்கள். அதிலும் வந்து மத்திய நாடுகள் அதாவது வந்து எங்களுடைய ஆசிய நாடுகளிலே தான் கலப்படம் தலை தூக்கி ஆடுகின்றது, எல்லாம் கலப்படம்.
0: இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேங்க, எனக்கு முக்கியமா கேட்கணும்னு நினைச்சேன். நீங்க வந்து இங்க இருக்கக்கூடியது வந்து இந்த ராஜ்ய சர்க்கார் கேந்திரிய சர்க்கார்னெல்லாம் இங்க இருக்குது, அது மாதிரி உங்களுடைய நாட்டிலையும் இருக்குதா?
1: ஆமா, இங்கே மாநில அரசு இருக்கின்றது, மத்திய அரசு இருக்கின்றது.
0: ஓ, இரண்டு வகையான அரசு அங்கேயும் செயல்படுது.
1: ரெண்டு வகையும் மக்களுக்காக செயல்படுது. மாநில அரசு பிளவுவிட்டால் உடனே மத்திய அரசு தலையிடும். மக்களுக்கு துன்பம். இங்கே உள்ள அரசியல் வந்து தங்களுக்காக இல்லை, அங்கே தங்களுக்காகத்தான் இந்த மாநிலம் ஜாதி மாவட்டம் பட்டம் சீட்டம் இல்லை, இங்கே அப்படி இல்லை. மாநில அரசோ மத்திய அரசோ மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், சமதர்மமாக செய்ய வேண்டும். பிழைவிட்டால் உடனே கண்டிக்குங்கள், உடனே
0: கண்டிக்கும். மாநில அரசு தவறு,
1: மாநில அரசு மக்களுக்கு பிழையான வழியில போனா உடனே. மாற்று கட்சிகள் இருக்கின்றது, மாற்று கட்சிகள் இருக்கு. இப்பொழுது ஆளுங்கட்சி
0: அந்த மாதிரி இருக்கும்போது திட்டங்கள் வந்து என்ன மாதிரி செயல்படும்
1: என்றால் கூறுகிறேன். இப்பொழுது இருக்கிற ஆளுங்கட்சி, நாங்கள் இருக்கிற மாநிலத்தில் மாநில கட்சி போரு, ஆளுங்கட்சி அதாவது அரசியல் மத்திய அரசு கட்சி போரு, அரசாங்கம் போரு. ஆனால் அந்த இரண்டு அரசாங்கம் மக்களை நன்மை கருதித்தான் செய்கின்றது. அந்த எங்களுடைய மாநில அரசு எங்களுக்கு பாதகம் செய்யுமாகண்டா உடனே மத்திய அரசு உடனே தலையிடும், ஏனைய அரசுகளும் சேர்ந்து இவரை தட்டி வச்சுவிடும், இவர் உடனே தானாக விலகி போயிடுவார். அங்கே மத்திய அரசு விளைவிட்டால் கூட மத்திய அரசை கண்டிக்கும் உரிமை மாநில அரசுக்கு இருக்கின்றது. எடுத்துக்காட்டி உடனே எடுத்துக்காட்டி சொல்லிவிடும். இங்கே அந்த போராட்டம் கொடிபிடிப்பு உண்ணாவிரதம் சத்தியாகிரகங்கள் இல்லை, அது தேவையில்லை. மக்களுக்கு அந்த தொல்லை இல்லை. கேளுங்க, நான் பேசின அப்புறம் பேசுங்க. இங்கே மக்களுக்கு அந்த தொழில், அங்கே அப்படி இல்லை. மக்கள் அடக்கப்பட்டு பாய்க்கு பூட்டு போடப்பட்டு வச்சிருக்காரு. ஏன்னா மக்கள் கையை நீட்டி மானியத்தை பெற்று விட்டார்கள். டிவி என்றும் டெலிபோன் என்றும் காசு என்றும் உத்தியோகம் என்றும் வாங்கிவிட்டார். அதனால் இவர்கள் பேச முடியாது. இங்கே அப்படி இல்லை. இந்த மாநிலத்தில் இது வேறு ஒரு கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவராக இருக்கின்றார். எங்கள் அருகிலே உள்ள மாநிலத்தில் இன்னொரு கட்சி தலைவர் மாநிலமாக இருக்கின்றார். இங்கே உள்ள சட்டம் அங்கே உள்ள சட்டம் பொதுவான சட்டமாக இருக்கும். மக்களுக்கு இலவசம் என்று ஒன்று வந்து அது இல்லை, இங்கே இலவசம் என்பதில்லை. எல்லோருக்கும் மானியம் இருக்கின்றது, அந்தந்த நேரத்தில் அது வழங்கப்படும். அடுத்தது எங்களுக்கு எங்களுடைய வயது வந்து நாங்கள் ஓய்வு பெற்றால் என்ன இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை, எனக்கு வேலை வேண்டும் என்றாலும் எங்களுடைய அரசாங்கம் செய்தவிட்டால் மத்திய அரசாங்கம் உடனடியாக தலையிடும், உடனே அதுக்கு நியாயம் வழங்கப்படும். இங்கே அப்படி இல்லை. எங்களுடைய நாட்டு அரசாங்கம் மாநில அரசாங்கம் பேரு மத்திய அரசாங்கம் பேர் பண்ணால் இரண்டு அரசாங்கம் எதிரெதிர் கட்சியாக இருந்தாலும் மக்கள் நன்மை கருதித்தான் செய்வார்கள், இல்லைன்னா மக்களே தூக்கிவிடுவார். எங்கள் நாட்டில் அந்த தைரியம் இல்லை. அப்படி நாங்கள் ஒப்பிடுவதே தவறு. இந்திய நாடு, இலங்கை நாடு, பாகிஸ்தான், பங்களாதேஷில் இருக்கிற அரசியல் சட்டம் இதே போன்று இல்லவே இல்லை. ஏனென்றால் அது வெளியே இருந்து பார்க்கும்போது தான் எங்களுக்கு தெரிகின்றது ஐயா. தனி மனித சுதந்திரம் என்றது இங்கே தான் பேணப்படுகின்றது. மிகவும் திடகாத்திரமான தனி மனித சுதந்திரம் மிகவும் திடகாத்திரமானது. சட்டத்தின் கண்ணே யாவரும் சமமே என்றது இங்கே தான் அது இருக்கின்றது. இந்த ஊழல்கள் லஞ்சங்கள் எல்லாம் இங்கே இல்லை. அவ்வளவு கட்டுப்பாடான அதே போன்று சிங்கப்பூர்
0: ஒரு தெரியாம
1: இங்கயா இல்லை அப்படி இல்லை ஐயா.
0: மேல்மட்டத்திலும்
1: இல்லை, கீழ்மட்டத்திலும் தப்பாக நினைத்துக் கொண்டு விட்டீர்கள். மேல்மட்டத்திலும் இல்லை, கீழ்மட்டத்திலும் இல்லை, இருக்கவே இருக்க முடியாது. இந்திய அரசியல் அமைப்பு அப்படியானது ஐயா. 130 நாட்டு மக்கள் வாழுகின்ற நாடு, சகோதரமாக தான் வாழுகிறார். எங்கள் நாட்டை போல கொஞ்சம் பேர் இருந்தோன்னு எத்தனை அட்டகாசம் பண்ணுகிறார்கள். அந்த நாடு அங்க அந்த நாட்டை அரசியல் அந்த அரசியல் அது சாக்கடைகள் ஐயா. அரசியலை இருக்கின்றது. எத்தனை 10 சனம் இருந்தாலும் என்ன, 10 கோடி இருந்தாலும் சட்டம் சட்டம் தான், நியாயம் தான். இல்லை எங்கள் நாடுகளே அது இல்லை. நான் பிறந்த நாடும் நீங்கள் பிறந்த நாடுகளும் அது இல்லை ஐயா. ஏனென்றால் நான் வாங்காது விட்டால் நம் முன்னோர் பக்கத்தில் உள்ளவர்கள் வாங்கி அவர்களிடம் பிழைக்கிறார்கள், அவர்களை நம்பி வாழ்கிறார்கள். அதனால் அவர் என்ன, அது ஒன்று சும்மா வாக்கு போட்ட நான் தந்ததானே வந்தேன் என்று திமிர் பேசுகிறார்கள். சட்டத்துக்கு அடங்கி போகிறார். சட்டத்தின் சரியான சட்டம் வரைக்கும் அதை ஏற்று அதன்படி நடக்கின்றார். பொய் களவு செய்ய முடியாது. இந்தியாவில் ஒரு சட்டம் வந்தால் அதுக்கு எங்கே ஓட்டை இருக்குன்னு அதுக்குள்ளாரே சென்று தில்லுமில்லு பண்ண, அதை இங்கேயும் இப்ப தில்லுமில்லு பண்ணப்படும். ஆயிரக்கணக்கான இந்திய மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள். இருங்கள் அமைதியா இருங்க. இங்கே வந்து இப்பொழுது தார்மீக ரீதியாக பாவம் பார்த்து இரக்கம் பார்த்து இந்திய மக்களும் பெற வேண்டும், இங்கே படிக்கட்டும் என்று விசாவை கொடுத்த உடனே வாருங்கள் என்ற உடனே அவர்கள் தில்லுமில்லு வந்து பொய் சான்றிதழை காட்டி இங்கே வந்து இனி இல்லை என்ற அநாகரிகமான முறையில் வளர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் விலங்கு போட்டு இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உங்களுக்கு அது தெரியாது, ஏனென்றால் உங்கள் அரசாங்கம் உங்கள் அரசாங்க ஊடகங்கள் அதை மூடி மறைக்கும் திட்ட தெளிவாக. நான் உதாரணத்தோட எத்தனை பேர் அதாவது வந்து விலங்கிட்டு ஒரு ஒரு ஒரு விமானத்திலே இந்த வீரர்களை அனுப்புகிற விமானம், பொதுமக்கள் அனுப்புகிற விமானம் இல்லை, இந்த படை வீரர்களை அனுப்புகிற விமானத்தில் சீட்டு கூட இல்லாத விமானத்தில் அடைஞ்சு அனுப்பி விட்டார்கள் ஒரு தடவை. அதே மாதிரி தான் ட்ரம்ப்பும் அனுப்பினார் கொஞ்சம் பேர். ஏன்னா இவர்கள் வந்து செய்கிற தில்லுமில்லை, இவர்கள் சென்ற இடமெல்லாம் ஒரு ஒரு புற்றுநோயை ஏற்படுத்துகின்றார்கள். இந்த ஊழல் லஞ்சம் கொடிய செயல்களை செய்து இங்கே அநாகரிகமாக நடந்து கொள்கிறார்கள். நான் வெக்கமில்லாமல் கூறுவேன், எங்களை பார்த்து கூட அவர்கள் எங்கள் முந்தி ஸ்ரீலங்கன் பாகிஸ்தான் என்றெல்லாம் ஒரு பிரிவையே பார்க்க மாட்டார்கள். இப்பொழுது எல்லோரும் எல்லா ஆசிய நாட்டு மக்களுக்குன்னா யூ ஆர் இந்தியன் கோ பேக்னு தான் சொல்லுகிறார்கள். காரணம் இவர்கள் செய்கிற அசிங்கங்கள் அருவறுப்புகள் அங்கு நடப்பதை இங்கேயும் கொண்டு வந்து செய்ய பார்க்கின்றார்கள். அதுக்குள்ளே நியாயம் வர பாதாட்டம் வேறு நம்ம பாவத்துக்கு அங்கின பண்டிகையை பல்லுக்கு பதம் பார்த்தது விட இந்த அரசாங்கங்கள் அனுசாபம் பார்த்து செய்ததை அவர்கள் தங்களுக்கு கையுக்கை வச்சுக்கொண்டு இப்படியான அட்டகாசத்தை செய்கின்றார்கள். அட்டகாசத்தை செய்கிறார். நாளாந்தம் நாளாந்தம் எத்தனை இந்திய பெண்மணிகள் படிக்க வந்த பிள்ளைகள் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு போகின்றார்கள் வடநாட்டை சேர்ந்தவர்கள். இங்கே உள்ள வடநாட்டு இந்தியர்கள் அவர்களை வரவழைத்த போது அவர்களுக்கு இதெல்லாம் கொடுத்து விட்டு சலுகைகளை கொடுத்து அவர்களை பாழாக்கி விடுகிறார்கள். கடைசியில் ஒன்றும் செய்ய முடியாமல் தற்கொலை செய்கிறார். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத உண்மைகள், நாங்கள் இதில் சொல்லக்கூடாது. இருப்பினும் நான் சொல்லுவேன் என்ன இது வெளிவந்த உண்மைகள். அதனால் இந்திய நாடோ இலங்கை நாடோ பாகிஸ்தானோடோ பங்களாதேஷ் நாடோ உள்ள எங்கட மத்திய அந்த நாடு ஆசிய நாடுகளில் உள்ள அரசியல் நிறையும் வாழ்க்கை முறையும் அரசியல்வாதிகளும் பொதுமக்களுடைய பண்புகளையும் இங்கே ஒப்பிட முடியாது.
0: இப்ப திரும்புது, இப்ப இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்
1: எப்படி திரும்பினாலும் ஐயா உளுத்தனையும் தாசியையும் ஒரு தடவையும் மாற்ற முடியாது. ஒரு பக்கம் உளுத்தத்தை ஒழிக்க விட இன்னொரு உளுத்தத்தனம் பெருசாக ஒழிக்கணும் ஐயா. அங்கே மரணம் கொலைக்கு கொள்ளைக்கு பஞ்சமா பாதகத்துக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள் அவர்கள். அதையெல்லாம் செய்வார்கள் துணிந்து, அது பழக்கப்பட்டு விட்டது, அது புரியோடி விட்டது. ஆனால் அதுக்கு காலம் எடுக்கும், அப்படி ஒன்று வந்தால் வரவேற்கத்தக்கது, காலம். அதை தான் இன்று இலங்கையில் செய்கிறார்கள். முதலில் அவர்களுடைய ஒழித்து கொண்டு வருவதெல்லாம் அப்படி போகுது. ஆனால் இது காலம், இது காலம் காணாது அவர்களுக்கு, அரசியல் காலம் போதாது. அவர்கள் 5 வருடத்துக்குள் செய்து முடியாது, ஒரு 10-15 வருடம் அவர்கள் ஆண்டால்தான் இப்படியான சட்டத்தை நிலைநிறுத்த முடியும். அதற்கு அவனுக்கு இலங்கையனே இலங்கையனை எதிர்க்கிற வகையில் தான் எதிர்கட்சி அமைந்திருக்கிறது. அவனுடைய நல்ல திட்டத்தை கொடுத்தால் எதிர்கட்சி என்ன செய்கிறது? மக்களுக்கு நன்மை பயக்கிறது என்று தெரிந்தாலும் தான் வாதாட வேண்டும் என்று வாதாடி பொய்யானவர்களை கொடுக்குறது. அதுதான் நடக்குது அங்கே. யோசிச்சு பாருங்கள், தார்மீகத்தோடு யாரும் வாழவில்லை அங்கே. இது நாங்கள் எங்கோ போகின்றோம், அதனால் நீங்கள் இப்போ உங்களுக்காக நான் உனக்காக நான் நிகழ்வு இதை பொறுத்து மற்றொரு விடயத்தில் காலை வைத்து விட்டேன். நீங்கள் வினாவை தந்து விட்டீர்கள், நானும் விடைகளை தந்து விட்டேன், புரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். இப்பொழுது பாருங்கள், இது எல்லாம் யாருக்காக நாங்கள் பேசுகிறோம்? மக்களுக்காகத்தான் பேசுகிறோம், புரிகிறதா? வாதாடுவதற்காக நாங்கள் பேசவில்லை. ஆனால் தயவு செய்து ஒப்பீடு செய்யும் பொழுது சரியாக ஒப்பீடு செய்யணும். ஊடகங்கள் சொல்வது எல்லாவற்றையும் எண்ணாதீர்கள், நம்பாதீர்கள். ஊடகங்கள் இன்று ஊடக தர்மத்தை மீறி வெள்ளை பேப்பரும் பேனாவும் இருந்தால் அதுவும் தேவையில்லை. இப்போ ஒரு விரலால் தொட்டு விட்டால் எந்த செய்தியும் அனுப்பலாம். அறிய கிடக்கின்றது, தெரிய கிடக்கின்றது, இப்படி கூறுகின்றார்கள் என்று இடையிலே ஒரு வரியை போட்டு விடுவார்கள். அவர்கள் கூறுவதை இப்படியெல்லாம் கூட உங்களுக்கு மூளைச்சலவை செய்கின்றார்கள். ஆமாம், அது இப்போ எல்லா செய்தியும் உண்மையான செய்தியா அல்ல. இப்போ நான் கூறிய செய்திகளை எதுவும் உங்களுக்கு எட்டியதா? இல்லவே இல்லை. எதை அங்கே தரமாட்டார்கள், அங்கே
0: தரமாட்டார்.
1: தமிழ்நாட்டு செய்தியை மட்டுமல்ல உலக செய்திகளையும் கேட்டு பாருங்கள். இப்பொழுதுதான் எல்லா இதுலையும் கேட்கலாமே, கேளுங்கள். நன்றி. ஆனால் இவை எப்படி போனாலும் இயற்கை என்று ஒன்று இருக்கின்றது, இறைவன் ஒருவன் இருக்கின்றான். இதுதான் கலியுகம் என்று கூறப்படுகின்றது. கலியுகம் பிறந்து விட்டது ஐயா. அன்று மகள் மஞ்சுளா ஒரு பாடலை கேட்டு அந்த பாடல் நான் வசதி என்றால் உங்களுக்கு மீண்டும் போடுறேன். அதிலே அப்படியே இருக்கின்றது. எத்தனையோ ஆண்டுகளுக்கு முந்தி வந்த தச அவதாரம் என்ற திரைப்படம், இது முந்தினால் கமலஹாசன் நடித்த தச அவதாரம் இல்லை, அது சொச்சுப்பி அது ஏதோ எல்லாம் கதைகளை போட்டு எடுப்பார்கள். உண்மை தசாவதாரம் என்ற ஒரு படம் இருக்கின்றது, அதிலே அந்த பாடல், அன்று எழுதிய பாடகர்களும் அப்படியான ஆக்கள். சிறப்பு என்று நாங்கள் என்ன பாடலை கேட்போம் என்று நீங்கள் எண்ணுவீர்கள்? உங்களுக்கான பாடல் இங்கே இருக்கின்றது.
0: எதிர்பார்த்து வந்த உடம்பு வந்து அது நீங்க கொடுத்துருங்க. நேத்து கேட்ட உடனே உங்கள்கிட்ட சிரிப்பு வந்துருச்சுன்னு சொல்லிட்டீங்க.
1: இல்ல, உங்கள் பாடல் நீங்கள் அனுப்பி வச்சிருக்க, அதை எடுத்து வைத்திருக்கேன். நீங்க
0: அது கேட்டீங்களா? ஏன் கேட்டீங்களா? அந்த பாட்டு நல்லா
1: உங்களுக்கு நல்லா இருக்கிறது, எல்லோருக்கும் நல்லா இருக்கும் என்று கேள்வியில் அதானே இப்பொழுது எங்க சென்று விட்டது ஐயா? திரை உலகமும் இசை உலகமும் ஏதோ டப்படா டப்படா அடிக்கடி சொல்ற வார்த்தையும் புரியாது, ஒன்றும் புரியாது. கேட்டுப்பட்டு நீங்க சொன்ன மாதிரி தூங்கும் போது இப்படி ஒரு தூங்குவோம்ன்ற மாதிரி வருகின்றது. சமுதாயத்துக்குள்ளே புரியோடக்கூடிய வகையிலும் சமுதாயத்தை சீர், ஏன்னா சமுதாய சீரோட கண்ணோடு எழுதிய கவிஞர்கள் எல்லாம் காலமாகிவிட்டார்கள். இப்பொழுது இருப்பவர்கள் தங்களுக்கு தாங்கள் பணம் சேகரித்தது எப்படி எப்படி குறை சொல்லி எழுதுண்டு, இப்போ இருக்கிற சமுதாயத்துக்கு எது விரும்புதோ அந்த அது அந்த அந்த வகையிலே ஒரு ஒவ்வாத கருத்துக்களைத்தான் கூறுகிறார்கள். சோடி போட்டு ஆடுவது, ஆட குறைத்து ஆடுவது, துள்ளி துள்ளி ஆடுவதைத்தான் பாடலாக எழுதுகிறாரு.
0: தூங்கும் போது ஒரு உற்சாகத்தோட தூங்க போலாம்.
1: எங்களுக்கு தூங்கும் போது கொஞ்சம் உற்சாகம் குறைந்து அமைதி இருந்தா தூக்கம் பெறும். உங்களுக்கு உற்சாகம் இருந்தா தான் தூக்கம் பெறும். இது உங்கள் விருப்பம், இது உங்கள் விருப்பம், அதுதான் தனிமை.
0: என்னுடைய பாடல் குமுதம் திரைப்படத்திலிருந்து என்னை விட்டு ஓடி போக முடியுமா?
1: அற்புதமான வரிகள் இல்லை வந்தவர். இது என்ன தகவலாக தருகின்றீர்களா, செய்தியாக தருகிறீர்களா, இல்லை பாடலை பிடித்ததா, ஒலி வரியை பிடித்ததா, இசையை பிடித்ததா, என்ன காரணம்? யாருக்காக இந்த பாடலை கேட்கறீங்க?
0: ஒரு நாளைக்கு வந்து முந்தா நாள் ரிலீஸ் ஆன பாட்டை கேட்கணும், இன்னொரு நாளைக்கு வந்து ஒரு 30-40 வருஷத்துக்கு முந்தின பாட்டை
1: கேட்கணும். உனக்காக நான் என்ற வகையில் இந்த பாடலை யாருக்காக கேட்கணும்? உங்களுக்காக கேட்கின்றீர்களா அல்லது வேறு யாருக்காக?
0: எனக்காக.
1: நீங்கள் ஒருவர் மீது, உங்கள் மீது ஒருவர் அன்பு வைத்தால், நீங்கள் ஒருவர் அன்பு வைத்து பழகிவிட்டால் உங்களை விட்டு அவர் ஓடிப்போக முடியாது என்றால், நீங்களும் அவர் ஓடிப்போக முடியாத வகையில் உங்கள் அன்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற உட்கருத்து அதுக்கு இருக்கின்றது. சிறப்பான பாடல், நல்ல பாடல் ஐயா அந்த பாடல். என்னை விட்டு ஓடி போக முடியாது, பாடல், வரிகள், இசை, பாடியவர்கள், குரல்கள் என்ன ஐயா?
0: ஆமாங்க,
1: நல்ல பாடல். அந்த
0: கேட்டேன், நல்லா இருந்தது. சரி, திரும்ப ஒருக்கா கேட்டு பார்க்கலாம்.
1: நீங்க பாடல், இந்த பாடல்ல அந்த குமுதம் திரைப்படம் பாத்தீர்களா? பொறுமை வேண்டும். பழைய பாடல் பாடல் பழைய திரைப்படம் சிறப்பான விடயத்தை அலங்க செலாவி சென்றோம். வாழ்த்துக்கள். இதை யாரையும் புண்படுத்துவதற்காக அல்ல, உண்மைகளை நாங்கள் எடுத்து உரைத்தோம். இது உலகத்துக்காக. மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி,
0: நன்றி.
1: தேவா வந்து விட்டார். வணக்கம் தேவா. ஓம் நமசிவாய. வாருங்கள் தேவா.
2: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஆறு தேவா.
1: ஓம் நமசிவாய. நாச்சியார் கோயிலிருந்து ஓம் நமசிவாய என்று வந்து இணைந்து கொண்ட உங்களை நாங்களும் ஓம் நமசிவாய என்று கூறி வரவேற்றுக் கொண்டோம். நலமாக இருக்கின்றீர்களா? நன்றி, நன்றி.
2: நலமோடும் வளமோடும் மகிழ்ச்சியோடும் ஐயா ஆசீர்வாதத்துடன் மீரம்மா குரல் ஒலியோடும் நல்லா இருக்கையா.
1: வாழ்த்துக்கள், சிறப்புகள். நன்மை, நன்மை, நன்மை. சரி, அங்கே உங்களுடைய காலநிலை என்று உங்களுக்காக அந்த காலநிலை கடுமையாக
2: அமுக்கு அமுக்கு பெய்யுமாங்கல்ல, அமுக்கு வெயில். ஆமா, அமுக்கு வெயில்.
1: அதேதான்,
2: அதே மாதிரி.
1: இதை சொல்றது வெதுப்பகத்துக்குள்ளே ஒரு ரொட்டியை வெதுப்பு வைக்கும் பொழுது அமுக்கமாக
2: அந்த அந்த அமுக்கு அமுக்குது
1: உடம்பெல்லாம்.
2: ஆமா, ஆமாயா.
1: எங்களுக்கும் அந்த நிலை இருக்கின்றது தான், ஆனால் தோற்றவில்லை. இனிமேல் தோற்றாது, குறைந்து கொண்டு போகும். சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்கலாம் என்று வந்தீர்கள்? எதற்காக கேட்க போகின்ற அந்த பாடலை?
2: பாடல் உண்டியா? சுராங்கனி, சுராங்கனி, சுராங்கனிக்க மாலுக்கு நவா.
1: அது எதற்காக கேட்கல அந்த பாடலை? சுராங்கனி, சுராங்கனி.
2: ஐயா, கொஞ்சம் இவ்வளவு நாள் பேசிக்கிட்டதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த லஞ்சங்கிறது வந்து நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு 15 வருஷம் அவங்க இப்போ உள்ள ஆச்சு தமிழ்நாட்டில்.
1: ஆமா,
2: அதை சரி பண்றதுக்கு 15 வருஷம் ஆயிடும். நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க, கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனா மக்களும் பொறுமையா 15 வருஷம் இருப்போம்னு இருக்காங்க.
1: ஐயா மக்கள் கொடுமையாக இருப்பார்கள்,
2: மக்கள் வந்து கொடுமையா இருக்காங்க. ஆனா எதிர்கட்சியும் எதிர்கட்சியும் சேர்ந்துகிட்டு படுத்துற பாடு பாவம், அந்த முதல்வர் பாவம் ரொம்ப வேதனைக்குரிய விஷயம், நொந்து போறாங்க. ஆனா எல்லாம் சுரண்டி மக்கள் காசு சுரண்டி சைக்கிள்ல போனவங்க பெரிய பெரிய காலேஜ் கட்டுறாங்க, பெரிய பெரிய பெரிய இதெல்லாம் கண்ணு கொஞ்சம் விட்டோம்னா கடலே வாங்கிடுவானோ அந்த மாதிரி இருக்க நிலைமை, நாட்டோட நிலைமை. ஆனா இப்ப புதிய வந்திருக்கிறது கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இல்லைன்னு சொல்ல முடியல, அமுக்கு அமுக்கு அமுக்கு வெயில் மாதிரிதான்.
1: அது என்னவென்றால் ஐயா, மக்கள் புரிந்து கொள்வார்கள் அன்றும் இன்றும், என்றும் மக்கள் புரிந்து கொள்வார். அன்று ஒற்றை ஆட்சி அரசியல் காலத்தில் கூட அரசியல் சட்டங்களை மதித்து சட்டங்களை திருத்தி கொண்டு வந்த மக்களுக்காகத்தான் அவை ஏற்படப்பட்ட. அதை மக்கள் மதித்தார்கள். இருங்கள், இன்று சட்டங்கள் நல்ல சட்டங்கள் வருகின்றது, மக்கள் மதிக்க முயல்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய மதியை மூளை செலவை மற்றவர்கள் செய்கிறார்கள். மூளை செலவு எதிர்கட்சியில் இருப்ப ஒரு கட்சி ஒரு ஒரு கட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டால் மக்களுக்கு நன்மை செய்யத்தான் அது பாடுபடுகின்றது. அதே நேரம் அதை எதிர்கட்சியாக இருப்பவரும் நாங்களும் மக்களுக்கும் நன்மை செய்யத்தான் பாதாடுகிறோம் என்றார். அவர்கள் இருந்தபோது செய்தார்களா என்று இப்பொழுது மக்கள் கேட்க வெளிக்கிட்டார்கள். அப்படி வெளிக்கிட்டவரை கூட மூளை செலவை செய்கின்றார்கள். அந்த மூளை செலவைக்கு இடம் கொடுக்காமல் இருக்க வேண்டியது மக்கள். அப்படி இருந்தார்கள் என்றால் நல்லாட்சியை பெற்றுக் கொள்ளலாம். அதைவிட இவர்கள் தேவலோகத்திலிருந்து ஒருவர் வந்து குதித்து யமதேவன் வந்து ஆட்சி அமர்ந்தாலும் 5 வருஷம் காலம், யமன் வந்து ஆட்சி செய்தால் 5 வருஷம் போதாது ஐயா.
2: 5 வருஷம் போதும். எல்லாரும் இந்த 5 வருஷம் இந்த பணத்தை சேர்த்தவனு அந்த பணத்தை அள்ளிட்டு போயிருந்தியா.
1: ஆட்டுக்காரன் அளவில்லை, அதே ஒன்று மக்களுக்கு துன்பம் வருகிறது என்று மாற்றான் அழுகின்றான். அவன் அதுக்காக தனக்கு அதுக்குள்ளே இருக்கின்றது என்பதை எண்ணித்தான் அழுகுறான். இப்பொழுது அவனால் சுரண்ட முடியவில்லை, அமுக்க முடியவில்லை, கொண்டு வந்து வைத்ததை எல்லாம் வெளியே கொண்டு போய் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்க. இலங்கை அரசாங்கத்திலே அப்படித்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. எத்தனை
2: கோடீஸ்வரர்கள்,
1: எத்தனை கோடீஸ்வரர்கள், எத்தனை அமைச்சர்கள் எல்லாரும் உள்ளே. காரணம் எல்லாருக்கும் சமம் சட்டம் என்று. இங்கும் வருவதற்கு அங்கே குறைந்த மக்கள் தொகை உள்ள ஒரு சின்ன நாடு இது. இந்த பெரிய நாடையா ஒரு மாநிலத்தில் இல்லாட்டி அடுத்த மாநிலத்தை சட்டத்தை கொண்டு காட்டி எதிர்கட்சியினர் இதை முறியடிக்க பார்ப்பார்கள். மக்கள் இது எல்லாவற்றுக்கும் மக்கள் கையில் தான் அதிகாரம் உண்டு. அதை துஷ்பிரயோகம் செய்யாமல் சரியாக உபயோகித்தால் நல்லாட்சி பெறலாம்.
2: ஆமாயா, நேத்தியே விவசாயத்துறை அமைச்சர் பெருமாள் எங்க பெருமாள்க்கு வந்திருந்தாரு.
1: ஆஹா,
2: சும்மா சர்வசாதாரணமா வேட்டையை கட்டிட்டு மந்திரிங்கெல்லாம் வந்தாங்கன்னு வச்சுங்க, ஒரு 20 கார் பின்னாடி 20 கார் போலீஸ் ஒரு
1: 10-15
2: கருத்தூர்லாம் லாக் பண்ணுவாங்க. இவரு வந்து பாக்குறான் என் பக்கத்துல சாமி கும்பிட்டு இருக்காரு,
1: என்ன
2: அது அப்படின்ட்டு பாக்குறான். ஒரே ஒரு போலீஸ் தான்யா,
1: அவர் வந்து
2: போலீஸ் வண்டியில தான்.
1: இப்ப ஒரு பெரிய படித்து நீதிபதியாக பெரிய வைத்தியர்களாக வருபவர்களுக்கு நாங்கள் பக்கத்திலே மரியாதை கொடுத்து தான் செய்யணும். அவர்கள் படிப்பால் வந்தவர்கள், இவர்கள் மக்களுக்கு அந்த புள்ளடியால் வந்தவர்கள். புரிகிறதா? அந்த புள்ளடி நல்ல புள்ளடியாக வந்தவர், நல்லவர்கள் போட்ட புள்ளடியா, அவர் தாமாக மனமிறங்கி போட்ட புள்ளடியும் இல்ல, பணத்துக்காக போட்ட புள்ளடிகள். ஆனா இப்பொழுது அப்படி கொஞ்சம் மாறி வருகின்றது. நாகபரம் அதை சுட்டி காட்டினேன், நானும் பார்க்கின்றேன் உலக செய்திகளை பார்க்கும் பொழுதெல்லாம். அதனால் தான் நான் கூறினேன், என்னுடைய அனுபவத்திலே 5 வருடம் போதாது.
2: ஒரு 15 வருஷம் நீங்க சொன்ன வாக்கு பலிக்கும்யா. 15 வருஷம் பொறுமையா மக்கள் இருந்துட்டாங்க. இங்க வந்து நீங்க சொன்னீங்களா கனடா, அதை தாண்டி இங்க மக்கள் உண்மையா இருப்பாங்கய்யா.
1: நிச்சயமா இங்க வந்து
2: மக்கள் கையில தான் இருக்கு.
1: நாங்கள் எல்லோரும் இங்க வந்து நாங்கள் வாழ்ந்த நாடுகளில் பஞ்சம் பட்டினி பசி அதை விட பஞ்சமா பாதகங்கள் நிறைந்த ஊர்ல இருந்தா இங்கு வந்தோம். இங்கு வந்து பார்த்தா எவ்வளவு வித்தியாசமாக இருக்கு. அப்ப அதுக்கேற்ற வகையில எங்களை மாற்றி கொண்டோம். நான் எங்களை மாற்ற முடியாது என்று விட்டால் விலங்கு போட்டு எங்களை திருப்பி அனுப்பி விடுவார்கள். புரிகிறதா? இப்பொழுது அங்கே ஒரு புது சட்டம் வந்ததாகவும் அதற்கு அந்த இந்த கைபேசிகளை ஆலயத்துக்குள்ளே கொண்டு செல்ல வேண்டாம், வெளியே ஆலயத்துக்கு வெளியே நிர்வாகத்திலும் ஒப்படைத்து விட்டு 5 ரூபாய் 10 ரூபாய் கட்டுங்க. அது ஒரு நல்ல திட்டம். ஏனென்றால் ஆலயத்துக்குள்ளே கைபேசி என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. உங்க கைபேசியை பாதுகாக்கிறதுக்கு ஆலயம் சம்பளம் கொடுத்த ஆளை வைத்திருக்க போது அதுக்கு வேண்டும் அந்த காசை கொண்டு நிர்வாக திருப்பணியை செய்யலாம் தானே?
2: தாராளமையா அங்க உள்ள பணத்துல மக்கள் போடுற பணத்துலயா அதுவே அந்த பணமே போதுமானது. அது ஒரு ஒரு கோயிலுக்கும் 100 பெருமாள் கோயிலுக்கு 100 வேலி நிலம் இருக்கு. ஆனா பாத்தீங்கன்னு வச்சுங்க பெருமாளுக்கு சாதம் பாத்தீங்கன்னு வச்சுங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரைப்படிக்குள்ள இருக்கிறது காப்பிடிக்குள்ள அதான் செய்யறாங்க. நல்லது
1: நல்லது தேவா வாழ்த்துக்கள். நம்ம நாங்கள் வாழும்பொழுது எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காகவும் மற்ற உயிரினங்களுக்காகவும் தாற்பரியத்தோடு வாழ வேண்டும். நன்றி. சுராங்கனே இது இலங்கை பாடல் ஒன்று திரைப்படத்தில் வந்தது. இது சிங்கள மொழியிலே அங்கே பாடின பாடல். அந்த பாடலை சிறந்து கேட்டு மகிழ்வோம். நன்றி நன்றி நன்றி. அடுத்த பாடல் தருவதற்கு முன்பு இங்கே நீண்ட நேரம் காத்துக் கொண்டிருக்க திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் தனி மனிதன் ஒருவனாக. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம்.
3: வணக்கம் ஐயா. நல்லமா இருக்கீங்களா ஐயா?
1: ஓ நாங்கள் நல்ல சிறப்பாக மகிழ்வாக இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நான் நலமாக மகிழ்வாக இருக்கிறேன்.
1: என்றாலும் தனிமையாகத்தானே இருக்கின்றீர்கள். தனிமையிலே மகிழ்வாக இருக்கின்றீர்களா?
3: ஆமாம் ஐயா. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றது.
1: வேற ஒரு குரல் வந்து கொண்டிருக்கின்றதே.
3: அங்க மக்கள் பேசிட்டு இருக்காங்க. பக்கத்து
1: மக்களோடு மக்களாக இருக்கின்றீர்கள். சிறப்பு மக்களோடு மக்களாக இருந்தாலும் ஓடி வந்து நிகழ்ச்சிக்கு வந்து விட்டீர்கள். அப்படி அங்க உங்களோட காலநிலை எப்படி இருக்கு? வெளி வெளி இடத்துல இருக்கிறீங்களா மண்டபத்துக்குள்ள இருக்கின்றீர்களா?
3: வெளியிலதான் இருக்கேன். வெயில் தாக்கம் அதிகம். இந்த
1: ஆண்டு வெயில் அதிகமா வெளியில இருக்கும் வேளையில வெயிலின் தாக்கம் இருக்குண்டா அங்கே? குறைந்தவுடன் மழை பொழியும். கவலைப்படாது. பனி எப்படி செல்கின்றது? சரி, இப்பொழுது நாங்கள் பேசியதெல்லாம் கேட்டிருப்பீர்கள். அல்லது அங்கே மக்களோட இருக்கின்றபடியே சில போல கேட்க முடியாமலும் இருக்கலாம். உங்களை பொறுத்தவரை நீங்கள் நாங்கள் இப்போ பேசிய விடயங்களை கேட்டிருப்பீங்க. இதுக்குள்ளே உங்கள் மனதில் என்ன கருத்து எழும்புகிறது? பாடல் கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்? என்ன பாடலை கேட்க வேண்டும் என்று எண்ணுகிறீர்கள்?
3: படம் வந்து சொர்க்கம் நரகமும்.
1: சொர்க்கம் நரகம் அது ரெண்டும் இந்த பூமியிலே தான் இருக்கின்றது. சரி, அதில் என்ன பாடல்?
3: சந்தேக கோடு அது சந்தோஷ கேடு.
1: ஓ, சந்தேக கோடு என்ற பாடல். எதற்காக இந்த பாடலை யாருக்காக கேறீர்கள்?
3: தோக பாடல் கேட்கறதா ஒரு தனி இனிமை.
1: இல்லையா, நான் கேட்கிற எல்லா பாடலும் எல்லாரும் கேட்கிறார்கள். இந்த பாடலை இப்பொழுது இந்த உனக்காக நான் கேட்கிறீர்கள். யாருக்காக கேட்கிறீர்கள்? உங்களுக்காகவா அல்லது வேற உங்களை உங்கள் மீது சந்தேகப்பட்டவர்களா அல்லது சந்தேகத்தினால?
3: கிருஷ்ணனுக்காக கேக்குறேன் ஐயா.
1: அப்ப கிருஷ்ணன் கிருஷ்ணன் சந்தேகப்படுவது உண்டா?
3: இல்ல ஐயா.
1: அப்ப பாடல்
3: கேட்பா
1: பாடு. இல்ல, கிருஷ்ணனுக்காக சந்தோஷ கேடு என்று கேட்டால் சந்தேக கேடு அது சந்தோஷ கேடு என்றால் அப்ப நீங்கள் சந்தேகப்பட்டு சந்தோஷத்தை இழந்தீர்களா அல்லது யாராவது உங்கள் மீது சந்தேகப்பட்டு அவர்களுடைய சந்தோஷத்தை இழந்தார்களா? அப்படின்னு என்ன? கிருஷ்ணன் நல்லவன் என்ன? நல்ல பையன் நல்ல பையன். சரி சரி, வாழ்த்துக்கள். அங்கே மக்களோடு இருக்கின்றீர்கள். நாங்கள் சுவாரஸ்யமாக பேசுவதற்காகத்தான் சில கருத்துக்களை இப்படி மாறிக்கொள்ளும். இதற்கு முன்பு காரசாரமாகவும் நாங்கள் பல விடயங்களை பேசினோம். ஏன்னா உனக்காக நான் இந்த மக்களுக்காக இந்த உலகத்தில் உள்ள உயிர்களை என்னை தவிர்த்த ஏனையவற்றுக்காக நான் வாழ வேண்டும். இந்த ஏனையவற்றுக்காக நான் வாழும் பொழுது நான் வாழ்ந்தது என்ற அர்த்தம் புரியும். சிறப்பு அந்த சந்தேகம் என்பது மக்களுக்கு ஒரு கூடாத பழக்கம். ஒரு அந்நியோன்யமாக அன்பாக ஈடு இணையற்ற நண்பர்களாக இருப்பார்கள். அவர்களுடைய சந்தேகக்குறி ஒன்று விழுந்து விட்டால் அது அந்த சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அது கணவன் மனைவி இடையும் உண்டு, காதலர்களுக்கு உள்ளு, நண்பர்களுக்கு உள்ளு, அன்னை தந்தை எல்லோருக்கும் உண்டு ஐயா. இப்போ அந்த சந்தோஷம் என்பது வருவதற்கு சந்தேகம் என்பது இருக்கக்கூடாது. சந்தேகம் என்று ஒன்று இருந்தால் அந்த சந்திப்புகளையும் இந்த தொடர்புகளையும் நாங்கள் வைக்கக்கூடாது. அது சந்தோஷத்தை கெடுத்துவிடும். அதெல்லாம் நல்லது ஒரு பாடல். இதில் சந்தோஷம் வந்து சொர்க்கமாகவும் சந்தேகம் நரகத்திலும் போடப்படுகின்றது. அதுதான் சொர்க்கம் நரகம் திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கீர்கள். உங்களுக்காக தருகின்றேன். மீண்டும் சந்திக்கலாம். நீங்கள் மக்களோடு மக்களாக மகள்வாக இருந்து
3: செல்லுங்கள். ஒளிபரப்பானது மீண்டும் கேட்டு மகிழ்ந்தோம் ஐயா.
1: ஓ, மறுவதற்கும் கேட்டீர்கள். நன்றி நன்றி. மகிழ்ச்சி அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி கிருஷ்ணா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மொழியல் தமிழ் வானொலியை அலங்கரிக்க வரும் அடுத்த உறவு நீண்ட நேரத்தின் பின் இப்பொழுது கிருஷ்ணா இணைப்பை துண்டித்தவுடன் வருகின்றார் அன்பு மகள் கஸ்தூரி லண்டனில் இருந்து. வணக்கம் வணக்கம் மகளே கஸ்தூரி.
4: வணக்கம் ஐயா. மதிய வணக்கம். எப்படி இருக்கீங்க?
1: மதிய வணக்கம் தந்து மகிழ்ச்சிக்குரிய மகளே கஸ்தூரி, நாங்கள் நலமாக இருக்கணும். உங்களுக்கு இப்பொழுது மாலை வணக்கமா?
4: மாலை வணக்கம். 5:52
1: ஐந்து மணி நேரம் வித்தியாசம். எங்களை விட 5 முந்தி சென்று கொண்டிருக்கின்றீர்கள் லண்டனில். அங்கே பகல் வேளை உங்களுடைய லண்டன் கோவிந்தி நகரத்தில் வெயில் அப்படி இருந்தது.
4: இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லையா? இப்ப 24 பாக காலநிலையில இருக்குது.
1: இது எங்களை போல தான் நீங்களும் இருக்கு. எங்களுக்கு 24 தொட்டு விட்டுவோம் இப்பொழுது. இன்னும் ஓரிரு மணிச்சியாளர்கள் இப்படி இருந்து பின்பு குறைந்து கொண்டு செல்லும். அதே போல உங்களுக்கும் இரவு வந்தவுடன் குறைந்து கொண்டு செல்லும். நள்ளிரவிலே குளிர்நிலைக்கு வந்துவிடும். மேலை நாடுகள் அப்படித்தான் வெறும் பெருந்து. அதிகாலையிலே சூரியன் வரும் பொழுது மீண்டும் வெப்பம் வந்து. ஆனா இது அவ்வளவு பரதூரமான வெப்பம் இல்லை என்ன?
4: ஏற்ற
1: இறக்கமாக இருக்கும் இந்த காலகட்டம். மழைக்காலத்தை ஓட்டம் என்று கூறுவார்கள். இந்த காலங்களில் இருக்கின்ற கார்காலம், மழை வெயில் காலம், வெயிலிற் காலம் என்று இருப்பது போன்று இது வந்து கார்காலத்தை சேர்ந்தது. பகல் வெயில் அடித்து அந்த வெயிலுடைய வெப்பம் மேலிருந்து உடனடியாக மழையாக வந்துவிடும் எங்களுக்கு. சிறப்பு. சரி, இன்று பகல் பொழுது அப்படி சென்றது உங்களுக்கு?
4: இன்னைக்கு ரொம்ப மகிழ்ச்சியா போச்சுயா. கொஞ்சம் பலகார வேலை எல்லாம் செய்த கொஞ்சம் போயிட்டு இருந்த பொழுது இருந்தா தம்பிக்கு பார்சல் அனுப்பி விட்டுருக்கேன். அவருக்கு பலகாரம் செய்து ஜெர்மனுக்கு.
1: தம்பி எந்த ஊர்ல இருக்கிறார்?
4: ஜெர்மன்.
1: ஓ, ஜெர்மனியிலே இருக்கின்றார். சிறப்பு சிறப்பு சிறப்பு. பல காரங்களை நீங்கள் சிற்றுண்டியாய் செய்யும் பொழுது எந்த காரம் அதிகமான காரம் உள்ள உணவை செய்தீர்கள்?
4: முறுக்கு.
1: முறுக்கு காரம் உள்ளது. பகோடா அப்படி அதுவும் காரமா இருக்குமா?
4: நம்ம விருப்பம் ஐயா. பகோடாவில நிறைய வகைகள் இருக்குது. அதாவது இப்ப கடலை மா போட்டு தனியா செய்யறது உண்டு, மற்றது வெங்காயம், மற்றது மரக்கறிகள் போட்டு மற்ற தனியா கோதமாவில செய்யறது, அப்படி வாழைப்பழம், அது நிறைய வகைகள் இருக்குது.
1: சுவைகள் மாறி இருக்குமா அதுல?
4: சுவையல் மாறுபடும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு சுவை மாறுபடும். இப்ப நாங்க கடலமா போட்டு செய்து வெங்காயம் போட்டு செய்து அது கொஞ்சம் கொஞ்சம் உரைப்பிருக்கு. மற்றது தனியா வெங்காயத்துல செய்யக்குள்ள அதுல இனிப்பும் உரைப்பும் கலந்து இருக்கும்.
1: இவற்றையெல்லாம் செய்து பொதியிலே அனுப்புவீர்களா இல்ல யாரும் செல்பவரிடம் கொடுத்து அனுப்புவீர்களா?
4: பொதிதானே அனுப்பி விட்டு இருக்கிறேன்.
1: அப்ப உங்க செய் கூலியை விட பொதி கூலி அதிகமா இருக்கு இல்லையா? உங்கள் நேரத்தை, உங்கள் பணத்தை, உங்கள் சக்தியை செலவழித்து அதை பொது செய்து அனுப்பும் பொழுது ஒவ்வொரு செயலும் இந்த அன்பு கூடி கொண்டு போகும். அங்கே அவர் அந்த பொதியை திறக்கும் பொழுது அதை சுவைக்கும் பொழுது அன்பு அக்காவிடம் இருந்து அன்பு மேலதிகமாக வரும். அன்பு மேலெழுந்து கொண்டிருக்கும். அன்பு நீங்கள் இதை செய்கிறீர்கள். அப்ப நாங்கள் ஒருவர் மீது ஒருவர் அன்பு கொள்ள வேண்டும், அன்புடன் இருக்க வேண்டும். இந்த அன்பு என்ற ஒரு மூன்று எழுத்து சொல்லி எத்தனையோ அப்படியே எங்களை கொண்டு வந்து எங்களுக்கு பண்படுத்துகிறது. நான் ஆரம்பத்திலே ஞானசேகரன் அவர்கள் வந்தபோது ஆன்மீகத்தை பற்றி தொட்டு விட்டோம். அதிலே நான் கூறி கேட்டுக்கொண்டிருந்தீர்களா? சிறப்பு சிறப்பு சிறப்பு
4: நல்லா இருந்தது எனக்கு. அதோட இந்த சரவணன் அண்ணாவோட நீங்க பேசிக்கல, சரவணன் அண்ணா சொன்னாங்கல்ல பயிர் எல்லாம் வாடி போச்சது அப்படியே. அப்ப எனக்கு இந்த ஒரு திருமந்திரமாந்து ஞாபகம் இல்ல, ஒரு பாட்டு ஒன்று இருக்குது, அழுந்துரும் அணைக்கும் என்னை அந்த மாதிரி ஒரு அதுல வேற ஒரு பாடல் உண்டு. அதுல பாடிய பயிருக்கு பெய்யும் மழையை போலே

0: சத்குரு நின்னருள் பெறவே என்ன புண்ணியம் செய்வேனோ. இப்படி ஒரு பாடல் இருக்கு.
1: அந்த பாடலே கூறப்படுவது என்னென்றால், வாடிய பயிருக்கு எப்படி நாங்கள் நீர் ஊற்றி அதை உயிர்ப்படச் செய்கின்றோம் என்ற அந்த கருணை ஜீவகாருணியம் தான் அதற்குள்ளே இருக்கின்றது. இதைத்தான் வள்ளலார் அவர்களும் கூறியிருந்தார், வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று. அப்போ அடுத்தவர்களின் துன்பத்தை பார்த்து பொறுமை பொறுக்காமல் ஏதாவது செய்ய வேண்டும் நன்மை. அதைத்தான் எங்களுடைய ஆன்மீகமும் கூறுகின்றது. ஆன்மீக வழியில் சென்றவர்களும் கூறி சென்றார்கள். அதைத்தான் நாங்கள் சரவணன் அவரும் கூறினார், எங்கள் நாட்டில் யாராவது வந்தால் உடனே அவரை சாப்பிட்டீர்களா என்று கேட்போம். வந்தவுடன் தண்ணீர் எடுத்து கொடுப்பார்கள். வந்தவுடன் வீட்டுக்கு வந்தவர்கள் தண்ணீர் கொடுப்பார்கள். இதெல்லாம் எங்கள் பண்பாடுகளிலே இருக்கின்றது. அடுத்தவரை ஓம்புதல் என்றது சிறப்பு சிறப்பு என்று. நீங்கள் பாடலை கேட்க வேண்டும் என்றால் யாருக்காக எதற்காக பாடலை கேட்பீர்கள்?
0: என்ன
1: பாடலை கேட்க போகின்ற மீரா அம்மாவுக்காக?
0: கண்ணா வருவாயா மீரா கேட்கிறாள்.
1: அப்படியா மீராவே?
0: ஏனண்டா அது ஏன் அப்படின்னா, நாளைக்கு ஐயா கிருஷ்ண ஜெயந்தி.
1: ஓ, கிருஷ்ண ஜெயந்தி மிக முக்கியமான ஒரு திதி அல்லவா? சிறப்பு சிறப்பு கிருஷ்ண ஜெயந்தி
0: என்றால் அதனாலதான் இன்னைக்கு அந்த மீரா நினைச்சிட்டே அந்த கிருஷ்ணன் ஜெயந்தின்னு சொன்னோடனே நீங்க நாளைக்கு அதை நினைச்சுடா உடனே இந்த பாடல் மனசுல தோணுச்சு.
1: சரி, மீரா அம்மாவுடன் நீங்க பேசி இருக்கின்றீர்களா?
0: ஒரே ஒரு தடவை பேசி இருக்கிறேன். நீங்கள் மருத்துவமனைக்கு சென்றப்போ அவங்க எனக்கு சொல்லி இருந்தாங்க தகவல். அப்புறம் இன்னொரு நாள் வந்து நான் எனக்கு தகவல் அழைப்படுத்த சொன்னாங்க, நீங்கள் மறு ஒளிபரப்பு நினைச்சிட்டு இருந்துடாதீங்க, இன்னைக்கு நேரடி ஒளிபரப்பு போகுது, அப்பா பேசுறாங்க, அப்படி பேசுங்க அப்படின்னு
1: சொன்னாங்க. ஒரு நாள் கேட்ட உடனே இந்த பாடல் மிகவும் பொருத்தமான ஒரு பாடல். அவவுக்காக நீங்கள் கேட்பதை விட்டு நன்றியை கூறிக்கொள்கிறேன் மகளே. அவவும் இப்பொழுது நலம் குறைந்திருக்கின்ற இந்த வேளையிலே நீங்கள் அறிந்துதான் இந்த பாடலை கண்ணனிடம் வேண்டுகிறீர்கள் என்று நான் எண்ணினேன். உண்மைதான், கொஞ்சம் நலக்குறைவாக இருக்கின்றார் வைத்திய உதவியோடு.
0: கவலைப்படாதீங்க, நாளைக்கு அந்த கண்ணபரமாத்மாண்டே ஆசீர்வாதம் இருக்கு. அதனால அந்த
1: நீங்கள் நலமாக மகிழ்வாக வளமாக இருங்கள். நன்றி மகளே, உங்கள் பொறுமைக்கு முதல் நன்றி. ஆரம்பத்திலிருந்து மகள் கசூரி அழைத்துக் கொண்டே இருந்தீர்கள். நன்றி நன்றி.
0: எனக்கு நேற்று ரொம்ப கவலையா இருந்தது. நேற்று பொங்கிதம் போட்டிய திறக்க விடாம எனக்கு பிடிச்சி அதுக்கும் அந்த அத்திவாரம் மற்றது இன்னும் நலஞ்சு சொல்லி வரதான் நிறைய எனக்கு ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ
1: பெறுவதற்கும் ஒரு கடாட்சம் இருக்க வேண்டும். இந்த அலைவரிசையினுடைய கடாட்சம் வேண்டும் உங்களுக்கு. அது ஒவ்வொருத்தரும் 4-5 பேர் ஒரே நேரத்தில் வந்து இணைந்து கொண்டே இருந்தார்கள் தானே. நான் இறுதி வரை பார்த்து மற்றவர்களுக்கும் இடம் கொடுக்க வேண்டும் என்னும் சொல்லுவார் இல்லையா?
0: சொல்லி போட்டு இவர் முதலம் வந்து ரெண்டு பட்டி திறந்து வருவார். பிறகு என்னது
1: சொற்களை நீங்கள் வருகைகள் கூட வரும்பொழுது பாடலை தனியே தரும் ஒரு சந்தர்ப்பம் இருப்பதனால் முழுமையான நேரத்தை பொக்கிஷத்திலே ஒதுக்குவோம். இன்னும் ஒரு 5-6 பெட்டிகளை கூட்டிக் கொண்டு வருவதில் எந்த சங்கடமும் இல்லை. சரியா?
0: அதுக்கும் அந்த ஒட்டு வார்த்தை சொல்லலாம் அழகா கண்டுபிடிச்சாங்க குரு சேத்ரா.
1: சிறப்பு மகளே, வாழ்த்துக்கள்.
0: அதுக்கு எத்தனை இதெல்லாம் கண்டுபிடிக்கிறேன் அப்படி இருந்து ஐயோ ஐயோ ஐயோ ஐயோ
1: கூறும்போது நேரடியாக கூறாமல் சுற்றி வளைத்து தகவல்களை தந்து நகைச்சுவையாக எல்லாம் கொண்டு போகின்றோம். வாழ்த்துக்கள்.
0: முந்தையவே கிருஷ்ணர் ஆசீர்வாதம் கிடைக்கணும் எல்லாருக்காகவும் இப்பொழுதே நானும் வேண்டிக் கொள்றேன். முக்கியமா நீங்களும் சுகமா இருக்கணும், அதே மாதிரி மீரா அம்மாவும் சுகமா இருக்கணும். ரெண்டு பேருக்கும் அந்த கிருஷ்ண பரமாத்மா அந்த ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். நாளைக்கு சந்திப்போம்.
1: அது மட்டும் இல்லாமல் முன்னெழுத்து வானொலி அன்பு உறவுகள் அத்தனை பேருக்காகவும் வேண்டிக் கொள்ளுங்க. நாங்கள் எல்லோரும் நலமாக இருப்போம். உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும். வாழ்த்துக்கள் மகளே, மீண்டும் சந்திப்போம். நன்றி அம்மா. கஸ்தூரி வந்து அழகாக மகிழ்ந்து பேசிய வேளையில வந்து விட்டார் எங்களுடைய மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்கள் என்று எண்ணுகிறேன். ஆம், அவர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம்
1: வணக்கம். மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, மல்லியம் எப்படி இருக்கின்றது, மல்லியத்திலே காலநிலை எப்படி இருக்கின்றது, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள், எல்லாவற்றையும் கூறுங்கள்.
2: நானும் நலமா இருக்கேன் ஐயா, மற்றவர்களும் நலமா இருக்கிறாங்க. இன்று அதிகமான வெயில், கிட்டத்தட்ட 38 பாகை விட அதிகம், 40 வந்திருக்கும் ஐயா, அந்த மாதிரி ஒரு வெயில். இன்று வெளியில போகக்கூடிய சூழ்நிலை இருந்து உடலே வெப்பம் தாங்க முடியாமல் தாங்க முடியவில்லை என்று உணரக்கூடிய நிலையில இன்னைக்கு மட்டும் இருந்ததுயா, அந்த அளவுக்கு எனக்கு அனலாவே எரிய ஆரம்பிச்சிட்டு உடம்பு, அந்த அளவுக்கு எனக்கு இருந்தது.
1: சூரிய பகவானுடைய கருணையினால் வெப்பம் அதிகமாகி உணர்வையும் தந்து விட்டார். இதையெல்லாம் நன்மைக்குத்தான், உடலில் உள்ளே இருக்கின்ற கிருமிகள் அதெல்லாம் அழிந்து போவதற்கு. அதனால் தானே வியர்வையாக வந்து வெளியேறுகிறது.
2: இத்தனை வருடங்கள் வந்து இந்த உணர்வு எனக்கு இன்று கிடைத்தது. அந்த சில பேர் சொல்லுவாங்க அது மாதிரி வெயில்ல சுருண்டுட்டாங்கன்னு, அது இன்று வந்து அனுபவிச்சது. ரொம்ப தவறு இந்த மாதிரி, நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் இருக்க கூடாது. நம்ம நான் எத்தனையோ வாட்டி வயவெளியில இருந்திருக்கேன், மொட்டை வெயில்ல இருந்திருக்கேன், அப்ப எல்லாம் தெரியல, ஆனா இன்று வந்து அந்த மாதிரி இருக்கு. என்னுடைய உடல்நிலையும் அப்படி இருந்தது.
1: நான் முன்பே கூறியிருக்கின்றேன், வெயில் அதிகம் படக்கூடாது உங்களுக்கு, எனக்கு எல்லாம் வேண்டாம். அந்த சத்திர சிகிச்சைகளிலே, முக்கியமான சத்திர சிகிச்சையிலே இருந்திருக்கின்றோம். இதய அறுவை சிகிச்சை கண்ட நாங்கள் வெயில் கொதிப்புகளுக்கு போகக்கூடாது, கவனமாக இருக்க வேண்டும். அதுக்காக வீட்டின் உள்ளே
2: உணர்ந்து
1: விட்டீர்கள் பார்த்தீர்களா. பகல் வேளையை தவிர்த்து கொஞ்சம் வெயில் தணிந்த பின்பு வெளியே செல்லலாம், கவனமாக இருக்க வேண்டும். ஆனா இப்படி உயர் அழுத்த வெயில் வருவது காரணம் நல்லது, ஒரு உயர்ந்த மழை இருக்கின்றது உங்களுக்கு, எதிர்பாருங்கள்.
2: அடுத்தது
1: இவ்வளவு காலமும் இல்லாத வெக்கு என்று இன்று கூறியவிடால் அனுபவத்திலே கூறுகின்றீர்கள். இந்த அனுபவத்திலே நாங்கள் காணுகிற உண்மை என்னவென்றால், காலம் மாறிவிட்டது, பண்பாடு பழக்க வழக்கங்கள் அத்தனையும் மாறிவிட்டது, கலியுகம் பிறந்து விட்டது. அதுக்கு இதெல்லாம் மத்தாட்சி. இன்னும் ஒரு அறிக்கையிலே நான் பார்த்தேன், இன்னும் 2 வருடங்களில் இலங்கை இந்தியா போன்ற மத்திய அந்த நாடுகள் வெப்பத்தினால் தவிக்கப் போகின்றது, அது இங்கே மேல நாடுகளுக்கும் இந்த வெப்பம் பரவும் என்று கூறியிருக்கின்றார்கள். வெப்பம்
2: அதிகரிக்கும் நீங்கள் கூறிய வைத்து ஒரு இதுயா என்று, அந்த இது நேபாளத்தில் நடந்த விபத்துக்கு வந்து அமெரிக்கன் இலங்கை இந்தியா சீனா இந்த 4 நாடுகள்தான் காரணம், அதனால நீங்க நஷ்டஈடு கொடுக்கணும்னு நேபாள வந்து கேக்குதியா. அந்த அளவுக்கு உஷ்ணத்தை உண்டாக்கி
1: இவர்கள் உண்டாக்கி இருக்கிறார்களோ,
2: இந்த நாடுகள்லாம் உண்டாக்கி விட்டது, அதனால அவங்க நஷ்டஈடு தரணும். இந்தியா சீனா அமெரிக்கா 3 பேருமே தரணும். வெப்பங்களை உருவாக்குனதுல முக்கிய நாடுகள் 3 நாடுகள் அப்படின்னு சொல்லி நஷ்டஈடு கேக்குறாங்க.
1: அதாவது
2: உதவி வந்து மனிதமான முறையில் இந்தியாவும் சீனாவும் அமெரிக்காவும் நிறைய உதவிகள் செய்ய அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்க, ஆனால் நஷ்டஈடாக தரணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் சொன்னதை வச்சு கரெக்டாக சொல்கிறீங்க.
1: எப்படி அப்படி அந்த வெப்பத்தை அதிகரிக்க இவர்கள் வைத்தார்கள் என்பதற்கு காரணம் கூறியிருக்கிறார்களா?
2: கூறியிருக்கார்கள். அவங்க வெப்பநிலை வந்து தாக்கம், அவங்க வந்து வெப்பநிலை இல்லாத நாடு. சீனாவும் வந்து குளிர் ஒரு பகுதியில் இருக்கு, அமெரிக்காவும் அதேமாரி தான். ஆனால் இந்தியா அதிக வெப்பநிலை உள்ள நாடு, காஷ்மீரை தவிர பாக்கி எல்லா நாடும். அப்போ அப்படி இருந்தும் உஷ்ணங்களை வந்து உற்பத்தி ஆகக்கூடிய அந்த எரிபொருள், போக்குவரத்து, தொழிற்சாலை இதெல்லாம் உண்டு பண்ணி அதிக வெப்பத்தை கொடுத்ததில் 3 நாடும் வந்து முக்கியமான நாடு. அவங்க மூணு நாடும் எனக்கு வந்து நஷ்டஈடு தரணும்னு சொல்லிட்டேன்.
1: இயந்திரமயமாக்கப்பட்டு எரிபொருளை உபயோகித்து வெப்பத்தை அதிகரித்து தொழிற்சாலைகள் போன்றவற்றை எல்லாம் கொண்டு வருவதாலும், விமானங்கள் மேலே அணுக்களை அனுப்பி செய்வதாலும் வெப்பம் ஏற்பட்டு தன்னுடைய நாட்டுக்கு மழை கூடுதலாக வந்து அழித்து
2: விட்டு, என்னுடைய பனிவெடிப்பு ஆனதே வந்து சீனா இந்தியா அமெரிக்கனாலதான் வந்து ஆனதுன்னு சொல்றாங்க.
1: இருக்கலாம், யாரோ அவரும் ஏதோ உண்மை என்று இருந்து
2: இருக்கலாம்
1: அதை உறுதிப்படுத்தக்கூடிய காரணம் இருக்கிறதாலே கூறுகிறார்கள். இவர்களும் அதற்கு தர்க்கம் சொல்வார்கள், என்னவென்று எங்களால் அப்படி ஏற்பட்டது என்று கூறுவார். அப்படின்னு அருகிலே கனடா இருக்கின்றோம் நாங்கள், அமெரிக்காவுக்கு பக்கத்திலே, இந்தியாவுக்கு பக்கத்தில் வேறு நாடுகள் அராபு நாடுகள் எல்லாம் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக இந்த மூன்று நாட்டையும் அவர்கள் கூறுவதற்கு இது ஒரு மூலமாக ஒரு முக்கியமான காரணத்தை அவர்கள் கண்டுபிடித்து கூறுகிறார்கள் போல் தெரிகின்றது.
2: சில உண்மைகள் இல்லாம அவங்க சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நாடு நாட்டை வந்து ஒரு ஏழ்மையான நாடு, ஒரு சின்ன மாநிலம் போன்ற நாடு வந்து இந்த மூன்று நாடுகளுக்கு நஷ்டஈடு தரணும், அதை உதவிகள் செஞ்சதை மறந்து நஷ்டஈடு தரணும்ங்கிற கோரிக்கை வச்சிருக்காங்க.
1: எந்த செய்தியிலே பார்த்தீர்கள்? பொது செய்தியிலேயா?
2: இந்திய உலக செய்திலையும் பார்த்தீங்க, இது தொலைக்காட்சியில் வந்து நேரடியாக அவங்க நேபாள போட்டு நேபாளத்திலே இருந்து அந்த பிரதமர் வந்து அதிபர் வந்து பேசுறத அப்படியே இந்தியா டிவியில போட்டிருந்தாங்க.
1: அவற்ற மொழியிலே பேசுறாங்க.
2: பாலிமர் நியூஸ்ல பார்த்தீங்க.
1: ஆமா, செய்திகளை தருகின்ற ஊடகங்கள் எல்லாம் அப்படித்தான் அந்த சார்பாக எழுதி கொண்டிருக்கும். அந்த அந்த செய்தியிலே வந்து அந்த நேபாள பிரதமர் தன்னுடைய சொந்த மொழியிலே பேசுகிறார், இவர்கள் மொழிபெயர்ப்பிலே கூறுகிறார்கள். என்ன?
2: ஆமா,
1: அதை திரும்ப ஊடகங்களும் எழுதி கொண்டிருக்கும். பார்ப்போம் எப்படி வருகின்றது. நியாயங்கள் வெளிப்படுத்தானே வேண்டும். உலகளாவை இப்படி கூறும் பொழுது
2: நாளைக்கு உங்களுக்கு வரும். நாளைக்கு உங்களுடைய நாட்டுக்கு வந்தாலும் அந்த இது செய்து வரும்.
1: இல்லை, பாலிமரன்னா நாங்கள் இங்கே பார்க்கலாம். உலக செய்தியில தெரிய வரும். நாங்கள் உலக செய்தி கேட்கும் பொழுது நாங்கள் என்ன செய்திகளை நாங்கள் அறிய வேண்டும் தானே. அவர் சொல்றது உண்மையாக இருக்கலாம் தானே. சில சமயம் இவர்களுடைய உண்மை வந்து என்னென்றால், இவர்களோட வளர்ச்சிக்கு இயந்திரங்கள் எரிபொருள்கள் முக்கிய காரணமாக இருக்கின்றார். நிலத்திலும் வானத்திலும் இவருடைய தொழில்பாடுகள் அதிகமாக இருந்திருக்கலாம், அதனால் வந்திருக்கலாம் என்று அவர்கள் கூறியிருப்பார்கள் என்று பார்ப்போம்.
2: வெப்பத்தை தணிக்க கூடிய சூழ்நிலையான அந்த அப்துல் கலாம் ஐயா தான் சொன்னாரு, விவேக் கிட்ட 1 கோடி மரக்கன்றுகளை நீங்க நடணும்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி மரக்கன்றுகள் இப்ப வந்து எங்க நாடு ஃபுல்லாவே, இந்தியாவும் சரி தமிழ்நாடும் சரியா, இந்த சாலை வசதி வந்து செய்கிறாங்க. ஏன்னா போர் பயிற்சிக்காக வேண்டி உதவும், பின்னாளில் உதவுங்கிறதுக்காக வேண்டி பரந்த சாலையை இப்போ செய்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பரந்த சாலை செய்கிறதுக்கு இடவசதியில் இருந்த அந்த மரங்கள் அனைத்துமே வெட்டி விட்டார்களையா நாங்கள் அந்த. ஆனால் வந்து கிட்டத்தட்ட சென்னைக்கு வந்து எங்கள் ஊர்லேருந்து போகிறதுக்கு 7 மணி நேரம் ஆச்சியா, இப்போ சாலை வசதியாக போனால் 4 மணி நேரத்துலேயே போகலாம். அதுவும் மகிழுந்தில் போனோம்னா 3 மணி நேரத்தில் கூட போகக்கூடிய அளவுக்கு சாலை வசதி இருக்கு. ஆனால் வெப்பம் தாங்க முடியலையா, ஏசி போட்டு போனால் கூட.
1: இருங்கள், சாலைகளை அமைப்பதற்காக பசுமரங்களை பசிய மரங்களை எல்லாம் வெட்டி எறிந்து கொண்டு போகிற அரசாங்கத்துக்கு குடியரசின் தலைவராக இருந்த அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னார்கள், கோடிக்கணக்கான மரங்களை நாட்டுக்கள் என்று. யாருக்கு? மக்களுக்கு சொன்னாரா, அரசாங்கத்துக்கு சொன்னாரா?
2: மக்களுக்கு, மக்களிடம். நடிகர் விவேக்
1: ஐயா, நடிகர் விவேக்க விடுங்க ஐயா, மரங்களை மக்களுக்கு நடுங்கள் என்று சொல்லிவிட்டு மக்கள் நாட்டிய மரங்களை தானே அரசாங்கம் வெட்டி அறிந்திருக்கிறது.
2: சில பணிகள் செய்யும் போது
1: இவர் அதை அரசியலுக்கு சொல்லியிருக்கலாம் தானே. அதை 7 மணித்தியாலத்தில் போகிற பாதையை 3 மணித்தியாலத்தில் நீங்கள் செய்யக்கூடியதாக அமைத்தாலும், அதுக்காக மரங்களை அழித்தால் அந்த 3 மணித்தியாலத்தில் செல்லும் நீங்கள் மக்களுக்கு என்ன நன்மை செய்கிறீர்கள்? உங்களால் மக்களுக்கு என்ன நன்மை ஏற்படுகிறது? அதை யாரும் சிந்தித்து பார்க்கவில்லை. உங்களுடைய நேரம் சுகப்படட்டும், உங்களுடைய நேரம் குறைக்கட்டும் என்று நீங்கள் நினைச்சிருக்கிறீர்கள். அவர்கள் செய்ய முற்படும் போது இதை ஏன் மக்கள் கூறவில்லை? அப்துல் கலாம் ஐயா சொல்லிக்க மரங்களை வெட்டக்கூடாது என்று, நாங்கள் வெட்ட மாட்டோம், நீங்கள் வெட்டுவது பிள்ளை என்று ஏன் மக்கள்
2: அவரு பொதுவா பொதுவா வெப்பநிலை அவர் வந்து ஆராய்ச்சி நிலையத்திலிருந்து அறிஞ்ச வந்து நம்ம நாடு இந்த சாலை வசதி இப்ப நடக்குது.
1: பேச விடுங்கள், இது எல்லாம் தெரிந்தோன்னு அவர் கூறியதை ஏன் இந்த அரசு செவி சாய்க்கவில்லை? அதான் கேள்வி. அவர் சொன்னது சரி, அவர் தெரியாது சரி, நாட்டுக்கு பசுமை தேவை இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அவர் சொல்லியிருக்கார், ஒரு குடியரசு தலைவர், அவர் வந்து மக்களுக்கு சொல்லுகிறாருன்னா மக்கள் அதை கடைபிடிக்கிறார்கள். இதை செய்தது மக்கள் இல்லையே, எந்த அரசாங்கம் செய்தது?
2: அரசு.
1: அப்ப இதுக்கு இப்படியான காரணத்தை தான் அந்த நேபாள நாட்டு மன்னர் சொல்வார், இப்படியான அழிவுகளை செய்திருக்கின்றீர்கள், அதனால் தான் வெப்பம் அதிகரிக்கிறது என்று. இது மக்களின், அவர்கள் 7 மணிக்கு ஆரம்பித்த பயணத்தை 3 மணிக்கு மக்களுக்கு எண்ணத்தை கிழித்தார்கள். அந்த மரங்களை வெட்டி நடுவதற்கு சாரையில போடுறது, பணங்களை சுருட்டி தங்களுடைய பையிலே போட்டார்கள். அப்துல் கலாம் சொல்லவில்லை, மக்களிடம் மட்டும் சொல்லவில்லை, இதை அரசாங்கமும் கடைபிடிக்க வேண்டும். அரசாங்கம் செய்ய முற்படும் போது மக்கள் ஏன் அதை செய்யவில்லை? அடுத்து மக்கள் செய்கிற அடுத்தது, எத்தனை கடற்கரை எத்தனை மலைகளை இடித்து மண்களை கொண்டு செல்கின்றார்கள். இதெல்லாம் சரியா? அரசாங்கம் அரசாங்கம் சொல்லி யாரு அரசாங்கம்? மக்கள் தானே அரசாங்கம். மக்கள் பணத்துக்காகவும் இலவச பொருட்களுக்காகவும் 2 புள்ளடியை கீறிவிட்டு கேட்க வழி இல்லாம இருக்கிறார்கள். புரிகிறதா? இதெல்லாம் மக்கள கையிலே தான் இருக்கின்றது, மக்கள் கையிலே தான் இருக்கின்றது.
2: மக்களுடைய எழுச்சி நல்லது, ரைட்டியா? அது அதாவது வெப்பம் அடையிறது உண்மைதாங்கிறதுக்கு அவண்டி இந்த வார்த்தைகள் வந்ததுயா?
1: அது வந்து கலியுகம் பிறக்க போகின்றது என்று எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பே பாடல்கள் படிப்புகள் எல்லாம் கூறிவிட்டார்கள். நம்ம புராணத்திலேயும் கூறப்பட்டிருக்கின்றது, அறிஞர்கள் கூறியிருக்கின்றார்கள், சோதிடர்கள் கூறியிருக்கின்றார். அதைத்தான் இப்பொழுது இன்னும் 2 வருடத்தில் இலங்கை இந்திய நாடுகள் போன்ற அந்த நாடுகள் எல்லாம் வெப்பத்தினால் தவிக்க போகின்றன, வெப்பத்தினால் அழிவுகள் ஏற்பட போகின்றன. அது இங்கே மேல நாடுகளுக்கும் ஏற்படுகின்றது. அதுக்கு காரணம் எங்களுக்கு புரிகின்றது, மரங்களை அழிக்கின்றோம், மலைகளை இடிக்கின்றோம், ஆறுகளை மறைக்கின்றோம், மூடுகின்றோம். அதை விட வந்து இயந்திர தொழிற்சாலை இந்தியாவிலே எத்தனை, வெளிநாட்டு தொழிற்சாலை இந்திய நாட்டு தொழிற்சாலை எத்தனை இருக்கின்றது, வெளிநாட்டு தொழிற்சாலை எத்தனை வந்து புகுந்தது, இதனாலே ஆரோக்கியம் எல்லாம் கெட்டு போகுது, இதெல்லாம் முன்னிடமறை. இது அரசியலே தான் இருக்கிறது, அரசியல் தான் இருக்கின்றன. அரசியலை சரியாக கொண்டு போவதற்கு மக்கள் கைதான் ஓங்க வேண்டும். மக்கள் குரல், இது மக்கள் குரல் அப்படி இல்லை, எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கத்துக்கு நியாயம் பேசி கொண்டு போற மக்கள் தானே ஐயா. அரசாங்கம் அவன் சொல்லிவிட்டார், அவர் சொல்லிவிட்டார் என்று குற்றம் கண்டுபிடிப்பதில் சிறப்பானவர்கள் தான் நாங்கள். நன்றி. என்ன பாடலை கேட்போம் ஐயா?
2: ஐயா, கஸ்தூரி அம்மா சொன்ன மாதிரி நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, அதை முன்னிட்டு ஒரு பாடலில் வந்து கண்ணன் பாடல் வந்து, ஆயர் பாடி மாளிகையில் தூங்குகிறான் ஆறா தாள. ஏன் இப்போ அந்த பாடல் கேட்கணுன்னா, என்னுடைய பேரன் நினைவா, என்னோட போன வருடம் சத்திர சிகிச்சை செய்து நான் இருக்கும் பொழுது, அங்கே சென்னையில் இருக்கும் பொழுது அவன் எங்களை பார்க்க, அந்த சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு வந்து ஒரு வாரம் கழித்து அவன் அந்த வந்தான். வரும்பொழுது கிருஷ்ண உடையிலே வந்தான். அன்னைக்கு கிருஷ்ணன் ஜெயந்தியா என்னை பார்க்க வரும்போது, முதல் முதலில் பார்க்க வரும்போது எனக்கு கிருஷ்ணனே வந்து பார்த்தது மாதிரி எனக்கு ஒரு இது வந்து மிக தாழ முடியாத ஆனந்த கண்ணீர் வடித்தது. ஏன்னா அந்த அளவுக்கு கிருஷ்ண மாதிரி ஒரு அழகு அவங்ககிட்ட இருந்ததுயா, அந்த ஸ்டைலு, அந்த இது நடந்தது வந்தது, அந்த இதை வந்து அந்த அளவுக்கு வந்தது கண்ணுல இன்னும் நினைக்கிறியா? போன வரம் சென்ற வருடம்
1: அந்த கிருஷ்ணனுடைய பாடல் அந்த நினைவிலே கேட்கின்றீர்கள் உங்களுக்கு.
2: ஆமா,
1: நன்றி. அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மகிழ்வோம். நேரத்தையும் மனதில் கொண்டு அடுத்த உறவுடன் செல்கின்றேன். வாழ்த்துக்கள்.
2: நன்றி. நன்றியா?
1: நன்றி.
2: அதிக நேரம் எடுத்துக்கிட்டது
1: இல்லை இல்லை இல்லை, போதிய அளவு பேசி இருக்கின்றோம். நன்றி அன்பு மாலும், இதுதான் உனக்காக நான் நிகழ்வு. வாழ்த்துக்கள். அடுத்த உறவாக காத்துக்கொண்டு இங்கே தருமபுரியிலிருந்து ராஜராஜன். வணக்கம் ராஜராஜன். வணக்கம்.
3: வணக்கம்
1: ராஜராஜன். நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்கள் என்று கூறியதிட்டு மகிழ்ச்சி கூறுங்கள். அங்கு காலநிலை உங்களுக்கு எப்படி இருக்கிறது தருமபுரியிலே? மழை குறைந்ததா?
3: நேற்று போல் இன்று ஐயா.
1: சிறப்பா இன்று போல் நாளை இருக்குமா?
3: இயற்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஐயா.
1: ஆமாம், இயற்கை என்பது மாறி மாறி வருவது வாழ்க்கை என்பது அதுதான். இன்று உனக்காக நான் நிகழ்வே, பலரும் வந்து பலவிதமான விடயங்களை பேசிச் சொல்கின்றார்கள். நீங்கள் இந்த விடயத்தை எதற்காக என்று பேச போகின்றீர்கள்.
3: ஐயா கோகுலஸ்தமி கண்ணன்.
1: ஆ கண்ணன் அதை பேசுங்களா.
3: ஆயர்பாடியில் கண்ணன் அல்லையோ, ஆசை வைப்பதை அன்பு தொல்லையோ, மாய கண்ணன் ஐயா அவன்.
1: என்ன காரணம் மாய கண்ணன் என்பதற்கு?
3: நம்ம விரும்பி போனா விலகி போவாரு, விலகி போனா விரும்பி வருவாருங்க ஐயா.
1: ஏன் அப்படி செய்கிறார்?
3: அதுதான் விளையாட்டு கண்ணன்.
1: விளையாட்டு
3: கண்ணன் வேறு கிருஷ்ணன் வேறு.
1: விளையாட்டுத்தன்மை. அவர் 10 அவதாரங்கள் 9 அவதாரங்களை எடுத்தவர். எடுக்க வேண்டிய அவதாரம் ஒன்று இருக்கின்றது, அதிலே கண்ணன் அவதாரத்தை பற்றி பேச போகிறோம்.

0: வைப்பவர் இல்லவா?
1: கண்டிப்பாங்க ஐயா.
0: அதனால் நீங்கள் மாய கண்ணனுக்காக பாடலை கேட்க, என்ன பாடலை கேட்பீர்கள் கேட்பதென்றால்?
1: ஆமாங்க ஐயா.
0: என்ன பாடலை கண்ணனுக்காக கேட்பீர்கள் நீங்கள்
1: ஐயா? இப்போ நான் பாடிய பாடலை ஐயா.
0: எப்படி?
1: தளபதி படத்தில் ஐயா.
0: ஆ, தளபதி படத்தில் என்னென்ன அந்த பாடல் வருகின்றது?
1: ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ.
0: ஓ, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று ஒரு வரி வருகின்றதா அல்லது முதல் வரியா?
1: வைப்பதே அன்பு தொல்லையோ. இல்லைங்க, முதல் வரி வந்து வேற வரும் ஐயா.
0: அது நான் கேட்கிறேன், முதல் வரி என்றால் தான் என் பாடல் கிடைக்கும் எங்களுக்கு.
1: சொல்லிவிடலாம் ஐயா.
0: சரி, ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ. தளபதி திரைப்படமா? எந்த திரைப்படம்?
1: தளபதி.
0: தளபதி, தளபதியை வந்து ரஜினிகாந்த திரைப்படமா?
1: ஆமாங்க ஐயா.
0: ஆ சரி, அந்த படத்தில் ஆசை வைப்பதே அன்பு தொல்லையோ என்று வரி வரக்கூடிய ஒரு பாடல். சரி, தேடி பார்ப்பேன், தருகின்றேன். அடுத்து இந்த பாடலை நீங்கள் கேட்பது யாருக்காக?
1: ஐயா, அனைத்து கிருஷ்ண பக்தர்களுக்காக. இஸ்கான், இன்டர்நேஷனல் சொசைட்டி ஃபார் கிருஷ்ண கான்சியஸ்னஸ்.
0: ஓகே, இப்போ நீங்கள் முதல் கூறிய போது கண்ணனுக்காக கேட்கிறீர்கள் என்றுதான் நான் நினைத்தேன். இப்பொழுதுதான் புரிகிறது, கண்ணனை நம்பி வாழும், கண்ணனை மதிக்கும், கண்ணனை போற்றும், கண்ணனுடைய அருள் பெற விரும்பு அத்தனை பக்தர்களுக்காகவும் நீங்களும் ஒரு பக்தனாக இருந்து கேட்கின்றீர்கள். நல்ல பதில், நல்ல பதில், சிறப்பு. சரி, அப்படி செய்யும் பொழுது அது இந்த ஆசை வைப்பது அன்பு தொல்லை என்று தான் அங்கே கூறப்படுகின்றது. சில பேர் ஆசை வைப்பதாலே அது எத்தனை விபரீதமான முடிவுகளை கொண்டு, இது அன்பு தானே, அன்புக்காகத்தான் ஆசை வைப்பீர்கள். அன்பு தொல்லைக்கும் மற்ற தொல்லைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அன்பு தொல்லை பாம்பு தொல்லை, இது அன்பு தொல்லை. ஆகவே கிருஷ்ணனுடன் நாங்கள் அவ்வளோ தூரம் நெருங்கி நெருங்கி அவரோடு போகும்பொழுது அது மறைந்து மறைந்து நீங்கள் சொன்ன விளையாட்டுத்தனமாக செய்து கொண்டு எங்கள் மமதைகளை, எங்கள் மறை அறியாமைகளை போக்கத்தான் அவர் அப்படி செய்கின்றார் இல்லையா? நான் பேசுகிறேன் மகனே.
1: ஆமாங்க,
0: விட்டு விட்டு
1: விட்டு விட்டு வருதுங்க.
0: சரி, நல்லது, நல்ல விடயத்தை வந்து தந்தீர்கள். பக்தர்கள் எல்லோருக்காக முனைந்து இந்த யமுனை ஆற்றிலே என்ற பாடலை தளபதியிலிருந்து உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். கேட்டு மகளைதான் நேர்னு இருக்கிறேன்.
1: நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. அனைவருக்கும், அனைத்து நம் உறவுகளுக்கும் இனிய கோகுலாஷ்டமி திருநாள் வாழ்த்துக்கள் ஐயா.
0: சிறப்பு, நன்றி.
1: மீரா அம்மாவுக்கும் ஐயா,
0: மீரா அம்மாவுக்கும் அந்த இது செல்லட்டும். எல்லோருக்கும் என்று கூறிவிட்டீர்கள் எல்லோருக்கும்.
1: ஏன்னா கண்ணன் மீரா எல்லாமே வந்து ஒரு
0: ஒரு அவதாரத்தில் வந்த
1: ஒரு இது ஐயா,
0: அவதாரத்தில் வந்தவர்கள்.
1: ஆமாங்க ஐயா.
0: சிறப்பு,
1: மீராபாய்.
0: நன்றி.
1: அம்மாவுக்கும் அந்த பேர் சிறப்பு ஐயா.
0: நன்றி, நன்றி ராஜராஜன்.
1: அவ்வளவுக்கு நன்றி.
0: உங்களுக்கும், உங்களுக்கும் கண்ணன் அனுக்கிரகம் கிடைக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி மகனே.
1: நன்றி ஐயா, ஆசீர்வாதம். நன்றி, நன்றி.
0: அடுத்த உறவாக யார் வருகின்றார்? எங்களுடைய ரேவதி வருகின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் ரேவதி. வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் அப்பா.
0: வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கின்றீர்கள்? முயற்சி செய்தீர்களோதான் ராஜராஜன் பாடலை கூறின உடனே கஸ்தூரியும் சியாமலாவும் உடனே அனுப்பிவிட்டார்கள் யமுனை ஆற்றிலே என்ற பாடலை அவர்களும் ஞாபகப்படுத்தி விட்டார்கள். சிறப்பு, வாழ்த்துக்கள் விட்டு கேட்டுக் கொண்டிருந்தமைக்கு நன்றி, நன்றி, நன்றி. ராஜராஜனுடைய பாடல், அவர் சொன்ன பாடல் தான் இவர்கள் எழுதி இருக்கின்றார்கள், யமுனை ஆற்றிலே என்ற பாடல். சிறப்பு, கஸ்தூரி, சியாமலா, உங்களுக்கு நன்றி. இப்பொழுது இருப்பது ரேவதி. நீங்கள், நீங்களும் எழுதியிருக்கிறீர்களா பாப்போம்? ஆமா, நீங்களும் தான், நீங்களும் தான் எழுதியிருக்கீர்கள். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். நன்றி மகளே. சரி, இப்பொழுது நீங்கள் கலந்து விட்டீர்கள், உங்களுக்கு என்ன கருத்து தெரிவிக்க வேண்டும்? உனக்காக நான் நிகழ்வு என்ன பாடலை கேட்க வேண்டும்?
2: எனக்கு நாளைக்கு எல்லோருக்கும் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி ஜெயந்தியை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு
0: கண்ணன் பிறந்த நாள் சரியா?
2: தமிழ்ல இருக்கிறது.
0: அதனால தமிழ் வானொலியிலே அதிகமா தமிழ் பதங்களை தான்.

0: உபயோகித்துக் கொண்டு தெரிந்து கொள்வோம், என்ன தெரிந்து கொள்வோம். அப்ப ஜென்மாஷ்டமி என்பது அட்டமி தினமாகிய நாளைய அட்டமி வந்து அஷ்டமி திதி, அது கிருஷ்ணன் பிறந்த திதி. அட்டமி நேரத்தில் பிறந்தவனே அந்த என்னோ பாம்பை கொண்டவனே என்றெல்லாம் அவருக்கு ஒரு பாடு இருக்கு அல்லவா, அவரை இகழ்ந்து பாடுவதாக பாடுகிறார்கள். அதுவும் ஒரு புகழ்ச்சி பாடல் தான். அட்டமி நேரத்தில் பிறந்தவனே அப்பாவி பாம்பை கொன்றவனே என்று பாடல் அவருக்கு இருக்கின்றது. அவர் நாங்கள் அட்டமியிலே இதை நன்மை செய்ய மாட்டோம், அட்டமி நாளில் தொட்டது நஷ்டம் என்றுதான் கூறப்படுகின்றது பழமொழியில். இவர் வந்து அஷ்டமியிலே பிறந்தவர், அதனால்தான் அவர் தர்மத்தை அழிப்பது தர்மத்தை அழிப்பதற்கு பல விதமான விடயங்களை செய்தான். கூறுங்கள் அம்மா.
1: இந்த இரண்டு நாட்கள் அஷ்டமி நவமி, இந்த இரண்டு நாட்களும் எங்களை மட்டும் மக்கள் வந்து எங்களை மட்டும் என்னோட நாட்கள்ல எதுவுமே செய்ய மாட்டேன்றாங்க அப்படின்னு கடவுள்கிட்ட போய் வேண்டிட்டாம்பா, எங்களை புறக்கணிக்கிறார்கள்.
0: யாரு வேண்டியது?
1: அஷ்டமி, அஷ்டமி திதியும் நவமி திதியும்.
0: ஆமாம்,
1: இப்பொழுது கடவுள் சொன்னாரா எல்லாரும் அந்த நாளில கொண்டாடுற மாதிரி நான் நவமி ஸ்ரீராம நவமி ராமராகவும் அஷ்டமியில் கிருஷ்ணராகவும் பிறந்து மக்கள் எல்லோரும் உங்களை அந்த நாட்களில் உங்களை கொண்டாடுவாங்க, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு
0: சொன்னார்.
1: அந்த அஷ்டமி நவமி ரெண்டு திதிகளும் எங்களை மட்டும் ஒதுக்கி விடுகிறார்கள் மக்கள் ஜனங்கள். அதனால அப்படின்னு சாமி கிட்ட மற்ற திதிகள்லாம் நல்ல நேரம் நல்ல நாளுன்னு உபயோகப்படுத்துறாங்க, ஆனா அஷ்டமியிலயோ நவமியிலயோ நல்லது செய்வதில்லை அப்படின்னு போய் கடவுளை
0: வேண்டி
1: அவர் சொன்னாரா நீங்க கவலைப்படாதீங்க, உங்களோட நாட்களும் மக்களின் மனதில் நீங்காத இடத்தை பெறுமாறு நான் நவமியில் ராமனாகவும் அஷ்டமியில் கிருஷ்ணனாகவும் பிறந்து உங்களை பெருமைப்படுத்துகிறேன்
0: என்று இறைவன் கூறியிருக்க சிவபெருமான்
1: கூறியிருக்கின்றார்.
0: சிவபெருமான் கூறியிருக்கின்றார். அப்ப சிவபெருமான் தான் அதை இப்பொழுது எங்களுக்கு புரிகிறது. சிவபெருமான் தான் கண்ணனாக வந்த கிருஷ்ணனாக வந்தவர் என்று புரிகின்றது. அதனால் தான் ஹரிகர சிவ சம்போ என்று கூறுகிறார்கள் இல்லையா. எல்லாம் ஒன்றுதான், ஒன்று ஏகன் அநேகனாக இருக்கின்றார். நாளைய தினம் நாங்கள் இதை பற்றி நாளைய தினம் அழகாக பேசுவதற்கு நல்ல ஒரு நாள் கிடைத்திருக்கிறது. வெள்ளிக்கிழமை பக்தி வேளை அழகாக வந்து கூறுங்கள், நல்ல நல்ல கருத்துக்களாக இருக்கின்றது. சரி, என்று என்ன பாடலை கேட்க விரும்புகிறேன் இந்த நாளையிலே?
1: நானே நான் சொல்வதற்குள் கஸ்தூரி நின்று கொண்டார்கள். இருந்தாலும் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். நான் மீராமுக்காக ஒரு பாடல் கேட்கப் போகிறேன்.
0: என்ன பாடல்? என்ன பாடல்?
1: வெந்நீர் ஆடை படத்தில் இருந்து
0: கண்ணன்
1: பேரை சொல்ல சொல்ல கல்லும் புருட்டும் பூவாய் மாறும் அந்த பாடம்.
0: மீராமாவுக்கு இந்த பாடலை கேட்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் ஒருவருக்கு ஒருவர் வாழ வேண்டும். மீராமாவோடு சேர்ந்து நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்க வேண்டும் என்று கண்ண பரமாத்மாவை வாழ வேண்டிக் கொள்வோம். இந்த அட்டமி நவமி என்பதை இதை நான் குட்டு கேட்டது அதற்காகத்தான். இந்த கதை வெளியே வர வேண்டும் என்பதற்காக ஜென்மாஷ்டமி என்று கொள்வது பிறந்த தினமான அஷ்டமி தினம். அஷ்டமி என்று அவர்களுடைய மொழியில் எங்களில் அட்டமி என்று கூறுவார்கள். எட்டாவது நாள் பௌர்ணமி அமாவாசை வந்து பூர்வபக்கம் அமரபக்கம் என்று இருக்கின்றது. அதிலே வருகின்ற அட்டமி எட்டாவது நாள் அட்டமியாகவும் ஒன்பதாவது நாள் நவமி நவம் ஒன்பது அட்டம் என்பது எட்டு அட்டமி நவமி என்ற திதி. இந்த திதி நீங்கள் கூறியது போல் அநேகமாக விரும்பப்படாத ஒரு திதியாக இருக்கின்றதே என்று எண்ணும் வேளையில் அவர்கள் சென்று இறைவனை கேட்டு இந்த நவக்கிரகங்களே இறைவனை கேட்டு இறைவன்தான் படித்திருக்கின்றார் இப்படி என்று தெரியக்கூடிய ஒரு உண்மையை தெரிந்து கொண்டோம். வாழ்த்துக்கள் என்று எல்லோருக்குமாக இந்த பாடலை கேட்ட உங்களுக்கு என் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்பதை மீண்டும் சந்திப்போம். அடுத்து ஆமாம் நன்றி என்ன ஷியாமலா அழைப்பில் இருக்கின்றார். அவர் வருவதற்கு எச்சரிக்கின்றார். வர வேண்டும் ஷியாமலா, நீங்களும் அழைக்க வேண்டும் பாருங்கள். இது ஒன்று நன்றி ரேவதி, உங்களுக்கு நன்றி. அடுத்த உறவாக ஷியாமலா வந்துவிட்டார். வணக்கம் ஷியாமலா, பொறுமையின் சின்னமே வாருங்கள். ஷியாமலா, அப்பா வந்து விட்டார் என்று ஆரம்பத்தில் எழுதிய என் மகளுக்கு இப்பொழுதுதான் நினையக்கூடியதாக சந்தர்ப்பம் கிடைக்கின்றது. காரணம் பொறுமை, பொறுமை, பொறுமை. கெட்டிக்காரை, கெட்டிக்காரை பொறுத்தார் அரசாழ்வா.
2: வந்துட்டப்பா, வந்துட்டப்பா.
0: நன்றா இருக்கின்றீங்க, நல்லமா இருக்கின்றீங்களாம்மா? அதை சொன்னதுல இருந்து மழை வரவில்லை என்று தெரிகிறது. மகன் அப்படி இருக்கீங்க?
2: மருத்துவமனையில இருக்கேன். ஆனா இங்க மழை வரும்னு சொல்லிருக்காங்கப்பா. மயிலாடுதுறையில.
0: எங்க இருக்கிறீர்கள்?
2: மயிலாடுதுறையில.
0: மயிலாடுதுறையில மருத்துவமனையில மகனோட இருக்கின்றீர்கள். அவரோடு முயற்சி செய்யாம இருந்தாலும் பிள்ளை அவர்கள் வைத்தியம் கட்டு பத்து இன்னும் அவர்க்கவில்லையே,
2: அவுழ்க்கவில்லையே
0: போட்டிருப்பாங்க. நீங்க சுண்ணாம்பு பத்து அப்படியே போடுவார்கள். அது பொருந்து பொருந்து முறை எக்ஸ்ரே எடுத்து தானே, எக்ஸ்ரே எடுத்து முறிவு
2: தெரிகின்றாங்க.
0: இதுதானம்மா தெய்வீகம் என்பது என்னவென்றால், எந்த எப்படித்தான் நாங்கள் மூடி மறைத்தாலும் எங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட விதி, நாங்கள் எதை அனுபவிக்க வேண்டுமோ அதை அனுபவித்தே ஆக வேண்டும், அனுபவித்தே ஆக வேண்டும். ஆனால் தெய்வீக நம்பிக்கை, சிந்தனை, பிரார்த்தனைகள் இருந்தால் கொஞ்சம் சுலபமாக வரும், கொஞ்சம் சுலபமாக
2: தாங்கிக்கூடிய சக்தியாவது கடவுள் தரணும்.
0: அதைத்தான் அவர்கள் கூறினார்கள், தலையோடு வருவது தலை பாகையோடு போய். அப்ப நீங்கள் கூறினீர்கள் இப்ப ஒரு சக்தி என்று அந்த அதை தாங்கிக் கொள்ளும் சக்தியையும் இறைவன் கொடுத்திருப்பார். நாங்களும் அதை இறைவன் நீங்கள் இப்ப உங்களுக்காக இல்லை, உங்கள் மகனுக்காக அவருக்கு இப்படி அவரால் அவரால் வலிந்து ஏற்பட்டதும் இல்லை, இன்னொரு வந்து வேண்டும் என்று வந்து செய்ததும் அல்ல. தெய்வாதீனமா ஆங்கிலத்தில் கூறுவார், ஆக்சிடென்ட் பை ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட் வந்து விபத்து, ஆக்சிடென்டாக தான் நடைபெறும், தட்டித்தவறையைத்தான் நடைபெறுகிறது. அது அதில் இவர் அகப்பட வேண்டும் என்று நியதி, அதை மாற்ற யாராலும் முடியும். இது நடைபெறாது விட்டாலும் வேறு ஒரு பெரிதாகவும் நடந்திருக்கலாம். புரிகிறதா அம்மா? இந்தளவோடு அவர் மீண்டு விட்டாரே அந்த விபத்தில் இருந்து என்று இறைவனுக்கு நன்றி கூறிக்கொண்டு மனதை தாங்கிக் கொண்டு அவருக்கு சிகிச்சைகளை கொடுத்து மன ஆறுதலை கொடுங்கள். விரைவில் அவர் குணமடைய வேண்டும். அப்பாவும் மொன்றியல் தமிழ் வானொலி உறவுகளும் மீரா அம்மாவுடன் இணைந்து பிரார்த்திக்கிறோம், வணங்குகிறோம். உங்களோட முயற்சி வீண் போவா, தாய்மை பாசம் விட்டு போவாதம்மா. சரியா, காக்கும் அவர்களை காக்கும். வாழ்த்துக்கள் மகளே. சரி, இன்று நீங்கள் என்ன பாடலை கேட்க போகின்றீர்கள்?
2: ஹரிதாஸ் படத்துலப்பா.
0: ஆ, ஹரிதாஸ். இது என்ன பாடல்?
2: கிருஷ்ணா முகுந்தா மோராரே. அந்த பாட்டு
0: இனிமையான பாடல். அன்று பாடிய பாடல் இன்றும் கேட்கக்கூடியதா இருக்கின்றது. கிருஷ்ணா முகுந்தா முரானி,
2: கிருஷ்ணா
0: முகுந்தா முரானி என்ற பாடல் உங்கள் மகனுக்காகவும் எல்லோருக்காகவும் நலமாக இருக்க வேண்டும் என்று அன்று தொட்டு இன்று வரை வந்து இவர்களெல்லாம் ஆதியாக வந்த அற்புத படைப்பு, இறைவன் படைப்பிலே வந்த அவதாரங்கள். அவர்கள் அந்தந்த அவதாரங்களை எடுத்து வந்து எங்களுக்கு அற்புதமான நன்மைகளை செய்து, தீமைகளை அகற்றி செய்து, தர்மத்தை நிலைநாட்டி அதர்மத்தை அழித்தவர்கள். அதனால்தான் போற்றப்படுகிறார்கள், என்றும் வணங்கப்படுகின்றார்கள். அவர்களுடைய கிருபை, அவருடைய கடாட்சத்தை வேண்டும். நாங்களும் அவர்கள் எங்களுக்கு கடாட்சம், எங்களுக்கு கிருபை தரும் வண்ணம் அந்த மனித என்ற சாந்திரிகா லட்சணங்களோடு வாழ வேண்டும். சரியா மகளே? சிறப்பு மகளே, இறுதி வரை இருந்து எங்கள் நிகழ்ச்சியை சிறப்பித்த உங்களுக்கு என்னுடைய நன்றி. உங்கள் பாடலும் ஒளிபரப்பு. நன்றி அம்மா, நன்றி. மீண்டும் சந்திப்போம். இந்த வேளையிலே நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. வரும் வேளையிலே நேற்றைய தினம் எங்களுடைய நாகப்பன் அவர்கள் ஒரு பாடலை தந்துவிட்டு அவளோடு எதிர்பார்த்து நான் மாறி பாடலை கொடுத்த வேளையிலும் அதை பொறுமையோடு அந்த பாடலை கேட்டுவிட்டு பண்பாக எனக்கு பதிலும் தந்திருந்தார். அவர் பாடலை இங்கே கொண்டு வந்து வைத்திருக்கிறேன். நேரத்தை பார்த்து கொண்டிருந்தேன், இதை போடு அளிப்போம் என்று ஆரம்பத்திலே ஒரு பாடலை தந்த வேளையிலே நினைத்தேன் ஒருவரும் வரவில்லை, இந்த பாடலை போடுவோம் என்று எண்ணுகின்ற வேளையிலே யாரும் வரவில்லை. அதன் பின்பாக நீங்கள் எல்லோரும் வர துவங்கினீர்கள். வந்தவுடன் எல்லோரும் இணைந்து சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை கொண்டு செலுத்தி வைத்திருக்கின்றீர்கள். அழகாக பேசி மகிழ்ந்திருக்கின்றோம். இருப்பினும் இறுதி நேரத்தில் நேரத்தை கவனிக்காமல் இந்த பாடலை தருகிறேன். நாகப்பன் பார்த்து கொண்டிருப்பார். நாகப்பன், நீங்கள் கேட்ட ஏச நகூலா என்ற பாடல், த பிரைட் என்ற தெலுங்கு திரைப்படத்து பாடல், வந்து 4-5 நாட்கள் மிகவும் ஏகோபித்த மக்களால் பாட கேட்கப்பட்ட ஒரு பாடல். தூக்கத்துக்கு போகும்போது இப்படி ஒரு கலகலப்பான பாடலை கேட்கும் என்று எண்ணும் வேளையிலே இதோ அந்த பாடல்.

0: சிறப்பான இந்த பாடலை நாகப்பன் அவர்கள் நேற்றைய தினமே எதிர்பார்த்தார். நேற்று அவருக்காக கொடுத்தப்பட்ட பாடல் அந்த மொழியிலே வேறு ஒரு பாடலாக இருந்ததை தவிர இன்றுதான் சரியான பாடலை கிடைத்தவர்களே அவர் ஆனந்தமாக இருக்கின்றார். உறவுகளே, இரவு நேரத்தில் ஒரு சிலர் தூக்கம் வரவில்லை என்றால் உற்சாக பானம் விரும்புவார்கள், உற்சாக பானத்தை அறந்துவிட்டு தூங்குவார்கள். ஆனால் எங்கள் நாகப்பனுக்கோ உற்சாக கானம் தேவை. அதனால் தான் அவர் கேட்ட தூங்க போகும்பொழுது உற்சாகமான பாடலை கேட்போம் என்று இப்பொழுது உற்சாக கானம் கேட்டு நன்றியும் அறிவித்தன கெழுதியிருக்கிறபடியால் குழுகுழுவான இந்த பாடல் இனிது சகோதரர் தூங்கட்டும் என்று ரேவதி அவர்கள் எழுதியிருக்கின்றார். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். இந்த வழியிலே ரேவதி, உங்களுக்கு நேரம் கிடைத்தால், உங்களால் முடியும் என்றால் இன்றைய நிகழ்ச்சியின் முடிவிலேயே ஒரு தடவை தரலாம் தானே நிகழ்ச்சியை பற்றி ஓடிவாருங்கள். மூன்றில் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி இணைந்து கொண்டிருக்கின்றோம். நேயர்கள் எல்லோரும் இணைந்து இன்று ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா ஆகிய 10 உறவினர்கள் தோன்றி மகிழ்ந்த உனக்காக நான் நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்தது. பல விடயங்களை நாங்கள் எல்லாம் பேசி மகிழ்ந்தோம். அத்தனை விடயங்களும் எங்களுக்கு கூறியது என்னவென்றால், ஆன்மீக துறைதான் சிறப்பென்று நாங்கள் அறிய கிடக்கின்றது. எல்லாம் நன்மை தீமை எல்லாம் அதற்குள்ளே தான், சொற்கள் நரகம் எல்லாம் எங்கண்ட கரத்திலே தான் இருக்கின்றது என்றதை சுற்றி வளைத்து நாங்கள் பலவிதமான துறைகளிலே இருந்து பெற்றுக்கொண்டோம். நாம் எங்களுக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். ரேவதி, நான் பேசியது கேட்டிருக்கும் என்று எண்ணுகின்றேன். முடிந்தால் ஒரு தடவை வரலாம் தானே அம்மா? இல்லாதுவிட்டால் நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரலாமா? இல்லை, வந்துவிட்டார் ரேவதி. வணக்கம் மகளே. வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி. அழைத்தவர் குரலுக்கு வருவேன் என்றான் கீதையிலே கண்ணன், மொன்றியல் தமன் வானொலியிலே ரேவதி. பாருங்கள், வளமாக வந்துவிட்டீர்கள். எங்கே இன்று நிகழ்வை முழுமையாக கேட்டிருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பற்றி உனக்காக நான் என்ற தலைப்பிலே நாங்கள் வியாழந்தோறும் எடுத்து வர இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு எவ்வளவு பயன்பாடாக இருக்கின்றது, எப்படி நாங்கள் அதை அலங்கரித்தோம், எங்கள் உறவுகளும் இணைந்து என்பதை ஒரு தடவை கொண்டு கூட்டு செய்து கூறுங்கள் உங்கள் குரலிலே.
1: வணக்கம் அப்பா. இன்றைய 3/9/26 சனிக்கிழமை, அதுக்குள்ளே கூப்பிட்றேன். வியாழன் அன்று வெகு சிறப்பாக உனக்காக நான் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டு 10 பேர்கள் அழகாக ஒவ்வொருத்தரும் வரிசையாக வந்து அவர்களுக்கு பிடித்த இது பிடித்த நிகழ்வுகளை பிடித்த
0: கருத்துக்களை
1: பிடித்த கருத்துக்களை ஒவ்வொருவரும் கூறியது மிகவும் அருமை. பாடல்களும் ஒருவருக்கும் மற்றொருவர் என்று கேட்டது மிகவும் சிறப்பு. இதில் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்றால், நாளைய குகலட்சுமி இது கிருஷ்ணனின் பிறந்த நாளை முன்னிட்டு பாதி பேர் கிருஷ்ணர் பாடல்களே கேட்டிருந்தார். நம்ம இவருக்கும் கிருஷ்ணனுக்கும் சகோதர சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிருஷ்ணா முகுந்தான்னா அவர் பேரும் அதுல வருது, அவரோட பழைய பாடல். அது மாதிரி இன்றைய பாடல்கள் தொகுப்பு எல்லாமே நல்லா இருந்து கஸ்தூரி எல்லா நம்ம நாட்டுல வெளிநாட்டுல எல்லா நேரங்களும் அன்புடன் ஆசையுடன் நேரத்தோடு வந்து எல்லாம் கலந்து கொண்டு கருத்துக்களை சொல்லி வார்த்தைகளை பரிமாறி பாடல்களை கேட்டு ஒருவருக்கு மற்றவருக்காக கேட்பது என்பதே ஒரு தனி அலாதி சந்தோஷம்தான். இப்பொழுது நான் வந்து மற்றவர்கள் கேட்கும் போது அவர்களுக்கு என்ன நினைவு வரும்னா, நம்ம உறவு வட்டத்துல அன்பு உறவு வட்டத்துல பாத்தியா நம்ம இத்தனை நாள் கேட்டிருந்த ஞாபகமா நமக்காக கேட்கிறாங்க என்பது அவங்களுக்கு மேலும் இன்னும் மதிப்பு கூடும். அந்த மாதிரி ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை வெகு சிறப்பாக இன்று நடந்ததுல மிகவும் சிறப்பு. இந்த அருமையான தளத்தை நம்மளுக்கு வழங்கிய இயக்குனர் மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும் அப்பா அவர்களுக்கும் அதை பொறுப்பாக செய்து அதை ஒவ்வொருவருக்கும் பாடல்களை கேட்டு தரும் அப்பா அவர்களுக்கும் அனைவருக்கும் ஏற்றாது போல அனைவருடைய மனங்களையும் அவர்களுடைய உள்ள கருத்துக்களை போட்டு வாங்கும் அப்பாவோட திறமைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகளையும் உலகளாவிய இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் வாழ்த்துக்களையும் நம்முடைய நேயர் அன்பு நேயர் வட்டத்துக்கும் கேட்டு கொண்டிருந்தவருக்கும் வந்து கலந்து கொண்டவருக்கும் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். நாளைய தினம் வந்து சிறப்பான தினம். நம்மளையெல்லாம் சின்ன வயசுல எல்லோரும் ஆசிரியரிடம் பயின்று வந்தவர்கள் எல்லாம் ஆகையால் நாளைக்கு ஆசிரியர் தினம் கொண்டாடப்படுகிறது. அதுல அதுல வந்து மேலும் பெருமை, அதுல பகவத்கீதையின் ஆசிரியரான கிருஷ்ணனுடைய பரமாத்மாவும் நாளும் வருவது மேலும் சிறப்பு. அந்த ஆகையால் முன்னாடியாக ஆசிரியர் தின வாழ்த்துக்களையும் கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: நன்றி மகளே, வாழ்த்துக்கள் உங்களுடைய கொண்டு கொண்டு குறுகிய நேரத்தில் நான் விட்டு அழைப்பை கேட்ட உடனே ஓடி வந்து முழு நிகழ்ச்சியையும் உள்வாங்கி அதனுடைய சாரங்களையும் வெளியே எடுத்து கூறி ஆசிரியர் தினம் நாளைக்கென்று கூறி என்னையும் ஒரு தடவை நிமிந்து பார்க்க வைத்து விட்டு இறைவன் கொடுத்த வரம் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகும் என்பது போல எழுத்து அறிவித்தவன் இறைவன் என்ற ஒரு மொழியும் உண்டு. அந்த வகையை நான் உணர்ந்து நடப்பவன். சிறப்பாக வந்து கருத்துக்களை உள்வாங்கி அதை தெளிவுபடுத்தி கூறியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றியை கூறிக்கொண்டு ஓம் கிருஷ்ணார்ப்பணம் என்று உங்களுக்கு விடை தருகிறேன். மீண்டும் நாளை பக்தி வேளை, அதிலே வந்து நீங்கள் கூறியது போன்று நல்ல விடயங்களை வர இருக்கின்றது, கேட்டு மகிழ்வோம். நன்றி அம்மா, சிறப்பு.
1: நன்றி அப்பா, வணக்கம் அப்பா. ஒரு சிறு திருப்பம் அப்பா, நாளை வந்து கிருஷ்ணரோட ஜெயங்களா, நாளைக்கு ஆசிரியர் தினம் அப்பா, 5ஆம் தேதி.
0: நானும்
1: ஆசிரியர் முன்னாடி, அதனால வெகு சிறப்பாக அந்த நாளை எதிர்பார்த்து முன்னாடியே சொல்லிட்டேன்.
0: சரி, நாளை எதுனா பக்தி வேளையில சந்திப்போம். நன்றி மகளே, நன்றி, வாழ்த்துக்கள். மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே நாங்கள் ஒரு நிகழ்ச்சியை கொண்டு வந்து அந்த நிகழ்வை பற்றி ஒரு தடவை மீள ஆய்வது போன்று ஒரு தடவை பேசி பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அந்த இன்று வந்த பதங்களிலே வாழ்க்கை நியதியை பற்றி நாங்கள் பலவிதமான பல கோணங்களிலே ஒரு தரம் வந்து பேசினார்கள். அரசியல் அங்கே காட்டப்பட்டது, பொதுமக்களுடைய கடமை என்னென்று காட்டப்பட்டது, நன்மை தீமைகள் எல்லாம் பேசப்பட்டது, இறைவனை பற்றி எல்லாம் பேசப்பட்ட வகையில் ஒரு பாடல் கொஞ்சம் வித்தியாசமாக எனக்கு படுகின்றது என்று. அதை பற்றி நாங்கள் இன்று எந்த விதமான பேச்சும் பேசவில்லை. அது அடுத்த முறை ஒரு நிகழ்ச்சியிலே அதை ஒரு நிகழ்வாகவே கொண்டு வரலாம். கிருஷ்ணன் கேட்ட ஒரு பாடல், சொர்க்கம் நரகம் நல்ல பதமுள்ள ஒரு திரைப்படம். அதிலே வந்த கருத்துக்களில் ஒரு பாடல், சந்தேக கேடு அது சந்தோஷ, சந்தேக கோடு அது சந்தேக சந்தோஷ கேடு என்று பாட வந்து. இந்த சந்தேகம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த உலகில் தர்க்கங்கள் உலாவுகின்றன. சந்தேகம் இல்லாமல் நியாயம் பிறக்க வாய்ப்பில்லை. அதை அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். சந்தேகிப்பது கூடாத பண்பு, அதனால் சந்தோஷம் எல்லாம் கெட்டுப்போகும் என்ற ஒன்று. ஆனால் அந்த சந்தேகம் என்று ஒன்று வருவதால் அந்த சந்தேகத்தை தீர்த்து வைப்பதற்காக தர்க்கங்கள் நிறைய ஏற்படுகிறது. அது ஆன்மீகத்திலிருந்து வருகின்றது. நடைபெற்ற ஒவ்வொரு சம்பவங்களும் இறைவனோடு நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது சந்தேகம் என்று ஒன்று இருப்பதால் தான் இந்த கேள்விகள் எல்லாம் வருகின்றது, உண்டு இல்லை என்றதெல்லாம் வருகின்றது, மக்களுக்குள்ளே பிளவுகள் வருகின்றது, எல்லாம் சந்தேகம். அதைத்தான் கூறினார்கள், சந்தேகம் என்ப ஒன்று வந்துவிட்டால் வாழ்க்கையின் சந்தோஷம் இழந்து விடுவார்கள் எல்லோரும். ஆனால் அந்த சந்தேகம் தீர்க்கப்பட்டு விட்டால் மீண்டும் சந்தோஷம் வரும். பார்ப்போம் அடுத்த அடுத்த நிகழ்வுகளில் எப்படியான கருத்துக்களை நாங்கள் பரிமாறிக்கொள்ள எங்கள் வானொலி சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றது என்று எண்ணிக்கொண்டு இவ்வளவு நேரம் சிறிது நேரத்தை நீடித்து கொண்டோம். அதற்கு எங்களுக்கு ஒரு சில்லறை அனுமதி உண்டு தானே என்ற எண்ணத்தில் நீட்டிவிட்டோம். சிறப்பாக இன்று வந்து எங்கள் நேரத்தை கணக்காக சமாளித்து எங்களுக்கு 10 உறவினர்கள் நிறைந்து எங்கள் நிகழ்ச்சியை அலங்கரித்து உலகளாக இருக்கும் உறவுகள் கேட்டு இங்கே அந்த பக்கங்களை பார்த்தால் அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி, பயனுள்ள கருத்தாடல். ஒவ்வொருத்தரும் சிறப்பாக வந்து கருத்து தெரிவிக்கின்றார்கள். ஒவ்வொரு உள்ளத்திலே இவ்வளோ பொக்கிஷங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம் கூறி எழுதியிருக்கின்றார்கள். சிறப்பு அன்பு உறவுகளை மீண்டும் நாங்கள் சந்திக்கும் வரை இன்றைய நிகழ்ச்சியை நான் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். 2026ஆம் ஆண்டின் 9வது மாதத்தின் 3வது நாள் இணைந்த என் அன்பு உறவுகளே, ஞானசேகரன், சரவணன், நாகப்பன், தேவா, கிருஷ்ணன், கஸ்தூரி, மகாலிங்கம், ராஜராஜன், ரேவதி, சியாமலா, உங்களுக்கு நன்றியை கூறும் இந்த வேளையில் பிரத்யேகமாக அன்பு மகள் ரேவதி உங்களுக்கும் என் நன்றியை வணக்கத்தையும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி கதம்பத்தில் வரும் உனக்காக நான் நிகழ்வை இனிமையாக நிறைவுக்கு கொண்டு வரும் வேளையிலே இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து அன்னை தந்தை ஆசான் ஆண்டவன் இவர்கள் தாழ்வணிந்து என் அன்பையும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி எங்களுக்கு வல்லமை சேர்த்து நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருவதற்கு உதவிய உங்கள் அனைவருக்கும் நன்றியும் கூறிக்கொண்டு மீண்டும் சந்திப்போம். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று இந்த நிகழ்ச்சியின் நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். அந்த வேளையிலே அன்பு, கருணை, சாந்தம் இதை மனதில் கொண்டு இன்றைய பேச்சு வார்த்தைகளும் உனக்காக நான் என்றால் அடுத்தவர்களுக்காக நாங்கள் வாழ வேண்டும். அதிலே அறம், மனித நேயம், ஜீவகாரணியம் காத்து வாழ்வோம் என்று கூறி நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்துவிட்டேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

ஒலிக்க இருக்கும் நேயர் நேர்த்துக்கான முதல் பாடல் பேசு மனமே பேசு என்ற பாடல். புதிய வாழ்க்கை திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்திருக்கின்றார் நாச்சியார் கோயில் ஞானசேகரன், தஞ்சாவூர் மாவட்டம், தமிழ்நாட்டில் இருந்து. அவர் கேட்கும் அந்த பாடலை வளமை போல இன்றும் தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சேரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு எடப்பாடி, வெள்ளாண்டி வலது, துறை பாண்டியன், காந்திமதி நாங்களும் இணைவோம். ஒலிக்கின்றது பாடல்.

வசந்த மாளிகை திரைப்படத்து பாடல் கலைமகள் கைப்பொருளே என்று பாடுகின்றது இப்பொழுது. இந்த பாடலை வளமை போல என்றும் இன்றைய நாள் வாழ்த்துக்களை எழுதி வணக்கத்தோடு கேட்கின்றார் மயிலை பட்டாபி அவர்கள், தமிழ்நாடு மயிலாப்பூரில் இருந்து. இன்று இவரோடு இணைந்து கண்ணன், சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா, குமார், அருணா அவர்களோடு ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் கேட்கின்றார்கள்.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்வது ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து தினமும் ஒழித்து காற்றலையில் மலர்ந்து வரும் நேயர் விருப்பத்திற்கான பாடல்கள். அந்த வேளையிலே அடுத்து வரும் பாடல் புதுச்சேரி மாநிலம் மேல ஓடுதுறை காரைக்கால் மாவட்டம் எஸ்ஏபு விஜய ராகவன் அவர்கள் நன்றியும் வணக்கமும் கூறி 1964 ஆண்டு திரைக்கு வந்த கர்ணன் என்ற திரைப்படுத்து பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது என்பது வல்லவன் பகுத்ததடா என்ற பாடலை கேட்கின்றார் ஒழிக்கின்றது பாடல்.

இவர்களோடு இணைந்துதான் தெய்வத்தின் தெய்வம் திரைப்படத்து பாடலை கேட்க இருக்கின்றார். வளமையாக எங்களோடு நீண்டகால உறவாக இருக்கும் தமிழ்நாடு நாகப்பட்டினம் நாகூர் ஜெகபர் ஷாதிக் அவர்கள். அவர் கேட்கும் அந்த இனிமையான பாடலை அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது அனஸ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிவான், ரிபாகா, இம்ரான் இவர்களோடு ஷாகில் உலக தமிழர்கள் அனைவரும் கேட்கும் வேளை ஒலிக்கின்றது அந்த பாடல். எங்கிருந்த போதும் உன்னை மறக்க முடியுமா, என்னை விட்டு உன்னினைவை பிரிக்க முடியுமா என்ற பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையை அலங்கரிக்கும் பாடல்கள் அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடலை கேட்பதற்கு முன், இது சர்வதேச நேயர் நேரத்துக்கான பாடல் என்பதை தெரிந்து கொள்வோம்.

தொடரும் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றார். நெய்வேலி மாநிலம் அரசடிக்குப்பம் யாமிருக்க பயமேன் என்று நாங்கள் அழைக்கும் அன்பு சரவணன் அவர்கள். சரவணா, நீங்கள் கேட்கும் பாடல் என்னை காதலித்தால் மட்டும் போதுமா என்று கேட்கும் பாடல். ஆசை முகம் திரைப்படுத்திருந்து பாட வைக்கின்றீர்கள். உங்களோடு இணைந்து தங்கம் சரவணன், பெரியசாமி ஜனனி ஆகியோரும் இணையும் வேளை நாங்கள் முனைவோம், கேட்டு மகிழ்வோம்.

அடுத்து வரும் பாடல் தமிழ்நாடு நீண்ட கால உறவு நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராஃபிக் அவர்களும் ரிஸ்வான் நாசார் நஜீமா ஜமான் தௌபிக் இவர்களும் இணைந்து கேட்கும் மலையூர் மம்மட்டியான் திரைப்படத்து பாடல். சின்ன பொண்ணு சேலை என்று வரியெடுத்து பாடுகின்றது, அது செண்பகப்பு போல என்றும் கூறுகின்றது.

அடுத்து வரும் இனிமையான ஒரு பாடல். ஆண்டுகள் பல கடந்தாலும் அந்த பாடல் கேட்க கேட்க திகட்டாத பாடலாக தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா நீங்களும், ஜெயவீர பாண்டியன், கௌதமன், லட்சசாரா, மதுசூரி, சிவசங்கரன் மற்றும் நட்பவி நரமுகையாள், தமிழினியாள் இவர்களும் இணைந்து கேட்கும் ஒரு அற்புதமான பாடல் மாலை பொழுதின் மயக்கத்திலே என்று பாக்கியலட்சுமி திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அன்புடனே தொடர்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள் உலக மக்களோடு கேட்க வேண்டும் என்று சுமை தாங்கி சாய்ந்தால் சுமை என்ன ஆகும் என்ற பாடலை தந்திருக்கும் வேளையிலே அந்த பாடல் தங்கப்பதக்கம் திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

மீண்டும் ஒரு பாடலை தந்திருக்கின்றார் அன்புடனே தர்மபுரி தகடூர் சாந்தி சந்துரு நிர்மலா இவர்கள் இணைந்து நதி எங்கே போகிறது என்று கேட்கும் இனிமையான பாடல் இருவர் உள்ளம் திரைப்படத்தில் இருந்து.

பிரமுகளோடு உறவுகளாக வந்து அழகூரில் பூத்தவளே என்ற பாடல் திருமலை சிறைப்படுத்து பாடல். இந்த பாடல் பாடுகின்றது வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோஜ் அவர்களுக்காக.

அடுத்து வரும் பாடலை தருகின்றார் அன்பு உறவு கேரள மாநிலம் பாலக்காடு ரதீஸ். தாஜ்மஹால் திரைப்படத்திலிருந்து ஈச்சி எலுமிச்சி என்று பாடுகின்றது அந்த பாடல்.

குறிக்கும் பாடல்களோடும் மீண்டும் ஒரு பாடல். சிதம்பரம் வண்டிகை சிலுபை சந்தானராஜ் நீங்கள் தந்த பாடல். ஒலியின் விரல்கள் என்று திருந்தடா காதல் திருடா என்ற திரைப்படத்து பாடலாக கேட்டிருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது அந்த பாடல்.

இறுதியாக ஒரு பாடல் ஒலித்துகின்ற நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றது. அந்த பாடல் குங்கும பொட்டு குலுங்குதடி என்ற இது சத்தியம் திரைப்படத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்க விரும்புகின்றோம் என்று எழுதியிருக்கின்றார் உலக தமிழர்களோடு தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே அனுசிய கிருஷ்ணன். அப்பா அனந்தராமன் அம்மா விஜயமும் அவரோடு இணைகின்றார்கள். ஒலிக்கின்றது பாடல்.

உருவமோ என்றன் பேரன் குழந்தை அழகனோ. பேரிடும் பாட்டன் உருவமோ என்றன் பேரன் குழந்தை அழக

0: அவனது வழியாகும், அன்பே அவனது வழியாகும்.
1: நேயர்கள் கேட்டு மகிழ்ந்தது மொன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையின் நேயர் நேர.
2: இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம்.

0: மீண்டும் ஒரு நீர் நேரத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலையில் இருந்து விடுபடும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் உறவுகளே.
1: உலகமக்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி MTR வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். MTR FM 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மகிழ்வதற்கு www.mtr.com.
2: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுபடாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
1: MTR

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்போடு கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, உங்களிடம் நலம் நாடி நாங்களும் நலம் என்று நலம் கூறி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரச் செய்கின்றேன் மொன்றியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்களை. முதலில் அத்தை மக ரத்தினம் ஏ என்ற திரைப்படுத்து பாடல் கேட்போம். அள்ளி அள்ளி வீசுதம்மா என்று வரி எடுத்து பாடும் அந்த பாடலை கனடா அல்பர்டா மாநிலத்திலிருந்து சாந்தினி நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

அடுத்து ஒலி கேட்கும் பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனில் இருந்து டிரான்ஜி தந்த பாடல். மலரே தென்றல் பாடும் பாடல் என்ற பாடல் வீட்டில் விசேஷமுங்க என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

செந்தபாளையில் தான் மீண்டும் இளமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி ஒரு பாடலை தருகின்றார். பல்லாண்டு வாழ்க என்ற திரைப்படத்து பாடல். போய்வா நதி அலையே என்று வரியெடுத்து பாடுகின்றது அந்த பாடல்.

இவர்களை தொடர்ந்து மொன்றியல் மாநகரம் கனடாவிலிருந்து தனுஷன் தரும் பாடல் பந்தா என்ற திரைப்படுத்த பாடல், கண்ணுக்குள்ளே பொன்னகைக்கும் என்ற வரி முதல் வரியை கொண்ட பாடல்.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகத்திலிருந்து நாங்கள் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம்.

நிலவோ நிலவோ நிலவோ என்று பாட வருகின்றது நிலவே வா திரைப்படுத்த பாடல் ஒன்று. இந்த பாடலை ஆஸ்திரேலியா கண்டம் மெல்போர்ன் மாநகரத்திலிருந்து வளமை போல என்றும் பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்திலிருந்து கேட்கின்றார்கள்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் நீண்ட கால உறவு. எங்களோடு இசை பயணம் செய்யும் ஆஸ்திரேலிய கண்டம் மெல்போர்ன் மாநகரத்து கேதிஸ், நீங்கள் தந்த பாடல் செங்கரும்பு தங்கக்கட்டி என்ற பாடல். அதைவிட ரகசியம் என்ற திரைப்படத்திலிருந்து நீங்கள் தெரிவு செய்து அனுப்பிய வழி ஒலிக்கின்றது பாடல்.

0: தடை போட்டாலும் காத்துக்கு தடை ஏது உள்ளே. தாமர பூவுக்கு தாவணி போட்டாலும் காத்துக்கு தடை ஏது உள்ளே. ஒன்னு அழுவது சுகமாக உள்ள ஆட்டி கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி, கண்ணாட்டி எங்கள் கொண்டாட்டி.
1: தங்க கட்டு

இவர்கள் வந்த வேளையில் சிட்னி மாநகரத்து ரமணியும் வந்து விடுவார். அவர் தருகின்றார் தன்னுடைய பாடலை பூமி பந்து என்ற திரைப்படத்திலிருந்து, பூமி பந்து ஏனோ சுத்துதுக என்ற பாடலை.

முரியல் தமிழ் வானொலியின் சர்வதேச நேரை விருப்பத்தை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் நீங்கள் தந்த பாடல். அழகி தரிசனம் என்ற முதல் வரி ஆணை என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம். ஊரங்கும் தேடி ஒன்றாக கூடி மகிழ்ந்துடுவோம் வாருங்கள் என்று மொன்றியல் தமிழ் வானொலியை நாடி வந்த வேளையிலே நீங்கள் தெரிவு செய்து அனுப்பி வைத்த பாடல்கள் உங்களை தேடி ஒலிக்கின்றது. அந்த பரிசையில் அடுத்த பாடல் சிங்காரபூமி சிங்கப்பூரிலிருந்து ராஜா என்பார் மந்திரி என்பார் என்ற ஒரு வரி கொண்ட பாடல். புவனா ஒரு கேள்விக்குறி என்ற திரைப்படத்திலிருந்து அன்புக்குரிய மகாலிங்கம் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள்.

இசைக்கு வெட்கம் இல்லை, அனுபவிக்க யோகமில்லை, கல்லுக்குள் ஈரமில்லை, நெஞ்சுக்கும் இரக்கமில்லை, ஆசை

இவர் தந்துவிட்டால் உடனே ஐரோப்பிய மண் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவாவிலிருந்து நிரோஷன் ஒரு பாடல் தருவார். அப்பாவி என்ற திரைப்படத்து பாடல், யாரோ யாரோ இவள் என்று பாடல்தான் அவர் தந்த பாடல்.

அப்படி என்றால் ஐரோப்பிய மண் என்னவளின் பாடலும் பெற வேண்டுமே என்று நாங்கள் எண்ணும் வேளைகளிலே மலர்களிலே ஆராதனை என்ற கரும்புவில் பாடலை ஈழமணி திருநாட்டிலிருந்து அனுப்பி வைத்திருக்கின்றால் எங்களை மறவாமல்.

இந்த வேளையில்தான் எங்கள் அன்பு உறவுகளாக விடுமுறை எடுத்துக்கொண்டு நாட்டுக்கு தாய்நாட்டுக்கு சென்று மீண்டும் கனடா வந்தவர்கள் வன்கூவர் மாநிலத்து இளவரசி அவர்களும் தந்திருக்கின்றார் என்று பாடலை வணக்கம் பலமுறை சொன்னேன் என்று கூறிக்கொண்டு அவள் அவன் ஒரு சரித்திரம் திரைப்படுத்த பாடல் தான் அந்த பாடல்.

அவர் வந்துவிட்டால் அவர் தோழி வசந்தியும் வந்துவிடுவார் அல்லவா. வான்குவோர் மாநிலம் வசந்தி, நீங்களும் வந்துவிட்டீர்கள் தந்துவிட்டீர்கள் என்று பாடல், கண்டேன் எங்கும் என்ற காற்றிலே வரும் கீதம் பாடலை.

இறுதியாக ஒரு பாடலை கனடா காவை சேன ஆசான் அவர்கள் அன்புடன் தருகின்றார். சந்தன மார்பிலே என்ற இனிமையான பாடல் நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து.

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வரும் தினமும் வளமை போல் நாங்கள் கேட்கும் பாடல்களாக நேயர் விருப்பத்து பாடல் சர்வதேச நேயர்களுக்காக மீண்டும் ஒரு நிகழ்வில் சந்திக்கின்றேன். இப்பொழுது நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து உங்களுடைய முடைவெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

கேட்கும் உள்ளங்களில் பரவசம். டிஜிட்டல் ஒளித்தரம். மோன்ட்ரியலில் இருந்து ஓங்கி ஒலிக்கிறது MTR FM. உலகம் முழுவதும் கேட்கும் உங்கள் வானொலி.

வணக்கம். மோன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா.

கலையகத்தில் இருந்து சிந்தனை செல்வன். காற்றலையில் கலந்து வந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைந்த என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நீங்கள் நலம்தானா என்று கேட்டு நாங்களும் நலம் என்று கூறி இணைவோம் இன்றைய கதம்பத்திலே என்று கூறுகின்றேன். இன்று 2026 ஆண்டில் 8 மாதங்களை கடந்து 9வது மாதம் முதலாம் நாளிலே கால் வைத்திருக்கின்றோம் நாங்கள். நீங்கள் பகலை முடித்து இரவு நேரத்துக்கு சென்று விட்டீர்கள். இங்கே நேரம் முற்பகல் 11:33 காட்டும் வேளையிலே உங்களுக்கு ஈழமணி திருநாடு இலங்கையிலே 9:03 இரவு நேரம் என்று காட்டும் இந்த நல்ல வேளையில் இங்கிலாந்து நாட்டிலே இப்பொழுது 4:33 காட்டுகின்றது. அதேபோன்று ஐரோப்பிய மண்ணிலே 5 என்று காட்டினாலும், மத்திய கிழக்கு நாடுகளில் 8 என்று கூறினாலும், இலங்கை இந்திய நேரம் கூறிவிட்டேன். ஒவ்வொரு நாடுகளும் தங்களுக்கு ஏற்பவாறு நேரங்களை மாற்றி வைக்கவில்லை. காலநிலைக்கேற்றவாறு சூரிய பகவானின் உச்சத்தை பெறுவதற்கு பூமி தன்னுடைய சக்தியிலே இந்த சுழன்று கொண்டிருக்கும் வேளையிலே எந்தெந்த மாநிலத்தில் சூரிய வெப்பம் படுகின்றதோ, சூரியனுடைய ஆட்சி கிடைக்கின்றதோ, சூரியனுடைய காட்சி தெரிகின்றதோ, அதை வைத்து நேரத்தை கணக்கிட்டு வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையில் நாங்களும் இந்த நேரத்தை கூறினோம். எங்களை காற்றலை இன்று 22 பாகை வெப்பநிலை என்று காட்டினாலும் அது அதிகம் வெப்பமாக தோன்றவில்லை. 25 பாகை வரை சென்று மீண்டும் 15 பாகைக்கு திரும்பிவிடும். கூடி குறைந்து கொண்டிருக்கும் இந்த வேளையில் வெப்பம் அதிகம் காணாது. மதிய வேளை கொஞ்சம் வெப்பமாக இருக்கும். அதன் பின்பு காலை மாலையெல்லாம் இதமான ஒரு சூழலில் நாங்கள் கோடை காலத்தை கழிந்து கொண்டு இருக்கின்றோம். இன்று 9வது மாதத்தின் 1வது நாள். வளமைக்கு விடுமுறை நாட்கள் எல்லாம் முடிவடைந்து வளமையாக திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் என்று கூறும் இந்த வேளையில் இன்று நாங்கள் செவ்வாய்க்கிழமைகளில் வழக்கமாக மொன்றியல் தமிழ் வானொலியிலே தோன்றும் நிகழ்ச்சிக்கு செல்ல இருக்கும் முன்பு நான் என் அன்னை, தந்தை, ஆசான் இவர்களை நான் அறிந்த அன்பு தமிழ் இவற்றையெல்லாம் எனக் கழித்த எல்லாம் வல்ல இறைவன் ஓம் நமசிவாய என்று கூறி அவர்களுக்கு முதல் கண் வணக்கம் கூறி என் சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி அவர்கள் தாழ் பணிந்து அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்று என் முகந்தெறிந்த தெரியாத உறவுகளை உங்களுக்கும் வருக வருகவென்று வாழ்த்து கூறி வரவேற்று கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை வரவேற்க என்று நிகழ்ச்சி வளமையான நேரத்துக்கென்று நான் ஒரு வதலை போட்டவுடனே ஆனந்தமாக உடனடியாக எங்களுடைய ஏஆர் நாகப்பன் அவர்கள், அன்பு மகள் ஷியாமலா, அவரை தொடர்ந்து கிருஷ்ணன், சரியான நேரத்துக்கு ஜெகபரிசாதிக், இவர்கள் எல்லோரும் நிகழ்ச்சி இன்று என்னவென்றும் எழுதி வருக வருக ஒன்றும் வரவேற்ற வேளை அவர்களுக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம் உறவுகளே. செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் நாங்கள் என்ன நிகழ்ச்சியை கேட்போம் என்பது உங்களுக்கு தெரியும். அந்த நிகழ்ச்சியை இன்று அழகாக மகிழ்வாக அலங்கரிக்க எல்லோரும் ஆயத்தமாக இருக்கும் வேளையில் அந்த இசையை ஒரு தடவை கேட்போமா? சொல்லோடு பாடல்.

0: இன்றைய கலம்பத்திலே நாங்கள் 9வது மாதத்தின் 1வது நாளிலே செவ்வாய்க்கிழமைகளில் இருக்கின்றோம். இன்று கதம்பத்திலே சொல்லோடு பாடல் நிகழ்வை ஆரம்பிப்போம். இன்றைய சொல்லோடு பாடல் நிகழ்விலே பழமையாக நீங்கள் வந்து பாடலை கொண்டு வந்தால் அதிலே ஒரு பேசிக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு பதத்தை எடுத்து அதை பற்றி பேசுவோம். இன்று ஒரு மாற்றமாக இங்கே என்னிடம் 10 பதங்கள் இருக்கின்றன. அதை கூறும் வேளையிலே நீங்கள் அந்த பதத்தில் எந்த ஒரு பதத்தையாவது நீங்கள் பெற்று அந்த சொல்லை அதுக்கு தெரிந்த விடயங்களை நீங்கள் என்னோடு பகிர்ந்து கொண்டு அந்த சொல் வரக்கூடிய பாடலை தர வேண்டும். இதுதான் சொல்லோடு பாடலாக இன்றைய நிகழ்வு வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் இங்கே மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு என்ற பதங்கள் இங்கே இருக்கின்றன. இந்த பதங்களிலே உங்களுக்கு விரும்பிய ஒரு பதத்தை நினைத்து அதை பற்றி சில வார்த்தைகள் என்னோடு பேச வேண்டும். சாதாரணமாக மலை, மலை என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்தால் அந்த மலையை பற்றி ஓரிரு வார்த்தைகள் உங்களுக்கு தெரிந்த வகையில் கூறி எங்களோடு பகிர்ந்து நாங்களும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கு தெரிந்ததை நாங்களும் எங்களுக்கு தெரிந்ததை நீங்களும் இந்த சொல்லிலிருந்து பெற்றுக்கொண்டு அந்த மலை என்ற பதம் பெறக்கூடிய ஒரு பாடலையும் தர வேண்டும். அதே போன்று நீங்கள் இந்த பதங்கள் எதுவானாலும் எந்த பதத்தையும் எடுத்துக்கொள்ளலாம். மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு. உறுப்பு என்ற உடலிலே உள்ள உறுப்புகள். இதிலே எந்த பதம் உங்களுக்கு விருப்பமோ அந்த பதத்தை தொட்டு பாடலையும் கொண்டு ஓடி வாருங்கள். காத்து கொண்டிருக்கின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற எண்ணோடு. இல்லை, இந்த சொற்கள் எனக்கு விருப்பமில்லை, நான் வேறு பாடல் தரப்போகின்றேன் என்றாலும் காரியம், நீங்கள் விரும்பிய பாடலை கொண்டு வரலாம். நன்றி என் அன்பு உறவுகளே, நிகழ்வுகளை கேட்டு மகிழ்ந்தீர்கள். அத்தோடு இன்னும் ஒரு அறிவித்தலையும் தர விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக எங்கள் வானொலியில், நீண்ட காலங்களாக எங்கள் கட்டுப்பாடு நீதிகளை மீறாமல் நாங்கள் வடிவமைத்தபடி எங்கள் நிகழ்ச்சிகளை ஒழுங்காக கொண்டு வருகிறோம். இப்போ கஸ்தூரி வந்திருக்கார், அவரை அழைத்து விடுவோம். வணக்கம், வணக்கம் மகளே கஸ்தூரி. வணக்கம்,
1: காலை வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
0: காலை வணக்கத்தை தந்த உங்களுக்கு, எங்களுடைய முற்பகல் வணக்கத்தை எங்களுக்கு தந்த உங்களுக்கு மாலை வணக்கத்தை நான் தருவேன். நாங்கள் நலமாக இருக்கின்றோம் கஸ்தூரி, நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
1: நாங்களும் நல்ல நலமா இருக்கிறோம். எங்களுக்கு 22 பாக காலநிலையில மழை வாரதுக்குரிய அறிகுறியில இருக்கு.
0: நாங்கள் 22 பாகையில் தான் இருக்கின்றோம். ஆனா மழைக்குரிய அறிகுறியில வெயில் தான் தெரிகின்றது. ஆனா வெயிலும் அதிகமான வெப்பமாக இல்லை. இப்ப நாங்கள் குளிர்காலத்தை நோக்கி கால் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் இல்லையா?
1: எங்களுக்கு இப்ப மழை வர்றதுக்குரிய அறிகுறி,
0: எங்களுக்கு இது மழை காலத்தான். ஒரு மாதம் மழை தூரல்கள் இடையிடையே வரும், இன்று வரவில்லை. நேற்றைய தினம் உங்களை எதிர்பார்த்தோம், நல்லதொரு நிகழ்வு சென்று கொண்டிருந்தது, எதிர்பார்த்தோம், காணவில்லை உங்களை. கேட்கும் வாய்ப்பு இல்லாம போய்விட்டது. வாழ்த்துக்கள், வசதியான. சரி, இன்று வெளியே சென்றீர்களா?
1: நாளைக்கு காலையில பாடசாலை ஆரம்பம். என்னோட அக்கா வந்திருந்த காலையில, அக்கா கூட இன்னைக்கு இருந்து காலையில இருந்து மத்தியானம் இன்னைக்கு வடிவா சமைச்சாங்க. இது சாப்பாடு, சூப்பர் சாப்பாடு இன்னைக்கு.
0: ஓ, அப்படியா? அக்கா எந்த ஊர்ல இருந்து வந்திருந்தா? லண்டன்ல தானா?
1: அங்க லண்டன்
0: சவுத் ஹரோவில் இருந்து வந்திருக்காரு. கொஞ்சம் பட்டணத்தை, நகரத்தை சார்ந்த பகுதி என்ன சவுத் ஹரோ?
1: ஆமா ஆமா. அப்ப அங்க இருந்து என்கிட்ட வந்தாங்க. வந்துட்டு நேத்து நைட்டே வந்தாங்க. வந்து இரவு இங்க நின்றுட்டு இன்னைக்கு காலையில தான், மத்தியானம் தான் கிளம்பி போனாங்க. அப்ப நான் வீட்டுல சமைச்சேன்.
0: உடனே எங்களுக்கு வாய் ஊறி பசி பெறத்தான் செய்யும். ஆனால் நான் தானே எப்பொழுதும் இனிப்பான மனிதர், அதனால் நான்
1: எனக்கு அத்தானுக்கும் அதே பிரச்சனை தான். அத்தானுக்கும் ரொம்ப விதத்தான் கவனமாத்தான் சமைக்க வேணும்.

0: சரி, மழை என்ற பதத்தை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அந்த மழையை பற்றி எங்களோடு சில விடயங்கள் பகிர்ந்து கொள்ளுங்களேன். உங்கள் நாடு, எங்கள் நாடு, பிறந்த நாடு, வெளி நாடெல்லாம் மழையை கண்டிருக்கின்றோம். உங்களுடைய அனுபவத்தை கூறுங்களேன்.
1: எனக்கு மலைங்கிறதையா, நான் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. இந்தியாவில் நான் அப்பா கூட இருந்த ஒரு இடத்துல ஒரு கோயில் உண்டு. அங்கே அந்த கோயில் அந்த கூரைகளால தண்ணி வளைஞ்சு அந்த அதுல அந்த நாங்கள் சின்ன பேப்பர்ல கப்பல் செய்து விடுவோம். அது அது ஒரு அதை விட்டு போட்டு பிறகு அந்த கப்பல் நினைஞ்சு ஒன்னு உட்காந்து உண்டாளுகிறது.
0: நீங்களும் தண்ணிகளை விடுகிறது தெரியும். தண்ணிகளை விட நினைவு உண்டு.
1: கொஞ்ச நேரத்துல
0: அது நினைஞ்சு கவுந்த உடனே ஆளுகிறது. அதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? அப்படி செய்ய அப்படி செய்ததையும் இறுதியிலே அதை நினைந்ததை பார்த்து விட அழுவதையும் பார்த்து முதல் மகிழ்வாக இருக்கும் அது ஓடுவதை பார்த்து அதன் பின்பு அழுவதை அழுவீர்கள். அதுக்கு என்ன
1: நினைக்கிறீங்க? ஆலையால் சண்டை பிடிக்கிறோம் நாங்கள். அதாவது இங்க பாரு என்னோட அவலகம் முன்னுக்கு போகுது, வர என்ன இன்னுக்கு போகுது,
0: ரெண்டு விளையாட்டு விளையாடுவீர்கள். அதன் மீனும் கவிந்தவங்க அழுவது ஏன்?
1: அது அழுகிறது நினைஞ்சு போச்சு, தாண்டு போச்சு, தண்ணி தாண்டு போச்சு.
0: அந்த வயதிலே எதிர்வினை தெரியாத வயது. எது செய்தாலும் முன்வினைதான் எங்களுக்கு தெரியும். ஊர்ந்து செல்லுகின்ற பாம்பை வாழைப்பிடித்தால் இழுக்கிற வேண்டும் என்ற எண்ணம் உள்ள வயதுதான் குழந்தை பருவம். அது திரும்பி கடிக்கும் என்று தெரியாது. அதே போன்று கப்பல் காகிதத்திலே கப்பலை செய்து விட்டால் அது ஓடும் பொழுது பீர் ஆனந்தம். என்னுடைய கப்பல் தண்ணீரில் ஓடுகிறது. ஓ, அது பெரிய சந்தம். அதுல இந்த முன்னுக்கு உண்ட முன்னுக்கு இந்த விண்ணுக்கு என்று அது தாழ்ந்தவுடன் ஐயையோ, அது ஏன் தாழ்ந்தது, எப்படி நடந்தது தெரியாமல் அழுவது. அது அதனுடைய எதிர்வினை தெரியாமல் வேறு குரங்கள் வேறு என்ன உங்களோட மலை ஏறும்.
1: வெளியில ஸ்கூலுக்கு பாடசாலைக்கு போயிட்டு வர டைம்ல மழை வந்து முழுக்க நினைஞ்சு போனா சப்பாத்து அடுத்த நாள் காலமைக்கு சப்பாத்து காய வைக்க வேணும். அதுக்கோடு சரியான கஷ்டப்பட்டு சப்பாத்து காய வைக்க வேணும், முடிப்பு துவைச்சு காய விட வேணும்.
0: அதை இப்பொழுது உங்களுடைய குழந்தைகள் செய்கிறார்களா? நீங்க செய்தது
1: இல்ல இல்ல. இங்கே ஆண்டவனே அவியலுக்கு ஒன்றுக்கு நாலு உடுப்புகள் சப்பாத்துகளும் ஒன்றுக்கு ரெண்டு சப்பாத்து ரெண்டு இருக்கிறப்போ மழையில நினைஞ்சாலுமே அடுத்தது மாத்தி போட்டு கொண்டு போயிடுவேன். நான் எல்லாம் தோச்சு காய போட்டுடுவேன்.
0: அது மட்டும் இல்லாமல் முன்பு நாங்கள் போய் வந்தாலும்
1: முன்பு
0: எங்கள் நாட்டிலும் எங்கள் தாய் தந்தையரும் எங்களுக்கு அப்படித்தான் போடுவார்கள். என்ன நான் கூறுவது என்னன்னா, இங்கே அந்த சந்தர்ப்பம் இல்லை இவர்கள் மழையிலே நனைவதற்கு. அதற்கேற்ற உபகரணங்கள் இருக்கின்றது. மழையிலிருந்து பாதுகாப்பாக சென்று வரவும், அடுத்து இப்பொழுது இல்ல பாத அணிகள், இப்பொழுது இல்ல பாத அணிகள் வாட்டர் ப்ரூஃப் ஆங்கிலத்தில் கூறுவார்கள். தண்ணீரில் மீதித்தாலும் அது ஊறாத வகையில் அமைந்த பாத அணிகள் உண்டு. மழை நாள் என்றோம்னா மழைக்குரிய பாத அணிகளைத்தான் நாங்கள் இங்கே அணிந்து கொண்டு செல்கின்றோம். அதெல்லாம் அந்த தொல்லைகள் இல்லை.
1: சொல்லிடுவாங்க மழை காலம் அம்மாங்களுக்கு அதுக்குரிய வாங்கி தாங்க
0: அந்த வசதி. அடுத்து வேறு என்ன மழையை பற்றி உங்களால் கூற முடியும்? மழை எங்கள் சமுதாயத்துக்கு இந்த மழை எப்படி உதவி செய்கிறதா அல்லது உபத்திரவம் செய்கிறதா?
1: இல்ல, எனக்கு மழை தண்ணி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கேன்னா, இப்பவுமே எங்க அம்மா செய்யறவா மழை தண்ணிய ஒரு இடத்துல ஏந்தி வச்சு அதான் சுத்திகரிச்சு போட்டு அதை சுடா வச்சு இந்த உடம்பு துவைக்கிறோம்
0: எல்லாம்
1: அந்த சுப்பராக வருது.
0: ஏன் அந்த தண்ணீர் அறந்த குடிக்க முடியாது, பருக முடியாதா?
1: குடிக்கலாம், வடிகட்டி அது வடிகட்டி குடிக்கிறதும் இருக்கு, குடிக்கிறதும் கூட. அதோட நாங்கள் உடுப்பு துவைச்சா வந்து நாங்கள் சாதாரண தண்ணியில் உடுப்பு துவைக்கிறத விட மழை தண்ணியில் உடுப்பு துவைச்சா அவ்வளவு சுத்தமா இருக்கும்.
0: இங்கும் அங்கும் எல்லா நாடுகளிலும் மழை நீரை தூக்கி வைக்கும் பழக்கம் இன்றும் உண்டு. பெரிய பெரிய விவசாயங்கள் செய்வதற்கு பெரிய பெரிய பண்ணைகளுக்கெல்லாம் மழை நீரை தூக்கி வைத்து சுத்தி அறுத்து செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் இங்கு கனடாவிலும் கூட கிராமப்புறங்களில் இருக்கின்ற கண்ட்ரி சைட் என்று கூறுவார்கள், அங்கே எல்லாம் மழை நீரை தான் சுத்தமான நீராக எடுத்து பருகுவதற்கு ஆவணம் செய்கின்றார்கள். சிறப்பு வேறு என்ன? மழை எங்களுக்கு வேறு எவ்வாறு உதவி செய்கின்றது?
1: இனி ஒன்று இப்போ எத்தனையோ இந்த நிலத்தில் முளைக்காத இப்போ மழை உங்களுக்கு இப்போ நாங்கள் முளைக்கிறதுக்கு ஏதாவது பயிர்கள் போட்ட வேண்டாந்த இப்போ நாங்கள் இயற்கையாக தண்ணி ஊற்றி முளைக்க வைக்கிறத விட மழை தண்ணியில் முளைக்கிறது கூட.
0: எத்தனையோ மாநிலங்கள் எத்தனையோ நாடுகள் மழையை நம்பி விவசாயத்தை பெருக்குகின்றன. இந்த விவசாயத்தை உற்பத்தி செய்து
1: விவசாயத்தை விட உங்களுக்கு நாங்கள் இப்போ வீட்டில் சிறு தொழில் செய்வாங்கல்ல சின்ன பூந்தோட்டங்கள் அது செய்யற வைக்கி மழை வந்து இயற்கையா உதவி செய்தது எத்தனையோ பேர் சொல்லி இருக்காங்க.
0: நீங்கள் அதை அனுபவிக்கவில்லையா?
1: இல்ல, நான் அது எனக்கு அந்ததுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் நான் கிணறு இருந்ததுனால எனக்கு அந்த அது பெருசா தெரியும்.

0: இல்லை இங்கே லண்டன்ல நீங்கள் அதை எதிர்பார்ப்பீர்கள் தானே?
1: நான்
0: இங்கே வெளியே பூந்தோட்டமும் என் வீட்டின் உள்ளே பூங்கன்றுகள் எல்லாம் வீட்டின் உள்ளே வைக்கக்கூடிய, அதை விட எங்கள் நாட்டு வேப்ப மரம் 7 அடி உயரத்தில் வைத்திருக்கின்றேன், நம்புவீர்களா?
1: நான் இங்க வாழை மட்டும் வச்சிருக்கிறேன்.
0: அந்த வேப்ப மர நிழலை, அந்த வேப்ப மர கிளை மேலே இருக்கும், அதற்கு கீழே நாற்காலி சார்மனை கட்டில வைத்து சுவாசத்தை விட்டுக் கொள்வேன். அதுல இருந்து இயற்கை ஆக்சிஜன், இயற்கை பிராணவாயு எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. நன்றாக கூறியிருக்கின்றார், அதிகாரமே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஏதாவது அல்ல ஒரு அதிகாரம் தெரியும், ஏதாவது ஒரு குரல் தெரியுமா? சரி, வாய்க்குள்ளே நுழையாத ஒரு குரல் இருக்கின்றது. துப்பார்க்கு துப்பாய துப்பாகி துப்பார்க்கு கூறவிட்டால் தானே நான் கூறலாம். நீங்கள் பார்ப்போம், எங்க கூறுங்கள்.
1: துப்பார்க்கு துப்பாய துப்பார்க்கு துப்பாக்கி துப்பாய தூவும் மழை.
0: சரியா? சரி, நானும் ஒரு தடவை கூறுகின்றேன். துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாயதும் மழை. அதாவது மழை நீர் எங்களுக்கு உணவுகளை நாங்கள் செய்வதற்கு, பயிர்களுக்கு உதவி செய்வதோடு மட்டுமல்லாமல் அதே எங்களுக்கு உணவாகவும் மாறுகின்றது. துப்பார்க்கு துப்பாயதும் மழை என்று கூறப்படுகின்றது. தானே வந்து இயற்கை வளத்தை கொடுத்து எங்களுக்கு உணவுகளை கொடுத்து விட்டு தானும் எங்களுக்கு உணவாக நீராக ஆகின்றது மழை என்று அழகாக குரலில் சொல்லியிருக்க. வாழ்த்துக்கள், சிறப்பான கருத்துக்களை எங்களோடு மழை என்ற பதம் தாங்கி வந்து கூறினீர்கள். மேலும் சிலர், இன்னும் சிலர் வந்து இன்னும் தாங்கள் மழையால் அவ்வளவு நம்பிக்கையோடு நின்று, எங்களுடைய யாமிருக்க பயமேன் சரவணன் வந்து கூறுவார், பெரிய விவசாயியாக இருக்கின்றார், முந்திரியை செய்யலே வெறும் முன்மாதிரி, ஆனால் அவர்கள் எல்லோரும் இந்த மழையை நம்பித்தான் விவசாயம் செய்கின்றார்கள். எங்கள் நாட்டிலும் அப்படித்தான், எங்கள் நாட்டிலும் வடமாகாணத்தில் எல்லாம் மழை நீர் தான், அங்கே நீர்ப்பாய்ச்சலுக்கு இடமில்லை, கிணறு அல்லது மழை அதிலிருந்து தான் எடுக்க வச்சிருந்தார்கள். வாழ்த்துக்கள். இப்பொழுது மழை என்ற பதம் பெறக்கூடிய நீங்கள் கேட்ட பாடல்களுக்கு சிறந்ததாக ஒரு பாடலை நீங்கள் எடுத்திருப்பீர்கள், என்ன பாடலை நினைத்திருக்கின்றீர்கள்?
1: மழை வருது கூட கொண்டு வா மானே உன் பாராப்பிலே, ஹோய் வெயில் வருது நிழல் கொண்டு வா மன்னா உன் பேரன்பிலே.
0: ஹோய் ஹோய், நல்ல பாடல். மழை வருது மழை வருது, நாங்கள் மழை வருது என்று குடை கொண்டு வா என்று பாடினாலும் மழையிலே நனைந்து போவதற்கு எல்லோருக்கும் விருப்பமாக இருக்கு. இந்த மழை என்பது அது சாரல் அடித்தாலும் தூரல் அடித்தாலும் தூவானம் அடித்தாலும் பெருமழையாக பொழிந்தாலும் விடாமழையாக பொழிந்தாலும் அதிலே நனைவதிலே ஒரு ஆனந்தம் மக்களுக்கு இல்லையா? ஆனால் அந்த மழை பெருமழையாக வந்து அண்மையிலே நடந்த ஒரு சம்பவத்தை ஞாபகத்துக்கு கொண்டு எல்லா இடமும் நடைபெற்றிருக்கிறது. இப்போ அண்மையிலே நடந்தது நேபாள நகரத்திலே மழையினால் பெருக்கெடுத்து பெரிய அனர்த்தங்கள் எங்கள் நாட்டிலே நடந்திருக்கு, எத்தனை நாடுகளிலே நடந்தது. ஆனால் இந்த மழை இயற்கை தந்த வரம், இருப்பினும் அதனால் நன்மையும் உண்டு தீமையும் உண்டு. உங்களுக்கான மழை வருது பாடலை நாங்கள் ஒளிபரப்புவோம். நன்றி கஸ்தூரி இணைந்து இவ்வளவு தகவல்களை தந்த என்று சொல்லோடு பாடலில் மழை என்ற சொல்லை எடுத்து அதிலே நீங்கள் உங்களுக்கு எங்களோடு பகிர்ந்து நாங்கள் சிலபடி எங்களை தெரிந்தும் தெரியாததை புரிந்தும் தெரியாதவர்களுக்கு தெரியப்படுத்தியும் இருக்கின்றோம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நன்றி மகளே, மீண்டும் சந்திப்போம்.
1: நன்றி,
0: மீண்டும் சந்திப்போம். மூன்றாவது தமிழ் வானொலிக்கு வருகின்றார் அடுத்த உறவு நாச்சியார் கோவில் இருந்து ஓம் நம சிவா என்று கூறப் போகின்றார். அவர் சென்று விட்டார், அடுத்த உறவு வர வேண்டும் என்று எண்ணுகின்றேன். முன்னிலை தமிழ் வானொலியின் காற்றலையில் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். காத்து கொண்டிருக்கும் பொழுது இன்றைய சொல்லோடு பாடலுக்கு பல பதங்கள் எங்களிடம் இருக்கின்றன. அதில் உங்களுக்கு விருப்பமான ஒரு பதத்தை தெரிவு செய்து அந்த பதத்தில் பற்றி சிறிது அலசி ஆராய்ந்து விட்டு நீங்கள் அது அந்த பதம் கொண்ட ஒரு பாடல் எந்த பாடல் என்றாலும் கேட்டு மகிழலாம். இங்கே மூவர் ஒரே நேரத்தில் அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள், யாருடைய இணைப்பு எனக்கு கிடைக்கப் போகின்றது என்று பார்ப்போம். மூவரும் இலக்கத்தை பிடித்து வைத்துக் கொண்டு அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள், எங்கே பார்ப்போம், யார் வரப்போகின்றீர்கள், எங்கே பார்ப்போம், யாருக்கு இணைப்பு கிடைக்கின்றது என்று பார்க்கப் போகின்றேன். ஒரு வழி அணைப்பு, அந்த அழைப்பிலே வருவதற்கு யாருக்கு சக்தி இருக்கின்ற பார்ப்போம். வணக்கம், வணக்கம், வணக்கம்,
2: வணக்கம். அரசடிப்பும் சரவணன்,
0: வாழ்த்துக்கள். ஆதார் அட்டையுடன் இணைந்து எல்லோருக்கும் தெரிய வைத்து விட்டு மூவர் அழைக்கின்றார்கள், இணைப்பு மும்மூலமாக இருக்குன்னு கூறினேன், உங்களுக்கு தான் இணைப்பு கிடைச்சிருக்கு.
2: எனக்கு முன்பு மிகவும் முயற்சி
0: இருவர் தொலைத்து கொண்டு நிற்கின்றார்கள். நீங்கள் அதற்கு முன்பு அழைப்பு கொடுத்து விட்டீர்கள், அதற்கு முதல் கொடுத்தவர் இப்பொழுதே இருக்கின்றார், அழைத்து கொண்டு இருக்கின்றார். வணக்கம் சரவணன், யாமிருக்க மயமே, அங்கே நெய்வேலி அரசடி குப்பை. இப்பொழுது உங்களை பற்றி நான் பேசியிருந்தேன், கஸ்தூரியோடு பேசும் பொழுது ஒரு தடவை கேட்டிருப்பீர்கள் நினைக்கிறேன். சரி, என்னிடம் எந்த பதம் நீங்கள் தெரிவு செய்திருக்கிறீர்கள், எந்த பதத்தை எந்த சொல்லோடு என்று நாங்கள் பேசப் போகின்றோம். மலை, மழை, இரவு, நட்சத்திரம், வானம், பூ, பறவை, நிலம், காற்று, உறுப்பு, இதுல எந்த பதம்
2: பறவையை
0: பற்றி பேச போகணும். நல்லது, சரி. பறவையை பற்றி பேசும்போது உங்களுக்காக நாங்கள் காத்துக்கொண்டோம். பறவை என்பதை உங்கள் நாட்டில், நீங்கள் இருப்பது ஒரு உஷ்ணவலய பிரதேசம் இல்லையா, அதிக வெப்பம் உள்ள, அங்கு என்னென்ன பறவைகள் அதிகமாக காணப்படுகின்றன?
2: இங்க பாத்தீங்கன்னா காகம்,
0: காக்கா, காகம்,
2: மைனா, புறாக்கள்,
0: புறாக்கள் பல வகை உண்டு. காடு அருகில் இருக்கபடியா கௌதாரி இருக்கின்றது, கடற்கரையும் அங்குண்டா.
2: செம்பூவம் சொல்லிட்டு ஒரு
0: செண்பக அற்புதமான பறவை, செண்பக அற்புதமான ஒரு பறவை.
2: ஆமா, அப்புறம் கருடன்,
0: கருடனை நீங்கள் பார்த்திருக்கின்றீர்களா?
2: இன்றைக்கு கூட பார்த்தோம், பார்த்து பார்த்தோம்.
0: எங்கே மரத்தில் இருந்ததை பார்த்தீர்களா, பறந்து செல்லும் போது பார்த்தீர்களா?
2: பறந்து கொண்டிருக்கும் வேலையில் தான் இப்ப கொள்ளிடம் ஆற்றங்கரையில
0: பார்த்தீர்கள். வாழ்த்துக்கள். வேற என்ன மரம் அங்கே உங்களுடைய அந்த குளம் இருக்கு அல்லவா?
2: ஆமா,
0: மீன்கொத்தி பறவைகள். அப்ப பறவைகளிலே எவ்வளவோ விதங்கள் இருக்கு. உங்களுக்கு இதெல்லாம் வெளியே இருக்கிற பறவைகளை கூறு. உங்கள் வீட்டிலே என்னென்ன பறவைகள் இருக்கின்றன?
2: எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா கோழி தான், கோழி இருக்கு,
0: கோழி.
2: அதே அப்புறம் எங்க மரத்துல பாத்தீங்கன்னா மைனாலாம் இருக்கு, மைனா இருக்கு.
0: பறவைகள், வெளிப்பறவைகளோடு வீட்டு பறவைகள் என்று என்ன வைத்திருக்கின்ற? கோழி மட்டும்தான்.
2: வீட்டு பறவைகள், கோழி தவிர வேறு எதுவும் இல்லை.
0: இல்லை, உங்களிடம் இல்லை, வேறு
2: பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப நெருங்கி பழக வரும் இந்த கோழி மற்றும் காக்கைகளாம் ரொம்ப நெருக்கமான பழக்கங்கள. மதியம் சாப்பிடும் போது கண்டிப்பா வந்துருவாங்க அவங்களுக்கு. எங்க வீட்டம்மா பாத்தீங்கன்னா அப்படி கையாலே கையில வச்சுன்னு சாதத்தை கொடுப்பாங்க, வாங்கி காக்கை சாப்பிட்டு போகும்.
0: அதனால் இந்த பறவைகள் பல கூறினீர்கள், அதிலே நாங்கள் ஒரு விதமான பறவை கோழி என்ற பறவையை வீட்டிலே வைத்து வளர்க்கின்றோம். செல்ல பிராணியாகவும் எங்களுக்கு பயன் தரக்கூடிய பிராணியாகவும் வாழ்க்கைக்கு அது ஒரு ஆதாரமாக எத்தனையோ பேருக்கு கோழி வளர்ப்பு இருக்கின்றது. சரி, அடுத்து எங்களோடு உறவாடும் பறவைகள் என்ற வகையிலே நீங்கள் காக்காவை கூறுகிறீர்கள். காக்கை, காக்கை இனம் வந்து எங்களோடு உறவாடுவது மட்டுமல்ல, காக்கைக்கு ஒரு நல்ல பண்புகள் பல உண்டு. ஆனா காக்கையை யாரும் கட்டிப்பிடித்து கொஞ்சி விளையாட விரும்புவதில்லை. அப்படி ஆனால் உங்கள் மனைவி வந்து அதுக்கு உணவு கொடுக்கும் வரை காகம் உங்களோடு அன்பாக பழகி உங்களை நன்றாக இனம் தெரிந்து கொண்டு இவரிடம் சென்றால் உணவு தருவாருன்னு. அதே நேரம் நீங்கள் உணவு கொடுத்து பாருங்க, உங்களிடம் வாங்காது.
2: நம்ம சாப்பிடும் போது வந்து உட்கார்ந்து வந்து பக்கத்துல இருக்காங்கன்னா அப்புறம் எதுக்கு அங்க வராங்க? நமக்கு சாப்பாடு
0: எதிர்பார்த்து
2: அவங்களுக்கு கொடுக்கலன்னா அவர இல்ல, நமக்கு நம்ம நான் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம யாரும் தெரிஞ்சவங்களோ யாரோ உறவினரோ வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம்ல.
0: அதே போது அது எங்களுடைய உணவு தான், அது எங்களை பல செய்தியை தருகின்ற ஒரு பறவை. அதை நீங்கள் கொடுத்து பார்த்தீர்களா அதற்கு உணவு?
2: என்கிட்ட
0: வாங்கல, இல்ல அவளுடன் தான் வாங்க. ஏனென்றால் அவவைத்தான் அது பழக்கப்படுத்தி வைத்திருக்கின்றது. போட்டால் சாப்பிடுவார்கள். கையிலே வந்து சாப்பிடுற அளவுக்கு அந்நியோன்யமா பழகும் தன்மை அந்த காகத்தில் இருக்கின்றது என்று கூறுகிறார். சரி, காகத்துக்கு
2: நாளைக்கு நாளைக்கு கூட ஒரு வீடியோ எடுக்க முடிஞ்ச எடுத்து உங்களுக்கு கூட அனுப்பிச்சு வைக்கிறோம்.
0: காகத்தா உணவு, நான் ஒரு தடவை ஒரு வீடியோ ஒரு வலைத்தளத்திலே ஒருவருடைய பதிவை பார்த்தேன். இந்த காகம் அடிக்கடி வீட்டுக்கு வருது, பேசுவது பேசுறது எல்லாம் அதுக்கு நன்றாக இருக்கும். அங்கே வந்து அவர்களோடு ஒரு உறவு மாதிரி உறவாடி கொண்டு இருக்கின்றது எல்லோரிடமும். ஆனால் அந்த அன்னை கூறுகின்ற சொற்களின்படி அது நடக்கின்றது. இதுல தூங்கு, இதுல படுகின்றவுடன் அப்படியே சரிந்து படுக்கின்றது. அதை எடுத்து தூக்கி கொண்டு வாண்டால் அழகு நாள் சென்று தூக்கி கொண்டு வந்தது. ஏன்னா காக்கை மிகவும் அறிவுள்ள பறவை. பல பஞ்சதந்திர கதைகளிலே நாங்கள் படித்திருக்கின்றோம். தண்ணீரை குடிப்பதற்கு, அடியிலே இருக்கிற தண்ணீரை மேலே கொண்டு வருவதற்கு அது செய்கிற தந்திரம், புத்திசாலித்தனம். அன்று ஒரு இதை பார்த்தேன், இந்த குழாய் தண்ணீரிலே தண்ணீர் குடிக்கின்றது. மேலே அந்த குழாயை அமர்த்தி தட்டி தண்ணீரை வர வைத்து குடிக்கின்றது. அப்படியெல்லாம் காக்கைக்கு புத்திசாலித்தன குணம் இருக்கு. அதனால் தான் சனீஸ்வரனுக்கு நாங்கள் ஆன்மீக துறையிலே முக்கியமாக எங்களுடைய கிரகம் கழிக்க வேண்டும். சனீஸ்வரனுக்கு பிரிடாதி சனி பிடிக்கிற அளவிலே காக்கை மறக்கெல்லாம் கிராக்கியாக போய்விடும். காக்கைகள் ஊர் வழியை கூப்பிட்டாலும் வராது, எல்லா அடகும் முடிச்சிரு இல்லையா? பிரிடாதி வருகின்ற சனிக்கிழமை, பிரிடாதி சனிக்கிழமை.
2: அது ஒரு காக்கை மட்டும் என்ன செய்யணும், அதுக்கு பசி எடுக்கும் போது வந்து சாதாரணமா காக்கா வந்து காக்கான்னு சொல்லிதான் கத்துக்கிட்டு இருக்கோம். இந்த இது மட்டும் சிறப்பாக தான், அது பசி எடுக்குது சாப்பாடு வேணும்னு கேட்கறது மட்டும் ஆயா ஆயான்னு தான் கூப்பிடும். ஆயா
0: ஆயான்னு
2: சவுண்ட் ஆயான்னு கேட்கும். நான் வந்து ஆயா வந்திருக்கு, ஆயா வந்திருக்காங்க, ஆயா வந்திருக்கு சாப்பாடு கொடுன்னா சொல்லுவேன். அது வந்து பசிக்கின்ற நேரத்தில் அந்த மாதிரி கத்து அந்த கத்தும்.
0: காக்கை வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு இந்த சமூக தொண்டு செய்கிற ஒரு பறவை.
2: காக்கைகள் வந்து அதிகமான ஒரு கெட்டுப்போன உணவோ கெட்டுப்போன ஒரு ஏதோ உயிரினோ இறந்து விட்டாலோ அது நம்ம வீட்டில அருகில இருக்கும்போது நமக்கு துர்நாற்றங்கள் வீச ஆரம்பிச்சு விடும். அந்த அதை வந்து எடுத்துட்டு போய் சாப்பிட்டு விடுவாங்க. அந்த மாதிரி இந்த தமிழகம் முழுவதும் இந்த உலகம் முழுவதும் அதான் செஞ்சிட்டு இருக்காங்க அவங்க.
0: அதாவது சமூகத்தின் இடையிலே வீதியிலும் வெளிகளிலும் இருக்கின்ற அழுக்குகளை எல்லாம் அவர் அகற்றி கொண்டு போவார், அப்படி உதவி செய்கிறார். அதனாலே அவருக்கு முன்னோர்கள் ஒரு பெயர் வைத்திருக்கிறார். ஒரு பழமொழி உண்டு, ஆகாய தோட்டி. புரிகிறதா? ஆகாயத்திலே வளர்ந்தெறிஞ்சு இந்த கழிவுகளை எல்லாம் அகற்றும் தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான சமூக தொண்டு செய்யும் காகம் என்று கூறுகின்றார். அடுத்து அந்த காகம் வந்து எங்களுக்கு செய்திகளை தருவதாக நம் முன்னோர்கள் கருதி கொள்வார்கள். ஒரு காகம் வந்து கரையிறத வைத்து அவர்கள் தகவல்களை பெறுகிறார்கள் நம் முன்னோர்கள். ஒரு விருந்தினர்கள் வீட்டுக்கு வரப்போகின்றார் என்றால் அந்த காகம் கரைவது ஒரு விதமாக இருந்ததை இந்த முன்னோர்கள் உணர்ந்திருக்கின்றாங்க. தபால் வரப்போகுது என்றால் அதுக்கு எங்களுக்கு ஒரு செய்தி வரப்போகுது. தபால் மூலம் முந்தி தபால் தந்தி என்று வருவது தானே, தபால் வருவது தந்தி வருவதற்கு பாடல்களே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் அந்த உறவுகளுக்குள்ளே ஒற்றுமை வேண்டும் என்பதற்கு காகத்தை உதாரணமாக கூறுவார்கள். பாடல்களே உண்டு. புரிகிறதா? அடுத்தது அவர்களிலே உள்ள குணத்தை பற்றி முன்புள்ள புலவர்கள் வெண்பாக்கள் அமைத்திருக்கின்றார்கள், பாடல்கள் அமைத்திருக்கின்றார்கள். காலை துயில் எழுதல், காணாமலே புணர்தல், உற்றாரோடு உண்ணல், உறவாடல், மாலை குளித்தல், மனை புகுத்தல் கண்டாயோ காக்கை குணம் ஆறு என்று கூறப்படுகிறது. ஆறு சிறப்பான அம்சங்கள். காலை துயில் எழுந்துவிடும். அதிகாலை துயில் தான் மட்டும் எழுந்தால் உலகத்தை எல்லாம் அழுப்பி வைக்கும். காகா காகா என்று கலைந்து. அடுத்தது காணாமலே புணர்தல். அவர்கள் ஆண் பெண் காக்கைகள் இனம் சேரும் பொழுது யாரும் பார்க்க முடியாது. அவ்வளவு அற்புதமான பண்பு அந்த பறவைகளிடம் இருக்கின்றது. அருமை அருமை அருமை, அவர்கள் புணர்வதை பார்ப்பதே முடியாது. அடுத்தது அவர்கள் உற்றாரோடு உண்ணல். ஒரு உறவை ஒரு உணவை கண்டுபிட்டால் தனியே உண்ணாது, கா ஹா ஹா என்று கத்தி தன் கூட்டம் எல்லாத்தையும் மலைத்து ஒற்றுமையாக உண்ணுங்கள். இல்லையா? அவர்களுக்குள்ளே சண்டை வந்துவிட்டால், ஒருவருக்கொருவர் சண்டை வந்தால் உடனே 10-15 காகங்கள் வந்து கொத்தி பிரித்து அவர்களை சமாதானப்படுத்திவிடும். அடுத்தது மாலை மனைக்காக கூட்டுக்கு போகிறதுக்கு முந்தி குளிப்பார்கள். எங்கே ஒரு குட்டை நீர் இருந்தானா குளம் இருந்தால் அங்கே சென்று ஒரு தடவை குளித்து விட்டு மனை புகுதல் வீட்டுக்கு சரியான நேரத்துக்கு ஒரு அங்கே சென்று விடுவார்கள். புரிகிறதா ஐயா? இப்படியான நற்குணங்கள் அதில் இருப்பதை நம் முன்னோர்கள் கண்டு கவிஞர்கள் கவிதையே எழுதியிருக்கார். காலை துயிலெழுதல், காணாமலே புணர்தல், மாலை குளித்தல், மனை புகுதல் என்ற நற்குணங்களோடு உற்றாரோடு உண்ணல் உறவாடல், தனியாக ஒரு ஒரு ஒரு கழிவோ என்னவோ கொடுத்தா கா கானு கொத்தி கொத்தி மற்றவர்களை அழைத்து சேர்ந்து சாப்பிடுவார்கள். இப்படி காக்கை இனம், நீங்கள் பறவையை தெரிவித்து காக்காவை கொண்டு வந்தீர்கள். அடுத்து எங்கள் நாட்டில் ஒரு புலவர் பாடியிருக்கார், காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய் என்று ஒரு குழந்தை ஒரு காகத்தை பார்த்து கேட்பதாகவும், அந்த காகம் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்றது கூறுகின்றது. காக்கை செல்லாத ஊர் இல்லை தானே ஐயா, இல்லையா? காக்கை செல்லாத ஊர் இல்லை. ஆனால் சிங்கப்பூர்லே காக்கை இல்லை, நான் பார்த்தேன், நாலு வருடம் வாழ்ந்தேன், அங்கு காக்கை இனம் வருவது இல்லை. அங்கு எந்த பறவை இனமும் உலாவ முடியாது, சுட்டு தள்ளி விடுவார்கள். அது ஒரு புறம். அதனால் காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய் என்று ஒரு குழந்தை கேட்டு நான் காணாத இடமெல்லாம் காண சென்றேன் என்று அது அப்போ கண்டு வந்த புதினத்தை சொல்ல கேளும் என்று கேளீர் என்று விட்டு அது கூறுவதாக, நான் அங்கே போனேன் இங்கே போனேன், அங்கே மழை வைக்கிறது இங்கே வெயில் அரிக்கின்றது என்றெல்லாம் புகை வண்டி ஓடுகிறது வண்டி ஓடுகிறது சன நெரிசல் என்று கண்ட புதினங்களை எல்லாம் கூறும்போது அந்த குழந்தை கேட்டார், கண்டி கொழும்பு எல்லாம் சென்றது என்று அதிலே கூறப்படுது, கண்டி கொழும்பு எல்லாம் சென்று வந்தேன் என்று. இப்போ கண்டி கொழும்பு சென்றாயே, அப்பா இருக்கிறார் கண்டியிலே, அவர் புதினம் என்னன்னு அவரை கண்டேன், நலமாக இருக்கின்றார் என்று அந்த காக்கை சொல்லுது. இந்த செய்திகளை சொல்லுவதா, இந்த ஒரு பாடல் எங்களுடைய பாடசாலையிலே இது இலக்கிய புத்தகத்திலே அந்த பாடல் இருக்கின்றது. நம்ம ஊரை சேர்ந்த அதாவது இலங்கை நாட்டை சேர்ந்த ஒரு புலவர் எழுதிய பாடல். கஸ்தூரி கேட்டிருந்தால் இந்த பாடலை பாடியிருப்பார், படித்திருப்பார் சின்ன வயதில் என்று எண்ணுகிறேன். காக்கையாரே காக்கையாரே எங்கே போனாய், காணாத இடமெல்லாம் பார்க்க சென்றேன், கண்டு வந்த புதினங்களை சொல்ல கேளீர் அந்த பாடல் கிட்டத்தட்ட 8-10 வரிகளிலே இருக்கின்றது. நல்லது. ஆக அதனால் காக்கை எங்களோடு இணைந்து வாழும் ஒரு இனம், ஆனால் அதை கூட்டில் கூண்டில் அடைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவருடைய கழிவு துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது, துர்நாற்றத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் அதை அதே நேரத்தில் பாரதியார் பாடியிருக்கார், எத்தி திரியும் அந்த காக்கை அதற்கு இறக்கப்பட வேண்டும்படி பாப்பான்னு கூறியிருக்கார். ஏனென்றால் அது குழந்தைகள் பெரியவர் என்று பார்க்காது, தனக்கு விருப்பமான உணவை நீங்கள் சாப்பிடுங்களோ ஓடி வந்து எத்தி பறித்து கொண்டு ஓடிவிடும். எனக்கு நான் பாலப்பம் சாப்பிடும் பொழுது என்னை பறித்து என் கன்னத்திலே காயத்தை வைத்தது என்னால் மறக்க முடியாது. பாலப்பம் சாப்பிடும் பொழுது ஆப்பம் சாப்பிடும் பொழுது வாயிலே நான் வைப்பதற்கிடையிலே பார்த்துட்டு இருந்த காக்கா ஓடி வந்து என்னை அதை பறித்து கொண்டு போகும்போது அதனுடைய கால் என்னுடைய சொத்தையிலே சொக்கிலே புராண்டி விட்டது. குழந்தைகள் இருந்து பறித்து கொண்டு சென்று விடும். ஏன் சில காக்கா கோழி குஞ்சை கூட தூக்கி கொண்டு ஓடிவிடும், அவ்வளவு தூரம் செய்யும், தனக்கு விருப்பமாக எத்து தெரியும். ஆனால் அதுக்கு நாங்கள் இறக்கப்பட வேண்டும் என்று ஏனென்றால் ஜீவகாருண்யத்தை பெரிய பாரதியாரும் கூறியிருந்தார். சிறப்பான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். சரி, இந்த பறவைகளை பற்றி நாங்கள் பேசியவர்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கின்றதா கூறுங்கள்.
2: மேலும் பல மயில்கள்லாம் இருக்காங்க பகுதியில் அதிகமா.
0: சரி, இப்பொழுது நீங்கள் பறவை என்ற பதம் பெறக்கூடியதாக உங்களுக்கு ஏதாவது பாடல் ஞாபகம் இருந்தால் ஒரு பாடலை கேட்கலாம்.
2: ஆ, பறவைகள் பார்த்தீங்கன்னா நிறைய பாடல், அதிகமான பாடல்கள் தூக்கணாங்குருவி கூட அந்த பாடல்லாம் இருக்கு.
0: தூக்கணாங்குருவியை நீங்கள் பார்த்துருக்கின்றீர்களா?
2: இதுக்கு முன்ன நாங்கெல்லாம் விவசாயம் செய்து கொண்டு இருக்கும் இந்த சிறுதனை இருந்தது, இப்போதைக்கு எங்கள் பகுதியில் காணப்படவில்லை.
0: அப்படி இருந்தால் என்ன பாடலை நீங்கள் இன்று சொல்லோடு பாடலே நீங்கள் பறவை என்ற பதத்தை எடுத்து பேசி மகிழ்ந்து விட்டு இத்தனை சொற்களை நாங்கள் பகிர்ந்து விட்டோம். தூக்கணாங்குருவியிலும் சில நல்ல சிறப்பான அம்சங்கள் நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதில் இருக்கின்றது. அந்த சந்தர்ப்பம் வரும்போது அவரை பற்றியும் பேசுகிறேன். தூக்கணாங்குருவி கூடு என்ற பாடல் உங்களுக்கு. காக்காயை பற்றி கூறும்பொழுது நான் ஆரம்ப காலத்திலே பராசக்தி என்ற திரைப்படம் 1954 வந்த வழியில் முதல் பாடல், அதிலே ஒரு பாடல், காக்கை அண்ணாவே நீங்கள் அழகாக பாடுறீங்க, பண்ணாக பாடுகிறீர்கள், எங்கே பாடுங்கள் என்றவுடன் அந்த காகங்கள் கா பாடும் இல்லையா. ஆரம்ப காலத்தில் நாங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற வேளையில் எல்லா பறவைகளையும் விட இலகுவாக நாங்கள் அறியக்கூடிய வகையில் இந்த காகம் தான் இருந்தது. காகத்தை கண்டிருப்போம், பார்த்திருப்போம், அதனுடைய நன்மை தீமைகளை அறிந்திருப்போம். சிறு வயதிலிருந்து அந்த பாடல் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கின்றது. அந்த பாடல் சிறப்பு. சரவணன் அவர்களே, நேற்றைய தினம் உங்களுக்கு பாட்டு சவாரி நிகழ்வு அற்புதமாக நிகழ்ந்து கொண்டு சென்று இறுதியிலே ஒரு தொகுப்புரையை கூற வேண்டும் என்று உங்களை எதிர்பார்த்திருந்தேன். நீங்கள் பாதியிலே வந்தபடியால் முழுவதையும் கேட்காதபடியால் வரவில்லை போலும். அதனால் நான் சரியான நேரத்துக்கு முடித்து சென்று விட்டேன். நன்றி தேவா, நன்றி சரவணன். ஏனென்றா இங்கே தேவா எட்டி எட்டி அழைப்பு விட்டு
2: கொண்டிருக்கின்றார்.
0: அடுத்து உங்களை பற்றி பேசியது எது என்றால், மழை என்றவுடன் நீங்கள் மழையை நம்பி பெரும் விவசாயம் செய்பவர் என்று எண்ணும் போலே இந்த மழையை பற்றி கஸ்தூரியோடு பேசும்பொழுது உங்களையும் நான் அதில் உதாரணம் கூறியிருந்தேன். எங்கள் நாட்டிலும்
2: ஷியாமலா அவங்க ஊருக்கு போயிட்டு வந்தோம். நீங்க
0: இங்க எழுதியிருந்தீர்கள், நீங்களும் அவரை எழுதியிருந்தீர்கள். நான் ஷியாமலாவை பார்த்தோம் பார்த்தீங்களா, எங்க பக்கம்
2: அங்க சென்ற பிறகுதான் தெரிஞ்சது அவங்க ஊருக்கு நாங்க அவங்க ஊருக்கு வந்திருக்கோம் சொல்லி.
0: நிலமா இருக்கின்றாரா
2: அவர்? நாங்க மாயாவரத்தில், அவங்க ஊர்ல இல்ல, அப்புறம் மாயாவரத்துல மயிலாடுதுறையில வந்து அவங்க பாத்துட்டு அவர் உடனே வந்துட்டோம்.
0: ஓ, நீங்கள் ஒரு உதவி செய்யலாம், எல்லோருமாக இணைந்து அவரை ஒரு போக்குவரத்து அமைச்சர் ஆக்கி விடுங்கள். அவர் எந்த நாடு எந்த நாளும் போக்குவரத்து இருந்தானால் ஒரு இடத்துல இருக்க மாட்டேன். எல்லா இடமும் சென்று எல்லாரையும் சந்திச்சு வருவார். சிறப்பு சிறப்பனா, நல்ல செய்தியை தந்தீர்கள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. நல்லத ஒரு பாடலையும் தந்திருக்கீங்க, கேட்டு மகிழ்வோம். நன்றி இரவு நேரம். எங்கே வாருங்கள், அடுத்த உறவு யாராக இருக்க போகின்றார்கள் என்று பார்ப்போம்.

0: எத்தனையோ பிரயத்தனத்தின் பின் வந்துவிட்டார் எங்களுடைய அன்பு உறவு. வணக்கம், வணக்கம்.
1: ஓம் நமச்சிவாயா.
0: ஓம் நமச்சிவாயா. ஓம் நமச்சிவாயா என்ற மந்திரத்தோடு வந்து இணைந்து விட்டார் நாச்சியார் கோயில் தேவா. நாங்களும் ஓம் நம சிவாயா என்று உச்சரித்து உங்களுக்கு வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். நலமாக இருக்கின்றீர்களா தேவா? தேவா சென்று போட்டீர்களே, வணக்கம் கூறி வரவேற்றவுடன் சென்று போட்டீர்கள், என்ன நடந்தது உங்களுக்கு? மீண்டும் அழையுங்கள். மூன்றியல் தமிழ் வானொலி, 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலியகம், எங்கே வாருங்கள். என்னுடைய ஒரு தொலைபேசி நின்றதா அல்லது நீங்கள் நிறுத்தி விட்டீர்களோ தெரியவில்லை. ஓஹோ, இங்கே பவர் இருக்கின்றது, அழைக்க வேண்டும். மீண்டும் அழையுங்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி. நாங்கள் இங்கே இப்பொழுது மழை, பறவை என்ற இரண்டு பதங்களுக்காக பலபடி எங்களை பேசி மகிழ்ந்தோம். கஸ்தூரி, சரவணன் இருவரும் வந்தார்கள். தேவா வந்து இணைந்து மீண்டும் வந்து விட்டார். வணக்கம் தேவா, என்ன நடந்தது தேவாவுக்கு? தேவா, உங்களை இணைத்து விட்டேன், என்ன நடந்தது? வணக்கம் தேவா. தடங்கல்கள் வருவதுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்பொழுதும்
1: உண்மையா?
0: இந்த உலகத்திலே
1: நல்லது,
0: இந்த உலகத்திலே பெரும்பகுதியான ஆழமான நீளமான ஆழமும் நீளமும் கண்டுபிடிக்க முடியாத சமுத்திரங்களே அமைதியாக இருப்பதில்லை. அலைத்து அலைந்து கொண்டு அலை அடித்துக்
1: கொண்டுதான்
0: வருவது, சிறு அலை வருவது. அதிலேதான் வாழ்க்கை பயணங்கள்.
1: இயற்கை ஒரு ஆத்தம் ஆற்றுச்சுனையா உலகமே சிதையாச்சு.
0: அதான் இப்பொழுது
1: கடல்
0: எங்களுடைய

வணக்கம் உறவுகளே, மொன்றியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, கனடா கலையகம், MTR FM ரேடியோ கனடா.

நேரம் 11:32 முற்பகல் கனடாவில். 2026 ஆண்டின் 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை.

இந்த நன்னாளில் 23 பாகை வெப்பநிலையோடு காற்றலையில் இணைந்திருக்கும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்று இவற்றையெல்லாம் அறிய வைத்த அன்பு தமிழையும் தந்த எல்லாம் வல்ல இறைவா, ஓம் நம சிவாய என்ற மந்திரத்தோடு உங்கள் அனைவரின் தாழ் பணிந்து சிரம் தாழ்த்தி கரம் கூப்பி வணங்கி உலகளாக இருக்கும் என் முகம் தெரிய தெரிந்த தெரியாத அன்பு நேயர்களே, உறவுகளே, உங்களுக்கும் அன்புடன் வணக்கமும் நன்றியும் கூறி இணைந்து கொள்ளும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். அன்பர்களே, நீங்கள் அனைவரும் நலமாக இருக்கின்றீர்களா என்று கேட்டுக்கொண்டு நாங்களும் நலமாக இருக்கின்றேன் என்ற நல்ல செய்தியை கூறும் இந்த வேளையிலே உலகளாக இருக்கும் அன்பு நேயர்கள் மகிழ்ச்சியும் நெகிழ்ச்சியும் கலந்திருக்கும் காலத்தில் வாழும் அந்த குணாதிசயங்களோடு வாழும் வேளையில் நானும் அவர்களோடு இணைந்து மகிழ்ச்சியுடனும் நெகிழ்ச்சியுடனும் அவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன்.

இரவு நேரம் 9:04 தொட்ட தென்னகத்து உறவுகளே, இளமணி திருநாட்டின் உறவுகளே, ஏனைய நாடுகளிலும் தங்கள் பருவகாலத்துக்கேற்ப காலநிலையில் அமைந்து கொண்டிருக்கும் அன்பு உறவுகளே, உங்கள் அனைவரையும் வருக வருகவென்று அழைப்பது இன்று மொன்றியல் தமிழ் வானொலி இன்றைய நிகழ்வான

இந்த இசையோடு வரும் ஆடலுடன் பாடலை கேட்டு என்ற பாடலை கேட்டவுடன் மகளும் நாங்கள் பாடுவோர் பாடலாம். கடந்த 30 வருடங்களாக இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் தோறும் வரும் பாடுவோர் பாடலாமை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டு நாங்களும் நீங்களும் உலகளாக இருக்கும் உறவுகளும் இருக்கும் வேளையிலே இன்று மலர இருக்கின்றதல்லவா, அதற்கு நீங்கள்தான் மூல காரணம். எங்கே யார் யார் வரப்போகின்றீர்கள், என்னென்ன பாடலை தரப்போகின்றீர்கள், எங்களையெல்லாம் எப்படி இசைத்தட்டுகளிலும் வலைத்தளங்களிலும் சினிமா துறைகளுக்கும் எல்லாடவரும் கேட்ட பாடல்களை தனிய சொந்த குரலில் எப்படி பாடப்போகின்றீர்கள், எங்களை எப்படி மகள வைக்கப் போகின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். வாருங்கள், 6477-8744-15 என்ற தொலைபேசி எண்களோடு. இன்றைய நாள் நான் இன்று கதம்பத்திலே பாடுவோர் பாடலாம் என்று எழுதியவுடன் அழகாக இன்றைய கதம்பன் தருவது பாடுவோர் பாடலாம் என்றதை மிக்க மகிழ்ச்சி என்று வரவேற்று அன்பு மகள் சியாமலா உடனே பதில் தந்துவிட்டு இப்பொழுதும் வந்தாச்சு வந்தாச்சு என்று துள்ளி குதித்து கொண்டிருக்கின்றார். வருக வருக என்று கூறும் இந்த வேளையில் வளமை போல இன்றும் எந்த நிலை இருந்தாலும் மொன்றியல் தமிழ் வானொலியில் அக்கறையும் ஆதரவும் உள்ள அன்பு ஜெகபர்சாதிக் அவர்கள் அழகான படம் வரைந்து எம்ஜிஆர் வழங்கும் நேரலை பாடுவோர் பாடலாம் வழங்க இருக்கின்றார்கள். வாருங்கள், இணைந்திடுவோம் என்று அறை கூவிவது போன்று படம் ஒன்றை அனுப்பி வரவேற்றிருக்கின்றார். உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றியையும் வரக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஆரம்பிப்போம். பாடுவோர் பாடலாம் நிகழ்வுக்கு அநேகம் வந்து பாட வேண்டும், அதனால் நாங்கள் நீண்ட நேரம் உரையாற்றாமல் உங்கள் வருகையை எதிர்பார்க்கின்றேன். யார் முதலில் அழைக்க இருக்கின்றீர்கள், அழையுங்கள். 6477-8744-15 உங்கள் கரத்தில் இருக்கும் கைபேசியை சுழற்றி விடுங்கள், தொட்டு விடுங்கள், வந்து விடுவீர்கள், இணைந்து விடுவோம். என்ன பாடலை பாடப்போகின்றீர்கள், பாடுவதற்கு ஆயத்தமாக இருக்கும் பாடலை முதலில் ஓடி வந்து பாடி விடுங்கள். என்றால் நீங்கள் ஆயத்தப்படுத்தி தயார் நிலையில் வைத்திருக்கும் பாடலை இன்னொருவரும் பாட முடியும் அல்லவா, அதனால் முதலில் வந்து பாடுங்கள். முதலில் வந்து பாடுபவர்கள் மீண்டும் ஒரு பாடலை பாடுவதற்கு நேரத்தை ஒதுக்கிக் கொள்வார்கள், பெற்றுக் கொள்வார்கள் என்றும் கூறிக்கொண்டு உங்கள் கரத்தினில் தொலைபேசியை விட்டுவிடுகிறேன்.

தலை நீண்டினார் ஒருவர், அவர் சரியாக இணைக்கப்படவில்லை, இன்னும் அவர் சென்று விட்டார், மீண்டும் வருவார் என்று எண்ணுகின்றேன். 6 4 7 8 7 4 6 4 1 5 என்ற வழமையான தொலைபேசி இலக்கம் எண் நீங்கள் உலகத்தின் எந்த பக்கத்திலிருந்தும் அழைத்து கொள்ளலாம், எந்த வயதினரும் அழைத்து கொள்ளலாம். சிறியோர் முதல் பெரியோர் வரை உங்களுக்கான தளம் இது. வாருங்கள், களமாடுங்கள், பாடுவோர் பாடலாம்.

0: எனக்கு தெரியும் நன்றாக, நானும் அப்படித்தான். சில சமயத்திலே இப்படியான பொது நிகழ்வு வந்தவுடன் இங்கே பார்ப்போம் யார் வருகிறார்கள் பார்ப்போம், முதல் யாராவது வரட்டும் அதன் பின்பு பார்ப்போம் என்று. அப்படித்தான் சபைகளிலே சென்றாலும் முன்னிலையில் இருப்பதற்கு, முன் வரிசையில் இருப்பதற்கு தயங்குவோம். ஆனால் நான் அப்படி அல்ல, நான் சந்தர்ப்பம் கிடைத்தால் உடனே அங்கே சென்று அதிலே பிரசன்னமாகி விடுவேன். இங்கு நடக்கும் விழாக்களிலும் கூட வந்து பின் இறுதியில் சென்றால் கூட நான் நுழைந்து முன்வரிசையை தான் நாடுவேன். இப்பொழுது வருகின்றார் தேவநாதன் அவர்கள் போல் தெரிகின்றது. எங்கே பார்ப்போம், இணைந்து விடட்டும் இல்லை. வணக்கம் வணக்கம் வணக்கம்.
1: ஓம் நமசிவாய. நச்சியாறு கோயிலிருந்து ஆர் தேவா.
0: ஓம் நம சிவாய என்று அன்போடு அருளோடு அருள் கூட்டி வருகின்றார் எங்களுடைய நாச்சியார் கோயில் தேவா அவர்கள். முதல் நேயராக வருக வருக வருக வருக என்று பல முறை
1: வரவேற்கிறோம்.
0: முதலாவது நேயராக தேவன் வந்தால் அவ்வளவு அழகாக இருக்கும், எங்களுக்கு மகிழ்ச்சியாகத்தானே இருக்கும் தேவன் வருகின்றார் என்றார்.
1: ஐயா குரலை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் கொடுத்து வைக்கணும், ஆனந்தம் மகிழணும், எல்லாரும் நலமா இருக்கணும். எம்டிஆர் நேயர்கள் அத்தனை பேரும் நலமோடும் வளமோடும் ஜெயமோடும் இருக்கணும் ஐயா.
0: எல்லோரும் நீங்கள் கூறுவது போன்று இருப்பார்கள் என்று எண்ணிக்கொண்டு, நீங்களும் அப்படி இருக்கின்றீர்கள் என்று எண்ணிக்கொண்டு, நாங்களும் அப்படி இருப்போம் என்று கூறிக்கொண்டு இப்பொழுது நாங்கள் நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். அதுக்கு முன்பு உங்களுடைய காலநிலையை ஒரு தடவை கூறிவிட்டு நுழைவோம்.
1: ஐயா சுமாரான வெப்பம், சுமாரான குளிரி, சுமாரான இது எல்லாம் சுமார் தான் மனசுல
0: எல்லாம்.
1: ஆமா சுமாரா எப்படி ஐயா எல்லாரும் சொல்லி எல்லாரும் சொல்லிக்கிறேன், உடல்ல எப்படி பச்சை தண்ணி குடிச்சா வெந்நீர் வருதோ யூரின் போறப்போ, அதே மாதிரி இயற்கை மாற்றங்கள்ல எல்லாம் சகஜம்தான். அத இத வந்து பெருசா நிறுத்திக்கிட்டு ஆச்சு ஆஸ்பத்திரிக்கு போறது ரொம்ப முட்டாள்தனம். சும்மா ரெண்டு வெங்காயம்
0: அனுபவம் பேசுது, அனுபவம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். வாழ்த்துக்கள் தேவன், தேவா வந்து அருள் கொடுத்தது போன்ற எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். நாங்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும், சமாளித்து போகணும். சமமான காலநிலை என்றும் கூறிய வேளையில் எங்கே சமமான வகையில் இன்று நீங்கள் பாடுவதற்காக என்ன பாடலை தீர்மானித்திருக்கின்றீர்கள், பாடங்களையும் கேட்போம்.
1: ஐயா சின்ன பாட்டு, அது எனக்கு இது குரல் சரியா, குரல் கரெக்டா இருக்கா எனக்கு?
0: இருப்பினும் சமாளிக்க வேண்டும் என்று பாருங்கள். கெட்டிக்காரன் வாழ்த்துக்கள், எங்கே கொண்டு வாருங்கள் கேட்போம்.
1: நாயகன் பட்டு இந்தியா பாருங்கயா. தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வீதியிலே மண் போலே வந்தவனே யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ வளரும் பிறையே தேயாதே

0: அமுதம் தாங்க ஏந்தன் பாண்டிச்சி மயிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே யாரடிச்சாரோ எங்க ஐயாவை யாரடிச்சாரோ என் பாண்டிச்சி மயிலே தேரோடு மீதியிலே மண் போல வந்தவரே எங்க ஐயா யாரடிச்சாரோ யாரடிச்சாரோ இனியும் அழுது புலம்பாதே அழுதா மனசு தாங்காதே. அவ்வளவுதையா? அப்புறம் வரேன். 200 பாட்டுக்கு
1: சிறப்பாக
0: 200 பாட்டுக்கு
1: சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப தன்னுடைய உடல்நிலைக்கு ஏற்றவாறு குழப்பம் இல்லாமல் ஒரு பாடல் வந்தபோலே கவிஞராகவும் மாறிவிட்டார். டெய்லி ஐயாவே யார் அடித்தார், என்ன யாரும் அடிக்கவில்லை.
0: ஐயா பாட்டு, ஐயா இது கேளுங்க, ஐயா பாட்டு இந்த நீங்க வராதப்ப போட்ட பாட்டை போட்டு இந்த ஸ்பீக்கர்ல போட்டுக்கிட்டு இந்த பைலோ படுத்தின பாடு இருக்க அன்னைக்கு இந்த இது வருதுன்ட்டு செம நல்ல நல்ல பெரிய பெரிய பாட்டியா அது போட்டீங்க. நேற்று நான் என் பொண்ணு ஊருக்கு போயிட்டேன், அந்த இதுக்கு லீவுக்கு போட்ட பாட்டு நீ வரலன்னு எல்லாம் என்கிட்ட ரெக்கார்டு பண்ணிக்கிட்டு என்னடா அது அப்படின்ட்டு இந்த மாதிரி செய்யக்கூடாதரா ஐயா கிட்ட மரியாதை குறிச்சா இருக்கும்ட்டு நான் வந்தேன்னு பாக்கினா செமங்க செமங்க செமங்கிற எல்லாரும் அதாவது பட்டறையில வந்தியா 8-inch ஸ்பீக்கரு அந்த போட்டு அந்த பாட்டு போட்டோம்னா அவனுக்கு ஆர்டரு விளக்கு சருக்கு இந்த நைட்ல கொஞ்சம் ஓவர் டைம் செய்வாங்க. பாட்டு போட்டோன்னு மீரம்மாவான்னு தெரியல, யாருன்னு தெரியலையா, எப்படி இவெல்லாம் செலக்சன் பண்ணீங்க எப்படி? அதுக்காக தான் சும்மா பாடு வந்தேன், அப்புறம் வந்து பாடுறேயா எப்படியும் உங்களை பிடிச்சிட்டு பிடிச்சிட்டேன்.
1: பிடிச்சிட்டீங்க, வாங்க அடுத்த பாடலுக்கு. சிறப்பு சிறப்பு,
0: நன்றியா.
1: மீண்டும் என்ன பாடல் உங்களுக்கு ஒலிபரப்ப வேண்டும் தேவா? விருப்பமான பாடல்
0: வந்து பாட்டு பாடிட்டு அப்புறம் ஒரு பாட்டு.
1: நன்றி நன்றி, நினைத்து கொண்டு பாருங்கள். நன்றி
0: வர்ற நேயர்களுக்கு நன்றி சொல்லணும் தான். அந்த பாடல் நீங்க வராதப்ப பாடல் போட்டீங்கல்ல, அருமையோ அருமை அருமையோ அருமை அருமை அருமை அருமை அருமையா, நன்றியா.
1: சிறப்பு, மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவா. அடுத்த உறவு காத்து கொண்டிருக்கின்றார், பாருங்கள். மீண்டும் அடுத்த உறவாக யார் இங்கே இணைகின்றார்கள், ஓடி வாருங்கள். இங்கே எங்களோடு வந்து இணைய வேண்டும் என்று சிறப்பாக ரேவதி அவர்கள், அடுத்து கஸ்தூரி, சாந்தி இவர்கள் கூட ஆயத்தமாக இருக்கின்றோம் என்று இருக்கின்றார்கள், வர இருக்கின்றார்கள். இப்பொழுது யோகாராஜி நீங்கள் அழைத்தீர்கள், மீண்டும் அழைக்க வேண்டும். உங்களுடைய அழைப்பு துணிக்கப்படுகிறது போல் இருக்கின்றது. எங்கே வணக்கம், வணக்கம் யோகாராஜி, யோகாராஜி வணக்கம், அழைத்து கொண்டிருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கஸ்தூரி 6 தடவைக்கு மேல் அழைத்து விட்டார், அவருடைய இணைப்பு வந்து விட்டார். வணக்கம் வணக்கம் யோகாராஜி, வணக்கம் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்.
1: சரியா கணக்கிட்டு கூறுகிறீர்கள் இந்த வணக்கங்களை, அத்தனை வணக்கங்களையும் ஏற்றுக்கொண்டோம் நாங்கள் அனைவரும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா யோகாராஜி?
2: சூப்பரா இருக்கிறேன்.
1: சூப்பரா இருக்கும் பொழுது அப்ப எங்களுக்கு சூப்பரான பாடலை தர இருக்கின்றீர்கள் போல் தெரிகின்றது. கூறுங்கள், என்ன கூற இருக்கின்றது?
2: வந்து இன்னைக்கும் வந்து மக்கள் திலகம், நடிகர் திலகம் பாட்டு தான்.
1: இன்னைக்கு 2 திலகங்களின் பாடலை தரப்போகின்றார் எங்களை யோகாராஜி அவர்கள். அதற்கு முன்பு ஏதாவது கொசுறு இருக்கின்றதா, நகைச்சுவை?
2: நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, சும்மா கிராண்டா ஜக ஜக ஜக ஜகன்னு இருக்கு எங்க தெருவுல எல்லாம் விநாயகர் எல்லாம், அப்படி பாக்க கண்கொள்ளா காட்சியா,
1: சிறப்பு.
2: அதுல அந்த மதப்பிலேயே இருக்கேன் இப்போ.
1: ஓ,
2: மரதாணி வேற வச்சுட்டேன்,
1: வாயாலதானே பாட போகின்ற. எங்க பாடுங்க, கையை இப்படி வைத்து கொண்டு பாடுங்கள், ஒரு இடத்துல தட்டாமல் பாடுங்க. கேட்போம் என்ன பாடும். எந்த திலகம் முதலில், நடிகர் திலகமா மக்கள் திலகமா? மக்கள் திலகத்தின் பாடலை கேட்ப நாங்கள் ஆவலோடு இருக்கின்றோம் யோகாராஜின் குரல்ல.
2: Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளை நான், போக்கிரிக்கு போக்கிரி நான், யாரும் என்ன Nonsense. Don't touch me, Mr. X. பொம்பளைக்கு பொம்பளை நாம், போக்கிரிக்கு போக்கிரி நான், யாரும் என்னை தொட்டதில்லை, தொட்டவனை விட்டதில்லை. மிஸ்டர் எக்ஸ் வம்பிழுக்க வந்தவளே, வா எடுக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ். உனக்கு புத்தி தேடியும் மருந்து எந்த தடையில் இருக்கு போய் பாருப்பா, பித்து பிடித்த உனக்கு புத்தி தேடியும் மருந்து எந்த தடையில் இருக்கு போய் பாருப்பா, அப்பப்பா தப்பா உன்னை தொட்டதால் தப்பா, என்னம்மா கோபம் என்னம்மா சொல்லு, நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் வாழ்க்கை. டோன்ட் ஷாக் மீ மிஸ்டர் எக்ஸ் வம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக மிஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ். என்னை இருக்கும் இடத்தில் துண்டை வீழ்த்து படுத்து கட்டுங்கள் படிக்கும் போயா போயா, துண்டை அத்திப்பாடத்தை எடுத்து கொத்தி கணித்து சுவைத்து சித்தம் நீக்கும் வயது வாமா வாமா. தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு, ஏனம்மா கண்ணு கோபம் என்னம்மா பொண்ணு, தப்பையா தப்பு நம்பி வந்தேனே தப்பு, கண்ணம்மா கண்ணு கோபம் என்னம்மா கொண்ணு, கண்ணங்கள் என்னாகும் இன்னும் தான் பொன்னாகும். டோன்ட் டச் மிஸ்டர் எஸ் பாம் பவம் பவம் பாம் பவம் பவம் பாம் பாம் பப்பாம் பாம். மிரட்டி துடித்து துவண்டு பெண்ணை நினைத்து உருகும் போராட்டமாம், எடுத்து சின்ன இடையில் ஓடித்து தத்தி நடக்கும் அழகு தோயிலோட்டம். ஏமையா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளம்மா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு, ஏனம்மா ஏமி நீ எந்த ஊரு சாமி, கேளையா கேளு நான் காஞ்சிபுரத்தாலு, நம்பிக்கை நெஞ்சில் வை தித்திக்கும் உன் வாழ்க்கை. டோன்ட் டச் மிஸ்டர் எஸ் டோன்ட் ஷாக் மீ மிஸ்டர் எஸ் வம்பிழுக்க வந்தவளே, வாயடக்கு சின்னவளே, பொம்பளைக்கு அஞ்சுவதா, போக போக கெஞ்சுவதா, சில்லி போலீஸ் நியூசன்ஸ்.
1: பொம்பளைக்கு பொம்பளைனா, ஆம்பளைக்கு ஆம்பளைனா, நல்லதொரு பாடலை திரைப்படுத்திக் கொண்டு வந்தீர்கள். திருவெடுக்கும் பாடல்களை சரியாக உள்வாங்கி அப்படியே கொண்டு வந்து ஒப்படைப்பதில் வல்லவர் யோகாராஜ், சிறப்பாக இருந்தது. நல்ல பாடல். என்ன திரைப்படத்தில் இந்த பாடல்?
2: எங்கள் தங்கம்.
1: ஓ, அது எங்கள் தங்கத்தில், அதுதானே நான் பார்த்தேன். சிறப்பு, நல்ல பாடல் ஒன்றை தெரிவு செய்து கொண்டது. வித்தியாசமான வகையில் அல்ல, உங்களுடைய திறமையை காட்டுவதற்கு நல்ல ஒரு பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள். மேலும் வளம் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நலமாக இருந்தது மகளே, சிறப்பான பாடல். என்ன பாடலை உங்களுக்கு நான் ஒளிபரப்ப வேண்டும்? விருப்பமான பாடல்
2: எனக்கு இந்த பாட்டை போடுங்களா, இல்லைன்னா தங்க பதக்கத்தின் மேலே.
1: தங்க பதக்கத்தின் மேலே என்ன பாடல் வேண்டுமா? சரி, அந்த பாடலை கொடுத்துடுவோம். தங்க பதக்க இந்த பாடல் நீங்கள் பாடி காட்டி விட்டீர்கள். அதனால் அடுத்த பாடலாக தங்க பதக்கத்தின் மேலே ஒரு முத்து பதித்தது போல, அந்த பாடல் தானே தங்க பதக்கத்தின் மேலே?
2: அதேதான்.
1: சரி, தங்க பதக்கத்தின் மேலே முத்தை பதித்துக் கொள்ள நிலமாக நீங்கள். அங்கே மழை பெய்கிறதாக சூரி,
2: சம வெயில்.
1: சம வெயில் அப்படின்னா நல்ல வெயில் தான், ஒரு பிள்ளையும் இல்லை, அப்படிதானே? வெயிலுக்கு போகாதீர்கள், தொண்டை கட்டிவிடும், வெயிலுக்கு போகாதீர்கள். மீண்டும் அடுத்த பாடலை ஆயத்தப்படுத்திக் கொண்டு ஓடி வாருங்கள். நன்றி உங்களுக்கு. அடுத்த உறவு,
2: நன்றி.
1: அடுத்த உறவு காட்டிக் கொண்டிருக்கின்ற நன்றி யோகாராஜ், வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இப்பொழுது வரை நன்றி, நன்றி, நன்றி. இப்பொழுது இணைந்து விட்டார் பல தடவை அழைத்தும் இணைப்பு கிடைத்து விட்டது மகளோடு, அன்பு மகள் கஸ்தூரி சயந்தன் அவர்கள், லண்டனில் இருந்து, இங்கிலாந்தில் இருந்து. வாருங்கள், கட்டளைக்கு வாருங்கள்.
3: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம் மகளே, நாங்கள் நலமாக இருக்கிறோம். வணக்கம் மகளே, வணக்கம் வணக்கம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள் கஸ்தூரி? அங்க ஆரம்பித்து விட்டதா, குளிர்காலம் ஆரம்பித்து விட்டது. எங்களுக்கும் அப்படித்தான். நீங்க மலையோடு சேர்ந்த நல்ல தூக்கம் வரும். இங்க 23 பாகை, இது இன்று 11 பாகைக்கு இறங்கிவிடும். அதன் பின்பு வேந்து கூடிக்கொண்டு இப்படி கூடி குறைந்து கொண்டு
3: 22
1: அப்படித்தான் வரும். படிப்படியாக மரங்களிலே பார்த்தால் எங்கள் வீட்டுக்கு முன்புறம் இருக்கும் அழகான பெரிய மரம், அதிலே இடையிடையே மஞ்சள் நிறம் தோன்றுகின்றது. இலைகள் பழுப்படைய ஆரம்பிக்கின்றன. நல்லது. மழை இடையிடையே தூறிக்கொண்டிருக்கு. இப்பொழுது மழை காலம்தான். அந்த மழையோடு சேர்ந்த இந்த குளிர் மெல்லிதாக வந்து
3: கொஞ்சம்
1: அது இப்பொழுது குளிரை எங்களுக்கு தந்து மீண்டும் பனியாக வந்து மேலும் பெருங்குளிரை தரும். அதுதான் இங்கே உள்ள காலநிலைகள் சிறப்பு. இந்த வேளையில நீங்கள் இன்று பாடுவதற்காக என்ன பாடலை தெரிவு செய்து கொண்டு வந்தீர்கள்? எப்படி பாடப்போவீர்கள்? பாடி காட்டுங்களேன், சந்தர்ப்பம் கிடைக்கிறது.
3: எனக்கு இது அம்மா நானும் கொஞ்சம் பாட்டுகள் சும்மா உட்கார்ந்துருந்தோண்டு பாடிக்கொண்டு வந்தாங்க. அப்ப அம்மாவும் நானும் பாடிக்கல, ரெண்டு பாட்டு செலவு பண்ணினாங்கள. ஒன்று வந்து இந்த துன்பம் நேர்கையில் ஒன்று ஒரு பாடல்.
1: சிறப்பான பாடல், சிறப்பான பாடல். துன்பம் நேர்கையில் பாடல் சங்கீத கச்சேரிகளிலும் பாடியிருக்கின்றார்கள். ஓர் இரவு என்ற திரைப்படத்திலும் அந்த பாடல் ஒலித்திருக்கின்றது.
3: நீங்கள் அந்த பாடல் உண்டு, மற்றும் இன்னொன்று வந்து அமுதை பொழியும் நிலவே.
1: சிறப்பான தெரிவு. அப்ப அம்மாவும் பாடுவாரா?
3: எங்க அம்மா சூப்பரா பாடுவாங்க.
1: அப்ப ஏன் பாட அவருக்கு சந்தர்ப்பத்தை கொடுப்பதில் வானொலி அவர் பாடலாமே.
3: அது அவங்க அங்க இருக்கிற நேரத்துக்கு அவங்க சாப்பிட்டுட்டு
1: சரியா சந்தர்ப்பம் இருக்கும். சந்தர்ப்பம் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு
3: பிரச்சனை.
1: இப்பொழுது என்ன உங்களுக்கு இப்ப அங்க நேரம்?
3: 4:55 கிடக்கு.
1: அதுதானே 5:06 சரி. அப்ப இப்பவே தூங்கி விடுவாரா? இப்பவே அவர்கள் விட்டால்தான் அவர்கள் சென்று அப்படியான ஹோமங்களை செய்து உலகளாவே இருக்கும் ஆன்மாக்களுக்கு நிம்மதி கிடைக்கும். வாழ்த்துக்கள். அப்படின்னா நீங்கள் பாடுங்கள். உங்களுக்கான பாடலை எந்த பாடலை துன்பம் நேர்க்கையில் பாட போகின்றீர்களா அல்லது இரண்டும் பாடுவீர்கள்? இரண்டு
3: இந்த பாட்டை நான் முதல் பாடுறேன்.
1: அமுதை பொழியும் பாடுங்கள். நன்றாக பொழியட்டும். இங்கே இசை மலையை கேட்போம்.

0: நன்றி ஐயா.
1: அமதை பொழியும் நிலவை அருகில் வராததேனோ என்று கேட்டு பாடிய வகையிலே அந்த பாடலை கேட்டு அந்த அமுதை பொழியும் நிலவு உங்கள் அருகில் வரும் என்று கூறிக்கொண்டு சிறப்பான ஒரு பாடல். இந்த பாடலை எத்தனை தடவைகள் நாங்கள் கேட்டிருக்கின்றோம், ஆனால் இப்படி இன்றுதான் கேட்கின்றோம். கஸ்தூரியினுடைய சுரலே சொந்த குழு அது ஒரு அழகாக சிறப்பாக அந்த அந்த ரசம் அந்த அந்த அந்த ராகங்கள் தன்மைகள் சுரங்கள் ஏற்றங்கள் இறக்கங்கள் அத்தனையும் ஒரு தொலைபேசி கூடாகவே தந்துவிட்டீர்கள். ஒரு மேடையில் இருந்தால் அப்படி இருக்கும் இசை அமைப்பாளர்கள் ஒலிக்கருவிகள் அதோடு நீங்கள் இருப்பீர்கள்னா துல்லியமாக அழகாக இருக்கும். ஆனால் இது அதைவிட பேரளவு தனிப்பட்ட உங்கள் குரலை முழுமையாக நாங்கள் உள்வாங்கணும். சிறப்பு மகளே வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள்.
1: உங்களுடைய பாடல் என்ன பாடலா இருக்கும்? விருப்ப பாடலாக நான் ஒளிபரப்பு.
0: எனக்கு இன்றைக்கையா அந்த சீனு படத்துல கார்த்திக் நடிகர் கார்த்திக் பிறந்த நாள் இன்றைக்கு.
1: பழைய நாளா? வாழ்த்துக்களா.
0: அப்ப அதனால இன்னைக்கு அதோட அவர் நடிச்ச ஒரு பாடல் சீனு படத்துல வணக்கம் வணக்கம் வணக்கம் என்ற ஒரு பாடல் ஒன்று இருக்குது.
1: ஓ, அந்த பாடலா? வணக்கம்.
0: அது கேக்குறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால நானும் எல்லாருக்கும் எல்லா உறவுகளுக்கும் வணக்கம் சொல்லிக்கிறேன்.
1: சிறப்பான பாடல் அந்த பாடல்.
0: மீராம்மாவுக்கு ஒரு வணக்கம், எங்க ஐயாவுக்கு ஒரு வணக்கம்.
1: மீராம்மாவுக்கு ஒரு வணக்கம், எனக்கு ஒரு வணக்கம், உறவுகளுக்கு ஒரு வணக்கம். மூன்று வணக்கம் பெறப்போகின்றது.
0: ஒரு வணக்கம் கண்டிப்பா.
1: வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். சிறப்பான பாடல் கேட்டு மகிழ்வோம். அடுத்த பாடலை தயாராகி வைத்திருங்கள். வந்து வந்து இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவில் எல்லாம் சிறப்பாக அமைந்து எல்லோருக்கும் எல்லாம் அனுகூலமும் கிடைக்க நானும் இணைந்து கொள்ளுகிறேன் உங்களுடைய ஹோமத்தோடு மனதாலே. நன்றி அம்மா. நன்றி. வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இங்கே மகாலிங்கம் அவர்களும் நானும் ஆயத்தமாக இருக்கின்றேன் என்பதை குறிக்கும் வகையில் வாழ்த்து கூறி வரவேற்கின்றார். இப்பொழுது நேரம் சரியாக 12 மணியை நாங்கள் தொட்டுவிட்டோம். நண்பகல் நேரம் ஓடிக்கொண்டிருப்பது போன்று உங்கள் பாடல்களும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அடுத்த பாடலை தருவதற்கு யாரோ ஒருவர் அழைக்கின்றார். எங்கே பார்ப்போம், அவர் வெளியே வர வேண்டும். யார் அவர்? ஓடி வாருங்கள். மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கன்னடா கலையகம். எங்கே பார்ப்போம், யாருடைய அழைப்பு வந்து கொண்டிருக்கின்றது. அழைக்கின்றார் ஆனால் வரவில்லை. இது மூன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் பணியிலே இப்பொழுது தேவா இணைகிறார் போல் தெரியும். வணக்கம் வணக்கம் தேவா, வந்துவிட்டீர்கள், வாருங்கள். தேவா வணக்கம்.

0: நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமாம், பட்டிக்காடா கட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமா. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி, இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வாராண்டி. இந்த மாமா நேற்று வர மாட்டுக்காரன் தாண்டி, இந்த இப்ப தாமா சூட்டு போட்டு மாட்டிக்கிட்டு வந்தாராண்டி. பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி, பக்கலமா கிட்ட வந்து மூக்கு முழியும் நீட்டி, இங்கே கங்கையம் காலையடி தும்ப விட்டு மாலை மாட்டி, எதுக்கு நின்று முன்னு மாடி, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமாம். ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டிக்காடா பட்டணமாம், ரெண்டும் கட்டான் லட்சணமாம். என்னை மாமான்னு கூப்பிடுறே மங்கையரே வார்மம்மா, ஏமா அந்த சோழகிரி யாருன்னு பாருமம்மா, பட்டிக்காடா பட்டணமா, ரெண்டும் கட்டான் லட்சணமா. ஆட்டம் பார்த்து நோட்டம் பார்த்து ஆலை முடிவு கட்டலமா, பட்டிக்காடா பட்டணமாம், ரெண்டும் கட்டான் லட்சணமா. அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுக்குங்கம்மா, ரெண்டும் கட்டவிங்கம்மாமாம். அம்மா நீங்க குஞ்சிருந்தா குட்டு போடுவீங்க, சும்மா வாங்க கொடுங்கம்மா, கண்ணம் ரெண்டு வீங்கம்மா. ஐயோ ஏதோ காலேஜுக்கு போனீங்கன்னு தூங்குனீங்க நேத்து, இப்போ போறீங்க தூங்குறதுக்குமா, அவ்வளோதான்.
1: சிறப்பு தேவா, நல்ல பாடலை தெரிவு செய்து கொண்டு வருகிறீர்கள். கொண்டு வந்த பாடல் தடை இருந்தாலும் விடாமல் பாடிவிட வேண்டும் என்று பாடும் அந்த ஆர்வம் உங்களை மேலும் மேலும் கொண்டு போகும் மகனே, சிறப்பாக இருந்தது. எனக்கு தேவா பாடும் பொழுது என்னவென்றால், பெரிய சிறந்த பாடகர் என்று நான் கூற பெறவில்லை. இவ்வளவு தூரத்துக்கு வானொலியில் பாடும் உறுதி கொண்டு மனத்திடமை கொண்டு வந்து பாடத் தொடங்கிவிட்டீர்கள். எத்தனை வருடமாக உங்களோட இருக்கின்றீர்கள், பாடென்று கேட்டால் பாடாமல் ஓடி விடுவீர்கள். இப்பொழுது பாடுகிற வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், சிறப்பு. சரி, அப்ப என்ன பாடலை நீங்கள், என்ன பாடலை கேட்பதற்காக பதிவு செய்ய போகின்றீர்கள், உங்களோட விருப்பமான பாடல்?
0: ஐயா பாடல் உங்க குரல் தான் இரணையா, எல்லா பாடலுக்குமே உங்க குரல் தான் தலைமை.
1: ஆமா,
0: தலைமைக்கு தேர்ந்த இதே பாட்டை போட்டுங்க,
1: பாட்டு
0: போறோம் ஐயா.
1: பட்டுப்பா பட்டிக்காட பட்டணமா உங்களுக்கு விருப்பமான பாடலா? அந்த பாடல் உங்களுக்காக தருகின்றேன். சிறப்பு இரண்டு பாடல்களை தந்து அழகாக இங்கு எல்லோரும் உங்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு அடுத்த உறவுக்கு இடம் கொடுப்போம் இல்லையா? நன்றி தேவா.
0: கொடுப்பேன், அதான் அதான் அவங்க அவங்க இல்லாதப்ப நான் வந்துருவேன்.
1: ஆ நன்றி நன்றி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். எங்கே அடுத்த பாடலை தருவதற்காக அன்புடன் இரண்டாவது பாடலை படைக்க வருகின்றார் யோகாராஜ். எங்கே இப்பொழுது நடிகர் திலகத்தின் பாடல் திறப்பு உண்டு, வாருங்கள் வாருங்கள் யோகாராஜி. வணக்கம் வணக்கம் யோகாராஜி.
2: வணக்கம் வணக்கம் உங்களுக்கும்
1: வணக்கம். ஏற்றுக்கொண்டோம், நன்றி. இப்பொழுது நடிகர் திலகத்தின் பாடல் தரப்ப உண்டு, அப்படித்தானே?
2: அப்படித்தான்.
1: அங்கே எங்கே நடிகர் திலகத்தின் பாடலை எடுத்து பாடுங்கள் கேட்போம். அடுத்தவர் ஆயத்தமா வரிசையில நிற்கின்றார் ஒருவர், நீங்கள் பாடுங்கள்.

எப்பவோ இது என்ன தொடர் கதைதான்.

நான்

ஏமா என்னங்க சொல்லுங்க,

0: நன்றி யோகாராஜி. இரண்டு பாடலையும் அழகாக வந்து தெரிந்தெடுத்து கொண்டு வந்து பாடியிருக்கிறீர்கள். நல்ல நல்ல பாடல்கள் உங்களுடைய தெரிவு, வித்தியாசமான வகையிலே நாங்கள் கேட்க வேண்டும் என்று பாடி காட்டும் உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, மீண்டும் மீண்டும் சந்திப்போம். இப்பொழுது நீங்கள் நல்ல வெயில் கலையோடு இருந்து நித்ரா தேவியை அணைத்துக் கொள்ளுங்க. நாளைய விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடுவோம். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி
0: நன்றி யோகா. திறமான பாடல், நன்றாக இருந்தது. உங்களுடைய ஒன்று கொண்டு வந்து படைக்கின்ற விதம் சிறப்பாக இருக்கிறது. வாழ்த்துக்கள் உங்களை. சிறப்பு,
1: நன்றி
0: நன்றி. மொன்னியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. அடுத்த உறவு யாராக இருக்கலாம்? அடுத்த உறவு இப்பொழுது மல்லியம் எங்களுடைய மகாலிங்கம் அவர்கள் அழைக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. அவர் தான் அழைக்கின்றார். வணக்கம், மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம் அவர்களே, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் வணக்கம் ஐயா. நலமா இருக்கீங்களா? அம்மா நலமா இருக்காங்களா?
0: நலமாக மகிழ்வாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
2: நலமாக மகிழவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கீங்க.
0: மகிழ்ச்சியாக இருக்க வேணும். அதனால தானே மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், நீங்களும் மகிழ்ச்சி நாங்களும் மகிழ்ச்சி வந்து விட்டீர்கள் என்றால் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். அங்கே கூட காலநிலை இன்று எப்படி இருக்கின்றது மகாலிங்கம்?
2: மிதமான வெப்ப நிலையா தான் இருந்தது. அதிகமடியாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, குறைவாகவும் இல்லை, அதிகப்படியாகவும் இல்லை.
0: சிறப்பு. இப்படி காலநிலை கிடைப்பதை அறிந்து பாப்பம் போக போக அப்படிமா இருக்கின்றது என்று. சரி, இப்பொழுது நீங்கள் உங்கள் பாடல் இங்கே எல்லோருக்கும் வாழ்த்து கூறிக்கொண்டு இருக்கின்றீர்கள். இங்கே உங்கள் பாடலை தாருங்கள். வாழ்த்துக்களை பெறும் வகையில் என்ன பாடலை என்று பாட போகிறீர்கள்?
2: ஆமாயா,
0: நிதானமாக தானே இருக்கின்றீர்கள். இங்கே மகிழ்ச்சியை கொண்டு வந்து
2: நிதானமாக இருக்கையா? நிதானமாக தாங்க இருக்கீங்க.
0: அங்கே மல்லியத்தில் தான் இருக்கின்றீர்கள்.
2: ஆமா, மல்லியத்தில் தான்
0: இருக்கு. மல்லியத்தில் நிதானமாக நல்ல காலநிலை இருக்கு. நீங்கள் மகிழ்ச்சியோடு இருக்கின்றீர்கள். எங்களை மகள வையுங்கள். என்ன பாடலை தரப்போகின்றீர்கள்?
2: அன்று வந்ததும் இதே நில சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில சச்சச்சா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, அன்று வந்ததும் இதே நில சச்சச்சா, இன்று வந்ததும் அதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம்.
0: மாலிகம் மகாலிங்கம் மறைந்து விட்டீர்களா?
2: இல்லையா இல்லையா, அதை வந்துட்டேன்,
0: வரிய விட்டு விட்டு பாருங்க. நன்றி, நல்லது நல்லது, தொடருங்கள் தொடருங்கள்.
2: இருவருக்கும் ஒரே நில கேட்பதற்கு என்றும் என்றும் நீங்கள் தேடி தேடினால் என்னுடைய அனைத்து.
0: எப்படி செய்து விட்டது ஐயா? நிலா என்ன?
2: இல்லையா, சாரியா,
0: முதல்ல முதல்ல இந்த பாடங்கள் முதல்ல இந்த பாடங்களையும் தெரியா வரும்.
2: சரியா, அன்று வந்தது அதே நில சச்சச்சா, இன்று வந்தது இதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, அன்று வந்தது அதே நில சச்சச்சா, இன்று வந்தது இதே நில சச்சச்சா, என்றும் உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நில, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம்.

நில கவியில் பாடிய பிள்ளை நில கவியில் பாடி ஆடிய பிள்ளை நில அன்று வந்ததும் இதே நில இன்று வந்ததும் அதே நில என்றும் உள்ளதும் ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நில இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலம் ஜூ

0: கன்னி ஜூலியட் வென்ற நிலா, காதல் ரோமியோ கண்ட நிலா, பாவை லைலா பார்த்த நிலா, பாலைவனத்தின் வல்ல நிலா, பாலைவனத்தின் வெள்ளை நிலா, அன்று வந்தது அதே நிலா, சச்சச்சா இன்று வந்தது இதே நிலா, என்றும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. லஹயா
1: அப்பா ஒரு மாதிரி ஒப்படைத்து விடு. இன்றைக்கு ஆர்வம் மிகுதி பாடும் போது சச்சச்சா என்று விட்டீர்கள், அது சச்சச்சாவா போய் விட்டதோ நன்றா இல்லை
0: ஆயிட்டு
1: இல்லை மாலிங்க. உங்களுடைய எடுப்பு நீங்கள் கொண்டு வந்த அதை தொடுத்த எல்லாம் நல்ல சிறப்பாக இருந்தது. உங்களுக்கு அங்கே இன்று மின்சாரத்தில் எதுவும் பிழை இருக்கின்றதா?
0: இல்லையா இல்லையா என்று கண்ணாடி அணியவில்லை.
1: அதுதான் நான் நினைத்தேன், இருட்டுக்குள்ள பாக்குறாரோ ஒன்று பார்த்தேன் கண்ணாடியை விட்டு வந்து வாயால தானே பாடுறது கண்ணாடி என்ன நினைத்து விட்டு என்ன நீங்கள் வரியை பார்க்க வேண்டும் அல்லவா? இப்பொழுது கிடைத்து விட்டதா கண்ணாடி?
0: ஆமே இப்போ எடுத்துட்டு வந்து
1: இதெல்லாம் இதெல்லாம் இதெல்லாம் கலாவிலே உள்ள பிள்ளைகள் எடுத்து கொடுத்துருக்கவனும் தடுமாறுகிறார் கண்ணை தெரியாமல் என்றால் அவெல்லாம் கொடுத்து விட்டுருக்கவனும் மகளே கலா கவனித்துக் கொள்ளுங்கள். நல்லா இருந்தது, பிழை இல்லை. நீங்கள் எடுத்தது அந்த சாச்சாச்சா எல்லாம் அழகாக கொண்டது பாடலை முழுமையாக தரவனுடைய ஆர்வம். ஆனால் உங்களுக்கு கண்ணாடியை விட்டது நான் உடனே கூறி நான் நினைத்தேன் சில விட மின்சார தடையினால் இருட்டு இருக்கோதிய தடை
0: தடைக்கிறேன்.
1: அப்போ என்ன பாடலை கேட்போம் ஒளிபரப்பிலே உங்களுக்காக?
0: இந்த இந்த இந்த பாடலே இனிமையாக இருந்தது. நான் ஒரு நிகழ்ச்சியில் கேட்டேன் அந்த பாடலை, அதனால் இந்த பாடல் பண்ணணும்னு நினச்சேன். ரிகல்சரும் பண்ணினேன் ஆனால் அந்த எடுத்த வரிகள் வந்து தவறாக இப்போ மாறி போய் வந்துடுச்சு, அதனால தடுமாறி.
1: நல்ல பாடலை சச்சாச்சான்னு நன்றா இல்லை நன்றாக இருந்தது நன்றாக இருந்தது கேட்டோம் மகிழ்ந்தோம். அன்று வந்தது மதே நிலா அந்த பாடலை உங்களுக்கு ஒளிபரப்பலாம். இன்னொரு பாடல் இருக்கின்றது தானே, சரியாக கண்ணாடியை மறவாமல் தேடி எடுத்துக்கொண்டார் அந்த பாடலையும் தாருங்க.
0: கண்ணாடி வரிகளும் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன்.
1: கண்ணாடி சரியா இருந்தா வரி சரியா இருக்கும் ஐயா, அது கண்ணாடி பிள்ளைகளுக்கு. நன்றி மகாலி, அதுவே பெரிய நான் மகிழ்ச்சியா இருக்கின்றது. நன்றி நன்றி
0: மீண்டும் நன்றி நன்றி
1: வாழ்த்துக்கள். மொன்னில் தமிழ் வானொலியின் 20 நன்றி 24 மணி நேர தமிழ் பணியிலே பாடுவோர் பாடலாமை அலங்கரிக்க வருகின்றார் எங்களுடைய சிதம்பரம் இல்லை இப்பொழுது லண்டன்லேருந்து கஸ்தூரி அவர்கள் 2வது பாடலை தர வருகின்றார். வணக்கம் கஸ்தூரி, வாருங்கள் கொண்டு வாருங்கள் உங்கள் பாடல்.
2: மீண்டும் ஒரு வணக்கம் ஐயா, நான் என்னோட அடுத்த பாடலை தருகிறேன்.
1: வாழ்த்துக்கள் கொண்டு வாருங்கள், கேட்க ஆயத்தமாக இருக்கின்றோம். மீண்டும் வணக்கத்தை ஏற்றி நாங்களும் உங்களுக்கு மீண்டும் வணக்கத்தை தந்து வரவேற்றுக் கொள்கிறோம்.

ஆஹா, அந்த இடம்தான் அற்புதம். கண்ணே கண்ணே, கள்ளல் நீக்க மாட்டாயா கண்ணே, அன்பு மழிமயும் சூழும் நாட்டிலே வன்

0: நன்றி ஐயா.
1: சிறப்பான ஒரு பாடல் மகளே, எனக்கு விருப்பமான பாடல்களுக்கு இதுவும் ஒரு பாடல். என்னவென்றால், நீங்கள் இன்று அந்த பாடலை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். இலங்கையிலே ஊர்காவத்துறையைச் சேர்ந்த தியாகராஜா, சங்கீத பூஷணம் தியாகராஜா அவர்கள், அவர்கள்தான் என்னுடைய ஆசிரிய கலாசாலையில் சங்கீத விரிவுரையாளராக இருந்தார். அவர்களுக்கு அவர் இந்த பாடலை அடிக்கடி பாடி காட்டுவார், எங்களுக்கு பயிற்சிக்கு தருவார், அவரை ஞாபகம் ஊட்டிவிடுவார். அது மட்டும் இல்லாமல், நான் திரைப்படத்தில் நடிக்கும் காலத்தில் அங்கே காரநகர் கஜூனா பீச்சிலே ஒரு படப்பிடிப்பு இருந்த வேளையில் அங்கு தேடி வந்து விட்டார். என்னை தேடி, எனக்கு விருப்பமானவர், அவருக்கும் என்னை விருப்பம், அங்கு தேடி வந்து இருந்த வேளை அவரிடம் நான் விண்ணப்பித்த உடனே அங்கே அவர்கள் சங்கீத பூஷணம் தான் சங்கீத மேடையிலே பாடு, அதை ஒன்றும் விண்ணவில்லை. அந்த எங்களுடைய இந்த இயக்குநர்கள் எல்லோருக்கும் மத்தியில் இந்த பாடலை அவர் பாடிக்காட்டி எனக்கு மேலும் ஒரு பெருமை அங்கே சேர்த்து தந்தார். ஏனென்றால், அந்த படப்பிடிப்பு துறையினருக்குள்ளே என்னில் ஒரு மரியாதை ஏற்பட்டது. அட, இப்படிப்பட்டவர்கள் இவருக்கு நண்பராக இருக்கிறார். நல்லதோர் விரிவாளர் திரு தியாகராஜா, சங்கீத பூஷணம் அவர்கள் அறிந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். மிகவும் நல்லவர், என்னுடைய விரிவுரையாளர், அதை நினைவுபடுத்தி விட்டீர்கள். நல்லதோர் பாடல், இங்கேயும் சில சமயம் இந்த பாடலை நான் கேட்டு பார்ப்பதுண்டு. திரைப்படத்தில் வந்த வரியையும் மாறாமல் அப்படியே கொடுத்து விட்டீர்கள். இசைத்தட்டிலே கேட்ட எங்களுக்கு உங்கள் குரலே நேரில் கேட்டது ஒரு பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிறது. சிறப்பு மகளே, அருமையான பாடல், அற்புதமாக எடுத்து எங்கள் செவியோரம்
0: தந்தீர்கள்.
1: நன்றி மகளே.
0: வாழ்த்துக்கள். பாடின உறவுகள், பாட போற உறவுகள் அத்தனை பேருக்கும் சிறப்பான நன்றி, வாழ்த்துக்கள், வணக்கங்கள். நம்மளுக்கும் நன்றி ஐயா.
1: நன்றி அம்மா. வாழ்த்துக்கள் மகளே, வாழ்த்துக்கள்.
0: நன்றி, வணக்கம்.
1: சிறப்பு. இது மூன்று தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையகத்திலிருந்து ஒலிபரப்பாகும் பாடுவோர் பாடலாம். இன்றைக்கு 30 வருடங்களாக நண்பு மகள் இந்த மூன்றியல் தமிழ் வானொலி அதிபர் மீரா அவர்களினாலே ஆரம்பிக்கப்பட்டு இசை கலைஞர்களை கொண்டு வந்து கலையகத்தில் வைத்திருந்து பாடகர்களை பாட வைத்து மெருகூட்டியவர், இன்று இங்கு வந்து களமாடியவர்கள் எத்தனையவர் பெரும் களங்களிலே தளங்களிலே இருக்கின்றார்கள் என்று எண்ணி பெருமைப்படக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. அடுத்து வரும் உறவாக சிதம்பரத்திலிருந்து அன்பு தேவநாதன் முதல் அணைத்திருந்தார். இப்பொழுது அவருக்கு இணைப்பு கிடைக்கிறது. வணக்கம் தேவநாதன் அவர்களே. வருக வருக.
2: வணக்கம் ஐயா, நலமா இருக்கிறீர்களா?
1: நலமாக, மகிழ்வாக, சிறப்பாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் தேவநாதன்?
2: நாங்களும் நலமாக மகிழ்வாக இருந்தோம் ஐயா.
1: சிறப்பு. அங்கே சிதம்பரத்திலே இன்றைய இப்பொழுதைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
2: இப்பொழுதைய காலநிலை, நாங்கள் வெளியில் சென்று வந்தோம் ஐயா. எனது மாமா பொண்ணுக்கு வந்து நிச்சயதார்த்த நிகழ்ச்சி நடந்தது.
1: மாமான்ற பொண்ணுக்கு நிச்சயதார்த்த வேண்டா, மைத்துனருக்கு பெரிய மகிழ்ச்சியா தானே இருக்க வேண்டும்.
2: ஆமா, நேற்று மகிழ்வாகவும் இருந்துட்டு இன்றைக்கு காலையில விழாவை கொண்டாடிவிட்டு
1: மங்களமான நிகழ்ச்சியிலே கலந்து மகிழ்வாக வந்த உங்களுக்கு இப்பொழுது மங்களமாக ஒரு பாடலை பாடும் சந்தர்ப்பம். மூன்றியல் தமிழ் வானொலி, எங்கு பாடங்கள் கேட்போம். என்ன பாடலை பாட போகின்றீர்கள்?
2: துயத்தின் திரும்ப திரைப்படத்தில் வந்த மறைந்த SPB ஐயா அவர்களும் மற்றும் சித்ராம் அவர்களும் பாடியது அஞ்சலி அஞ்சலி என்ற சாங் ஐயா. இதற்கு இசை அமைத்தவர் AR ரகுமான் அவர்கள். இதற்கு பாடல் வரிகள் அமைத்தவர் வைரமுத்து அவர்கள். இந்த பாடலை பாடுகிறேன் ஐயா. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி, கண் காண அழகுக்கு கவிதாஞ்சலி. காதல் வந்து தீண்டும் வரை

எந்த துளி மழை துளி காதலின் அது போல நான் கலந்திட்டேன் காதலி.

0: அஞ்சலி என்னுயிர் காதலி.
1: பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பேருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி.

பூவே உன் பாதத்தில் புஷ்பாஞ்சல், பொன்னே உன் பெயருக்கு பொன்னாஞ்சல், கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சல், கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. ஆ

சீதையின் காதலில் அன்று விழி வழி நுழைந்ததே, கோதையின் காதலில் இன்று செவி வழி புகுந்தது. என்னவோ என் நெஞ்சிலே இசை வந்து துளைத்தது, இசை வந்த பாதையே வழி தமிழ் மெல்ல நுழைந்தது.

0: அஞ்சலி இவங்களை காதலே, கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி, நீ உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி, பூவி உன் புண்ணியத்தில் புஷ்பாஞ்சலி, பொன்னி உன் பேருக்கு பொன்னாஞ்சலி, கண்ணே உன் குரலுக்கு கீதாஞ்சலி கண் காணா அழகுக்கு கவிதாஞ்சலி. அஞ்சலி அஞ்சலி புஷ்பாஞ்சலி.
1: அஞ்சலி அஞ்சலி என்ற பாடலை தந்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள் தேவநாதன். சிறப்பான இந்த வேளையிலே உங்களுக்காக என்ன பாடலை நான் ஒளிபரப்ப வேண்டும், விருப்பமான பாடல் இது?
2: எனக்காக ஐயா இந்த பாடல் ஐயா, ஒரு துல்லாத மனமும் துல்லும்
1: அந்த பாடலா இல்ல
2: அந்த பாடல் பழைய பாடல் ஐயா?
1: சரி, துள்ளாத மனமும் துள்ளும் என்ற அந்த இனிமையான பாடல், நல்லது ஒரு பாடல். அந்த பாடல் உங்களுக்காக ஒலிக்கப்படும் எங்களுடைய நேரத்திலே. துள்ளாத மனமும் துள்ளும். சரி, இப்பொழுது நீங்கள் நல்லதொரு பாடலை தந்துவிட்டீர்கள். அடுத்த பாடலும் தருவதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்கின்றது, தயார் செய்து கொண்டு வாருங்கள். மகிழ்ச்சியோடு பிரயாண களைப்போடு இருக்கின்றீர்கள், இருப்பினும் அதை பாராமல் எங்களோடு வந்து பாடி சிறப்பித்தமைக்கு என்னுடைய நன்றிகள், வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி தேவநாதன், நன்றி நன்றி நன்றி. அடுத்த உறவு யார் இங்கே? சாந்தியும் இருக்கின்றார். வணக்கம் சாந்தி என்று அழைப்பதற்கு முன்பு மகாலிங்கம் வந்துவிட்டார். வணக்கம் மகாலிங்கம், இப்பொழுது கண்ணாடியோடு வந்திருப்பீர்கள், இரண்டாவது பாடலுக்கு தயாராக வந்திருப்பீர்கள் என்று எண்ணுகிறேன். கொண்டு வாருங்கள், கேட்போம் இரண்டாவது பாடல்.
3: இணை செய்தலும் கொஞ்சம் தகராறா இருக்கு, அவ்வளவுதான்.
1: இணையதளமும் கொஞ்சம் தகராறும் உங்களுக்கு. ஒரு சிலர் எழுதி இருக்கின்றார், இணையதளத்தில் தங்களுக்கு தாமதமாக கிடைக்கின்றது என்று. எங்களுடைய வலைத்தளத்தில் இங்கு காலநிலை சரியாக இருக்கின்றது, வலைத்தளம் சரியாக இருக்கின்றது. பார்ப்போம் உங்களுடைய இணையதளம். நீங்கள் நின்று பாடுகிற இடம் சரியில்லைன்னா ஒரு தடவை மாற்றி நின்று பாருங்கள், இடத்தை மாற்றி பாருங்கள். சரியா?
3: இல்லையா? இல்லையா?
1: சரி, அப்ப பாடுங்கள். என்ன பாடலை பாடப்போகிறீர்கள்? கொண்டு பாருங்கள்.
3: வந்து விட்டீங்க, பாடலாமையா?
1: பாடுங்கள், பார்த்து கொண்டிருக்கின்றோம். நீங்கள் தான் பாட வேண்டும் ஐயா. எங்கே கொண்டு பாருங்கள், கண்ணாடியெல்லாம் சரியா போடுங்கள், பாடுங்கள்.
3: போட்டு விட்டேன்.
1: பாருங்கள்.
3: ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. பொடி மின்னல் போலரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் ஓசை போலொரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. பொடி மின்னல் போலொரு பார்வை, மானோ மீனோ என்றிருந்தே. புயல் இசை போலே ஒரு வார்த்தை, குழலோ யாழோ என்றிருந்தே. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு வஞ்சை சேர்த்தா. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா, தீயோடு பஞ்சை சேர்த்தா. இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்ற, நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் குளிரில்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்லல்ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல ல கலை அன்னம் போல அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலவண்ணம் போலரு அவள் தேகம் இதழோ மதுவோ குறையாது. கலை அன்னம் போலரு அவள் தோற்றம் இடையில் இடையோ கிடையாது. சிலவண்ணம் போலரு அவள் தேகம் இதழில் மதுவோ குறையாது. நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா தீயோடு பஞ்சை சேர்த்தா, நெஞ்சோடு நெஞ்சை சேர்த்தா தீயோடு வஞ்சை சேர்த்தா, இன்று காதல் ஏக்கம் தந்தால் சென்றா நாளை என்ன செய்வாளோ. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தே நிலவில் குளிர் இல்லை, அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தே மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை, அவள் இல்லாமல் நான் இல்லை.
1: நல்ல வேளை, அவளை பார்க்கும் பொழுது கண்ணாடியை துல்லியமாக போட்டு பார்த்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகாலிங்கம். கண்ணாடி போடாமல் அவளை பார்த்திருந்தால் அவளில் என்னென்ன குறை வைத்திருப்பீர்களோ. அடேங்கப்பா,
3: கண்ணாடி கண்ணாடி கண்ணாடி போட்டு பார்த்ததான் இடையே இடையே இல்லையாமா, இடையிலே இடையில்லை.
1: நல்லலா போட்டீர்களே, பார்த்து விட்டு நல்ல நல்லலா போட்டிருக்கேன். இங்க எல்லாம் எழுதுகிறார்கள், நல்ல நல்லலா எழுதியும் காடுகள். கண்ணாடி பார்த்துட்டு கண்ணாடி முக்கியம் குறுங்கள்.
3: இந்த பாடல் மிக சுறுசுறுப்பாக இருக்கும். ஏன் அந்த அதனாலதான் ஒரே ஸ்பீட்.
1: நீங்களும் நல்ல கிளுகளுப்பா பாடி இருக்கிறீர்கள். என்ன கண்ணாடியை போட்டு அழகா பாத்துருக்கிறீர்கள். அந்த இடையெல்லாம சிறப்பு சிறப்பு சிம்புக்காரனையா வாழ்த்துக்களையா. நான் இனிமேல் கண்ணாடி போடாம பார்த்து விட்டுறாதீர்கள். வாழ்த்துக்கள், நன்றாக இருந்தது, நன்றாக சிறப்பாக.
3: நன்றி, மகிழ்ச்சி.
1: இடத்தை தக்க வைச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். இரண்டு பாடலையும் தந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றியும் வாழ்த்துக்களும். நல்ல பாடல் தெரிவு வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திப்போம். இது முன்றியல் தமிழ் வானொலி நன்றி நன்றி நன்றி. முன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையரங்கே. இங்கே எழுத்துக்களை எழுதிக்கொண்டு பாராமல் இருக்கின்றார்கள், வரப்போகின்றார்கள். இப்பொழுதுதான் வருகின்றார் அன்புடனே கே கே நகர் சென்னையிலிருந்து ரேவதி அவர்கள். மகளே ரேவதி, வணக்கம். வணக்கம் மகளே, எப்படி நலமா இருக்கின்றீர்கள்?
4: நலமாக இருக்கிறேன் அப்பா, நீங்க நலமா?
1: நாங்கள் நலமாக மகிழ்வாக இருக்கிறோம். சிறப்பு. அங்கே உங்களுடைய சென்னையிலே காலநிலை எப்படி இருக்கின்றது?
4: பகலில் வெயில் இருந்ததப்பா, இப்பொழுது இப்பொழுது அமைதியாக இருக்கிறது.
1: அமைதியா இருக்கு. வெயில் சூரிய பகவான் அவர் உறங்க சென்று விட்டார். இப்பொழுது நீங்கள் உறங்குவதற்காக காலநிலை அமைதியாக நல்ல சூழலாக இருக்கிறது. வாழ்த்துக்கள். உங்களுடைய உடல்நிலை நல்லா இருக்கின்றேன்னு கூறிவிட்டீர்கள். தொடர்ந்து உங்களுடைய வைத்திய துறையில நீங்கள் அக்கறையா இருக்கின்றீர்களா? மருந்துகளை போதிய அளவு சரியாக செய்கின்றீர்களா? மருந்துகளை எல்லாம்
4: ஓரளவு இப்போது சரியாக இருக்கிறேன் அப்பா, மாத்திரைகள் சாப்பிட்டு.
1: அது கொண்டு வரும் பொழுது உங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு ஏற்ற அந்த திருப்தி இருக்கின்றதா? உடல் நலம் நலம் என்ற அந்த ஒரு எண்ணம். அந்த திருப்தி
4: நிச்சயமாக அப்பா, நானாக நிறுத்தி விட்டேன். இப்பொழுது மருத்துவர் சொன்னதனால் தொடர்கிறேன். கொஞ்சம் பரவாயில்லப்பா.
1: பரவாயில்லைன்றதை விட நல்லா இருக்கின்ற பதிலே உங்களிடம் இருந்து கேட்கணும்.
4: ஒன்று, மருந்து இருக்கிறேன்.
1: மருந்து கால் மதி முக்கால். உங்களுக்கு அது சரி என்று படும் பொழுது அதை தொடரலாம், அது பிள்ளை என்றால் அதை விட்டு விடலாம். நீங்கள் மனம்தான் எதிர்க்கும் காரணம், ஐ ஆம் ஓகே என்ற மாதிரி இருக்க வேணும். சரிங்க, நல்ல பதில். எல்லோருக்கும் நல்ல உற்சாக மருந்து பருகி கொண்டிருக்கின்றீர்கள் எழுத்து மூலம். இப்பொழுது உங்கள் குரல் மூலம் என்ன பாடலை தரப்போகின்றீர்கள் கேட்போமே.
4: ரகசியமாக சொல்றேன்ப்பா.
1: ரகசியமாக சொல்லுங்க
4: பாடல். என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: அந்த இதயத்தில் இருக்கிற ரகசியத்தை வெளிப்படையா கூறப்போகிறேன். சரி கூறுங்கள் அப்பாவின் அனுமதி கிடைச்சிருக்கிறது. பாடுங்கள், கூறுங்கள் அந்த ரகசியத்தை.

0: ரேவதி பாடகிறீர்களா? ரேவதி ரேவதி இணைப்பில் இல்லை போல் தெரிகின்றது. மீண்டும் அழைக்கின்றது. வணக்கம் ரேவதி, எங்களுடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டு விட்டதா? மன்னிக்க வேண்டும், தடைக்கு ஆரம்பியுங்கள் இப்பொழுது.
1: என்னதான் ரகசியமோ இதயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும்,

சிரிப்பு வரும் சமயத்திலே, என்னதான் ரகசியமோ இதயத்திலே, விழி பார்க்க சொன்னாலும்

பேச சொன்னாலும் வாய் வார்த்தை வராது. அச்சம் பாதி, ஆசை பாதி, பெண் படும் பாடு. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது. அது பள்ளி கொண்டாலும் குயில் கொள்ள விடாது. மலர் பஞ்சனை மேலே உடல் பள்ளி கொள்ளாது. அது பள்ளி கொண்டாலும் குயில் கொள்ள விடாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது. ஒரு நேரம் கூட ஆசை நெஞ்சம் அமைதி கொள்ளாது. அமைதி கொள்ளாது. நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே.

0: ஒரு ரசிகன் இல்லாமல் தேர் நிறைந்திருந்தென்ன, பொன் வண்டு வராமல் என்ன பெண்மை என்ன மேன்மை, இன்பம் இல்லாமல் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், முதல் இரவு வந்ததும் இன்ப உறவு வந்ததும் நீ அருகில் வந்ததும் நான் உருகி நின்றதும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், என் கன்னத்தின் மேல் கோலம் போட்டு துடிக்க வைத்ததும், துடிக்க வைத்ததும் நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே, நினைத்தால் எனக்கே சிரிப்பு வரும் சமயத்திலே. என்னதான் ரகசியமோ இதயத்திலே.
1: இதயம் என்றால் அதுதான் இதயத்தில் உள்ள ரகசியம். இதயத்துக்குத்தானே தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது. அதுதான் இதயம், தனக்குத்தானே சிரிப்பை கொண்டு வருவது. அதே போன்று இதயம் சுமையையும் தாங்கி வைத்து கொண்டு சுமக்க முடியாமல் உழலுவதும் அந்த இதயம் தான். வாழ்த்துக்கள், நல்லதோர் பாடல். இந்த பாடலின் காட்சியை பார்க்கும் பொழுது அதில் நடிகர் பாலையாவும் இணைந்திருப்பார் என்று எண்ணுகிறேன். நடிகர் பாலையா தான் என்று எண்ணுகிறேன். அவருடைய அந்த இணை நடிப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும் சார். அது நகைச்சுவையாக இருக்கும். சிறப்பான பாடல், நல்ல பாடலை தந்தீர்கள்.
0: ரவிச்சந்திரன் சீலா. ரவிச்சந்திரன் சீலா, இதே கமலம்.
1: ஆமா ஆமா, இதே கமலம். பாடும்போது அவ பாடும்பொழுது அங்கே ஒருவர் இருப்பார் அந்த பாடலை கேட்டுக்கொண்டு, இன்னொருவர். இது ஒரு காட்சி. சரி, என்ன பாடலை உங்களுக்காக நான் ஒளிபரப்ப வேண்டும் மகளே?
0: அப்பா பாட்டு வரும், அந்த பாட்டு. அப்பா
1: பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டிருந்தால்
0: பார்த்து கொண்டிருந்தால் பாட்டு வரும். நம்ம எம்டிஆர் வானொலியில கேட்டுக்கொண்டிருந்தால் பாட்டு வரும்.
1: ஓ, பாட்டு வரும், உன்னை பார்த்து கொண்டால் கேட்டுக்கொண்டாலும் பாட்டு வரும் என்று பாருங்கள். நன்றாக இருந்தது. என்ன காரணம், இது மாற்றம் செய்தீர்கள்?
0: என்ன காரணம்னா, அந்த இது போட வேணாம்னு சொல்லிட்டீங்களே, போட்டாலே சத்தமே வருதுல்ல.
1: இல்ல, தெளிவாக இருந்தது. உங்களுடைய குரல் ஒழுங்காக தெளிவாக வந்தது. மறு ஒலிபரப்பிலே இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பும் விலை நீங்கள் கவனித்துக் கொள்ள வேண்டும். என்னங்க என்னென்ன குறை இருக்கின்றது, எங்கே நான் சரியாச்சுன்னா, இல்ல வானொலியினுடைய ஒலிபரப்பிலே ஏதாவது தடை இருந்திருக்கின்றதா என்பதை கவனித்துக் கொள்ளலாம். நீங்கள் மறு ஒலிபரப்பு நாங்கள் தருவது உண்டுதானே? மறு ஒலிபரப்பு தருவது உண்டு. அதை கேட்டுக்கொள்வது உங்களுக்கு நன்மைக்காகத்தான் அதை செய்கிறோம். ஏனென்றால் மற்றவர்களுக்கு கேட்ட பாடலை கேட்க வேண்டும் போல உங்களுக்கு நீங்கள் ஒரு தடவை கேட்க வேண்டும். நீங்கள் இப்பொழுது பாடியதை உங்களால் கேட்க முடியவில்லை. இதை மறு ஒலிபரப்பு செய்யும் பொழுது நீங்கள் அதை கேட்டுக்கொள்ளலாம், அதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். எங்கெங்கே என்னென்ன மாற்றம் நான் செய்ய வேண்டும், இதை நான் கடைபிடிக்க வேண்டும், எப்படி பாடியிருக்கின்ற என்பதை கண்டு நீங்களே திருப்தி கொள்ளலாம் மகளே. வாழ்த்துக்கள். இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாக இருங்கள். நன்றி நன்றி நன்றி நன்றி மொன்றியல். நன்றி அம்மா, நன்றி. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேரம் தமிழ் பணி. ஏசியாமலா சாந்தி இவர்களும் எழுதி கொண்டிருக்கின்றார்கள். அவர் எழுதியிருக்கின்றார், தெளிவாக வந்தது என்று. அடுத்த உறவாக யார் வரப்போகின்றார் என்று பார்ப்போம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் ஒலித்து கொண்டிருப்பது பாடுபோர் பாடலாம்.

0: தேவநாதன் அவர்கள் அழைக்கின்றார். இரண்டாவது பாடலை செல்வதற்காக வணக்கம் தேவநாதன், உங்களை இணைத்துக் கொண்டோம், பாருங்கள்.
1: வணக்கம் ஐயா.
0: வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு வாருங்கள்.
1: வணக்கம்.
0: மிக வாருங்கள், இரண்டாவது பாடலை தாருங்கள்.
1: தருகிறேன் ஐயா. நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி ஐயா விழா கோலம் பூண்டுள்ளது. தெருவீதிகளிலும் மற்றும் கடைவீதிகளும் அதன் நினைவாக இப்பாடலை சமர்ப்பிக்கிறேன் ஐயா.
0: சமர்ப்பியுங்கள், கேட்போம். நாங்களும் அருளோடு கேட்போம். வாழ்த்துக்கள் உங்களை கொண்டு வாருங்கள்.

இளம்பிரு ஓட்டம் ஏற்றனை

நல்லவனே மட்டெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். வானமலவியவோ விசித்திரம் கண்டே. வானமலவியவோ விசித்திரம் கண்டே, வானமலவியவோ விசித்திரம் கண்டே, மன்னவனே மெய்பரமானந்தம் கொண்டே, மன்னவனே மெய்பரமானந்தம் கொண்டே.

நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே, நல்லவனே மற்றெல்லாம் செய்ய வல்லவனே வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம். ஆ

0: ஓ மெனும் பிரன்னவ உண்மையுட்போருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நடருளே. ஓ மெனும் பிரன்னவ உண்மையுட்போருளே, ஓதும் கம்பீர நாடே காட்டும் நடருளே. சாமி சரவணே செந்தமிழன கருளே. சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே, சாமி சரவணேசன் தமிழன கருளே. திருசமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். சமரசம் எங்கும் அழகு தங்கும், ஜகமதில் எங்கும் புகழது பொங்கும். பரமஞான விநாயகனே சரணம் நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே நல்லவனே, மற்றெல்லாம் செய்ய வல்லவனே. வருக ஸ்ரீ ஞான விநாயகனே சரணம்.
1: கணபதி சஷ்டியின் வேளையிலே விநாயகர் சஷ்டி சதுர்த்தி என்று கூறுகின்ற விநாயகர் சதுர்த்தி வேளையில் விழாக்கோலம் பூண்டிருக்கும் இந்த வேளையில் விநாயகர் துதியொன்று பாடி எங்களை மகள வைத்து பக்திக்குள் ஆழ்த்தி விட்டீர்கள். விநாயகன் அருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறுவோம். நன்றி தேவநாதன், இரண்டு பாடல்களையும் அழகாக தந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி
2: நன்றி நன்றி நன்றி.
1: மூன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே கனடா கலையத்திலிருந்து ஆறுதலாக அமைதியாக எல்லோரும் பாடும் வரை கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள், வர இருக்கின்றார்கள். அடுத்த உறவு யாராக இருக்கலாம் என்று எண்ணும் வேளையிலே ஷியாமலா நீங்கள் ஒரு தடவை அழைத்தீர்கள். உங்கள் இணைப்புக்கு இடையிலே அடுத்த இணைப்பு வந்துவிட்டது. இப்பொழுது நலமாக இருக்கும் வேளையில் அணைக்க வேண்டும். உங்கள் சாந்தி நீங்களும் வருவதற்கு ஆயத்தமாக இருக்கின்றீர்கள். இணையுங்கள், இணைந்து சிறப்பிங்கள். இப்பொழுது சாந்தி வருகின்றார்கள் போல் தெரிகின்றது. வணக்கம் மகளே சாந்தி. வணக்கம். வணக்கம்
3: ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம் மகளே, எப்படி இருக்கின்றீர்கள்? நலமாக இருக்கின்றோம். நீங்கள் எப்படி இருக்கின்றீர்கள்?
3: நலமுடன் இருக்கிறேன் ஐயா. அழகி ராசாவும் நலம்.
1: சிறப்பு, கேட்காமலே கூறிவிட்டீர்கள். அழகி ராசாவின் நல, அது மிக முக்கியமானதானே. சிறப்பு. உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது?
3: காலையில் நல்ல வெயில், 105 டிகிரி வெயில் அடிக்குதுங்க ஐயா.
1: தர்மபுரிக்கு வித்தியாசமான காலநிலை தான். எல்லாரும் கொஞ்சம் மழையாவது பெய்யும், கொஞ்சம் குளிர்மையா இருக்கும். உங்களுக்கு இப்ப இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
3: தற்போது நீங்க ஐயா சொல்றீங்க, தற்போது.
1: ஆமா ஆமா, இரவு. இப்பொழுது உங்களுக்கு இரவு தானே? இரவு நேரம் எப்படி இருக்கின்றது?
3: வெக்கையாதான் இருக்கு.
1: ஆஹ், பாக்கலாம். அந்த வெப்பம் தணியும் இல்லை. இப்ப மழை வரும் என்று எண்ணுகிறீர்களா, நினைக்கின்றீர்களா?
3: இல்லைங்க ஐயா, அந்த மாதிரி
1: நிச்சயமாக வரும். கவலைப்பட வேண்டாம், மழை வரும். உங்களுக்கு மழை கிடைக்கும், நல்ல பெருமழை ஒன்று வரும் மகளே. கவலைப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள். சார், இன்று இந்த வேளையில என்ன பாடலை நீங்கள் பாடலாம் என்று எண்ணீர்கள்?
3: தற்போது மறைந்த சாலமன் பாப்பையா அவர்கள் வந்து பாரதியார பத்தி ஒரு புக் எழுதிட்டு இருந்தாரங்க ஐயா, புத்தகம். அதை முடிக்காமயே அவரோட கடைசிய நிறைவேறாத ஆசைன்னு போட்டிருந்தாங்க. அவரு அன்னைக்குதான் இறந்தார். அவரும் 11ஆம் தேதி தான் அவர் பிறந்த நாள் என்று.
1: அவருக்கு
3: அதனால பாரதியார் நினைவாக ஒரு பாடல்.
1: சாலையா சாலமன் பாப்பையா அவர்களுக்கு தமிழ் பேசும் நல்லுலகத்தில் வாழும் நாங்கள் எங்கள் அஞ்சலியையும் தெரிவித்துக் கொள்வோம். கூறுங்கள், தொடர்ந்து கூறுங்கள்.
3: அதனால பாரதியாரை பற்றி ஒரு பாடல்.
1: பாரதியாரை பற்றி ஒரு பாடல், அவர் விட்டு
3: பாரதியார் எழுதிய பாடல்.
1: அதுலேயே ஒரு பாடல். அங்கே வாழ்த்து, நல்ல பாடலாக இருக்கிறது. அந்த பாடலை தந்து சாலையா பாப்பம்மன் சாலையா அவர்களுடைய நீங்காத, அதாவது நிறைவேறாத ஆசை ஒன்றை நாங்களாவது நிறைவேற்றுவோம் என்ற எண்ணத்தில் நீங்கள் கொண்டு வருகின்றீர்கள். பாடுங்கள்.
3: அவர் புக்கு புக்கு எழுதிட்டு இருந்தாரு, அதை முடிக்காம போயிட்டாராம்.
1: அதுக்காக ஒரு பாரதியாரோட பாடல நீங்கள் பாடி முடித்து வைத்து கொண்டு வாருங்க, கொண்டு வாருங்க. சுட்டும் வெளி சுடரா, நல்ல பாடல்.
3: ஆமாங்க.
1: சாந்தி
3: பாடுகிறேன்.

0: மருவ காதல் கொண்டே சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா சூரிய சந்திரரோ. நன்றி ஐயா.
1: வாழ்த்துக்கள். சுட்டும்
0: வரிகள்
1: பிடிச்சுடு.
0: நிறைய இருக்கின்றன. எனக்கு
1: சார் நல்லது,
0: எனக்கு
1: நல்லது,
0: கம்மியா
1: சிறப்பாக இருந்த
0: வச்சிருக்கேன்
1: எடுத்த
0: ஐயா.
1: எடுத்த வகையில் பாடிய வகையில் நன்றாக இருந்த. சுட்டும் பிடிச்சுடரால்
0: அது தியாகராஜ பாரதர் நல்லா பாடியிருப்பாருங்க ஐயா அதுல. இது வந்து வேற யாரோ பாடியிருக்காங்க, கம்மியா இருக்கு வரிகள்.
1: நீங்கள் பாடியது, எங்களுக்கு மற்றவர்கள் தேவை இல்லை, நீங்கள் பாடியது நன்றாக இருந்தது. சரியான வரிகள் சிறப்பாக பாடியிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல்
0: ஆமாங்க,
1: அதற்குரிய
0: இன்னும் நீண்ட
1: கருத்தையும் கூறினீர்கள்.
0: வரிகள் இருக்கிறது.
1: அதற்குரிய கருத்தையும் கூறினீர்கள். சாலமன் பாப்பையா அவர்களை நினைவு கூறும் வண்ணம் செய்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இந்த பாடலை கேட்கும் நேரமெல்லாம் பாரதியார் பாடல் இருந்தாலும் வேறு யார்கள் பாடல் என்றாலும், ஓஹோ இதுதான் எங்களுடைய சாலமன் பாப்பையா அவர்கள் நிறைவேறாத விட்டு சென்ற ஒரு விடயத்தை பாடி காட்டினார் எங்களுடைய சாந்தி என்ற எண்ணத்தையும் கொண்டு வருகின்றீர்கள். சரி, உங்களுக்கு என்ன பாடலை
0: எழுதாமல்
1: ஒலிபரப்ப
0: போயிடு.
1: வேண்டும், விருப்பமான பாடல்?
0: விருப்பமான பாடல் வந்து பட்டு பூவே மெட்டு பாடு, அந்த பாடல்.
1: ஓ, அந்த பாடல் பாடுமா? பட்டு பூவா மட்டு போட வேண்டும், பட்டு பூவே மட்டு போடு. அப்படியே பட்டு பூவே மட்டு போடு. சிறப்பு. உங்களுக்காக இன்னமொரு பாடலுக்கு சந்தர்ப்பம் இருக்கும், நீங்கள் முடிந்தால் வந்து பாடலாமே. நலமாக சிறப்பாக
0: நன்றி
1: பாடியிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்கள் கடமை சரியாக செய்திருப்பார்.
0: நன்றி.
1: எங்களோட பட்டு பூவே மட்டு போடு அந்த பாடலை உங்களுக்காக நாங்கள் நேயர் நேர்த்து தருவோம். நன்றி மகளே, மீண்டும் பாருங்கள், சந்திப்போம். ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி, 12:57 நண்பகல் என்பதை எங்களுக்கு காட்டும். இன்னும் சில வினாடிகளில் 1 மணியை தொட்டு விடுவோம். இங்கே வருகின்றார் அன்பு மகள் ஷியாமலா. இதுவரை நேரமும் கேட்டு எல்லோருடைய பாடலையும் கேட்டு மகிழ்ந்து விட்டு தன்னுடைய பாடலை
0: அப்பா
1: ஒப்பிடுங்கள்.
0: வணக்கம் பா,
1: வணக்கம் மகளே, நான் வருகிறேன் என்று கூறியவுடன் அவ்வளவு
0: வந்துட்டேன் பா.
1: துள்ளி குதித்தனீர்கள். வருவதற்கு முன்பே இன்று வருகிறோம் என்றெல்லாம் மகிழ்ச்சி மகிழ்ச்சி என்று எழுதினீர்கள். மகிழ்ச்சி படும் வண்ணம் அங்கே உங்களுடைய காலநிலை எப்படி இருக்கின்றது? எப்படி மகிழ்ச்சி என்று பார்ப்போம். எப்படி இருக்க காலநிலை?
2: நேத்து நல்ல மழை பெய்யுது, அப்புறம் பயங்கரமான வெயில் இன்னைக்கு அடிச்சது.
1: தொடர்ந்து மழை பெய்தால் மகிழ்ச்சி இருக்காது அல்லவா? அதனால தான் உங்களுக்கு துள்ளி குதிக்க அப்படின்ட்டு
2: எனக்கு இருக்கும். ஆனால் இந்த வெயில் சாவடி அடிக்குதுப்பா.
1: ஆமா, அது வெயில் என்றால் அதுதான் பேர். அதனால தான் வெயில் வெய்யோன் என்றே அவருக்கு பெருமை பேருக்கின்றது. வெயிலும் மழையும் எங்களுக்கு வேண்டும். வாழ்க்கையில இன்பம் மகிழ்ச்சி மட்டும் இல்லையே, நிகழ்ச்சியும் உண்டு தானே மகளே. இது வந்து இந்த வெப்பம் வருவது என்றால் மழை எவ்வளவு பெருமழை பொழிகிறதோ அவ்வளவுக்கு கிருமிகள் எல்லாம் சேர்ந்துவிடும். அவற்றையெல்லாம் அழிக்க வேண்டும் என்ற கடமையை கதிரவன் புரிந்து கொண்டிருக்கின்றார். சரியா
2: அப்பா, கிருமி அழிச்சா பரவாயில்லப்பா, எங்களையே சேர்த்து அழிச்சுருப்பா.
1: அது நீங்கள் என்ன செய்வீர்கள்? அடித்து துவைத்து வைக்கிற துணியை கொண்டே வெயிலத்தானே நாடி காய வைக்கின்றீர்கள். அது ஒன்றால் எங்களுக்கு சிறப்பு. நல்லது, மீண்டும் வரும் அந்த மழை, மீண்டும் வரும் மகளே, உங்களுக்கு கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் மழை வேணும்னா ஒரு ஒரு குழாய் ஒன்று பூட்டி விடுவோம், எந்த நேரம் தண்ணீர் ஊத்துற மாதிரி மழை குழாய்.
2: போய் பாத்ரூம்ல போய் நினைச்சு நினைச்சிட்டு வருவேன்.
1: உங்களுக்கு அமைக்க வேண்டியது மழை குழாய்.
2: தண்ணி வழி இல்ல, அங்க போய் நின்று நினைச்சிட்டு வருவேன்.
1: அப்படியே வருவீர்கள். மழை குழாய் ஒன்று வேணும் தான் உங்களுக்கு. சரி சிறப்பு. இந்த குளுமையோடு அந்த வெப்பத்தை நினைக்காமல் குளுமையோடு ஒரு பாடலை பாடுங்களேன் கேட்போம்.
2: பாடுறப்பா
1: பாடுங்கள்.

0: நன்றிப்பா.
1: சிறப்பான ஒரு கருத்து ஆழமுள்ள ஒரு பாடல். சொற்களை சரியாக கவனித்து அழகாக பாடியிருக்கின்றீர்கள். அந்த எவ்வளவு நேரத்தை பிடிக்க வேண்டுமோ அந்த நேரம் எல்லாம் மாத்திரைகள் எல்லாம் சரியாக செய்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள் மகளே. சிறப்பான பாடல், சிறப்பான ஒரு பாடல், பாடல். உங்களுக்காக என்ன பாடல் ஒலிபரப்ப வேண்டும்?
0: இது குடும்ப ஒரு குடும்பத்தின் கதை படம்பா. கற்பனையில் மிதந்தபடி கனவுகள் வளர்ந்தபடி கண்ணுறங்கும் பருவ கோடி சிரிக்கிறாள். அந்த பாட்டு,
1: அந்த பாடல் கற்பனையில் மிதந்தபடி என்ற ஒரு குடும்பத்தின் கதை திரைப்படுத்த பாடல் உங்களுக்கு.
0: ஆமாப்பா,
1: வாழ்த்துக்கள். அந்த பாடல் உங்களுக்காக கிடைக்கும். கேட்டு மகளும் சிறப்பாக இருந்தது. மற்றவர்களை ஊக்குவது, மற்றவர்களுக்கு ஆதரவு, அற்புதமாக நீங்கள் கருத்துக்களையும் பகிர்ந்து கொடுத்து தட்டி கொடுத்து கொண்டு எல்லோரையும் நன்றாக இயங்க வைக்கின்ற உறவுகளுள் நீங்களும் ஒருவராக இங்கே திகழ்கிறீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு அம்மா. சிறப்பு, சிறப்பு அம்மா. இது எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் ஒரு தனி சிறப்பு. அடுத்தவருக்கு கைதூக்கி விடுவது. வாழ்த்துக்கள். இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை ஒழித்து கொண்டிருப்பது. பாடுவோர் பாடலாம். இப்பொழுது அடுத்த பாடகர் யாராக இருக்கலாம்? ஓடி வாருங்கள்.

0: இப்பொழுது இரண்டாவது பாடலை பாடும் சந்தர்ப்பம் ரேவதி, சாந்தி, சியாமலா உங்களுக்கு இருக்கின்றது தானே, ஓடி வாருங்கள், இரண்டாவது பாடலையும் தாருங்கள்.
1: கள்ளிருக்கும் மலரே வளைந்தாரு களைப்பு

வணக்கம். வணக்கம் மகளே ரேவதி, இரண்டாவது பாடலை கொண்டுதான். வணக்கம், இரண்டாவது பாடல். வணக்கம், வணக்கம். இரண்டாவது பாடலுக்கு ஆயத்தமாகி விட்டீர்கள். எங்கே அந்த இரண்டாவது பாடலை கேட்க நாங்களும் அவளோடு இருக்கின்றோம். பாடங்களையும் கேட்போம்.

பிள்ளை தமிழ் பாடுகிறேன், ஒரு பிள்ளைக்காக பாடுகிறேன், மல்லிகை போல் மன

பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே. நீல கடல் அலை போல நீரூழி நீ வாழ்க, நெஞ்சமெனும் கங்கையிலே நீராடி நீ வாழ்க. காஞ்சி மன்னன் புகழ் போல காவியமாய் நீ வாழ்க. கடவுளுக்கும் கடவுளென கண்மணியே நீ வாழ்க. பிள்ளை தமிழ் பாடுகிறே, ஒரு பிள்ளைக்காக பாடுகிறே.

வானமழை துளியாவும் முத்தாக மாறாது, வண்ணமிகு மலர் யாவும் உன் போலே சிரிக்காது. தேடி வைத்த பொருள் யாவும் தேன்மழலை ஆகாது. திருவிளக்கின் ஒளி அழகும் அழகை காட்டாது. இல்லை தமிழ் பாடுகிறே, பிள்ளைக்காக பாடுகிறே. மல்லிகை போல் மனதில் வாழும் மழலைக்காக பாடுகிறே, நான் பாடுகிறே. இல்லை தமிழ்

0: இப்போ விதி
1: ஆ
0: சிறப்பு என்னமென்றால், அந்த தொலைபேசி எங்களுடைய கைபேசியிலே உள்ள ஒலி வாங்கியும் ஒலிபெருக்கி திறன் வந்து எங்கள் வாயை நேரடியாக படும் வரை தான் அது இருக்குது. அதுக்கு வேறு உபகரணங்கள் நாங்கள் செலுத்தி விட்டால் அது குளறுபடி ஆகிவிடும். அதனால்தான் உங்களுடைய ஒலி துல்லியமாக சிறப்பாக அப்படியே கேட்கின்றது. பாடும்போது ஒன்றை கவனிக்க வேண்டும், அந்த எங்களுடைய மற்ற ஒலிபெருக்கிகள் அமைக்கப்பட்ட விதம் சற்று தலையை மாற்றினாலும் அது ஈர்த்து கொள்ளும். ஆனால் ஒலி வாங்கி எங்களுடைய கைபேசியின் ஒலி வாங்கி நேரடியாக வரும் ஒலியைத்தான் வாங்கும். அதனால் எங்கு நீங்கள் தலை திருப்பினாலும் கையிலே தானே கைபேசியும் அதுவும் திரும்ப வேண்டும் உங்கள் வாய் வர பக்கத்துக்கு. அப்பொழுது தெளிவாக பெறும் ஒலி எல்லாம் புரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் இப்படி வைத்துக்கொண்டு அந்த சில சமயம் சில ராகங்கள் சில உயர் ஸ்தானிக்கு போ உயர் உச்சஸ்தாயிக்கு போகும்போது தலையை ஒரு சிலர் இப்படி திருப்புவார்கள், கழுத்தை நெளிப்பார்கள், அது இயற்கை. அந்த வேளையிலே ஒலி வாங்கி அமைக்கப்பட்ட வேறு ஒலி வாங்கி அதை என்ன செய்யுமென்றால் அது ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் பவர் அதற்கு இருக்கின்றது, சக்தி இருக்கின்றது. எங்களோட கைபேசிக்கு வாய் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் அந்த சக்தியை இழுக்கும். அதனால தான் நாங்கள் எப்படி நாங்கள் கழுத்தை நிற்பும் போது கையையும் அந்த வாய்க்கு நிறைய எப்பொழுதும் தொலைபேசி இருக்க வேண்டும், இந்த கைபேசி. அப்போ துல்லியமாக ஒலி இங்கே வரணும். பலருடைய இதை பார்த்துருக்கேன், பாடும் பொழுது தலையை திருப்பி கழுத்தை நிறுத்தெல்லாம் அந்த உச்சசாயி போவார்கள் இல்லையா. பாருங்கள், நித்ய ஸ்ரீ ராமநாதன் அவ பாடும் பொழுது உச்சஸ்தாயி செல்லும் பொழுது கழுத்தை நெளிப்பார், வளைத்து தான் நிமித்துவார். அந்த நேரம் அங்கே ஒரே இடத்துல தான் மைக் இருக்கும், ஆனால் அதுக்கு அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு தூரத்தை ஈர்க்கும் சக்தி இருக்கின்றது. ஆனால் எங்கள் தொலை கைபேசிக்கு அப்படி இல்லை. அதனால் வாய் எங்கு போகுன்றதோ அங்கு அந்த கைபேசி போக வேண்டும், வாய்க்கு நேரம் பாடல் நேராக வரும். அந்த இந்த இந்த சூட்சுமத்தை அறிந்து கொள்ளும் அநேகருடைய பாடலை நான் கவனித்திருக்கின்றேன். அது அவர்களுடைய பிழை இல்லை, அவர்கள் பாடுகிறார்கள். பாடலை சரியாக சுரஸ்தாயி குறையாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக கழுத்தை நீட்டியோ சுருட்டியோ பாடுவார்கள். அது அதாவது இயற்கையானது. சில சங்கீதக்காரர்கள் அப்படித்தான், அந்த தெளிவாக குரல் வெளியே வர வேண்டும் என்பதற்காக, சாரீரத்துக்காக. ஆனால் எங்களுடைய கைபேசி தனக்கு நேரே வரும் சக்தியை தான் இருக்கும். இல்லை என்றால் தான் எங்கெங்கு நின்று மக்கள் மத்தியிலே பேசினாலும் எல்லாருடையதும் இல்லை வந்துவிடும், அது குறைவு. நேரடியாக நாங்கள் துல்லியமாக வர வேணும்னா எங்களோட தொலைபேசி வாய்க்கு கிட்ட நேர வாய்க்கு நேரே இருக்க வேண்டும். எங்களோட வாயிலிருந்து வருகிற சத்தம் வருகிற திசையிலே அது இருக்க வேண்டும். கவனித்துக் கொள்ளுங்கள். ஆனால் இன்று சிறப்பாக நீங்கள் சரியாக பாடி அவ்வளவு வார்த்தைகளும் அப்படி தெளிவாக வந்ததே. வாழ்த்துக்களம்மா, சிறப்பாக ரெண்டாவது சிறப்பாக வந்து ரெண்டாவது பாடலையும் சிறப்பாக தந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இறுதியிலே உங்களுக்கு முடிந்தால் நீங்கள் வந்து ஒரு முடிவுரையும் தரலாம்.
2: யாராவது சொன்னாலும் நான் பிறகும் வந்து சேர்ந்து கொள்கிறேன், யாருக்காவது சந்தர்ப்பம் கிடைத்து வந்தாலும்.
0: ஆமாம் ஆமாம், வர வேண்டும், ஒவ்வொருத்தரும் வர வேண்டும், வந்து தங்களுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும். அதற்காக ஒரு 5 நிமிடங்கள் நான் ஒதுக்கி விடுவேன். நன்றி மகளே, வாழ்த்துக்கள், சிறப்பு. ரெண்டு பாடல் நன்றி நன்றி. அடுத்த உறவாக யார் வரப்போகிறீர்கள்? ரேவதி வந்து விட்டார், இரண்டாவது பாடலையும் இப்ப வர வேண்டியவர்கள் சாந்தி இருக்கின்றீர்கள், சாமலா உங்களுக்கு சந்தர்ப்பம், சாந்தி வர இருக்கின்றார். சாந்தியை இணைத்து விடுவோம். வணக்கம் சாந்தி, இணைத்து விட்டேன் மகளே. சாந்தி உங்களை இணைத்து விட்டேன் பாருங்கள். வணக்கம் வணக்கம். இரண்டாவது பாடலை கொண்டு ஓடி வந்திருக்கின்றார், எல்லோரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்கின்றார்கள். கேட்பதற்கு கொண்டு பாருங்கள் இரண்டாவது பாடலை.
3: 100வது நாள் படத்தில்
0: வா, 100வது வாழ்த்துக்கள் வாழ்த்துக்களா.
3: விழியிலே மணிவிழி,
0: ஓ வாழ்த்துக்கள்.
3: விழியிலே மணிவிழியில் மௌன மொழி பேசும் மண், தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின். விழியிலே மணிவிழியில் மௌன மொழி பேசும் அன்னம், உந்தன் விரல் தொடும் இடங்களில் பொன்னும் மின்னும். ஜாமங்களில் நடக்கும் இன்பயாகங்களில் கணீதங்களில் வேதங்கள் நீ மோதலாம். விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம்.

0: பவரி கொஞ்சம் தினசரி என்னை அனுசரி மழலை அன்னம் மாதிரி மடியில் தூங்காதரி விடிய விடிய என் பேரை உச்சரி விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அன்னம் உண்டம் வீரல் தோடும் இடங்களில் பொன்னும் மின்னும் ஓ அட்டஜாமங்களில் நடக்கும் மின்மயாகங்களில் தனியிதழ்களில் வேதங்கள் நீ ஊதலாம் விழியிலே மணி விழியில் மௌன மொழி பேசும் அண்ணம். நன்றியா.
1: வாழ்த்துக்களம்மா. முழு வரிகளையும் முழுமையாக அழகாக தந்திருக்கின்றீர்கள். விழியிலே மணி விழியிலே என்ற பாடல் மிகவும் சிறப்பான பாடல். இது 100வது நாள் திரைப்படுத்த பாடல் என்று கூறியிருக்கின்றீர்கள். நீங்கள் வானொலியில் எத்தனை பாடலை, 100 பாடலை பாடிவிட்டீர்களா? கணக்கு தெரிய கணக்கு தெரியாது. ஆனால் பல பாடல்களை நீங்கள் பல தடவை பாடியிருக்கின்றீர்கள், கணக்கு தெரியல. ஆனால் எங்கள் விஎல் கணபதி அவர்கள், அவர் தான் எத்தனை பாடல்களை எத்தனை முறை பாடியிருக்கின்றேன்னு எழுதி வைத்திருப்பார். இவ்வளவு தூரம் ஒரு அக்கறை உள்ளவர் புரியுதா? தன்னுடைய ஒரு கலை தனக்கு இது சிறப்பாக இருக்கின்றது என்று தெரிந்து தான் செய்தவற்றை அப்படி எழுதி வைத்திருக்கின்றார் என்று தான் எண்ணுகின்றேன். ஒரு தடவை பேசும்பொழுது அவர் கூறியிருந்தார், எப்பொழுது எங்கே பாடினேன் என்றெல்லாம் எழுதி வைத்திருப்பார். அது அந்த அவருக்கு அதிலே உள்ள அக்கறை, அதிலே உள்ள அந்த திருப்தி, அதிலே உள்ள ஒரு முழு அக்கறை. அதாவது வந்து தான் என்ன செய்கிறேன், அப்போ அதை சரியாக செய்ய வேண்டும் என்ற ஒரு உற்சாகம் இருக்கும். இன்று இந்த பாடலை பாடிவிட்டு இன்னொரு பாடலை நான் பாட வேண்டும்னு ஒன்றை தெரிவு செய்து அந்த பாடலை அவர் தயாரித்து விட்டு வந்து பாடுவார். பாடும் பொழுது அதை முழுமையாக்கி வைத்து நான் என்று எப்பொழுது எங்கே பாடியிருக்கிறேன் என்றெல்லாம் எழுதி தொகை கேட்டுப்பாருங்கள் கூறுவார் அவர். அதை நான் கணித்திருக்கின்றேன். அவர் ஒரு தடவை தான் என்னோட பேசினார் இந்த விடயத்தை, ஆனால் நான் கவனித்து வைத்திருக்கின்றேன். ஒவ்வொருவரும் தங்களுக்குள்ளே உள்ள விசேஷமான அந்த திறமைகளை தாங்கள் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதை மனதிலே பதித்துக் கொள்வார்கள். அதை நீங்கள் குறித்துக் கொண்டால் நல்ல 100வது நாள்
0: நேரத்தில் ரேடியோவில் வரும்போது அதை ரெக்கார்ட் மட்டும் பண்ணி வைப்பேங்க, பதிவு பண்ணி வைப்பேன்.
1: இல்லை
0: நான் பாடினது எப்படி இருக்கு
1: அப்படின்னு உங்களுடைய பதிவு
0: பதிவு பண்ணி
1: மறு ஒலிபரப்பு வரும்போது கட்டிக்காரி. ஆனால் 100வது நாள் திரைப்படம் என்று கூறினவங்களுக்கு இந்த எத்தனையாவது பாடல் உங்களுக்கு என்று நீங்கள் குறிக்கவில்லை, பார்த்தீர்களா? அடுத்த இன்னும் ஒரு தகவல், இந்த தொலைபேசியிலே கைபேசியிலே பேசும் பொழுது கைபேசியில பேசும் பொழுது கைபேசியை பார்த்து பாட வேண்டும். நீங்கள் அதை ஒரு ஒலிபெருக்கியிலே பாடுகிறேன் என்று எண்ணிக்கொண்டு முகத்தை வைத்துக் கொண்டு பாட, அங்கு பார்த்து இங்கு பார்த்து எல்லாம் பாடக்கூடாது. நன்றாக இருந்தது. நீங்கள் முழுமையாக அந்த முழுமையாக அந்த ஒலி அந்த சொற்கள் வெளியே வேறும் அம்மா தரவுகளை
0: போட்டுட்டு பாடுதான் நல்லா கேட்குங்க.
1: இல்லை இல்லை, ஹெட்போன் பாட போடக்கூடாது. ஹெட்போன் போட்டுட்டு பாடினா உங்கள் பாடல் தான் கேட்கும் உங்களுக்கு. அது ஹெட்போன் போட்டு பாடும்போது நீங்கள் அதிலே கவனத்தை செலுத்தி விடுவீர்கள். இல்லை, நேரடியாக நீங்கள் பாடும் பொழுதுதான் அது சரியாக வரும். கவனித்து பாருங்க. ஆமா ஆமா,
0: இந்த ஸ்மியூல் அதெல்லாம் வந்து
1: அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் அதுகளெல்லாம் ஈடுபடாத விடயங்கள். அதுகளெல்லாம் கவனித்துக்குரியதில்லை. அதில் பாடும் பொழுது பல குறைபாடுகள், ஒன்றும் திருப்தியானதாக வர மாட்டாது அங்கே. ஸ்மூல் எல்லாம் அது சும்மா இந்த வலைத்தளங்கள் வந்து எவ்வளோ வியூவர்ஸ் வருகிறார்கள், தாங்கள் பணம் சம்பாதிக்கிறதுக்காக செய்வார்களே தவிர அதிலே கலைஞர்களுக்கு ஒரு வளர்ச்சி கிடையாது. அதிலே அது எங்கும் இல்லாம போகும். இது பலர்
0: பாடுவது ஒரு திருப்தி.
1: அது நீங்கள் இசையோடு பாடுவது திருப்தியா இருக்கும். ஆனால் இசையோடு வானொலியில் வந்து பாடும்பொழுது இசையை போட்டுட்டா நீங்கள் இசையைத்தான் கேட்டு இசையை நீங்கள் காதலே கேட்டுக்கொண்டு கரோக்கியினுடைய இசையை நீங்கள் காதலே போட்டுக்கொண்டு அதோடு சேர்ந்து பாடுங்கள். ஆனால் தொலைபேசியைத்தான் பார்க்க வேண்டும். உங்களுடைய கவனம் தொலைபேசியிலே தான் இருக்கணும். கண்ணும் தொலைபேசியை பார்த்துக்கணும். அது ஒரு மைக் என்று எண்ணிக்கொண்டு பாட வேண்டும். நீங்கள் ஒரு மேடையில பாடும் பொழுது மைக்கில மைக் வைத்தா வேற எங்கேயும் பார்த்து பாட மாட்டீர்கள் தானே? மைக்
0: பாடுவதில் ரொம்ப தெளிவா கேக்குறது வந்து கஸ்தூரி குரல் நல்லா கேக்குதுங்க ஐயா.
1: அப்படியா?
0: அவங்க என்ன உபயோகிக்கிறாங்கன்னு கேக்கு.
1: இல்ல, அவை இப்படித்தான் தொலைபேசியிலே தான் பாடுகிறார். அவருக்கு அந்த எப்படி ஒலி வாங்கி
0: ரொம்ப தெளிவா கேக்குது. அவங்களது மட்டும்தான் நல்ல தெளிவு.
1: இல்ல, ஏனென்றால் அவருக்கு அந்த ஒலி வாங்கி எப்படி உபயோகிக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். எத்தனை கச்சேரிகளை செய்திருப்பார். அப்போ ஒலி வாங்கி என்றால் என்ன, எங்களுடைய குரல் என்றால் என்ன, எப்படி குரலை நேரே கொண்டு போவது என்று தான் பார்க்க வேண்டும். புரிகிறதா மகளே?
0: ஆனால்
1: அந்த மைக் வந்து ஒரு ஸ்டாண்டில் வச்சு நிறுத்தி விடுவார்கள், அடி அல்லது கட்டி தொங்க விடுவார்கள், அது ஆடாமல் இருக்கும், நாங்கள் தான் அதுக்கு நிறை பாடணும். இது கைபேசி எங்கள் கையில் இருக்குது, நாங்கள் எங்கே திரும்புகிறோமோ அங்கெல்லாம் திரும்ப வேணும் கைபேசி அந்த ஒலி வாங்கி அதை பார்த்து நீங்கள் பாட வேண்டும். கரோக்கி இசையை நீங்கள் காதலே போட்டு பாடுங்கள், அதில் பிழை இல்லை, அதில் பிழை இல்லை. ஆனால் பாடும் பொழுது உங்களோட வாய் அந்த தொலைபேசிக்கு நேரே இருக்க வேணும். பார்த்தீர்களா, இன்னொருத்தர் பாடும் பொழுது துல்லியமாக கேட்கின்றதே, அது எப்படி என்று எண்ணுகிறீர்கள்? ஒரு ஒன்றுமே உங்களை போன்ற கைபேசியிலான அவரும் பாடுகிறார். இந்த வானொலியிலே வந்து நீங்கள் தொலைபேசியிலே கைபேசியிலே பாடுபவர்கள் வேறு டிவைசஸ் வேறு உபகரணங்களை உபயோகிக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும், அது பல தவறுகளை கொண்டு வருகிறது. நீங்கள் பாடலை கேட்கும் பொழுது இன்று பாடிய பாடலை நீங்கள் மறுவொலிபிலே கேளுங்கள், எப்படி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. இன்று சரியாக நீங்கள் சியாமலெல்லாம் பாடும்போது எவ்வளவு அழுத்தம் திருத்தமாக அந்த சொற்களை வானொலிக்குள்ளே வர வைக்கின்றார், வானொலிக்குள்ளே வர வைக்க வேண்டும் உங்களோட குரலை. நன்றி மகளே, சிறப்பு.
0: நன்றி ஐயா.
1: நன்றி நன்றி, வாழ்த்துக்கலாமா?
0: நன்றி ஐயா. விநாயக சதுர்த்தி வாழ்த்துகள். நாளை
1: வாழ்த்துக்கள். அந்த அனுக்கிரகம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் உங்களுக்கும். நன்றி நன்றி நன்றி
0: நன்றி.
1: மூன்றுகள் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ். அடுத்து வரும் பாடகர் யாராக இருக்கலாம்? நேரம் சரியாக 1:20 நிமிடத்தை தொடங்கி நாங்கள் இறுதி நேரத்தை எட்டி பிடிக்க ஆயத்தமாக இருக்கின்றோம். வர வேண்டும் அடுத்த பாடகர் என்று கூறிக்கொண்டு

பாடக்கூடிய உறவுகள் பலர் இருக்கின்றீர்கள், ஆனால் அவர்களது சந்தர்ப்பங்கள் கிடைக்கவில்லை போல் தெரிகின்றது. வேறு பணிகள் இருக்கலாம், தொல்லைகள் இருக்கலாம், வலைத்தளம் சிறப்பில்லாமலும் இருக்கலாம், தயார் நிலையும் இல்லாமலும் இருக்கலாம். வர வேண்டும் பாட்டே உயிராக இருப்பவர்கள் பல இருக்கின்றீர்கள். பாட வேண்டும் என்று வந்து சாதாரண நேரத்தில் பேசும் பொழுதே பாடி காட்டிப்போடு செல்பவர்களும் பின்னிக்கின்றீர்கள், என்ன காரணம் என்று தெரியவில்லை. உங்களுக்கு சந்தர்ப்பங்கள் அழகாக கொடுக்கப்படுகின்றது. முன்றியல் தமிழ் வானொலியின் பாடுவோர் பாடலாம் நிலை இன்று வந்தவர்கள் அத்தனை பேருக்கு இரண்டு பாடலுக்கு கூட சந்தர்ப்பம் கிடைக்கும். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்கவில்லையே என்று ஏங்குவார்கள். ஒரு பாடலுக்கு இடம் கிடைக்குமா என்று எண்ணிக்கொண்டு தவம் இருப்பவர் பலர். அந்த வகையிலே முன்றியல் தமிழ் வானொலி உங்களுக்கு போதிய அளவு நேரத்தை தந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்றது. வாருங்கள், இணையுங்கள். நேரம் சரியாக 1:21 தொட்டுவிட்டது. வாருங்கள்.

இன்றைய பாடுவோர் பாடலாம் நிகழ்வை அலங்கரித்த உறவுகளுள் முதல் நேயராக ஓம் நம சிவாய என்று எல்லோருக்கும் இறை வணக்கத்தை கூறிக்கொண்டு வந்து இணைந்த தேவா, அவரை தொடர்ந்து கஸ்தூரி, யோகா ராஜி, மீண்டும் கஸ்தூரி, மீண்டும் வந்திருந்தார் மகிழ்ச்சிக்குரிய மகாலிங்கம், அவரை தொடர்ந்து வந்திருந்தார் அடுத்த உறவாக அன்பு தேவநாதன் அவர்கள். தேவநாதனை தொடர்ந்து ரேவதியும் வந்து பாடி சாந்தியுடன் ஷியாமலாவும் வந்து பாடி சிறப்பித்தீர்கள். இவர்கள் இரண்டு பாடலையும் பாடி தந்தார்கள். அவ்வளவு நேரம் என்று கிடைத்தது. என்னுடைய பேச்சை குறைத்து உங்களுக்கு முதல் ஆரம்ப உரையை கூட நான் குறைத்து கொண்டு உங்களுக்காக ஒதுக்கிவிட்டேன். பாடுவோர் பாடலாம் துல்லியமாக எல்லோரும் வந்து பாட வேண்டும் என்று. ஆனால் இன்னும் வரவேண்டியவர்கள் பலர் இருக்கின்றீர்கள், வரவில்லை. அவர்கள் வந்திருந்தால் மேலும் சிறப்பாக இருக்கும். உங்களுக்கான தளம் இது. உங்களுக்கு கிடைத்த இந்த தளத்தில் வந்து களம் ஆடுங்கள் என்று பல தடவை கூறுகின்றேன். இதை உங்களுக்காக கொடுக்கப்படுகின்றது. அதனால் நீங்கள் தேடி வருந்தி போய் காவலிருந்து எத்தனையோ தளங்களிலே காத்திருப்பீர்கள், அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு நீங்களே உங்களை பாடிக்காட்டி ஒரு தளத்தை அமைக்க வேண்டிய ஒரு நிலை இருப்பினும், இது பலரும் உலகளாக கேட்கும் ஒரு வானொலி வந்து பாடி உங்களை எல்லோரும் இனங்கண்டு இங்கே வாழ்த்துக்கள் தந்து கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருடைய வாழ்த்துக்களும் சிறப்பான வாழ்த்துக்களாக இருக்கின்றது. நான் கூறிய சில குறிப்புரைகள் நான் மட்டுமல்ல, இந்த ஒலிபரப்பு துறையிலே அனுபவம் உள்ள ஒரு சிலருடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டுத்தான் உங்களோடு நான் இந்த சில நுட்பங்களை கூறியிருந்தேன். அன்பு உறவுகளை இப்பொழுது இரண்டாவது பாடலை பாட விரும்புவோர் வரலாம். இல்லையேல் எங்களுடைய ரேவதி அவர்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றேன். ரேவதி, நீங்கள் வந்து உங்களுடைய முடிவுரையை தாருங்கள். இரண்டாவது பாடலுக்கு இன்னும் ஒரு இரண்டு நிமிடம் தாமதித்து வாருங்கள்.

நான் கூறியதன்படி மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையின் பாடுவோர் பாடலாணிகள் ஏனைய நிகழ்வுகளை விட ஒரு சிறப்பான நிகழ்வு நேயர்களுக்கும் இணைந்து சிறப்பிக்கும் உறவுகளுக்கும் பயன்படக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்திருக்கின்றது. இதனால் பயனடைந்தோர் பலர், உயர்வடைந்தோர் பலர் எங்களால் எண்ணிக்கையாக கூற முடியும். அவ்வளவு தூரம் இருக்கின்றது சான்றுகள். ஆரம்ப காலத்திலே இது இயங்கியவளே என் மகள் இசைக்கருவிகளை இயக்கக்கூடியவர்கள் எல்லாம் எங்களுடைய நேயர்களாக வந்து அந்த இசைக்கருவியையும் கொண்டு வானொலி கலையகத்துக்கு வந்து விடுவார்கள். வந்து வந்து பாடுபவர்களுக்கு ஒத்தாசையாக அந்த இசையை எழுப்பி கொண்டிருக்கும் பொழுது, இசையை அவர்கள் இசைத்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களும் பாடக மிகவும் சிறப்பாக அது சேர்ந்து போகும் ஒரு வல்லமையை பெற்றவர்கள் இத்தனை மேடை பாடகர்களாக இன்று வந்திருக்கின்றார்கள். இன்று அந்த வசதிகள் எங்களுக்கு இல்லை. அவர்களுக்கு முதிர்ச்சி அடைந்து விட்டார்கள், இடம் மாற்றம் ஏதாவது சென்று விட்டார்கள். எல்லோரும் இசைக்கருவியை இசைக்கும் வாய்ப்பு அவர்களுக்கு கிடைக்கவில்லை. ஆதலால் உங்களுடைய குரலே நீங்கள் வந்து பாடுகிற ஒரு சிலர் இசையையும் அதுக்குள்ளே இடை இசையையும் யோகாராஜி போன்றவர்கள் இடை இசையையும் புகுத்துவார்கள். அங்கே சிலது வாக்கியங்களோடு வருகின்ற பாடலை கூட நீங்கள் பாடி காட்டுகிற எவ்வளவு சிறப்பாக, அதன் டைமிங் எல்லாம் நன்றாக பிடிக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள், உங்களுக்கு பயிற்சி நன்றாக கிடைக்கின்றது. அதனால் இது ஒரு பயிற்சி களமாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மகள் ரேவதி நீங்கள் வரலாம் வந்து. இன்றைய நிகழ்ச்சியின் பயன், நிகழ்ச்சிகளால் நீங்கள் அடைந்த நன்மைகள், இதை பற்றி நன்றாக தெரிந்த நீங்கள் நீண்ட காலமாக எங்களோடு இணைந்திருக்கின்றீர்கள். நிகழ்ச்சிகள் எப்படி இருந்தது, எப்படி இருக்க வேண்டும் என்ற அபிப்பிராயங்களை தரக்கூடிய நீங்கள் இன்றைய நிகழ்ச்சிகளை பற்றி நீங்கள் ஒரு முடிவுரை இப்பொழுது வந்து கூறலாம். நேரம் சரியாக 1:26 காட்டுகின்றது. நாங்கள் நிறைவான நேரத்துக்கு வந்துவிட்டோம். ஆதலால் ரேவதி நீங்கள் வரலாம், வாருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் ரேவதி, வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம் அப்பா.
0: வணக்கம், பாருங்க.
1: வணக்கம்.
0: எங்கே
1: இன்றைய
0: கொண்டு வாருங்க.
1: நானும் காத்திருந்தேன் அப்பா. நம்மளோட உறவு சகோதரர்கள் யாராவது சகோதரிகள் வந்தாங்கன்னா நம்ம அவங்களுக்கு அப்புறமா சொல்லலாம் அப்படின்னு. சரி, நானே சொல்கிறேன். அதே போல நாகப்பன் சகோதரர் வந்து வணக்கம் போட்டிருந்தாரே, அவர் பாட வருவார்னு நினைச்சோம். பாடல் கேட்டுதான் இருக்கார் போல இருக்கு. கடைசியாக வருவார் அப்படின்னு நினைச்சோம், கடைசி வரல. அப்பா, இன்றைய பாடுவர் பாடலாம் நிகழ்ச்சி 12/9/2026 இந்த மாதத்தின் 2வது ஞாயிற்றுக்கிழமை வெகு அற்புதமாக ஆரம்பித்து, தேவா அப்பா சொன்ன தேவா, யோகாராஜி, கஸ்தூரி, மகாலிங்க அம்மா, தேவநாதன், ரேவதி, சாந்தி, சியாமலா, இவங்க எல்லாரும் வந்து 8 பேர்களும் வந்து சிறப்பித்தார்கள். இதுல சியாமலாவை தவிர மற்ற எல்லாரும் 2 பாடல்களை பாடினாங்க. சியாமலா வந்து மறுபடியும் ஒரு பாடல் தந்திருக்கலாம். அப்புறம் அப்பா, இது இந்த நிகழ்ச்சியினால என்ன பயன் அப்படின்னாக்கா, பாட தெரியாதவங்களுக்கு இப்போ பாட வருது. அதாவது அப்போ இது வந்து ஒரு பயிற்சி களமா எங்களுக்கு வந்து அமையிறதுன்றதுல எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. அதே போல இதுல பாடும் இந்த தைரியத்தால என்னன்னாக்கா, நம்மளால வெளியிலையும் நம்மளால சிறப்பாக பாட முடியும் அப்படின்ற ஒரு மன தைரியம் நம்மளுக்கு கிடைக்கிறது. இன்னொன்னு, இந்த சபை கூச்சம் சபை கோழை அது போகிறது. ஏன்னா எல்லோருமே நம்மளுக்கு அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள், யாரும் ஒருவரை பற்றி மற்றவர்கள் கேலி பேச மாட்டார்கள், ஊக்கதம் உற்சாகம்தான் படுத்துவாங்க. அதே போல இந்த தளத்துல வந்து நமக்கு ஒரு பாடலாவது பாட கிடைக்காதான் எல்லா இடத்துலயும் இயங்கும் போது நம்மளுக்கு ஒரு நாட்கள் சில நாட்களில் 2 பாடல்களும் கிடைக்கிறது. ஆகையால் அற்புதமான ஒரு தளம். மேலும் வந்து ஒரு வரி பாடிட்டு சும்மா போனவங்க எல்லாம் இன்று பாடுவதை கேட்டால் நிஜமாவே சொல்றேன், இது வெறும்னு அந்த மிகைப்படுத்தி கூடுறதே கிடையாது, அற்புதமாக பாடுறாங்க. எல்லாருமே அற்புதமாக பாடுறாங்க. அன்றைக்கு ஒரு வரிக்கே ஐயோ என்னால முடியாது முடியாது அந்த அளவுக்கு இது வந்து தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி ஊக்கப்படுத்தி அன்றை இன்று 27 வருடங்களை வரப்போகிறது. மீரா அம்மா வந்து ஆரம்பித்து நாளிலிருந்து அனைவரையும் தன்னுடைய சிரிப்பின் மூலமாகவும் உற்சாகப்படுத்தி எல்லோரையும் பாடுவோர் பாடலாம் நிகழ்ச்சியில கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு அதே பணியை அப்பா சிறப்பாக செய்து கொண்டு வருகிறார்கள். எல்லோருக்கும் அவர்களுக்கு தகுந்த விதத்தில் தட்டி கொடுத்து உற்சாகப்படுத்தி எப்படி பாட வேண்டும், எவ்வாறு சில அதற்கான சில உத்திகளையும் சொல்லி எங்களை அழைத்து செல்வதில் மிகவும் பெருமைப்படுகிறோம். இதை நாங்கள் எல்லோருமே எதிர்பார்க்கிறோம். இதனோட இதை தான் நான் அப்பா சொன்ன வந்ததை கரெக்டா சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். அதே போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைத்து உலக தமிழர்களும் இந்த பாடல்கள் எல்லாம் கேட்டுன்னு எங்களை அவங்கெல்லாம் எங்களை எங்கோ முகம் தெரியாதவர்கள்லாம் எங்களை வாழ்த்தும் போது அது எங்களுக்கு மேலும் சந்தோஷத்தை அப்பா சொல்வது மூலம் நாங்கள் தெரிந்து கொள்கிறோம். அது எங்களுக்கு மேலும் மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல இந்தியல் கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து உலகளாவிய நேயர்களுக்கும் அன்பு உறவுகளுக்கும் இந்த தளத்தை அமைத்து கொடுத்த மீரா அம்மா, வானரசி மீரா அம்மா அவர்களுக்கும், இதை அழகாக நடத்தி எங்களை வழிநடத்தியும் செல்லும் அப்பா அவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி, அதனால எல்லாரும் சிறப்பாக விநாயகர் சதுர்த்தி கொண்டாடணும். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்கிறேன். அதே போல திரு சாலமன் பாப்பையா அவர்களுக்கு ஒரு ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பட்டிமன்றம் என்றாலே அதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, பட்டிமன்றம் சொன்னாலே மனதில் நிற்பவர் அவர்தான். அழகான தமிழ் வார்த்தை ஜாலங்களால் அழகாக கொண்டு சென்று அவர் ஆசிரியராக இருந்ததால் அதெல்லாம் அவரால் சிறப்பாக செய்ய முடியுது. அனைவருக்கும் ஒரு ஆரம்பத்திலிருந்து இறுதி வரைக்கும் கேட்கும்படியாக அவருடைய நடை இருக்கும். இதை மற்றவர்கள் இனிமேல் பின்பற்றுவார்கள். அவருக்கென்று ஒரு தனி இது இருக்கும். அதை வந்து இதை இன்று நம்மளோட வானொலியில தெரிவித்துக்கிற அன்னாரோட ஆன்மா சாந்தி அடையணும். தமிழுக்காக அவர் ஆற்றிய பணிகள் சிறப்புற்று இருந்ததே அது நாளை வரலாறு பேசும்படியாக இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. நான் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம் அப்பா.
0: நன்றி மகளே. ரேவதி, அழகாக சரமான ஒரு முடிவுரையை தந்து இதைத்தான் எதிர்பார்த்தேன். வந்து அவர் பாடினார், இவர் பாடினார் என்று கூறுவதை கூட இல்லாமல் நிகழ்ச்சியை பற்றியும் நிகழ்ச்சியினுடைய பெருமதியை பற்றியும் இது எங்களுக்கு எவ்வளவு அவசியம் என்பதை பற்றியும் கூறி உங்கள் எல்லோருக்கும் இது இவ்வளவு சிறப்பாக அமைவதற்கு யார் காரணம் என்று நன்றியெல்லாம் கூறிய விட உங்களுக்காகத்தான் நாங்கள் இருக்கின்றோம். ஒரு உறவு ஒருவர் அழைக்கின்றார், அவர் அழைக்கின்றார், அவர் ஒருவரை பார்த்து விடுவோம். ஆர் என்று பார்ப்போம். நன்றி நன்றி ரேவதி. வணக்கம் வணக்கம். யார் அழைக்கின்றீர்கள்? அவர் அழைப்பு எனக்கு கிடைக்கவில்லையே. இப்பொழுது அழைக்கின்றார் போல் தெரிகின்றது. வணக்கம் வணக்கம். காற்றலையில்
1: வணக்கம்.
0: வணக்கம். பேசுவது யாரோ?
2: நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர், இந்தியா தமிழகத்திலிருந்து கதைக்கிறேன். நலமாக இருக்கிறீர்கள் ஐயா?
0: நலமாக இருக்கின்றேன். கூறுங்கள். என்ன என்ன வருவது அடவை உங்கள் பெயரை கூறுங்கள்.
2: சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து.
0: ஓ, சந்திரசேகர். எப்படி இந்த வானொலி உங்களுக்கு தொடர்பு ஏற்படுத்த யார் உதவி செய்தார்கள், யார் கூறினார்கள்?
2: கணபதி ஐயா எனக்கு அறிய தந்திருந்தார். இப்பொழுது போய் பாடுங்க, உங்களுக்கு இருக்கும்னு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் அறிய தந்தார்.
0: யாரு யாருடைய?
2: விருஞ்சிபுரம், வி எல் கணபதி.
0: வாழ்த்துக்கள். அவர் அவரை பத்தி இப்பொழுதுதான் பேசிக்கொண்டு அவர் பல உறவுகளை இங்கு வந்து இணைச்சிருக்கின்றார். நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர நேரமாக இருந்தாலும் நீங்கள் முதல் முதலில் வந்து அழைக்கின்றீர்கள் சந்திரசேகர். மீண்டும் ஒருவரை உங்கள் ஊரின் பேர், எந்த ஊர் என்று கூறுங்கள்.
2: வேலூர் மாவட்டம் காட்பாடி.
0: வேலூர் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றீர்கள் சந்திரசேகர். வருக வருக. வி எல் கணபதி அவர்கள் உங்களுக்கு அறிமுகம் செய்து இணைந்திருக்கின்றீர்கள். பாடுவதற்காக உங்களை வரவேற்கின்றோம். எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் இணைத்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியை பிரதி ஞாயிறு தோறும் நேரொலியிலே பாடுவோர் பாடலாம் நிகழ்வு நடைபெறும். நீங்கள் பங்கு பற்றி கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் தினமும் இந்த நேரத்திலே நேரொலி பலவித வித்தியாசமான நிகழ்ச்சிகளாக வரும், எல்லோரும் பங்கு பெறக்கூடிய வகையிலே. அந்த வகையில் நீங்கள் இந்த நேரத்தை கணித்து வைத்து தினமும் வந்து இணைந்து கொள்ளலாம். திரு சந்திரசேகர் அவர்களே, வணக்கம் கூறி உங்களை வரவேற்கின்றோம். சரி, இன்று முதல் முதலில் வந்து நீங்கள் என்ன பாடலை பாடலாம் என்று எண்ணுகிறீர்கள்? பாடுங்களேன் கேட்போம்.
2: இதே நேரத்தில் தினமும் நேரில் இருக்கிறது. இதை தவிர்த்து வேற ஏதாவது நேரம் இருக்கிறதா ஐயா?
0: ஒரு நேரம்
2: மாத்திரம் தான்.
0: உங்களுடைய நேரம் இந்திய நேரம் 9 மணி, இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும் இருக்கும். விருப்பமான நிகழ்வு பங்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆனால் பாடுவோர் பாடலாம் ஞாயிற்றுக்கிழமைகளில் தான் இருக்கும்.
2: அருமை அருமை. இன்று நான் வந்து 10 குள்ளை நம்பர் 1 சொல்ல அந்த பாடலை பாட போகிறேன்.
0: உங்கள் முதல் குரலை ஒன்றியல் தமிழ் வானொலியில் வந்து இணைந்திருக்கும் சந்திரசேகர், வேலூர் மாவட்டத்திலிருந்து திரு கணபதி, வி எல் கணபதி எங்களுடைய நீண்ட கால ஒரு மூத்த உறுப்பினர், அவருடைய சிபார்சுடன் வந்திருக்கின்றார். நன்றாக பாடுவார் என்று எதிர்பார்க்கின்றோம். எங்கே உங்கள் குரலில் 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு கேட்போம், வாருங்கள்.
2: 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். 10 குள்ளை நம்பர் 1 சொல்லு, என்

ஐந்து புலங்களில் என்னை ஆட்சி செய்பவள் அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.

தமிழ் முத்தம் போடு, பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். உள்ளாடும் உணர்ச்சி தீயாக என் உள்ளத்தை மறைத்தாய் நீயாக, ஏதன் நீரில் விழுந்த

வந்து பார்த்தேன் நீ நெஞ்சழுத்தக்காரி, நெஞ்சில் விதித்தேன் முதல் நாள் உனையே, என் மடியில் முளைத்த

0: இவே பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன். ஐந்து என்கிறாய் என் ஐந்து நிலம் அவள், ஐந்து புலங்களில் என்னை ஆட்சி செய்பவள், அவள் வேறு யாரு கண்ணாடி பாரு. பத்துக்குள்ளே நம்பர் ஒன்னு சொல்லு, என் நெஞ்சுக்குள்ளே யார் என்று சொல்வேன்.
1: முதன் முதலாக வந்து இணைந்து சிறப்பாக பாடியிருக்கிற சொற்கள் தெளிவு அற்புதமாக பாடியது தெரிந்துதான் கணபதி அவர்கள் நல்லதொரு பாடகர்களை எங்கள் மொன்றியல் தமிழ் வானொலியில் சேர்த்ததோடு அல்லாமல் உங்களுக்கு நல்லதொரு தளத்தை காட்டி கொடுத்திருக்கின்றீர்கள். களம் ஆடுங்கள், சிறப்பியுங்கள். இந்த நிகழ்ச்சியை இன்று எவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள்? இந்த நிகழ்வை இன்று கேட்டீர்கள்.
0: எனக்கு ஐயா அவர்கள் 10:30 எங்க நேரம் 10:30 வாக்கில் தான் அமித்தார். ஒரு அரை மணி நேரம் கேட்டுக்கொண்டிருந்தேன். அம்மா வந்து சிறப்பா எல்லோரையும் யார் யார் வந்தார்கள் என்னென்ன பாடினார்கள் எல்லாத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லிவிட்டார்கள். இனி வரும் நாட்களில் தொடர்ந்து நிகழ்ச்சியை கேட்டு அப்படியே பங்கு பெற்று அனுதினமும் நிறைய விடயங்களை சொல்லி நானும் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பிக்கலாம் என்று இருக்கிறேன். உலக வானொலிகள் பலவற்றில் நான் இணைந்து கொள்வதுண்டு. இங்கே வரக்கூடிய எல்லா உறவுகளும் முக்கால்வாசி எனக்கு தெரிந்த உறவுகளே. இன்று கணபதி ஐயா எனக்கு இந்த நபர் கொடுத்ததுனால்தான் இந்த வானொலி இருக்கிறது, இந்த நேரத்தில் வந்து சிறப்பிக்கலாம் என்று தெரிந்தது. ஐயா அவர்களுக்கு இந்த ஒரு அற்புதமான விடயத்தை எனக்கு அறிய தந்தார். அவருக்கு ஒரு நன்றியை நான் நேரத்தில் சொல்லி கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆம்,
1: சிறப்பு. அவர் கேட்டுக்கொண்டிருப்பார். உங்களுடைய நன்றி அவருக்கும் கிடைத்து எங்கள் எல்லோருக்கும் தெரிகிறது. எங்கள் நிகழ்ச்சிகளை அரை மணி நேரம் கவனித்து விட்டு எங்கள் வானொலியை விரும்பி வந்திருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அடுத்தது இன்று இந்த நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சியிலே வந்து 17வது பாடகராக நீங்கள் வந்து பாடியிருக்கின்றீர்கள். 17வது பாடலை தந்திருக்கின்றீர்கள். வேறு நிகழ்வுகளை நான் இப்படி பெருமைக்கு கூறவில்லை. நேயர்களுக்கும் வந்து கலந்து கொள்ளும் உறவினர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது இந்த வானொலி. உங்களுக்குள்ளே இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வருவதற்கு இது ஒரு தளம். இலைமறை காயாக இல்லாமல் நீங்கள் பகிரங்கமாக வேண்டும். நீங்கள் வந்து பாடும்பொழுது இங்கே என்னுடைய அடுத்த உறவினர்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களாயும் இருக்கலாம், தெரியாதவர்களாயும் இருக்கலாம். இங்கே உங்களுக்கு நல்ல வாழ்த்துக்களை தந்திருக்கின்றார்கள், எழுதி கொண்டிருக்கின்றார்கள் எங்கள் தளத்திலே. உங்கள் வரவை பார்த்து நாங்கள் எங்கள் தளத்திலே உங்களை இணைத்துக் கொள்வோம். நீங்கள் பாடல்களையெல்லாம் கேட்டுக்கொள்ளலாம், உங்கள் கருத்துக்களையும் பதியும் வாய்ப்புகள் கிடைக்கும். திரு சந்திரசேகர் அவர்களே, சந்திரசேகர், இப்பொழுது நீங்கள் உங்களுடைய பணி என்ன, பணி புரிகிறீர்களா, படிக்கின்றீர்களா, அல்லது பிசினஸ் செய்கிறீர்களா, எப்படி இருக்கின்றீர்கள்?
0: நான் ஒரு தொழில்நுட்ப கம்பெனியில வேலை செய்து கொண்டிருக்கிறேன் ஐயா. என்னுடைய சொந்த ஊர் வந்து வேலூர் மாவட்டம். ஆமா, ஐடி கம்பெனியில ஒர்க்
1: பண்ணிக்கொண்டிருக்கிறேன். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வரவேற்றுக் கொண்டோம். நல்லதொரு நேரை நாங்கள் பெற்றுக் கொண்டோம் என்ற திருப்தியோடு இந்த நிகழ்ச்சி.
0: உங்களுடைய பெயர் என்ன என்று தெரிந்து கொள்ளலாமா?
1: சிந்தனை செல்வன் என்று கூறுவார்கள்.
0: ஓ, சரி சரி, சிந்தனை செல்வன். ஐயா,
1: சிந்தனை செல்வன் என்னுடைய கலை உலக பெயர். நீண்ட காலமாக கிடைத்த விருதிலே கிடைத்த பெயரை நான் சூட்டிக்கொண்டு அதன்படி சிந்தனை செல்வனாக கொண்டிருக்கிறேன். உங்கள் எல்லோரையும் விட மூத்தவர் நான் ஒரு. அதனால் இந்த வானொலி 30 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. உலக அளாவ இந்த வானொலியை மொன்றியல் இந்த கனடாவிலே இருக்கின்றது. கனடா மொன்றியல் என்ற மாநிலத்திலே முதலில் தமிழ் வானொலியாக ஆரம்பித்து வைத்த வானொலி இது. இன்றைக்கு 30 வருடங்கள். இதை என்னுடைய மகள் மீரா அவர்கள் தான் இதனுடைய ஸ்தாபகர், இயக்குனர், அதிபர் எல்லாம். இந்த நிகழ்ச்சி எங்கள் வானொலியை இனம் கண்டு உலகத்தின் தாய் வானொலியான எங்களுடைய இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இவர் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு இலங்கைக்கு சென்றபோது இனங்கண்டு இவரை அழைத்து அங்கே வைத்து எங்கள் வானொலியை கௌரவித்து அவரை கௌரவித்து விட்டது ஒரு பெருமைக்குரிய விடயம். இது எல்லோரும் அறிந்த உண்மை. அநேகமான உறவுகள் எங்களிடம் வந்து இணைந்து நீண்ட கால உறவுகளாக இருக்கிறது. இதில் இன்னும் ஒரு நல்லது என்னவென்றால், ஒரு இன்னும் ஒரு நல்ல அம்சம், நீங்கள் இன்று பாடிய இந்த பாடல் நீங்கள் எப்படி பாடியிருக்கின்றீர்கள் என்று மீண்டும் ஒரு முறை கேட்கக்கூடிய வாய்ப்பு எங்கள் மறு ஒலிபரப்பாக தரும்பொழுதே கேட்பீர்கள். இந்த நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டிருக்கும். அதில் நேரொலி மட்டும் இந்த நேரத்தில் இருக்கும். ஏனைய நேரங்களில் ஏனைய உறவுகளின் படைப்புகள் வந்து கொண்டிருக்கும். நீங்களும் நல்ல படைப்புகளை தரலாம். உங்களுடைய படைப்புகளையும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். உங்களால் என்ன படைப்பு தர முடியுமோ அதை எங்களோட அதிபரோடு ஆலோசித்து இதுதான் அந்த இலக்கம், இதுக்கு நீங்கள் பேசிக்கொள்ளலாம். நீங்கள் வந்ததை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். இது மோன்றியல் தமிழ் வானொலி எந்த விதமான ஊதியங்களும் எதிர்பாராமல் தனிப்பட்ட முறையில் நாங்கள் தமிழ் தொண்டு ஆற்றி கொண்டு இருக்கின்றோம். அநேகமாக தமிழிலே தான் உரையாடிக்கொள்வோம். வேறு விளம்பரங்கள் என்று நேரத்தை வீணடித்து விளம்பரங்கள்னால் அப்படியெல்லாம் உங்கள் இல்லை. உங்களுக்கு கிடைத்த நேரத்தை முழுமையாக பயன்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியமாக இடம் கொடுப்பது, முதலிடம் கொடுக்கப்படும் ஒரு வாரம் தொடர்ந்து இணைவோம். இறுதி நேரத்தில் வந்திடும் உங்களை நான் நினைத்துக் கொண்டேன். புதிய நம்ம இலக்கமாக இருக்கின்றது. யாரோ ஒரு அன்பு உறவு வருகின்றார் என்று அவரை வெளிக்கொண்ட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நாங்கள் முடிவுரைக்கு வந்து ரேவதி அவர்கள் முடிவுரையும் தந்து நான் நிகழ்ச்சியை முடிவுக்கு கொண்டு வர நேரம் உங்களை எண்ணை பார்த்து விட்டேன். இது யார் என்று புரியவில்லை, அழைத்து விடுவோம் என்று அன்பு ஒரு அன்பு உறவு. இறுதி நேரத்தில் தான் அவர் வந்திருந்தார். அவர் வந்து சிதம்பரத்தை சேர்ந்தவர். அவரை அவர் என்று எண்ணிவிட்டேன். ஆனால் இது நீங்கள் வேலூர் மாவட்டம் என்றபடியால் மகிழ்வோடு உங்களை வரவேற்று இப்பொழுது எங்கள் உறவினர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் எழுதி கொண்டு வரவேற்கின்றார்கள். அதையும் உங்களுக்கு குறிப்பிட்டு மீண்டும் நாளை இதே நேரம் எங்களுக்கு உங்களுடைய நேரம் 9 மணிக்கு பாட்டு சவாரி என்று ஒரு நிகழ்வு. அந்த பாட்டு சவாரி வந்து 5 பாடல்களை ஒளிபரப்பும். அந்த 5 பாடல்கள் சிறந்த பாடல் எதுவென்று இரகசியமாக ஒவ்வொருத்தரும் வந்து வாக்களித்து இறுதியிலே எந்த பாடல் வெற்றி பெறுகின்றதோ ஒரு புதுவிதமான ஒரு நிகழ்ச்சி. உங்களுக்கு நேரம் இருக்கும்போது கலந்து கொள்ளுங்கள். நன்றி நன்றி. விநாயகர் சதுர்த்தி அனுகூலம் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று விநாயகரை வேண்டி மீண்டும் சந்திப்போம்.
0: நன்றி
1: சந்திரசேகர் அவர்களே. இந்த வழியில நண்பர் கணபதி அவர்களே உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு நல்ல ஒரு பாடகரை தந்திருக்கின்றீர்கள். அவரும் சிறப்படைய வேண்டும், பலனடைய வேண்டும் என்று நான் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்று நீங்கள் எண்ணும் அந்த நல்ல பண்பு என்றும் உங்களுக்கு நிலைத்து நிற்கு. இப்பொழுது சற்று முன்பு சாந்தியோடு பேசும்பொழுது உங்களை பற்றி பேசியிருந்தேன். உங்கள் ஞாபகம் எங்களுக்கு இருக்கின்றது. முடிந்த நேரத்தில் நீங்கள் வாருங்கள், இணையுங்கள். எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் நலம் ஆக என்று எண்ணிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சி 2026 ஆண்டு 9வது மாதத்தின் 13வது நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்பு மகள் ரேவதி உங்கள் முடிவிரையோடு என்னுடைய முடிவிரையை தரும் வேளையிலே வந்து இணைந்து இறுதி பாடலை தந்து 10க்குள்ளே நம்பர் 1 சொல்லு என்ற பாடலை தந்து சிறப்பித்த சந்திரசேகர் அவருக்கும் உங்கள் எல்லோருடைய சார்பிலும் நன்றி கூறிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனிடம் இரகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அன்னையுடன் தந்தையும் ஆசானும் நான் பெற்ற அறிவு தமிழ் தந்த அன்பு தமிழுக்கும் இவற்றுக்கெல்லாம் மேலாக இருக்கும் மூலமான எல்லாம் வல்ல இறைவனுக்கு மீண்டும் ஓம் நமசிவாய என்று கூறி இருகரம் கூப்பி சிரம் தாழ்த்தி அவர்கள் தாழ் பணிந்து வணங்கி என் முகம் தெரிந்த தெரியாத என் அன்பு உறவுகளை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு என்று கூறிக்கொண்டு நிறைவு பெறுகின்றது பாடுவோர் பாடலாம்.

வணக்கம் உறவுகளே, மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம், MTRFM ரேடியோ கனடா.

உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமன்ற நல்ல செய்தியை உங்கள் காதில் போட்டுக் கொள்கின்றேன். இப்பொழுது முதல் காற்றாலையில் நாங்கள் இங்கிதமாக இருக்கும் இந்த வேளையிலே கலந்து வர இருக்கின்றது இந்த வார நேயர்.

இன்றைய இந்த வார நேயராக யாராக இருக்கலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்கள் எல்லோரும். யாருக்கும் தெரியாது யார்தான் வரப்போகின்றார்கள் என்று. எனக்கு தெரியும், இருப்பினும் நான் யாராக இருக்கலாம் என்று ஒரு பூடகத்தை போட்டிருந்தேன். யாரும் இன்னும் பதில் கூறவில்லை. இருப்பினும் அவர்கள் பதில் கூறுவார்கள் என்று தெரியும், கண்டுபிடிப்பார்களோ தெரியவில்லை. இந்த வார நேயராக இணைந்து எங்களுக்கு அவர் வாழ்க்கையிலே இதுவரை காலமும் கேட்ட பாடல்களிலே ஒரு 10 பாடல்களை அவர்களுக்காக தெரிவு செய்து அவர்களை இன்றைய நேயராக வரவேற்று காற்றலையில் கலந்து அவர் பாடலை தந்து நாங்களும் கேட்டு மகிழ்வதில் மனம் மகிழ்ந்து ஒலிபரப்புகின்றோம்.

வர நேராக ஒரு ஆண் மகன் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அவர் நீண்ட கால எங்கள் வானொலியின் அன்பு உறவு, எல்லோருக்கும் அன்பாகவும் செல்லமாகவும் மகிழ்வாகவும் மரியாதையாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒரு அன்பர், இளைஞர் என்றுதான் கூற வேண்டும். ஆனால் அவர் குடும்பஸ்தர். அது மட்டுமில்லாமல் அவர் பல நிகழ்வுகளை எங்கள் காற்றலையில் தயாரித்து வழங்கி அலங்கரித்து நல்ல புகழை பெற்றிருக்கின்றார். இன்று மறு ஒலிபரப்புகளில் அவரது நிகழ்வுகள் செல்லும் வேளையிலே எல்லோரும் அவரை வாழ்த்தி கொண்டிருப்பார்கள். அது மட்டுமல்ல, அவர் இருவராக வந்து கூட எங்களுக்கு நிகழ்ச்சியை கொடுத்திருக்கின்றார். பல உறவுகளோடு இணைந்துதான் அவர் பாடல்களை கேட்பார். அவர் கேட்கும் பாடல்களை அவரது உறவுகளும் இணைந்து கேட்பார்கள் என்று எழுதியிருக்கின்றார் பல தகவலே. அந்த வகையில் இன்றைய நேயராக திகழ இருப்பவர் நீண்ட நேரம் எடுக்கவில்லை. அவர் வேறு யார் மேல, உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன்.

வாழ்க்கையில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்கள், உயர்வு தாழ்வுகள், பாகப்பிரிவினைகள், பகுப்பாய்வு செய்பவர் அது மட்டுமல்ல, பண்பாட்டோடு சமூக அக்கறையோடு சமதர்மத்தை நோக்கி செல்பவர். அவர் கேட்கும் பாடல்கள் அவரது வயதை மீறியதாக இருக்கும். அவர் பிறப்பதற்கு முன்பு வந்த பாடல்களையே கேட்டு மகிழ்ந்து கொள்ளும் வகையிலே இன்று அவர் முதல் பாடலாக அவருக்காக அவர் தந்த பாடல்களுள் முன்னியல் தமிழ் வானொலியை தெரிவு செய்து அவருக்காக ஒளிபரப்ப இருக்கும் பாடல் வாழ்க்கை என்ற திரைப்படத்து பாடல். அற்புதமான கருத்தாளம் உள்ள ஒரு பாடல். அதிகம் காற்றலைக்கு வரவில்லை. முன்பு ஒரு காலத்திலே அடிக்கடி வந்த பாடலாக இருந்தாலும் இப்பொழுது வருவது குறைவு. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் அவர் இந்த பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடல் மனமே நீ கலங்காதே என்று எங்களுக்கெல்லாம் கூறும் வகையிலே அற்புதமான ஒரு பாடல். இதோ கண்ணா உங்களை வருக வருக என்று வரவேற்று நீங்கள் கேட்ட ஆயிரக்கணக்கான பாடல்களுள் ஒரு 10 பாடலை தெரிவு செய்து இந்த நேரத்தில் உங்களுக்காக ஒலிபரப்பி உங்களை நாங்கள் மேன்மைப்படுத்துகின்றோம். இதோ உங்கள் பாடல்.

கண்ணன் வந்து பாடலை கேட்கும் பொழுது தனிய தத்துவ பாடல் மட்டுமல்ல நகைச்சுவை பாடல்களையும் கேட்பது உண்டுதான். அதற்கு முன்பு அவர் கேட்கும் பாடல்கள் அடுத்து ஒரு பாடலை தருகின்றார். வாழ்க்கை சக்கரம் என்ற ஒரு திரைப்படுத்து பாடலை, வாழ்க்கை என்ற திரைப்படுத்து பாடலை தந்தவருக்கு வாழ்க்கை சக்கரத்தில் வந்த ஒரு பாடல் அவருக்கு நினைவுக்கு வந்திருக்கின்றது. அதில் வந்த கருத்துக்கள் வரிகள் அவரை கவர்ந்திருக்கின்றது. அதனால் அவர் கேட்ட பாடலாக வாழ்க்கை சக்கரம் திரைப்படத்தில் அந்த பாடலையும் தெரிவு செய்து தருகின்றேன். தூக்கணாம் குருவிக்கூட்டிலே என்ற பாடல் கேட்டிருப்பீர்கள். கடந்த வாரங்களுக்கு முன்பு சில பல வாரங்களுக்கு முன்பு அவர் கேட்ட பாடல்களுள் ஒவ்வொன்றாக தெரிவு செய்து இந்த பாடலை தருகின்றேன். தூக்கணாம் குருவிக்கூட்டிலே.

அன்புள்ள கண்ணா, நீங்கள் கேட்கும் பாடல்கள் விழிப்புணர்வான பாடல்களும் எங்களை சிந்திக்க வைக்கும் பாடல்களாகவும் இருப்பதை நான் அறிந்திருக்கின்றேன். அப்பொழுது நானே கேட்டிருக்கின்றேன், கண்ணா இந்த திரைப்படம் வந்தவளை நீங்கள் பிறந்து விட்டீங்களா மகனே என்றா, இல்லை அப்பா என்று கூறுவீர்கள் சிரித்து கொண்டு. இருப்பினும் அந்த வரிகள், என் பழைய பாடல்களை கேட்கின்றீர்கள்னு அந்த வரிகள் எனக்கு நன்றாக பிடிக்கும், அதில் உள்ள கருத்துக்கள் பிடிக்கும் என்று கூறும் வகையிலே நீங்கள் கேட்கும் பாடல்களில் வரும் கருத்துக்கள் எங்களுக்கும் பிடிச்சிருக்கின்றன. அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல், அது நகைச்சுவையாக இருக்கும். ஆனால் இன்று நமது பாரத நாட்டிலே நிலை என்ன என்றதை எண்ணிக்கொண்டு எதற்கு மக்கள் அடிபட்டு சண்டை போட்டு முன்னுக்கு நிற்கின்றார்கள் என்ற ஒரு கருத்தோடு அமைந்த ஒரு அற்புதமான பாடல். அந்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்தில் ஒலித்த பாடல் அன்று. இன்று உங்களுக்காக இன்றைய இந்த வார நேயர் நிகழ்ச்சியை அலங்கரித்து ஒலிக்கின்றது அந்த பாடல், நாற்காலிக்கு சண்டை போடும். இது கேட்டீர்கள் அல்லவா?

தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சபையில் வாரம் ஒரு நாள் மலரும் இந்த வார நேயர் என்று ஒரு நிகழ்வியை நாங்கள் ஆரம்பித்தோம். ஏனென்றால் காலங்காலமாக பாடல்களை விடுமுறை விருப்பத்திலும் நேயர் விருப்பத்திலும் நேரொலியிலும் வந்து கேட்டுக்கொண்டு செல்வீர்கள். அந்த பாடல்களை நாங்கள் ஒலிபரப்பது உண்டு. மீண்டும் மறு ஒலிபரப்பில் தந்தாலும் ஒருவருக்கு ஒரு பாடலை தந்து கொண்டிருந்த வேளையிலே ஒரு மணி நேரத்துக்கு அவர்களில் ஒருவரை தெரிவு செய்து அவர்களுக்காக ஒரு அவர் கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து மீண்டும் புதிய பாடல்கள் அல்ல, புதிதாக அவர் தரும் பாடலை தந்த பாடல்களுக்குள் தெளிவுபடுத்தி ஒலிபரப்புகின்றோம். அந்த வகையில் இன்னும் ஒரு பாடல்

0: தர இருக்கின்றேன். இந்த வாழ்க்கையிலே பெரிய கஷ்டங்கள் எல்லாம் வருகின்றது அல்லவா? பல விடயங்களில் எங்களுக்கு துன்பங்கள் கஷ்டங்கள் வரும் வேளையிலும் அதை சமாளித்து செல்ல வேண்டும், அதை நாங்கள் சீர்தூக்கி பார்த்து கொண்டு போக வேண்டும் என்ற ஒரு சமதர்ம கொள்கையோடு தருகின்றார் ஒரு பாடல். வாத்தியார் வீட்டு பிள்ளை என்று திரைப்படுத்த பாடல் ஒன்று. அந்த பாடல் பாடுகின்றது, வாழ்க்கையிலே கஷ்டம் வந்தால் என்று கூறும் ஒரு இனிமையான பாடல். அந்த பாடலையும் கேட்டு அந்த கரத்தை நாங்களும் நுகர்ந்து கொள்வோம்.
1: நேற்று பெஞ்ச மழையில் இன்னைக்கு முழச்ச காளான் என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாளே, நான்

வார நேயர் யாராக இருக்கலாம் என்று நாடியிலே கையை வைத்து சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்று கரூர் மாவட்டம் எம்.ஆர். கண்ணன் அவர்கள் இந்த வார நேயராக திகழ்கின்றார். இந்த வார நேயர் நிகழ்விலே அவர் கேட்ட பாடல்களுள் தெரிவு செய்து வரும் பாடல்களுள் அவர் கூறுகின்றார், அவர் எதற்கும் வல்லவர், எல்லாம் வல்லவர் என்பதை காட்டும் வகையில் ராஜாதி ராஜா என்ற ஒரு திரைப்படத்திலிருந்து எங்கிட்ட மோதாதே என்று ஒரு பாடலை கேட்டிருக்கின்றார். அந்த பாடலும் எங்களை கவர்ந்த பாடலாக இருந்து இன்று இந்த வார நேரத்தில் ஒலிக்கின்றது. அந்த பாடலும் கண்ணா உங்களுக்காக.

கரூர் மாவட்டம் எம் ஆர் கண்ணன் அவர்கள் தத்துவ பாடல்கள் மட்டுமல்ல, பழைய பாடல்கள் மட்டுமல்ல, புதிய பாடல்களும் கேட்டிருக்கின்றார். அந்த வகையிலும் ஊடல் பாடல்கள் கேட்பதிலும் அவர் வல்லவர் என்று கூற வேண்டும். அவருடைய நிகழ்வுகள் பல கேட்டிருப்பீர்கள். அவருடைய தயாரிப்புகளிலே பலவிதமான பலரசகமான பாடல்களை தந்தும் இருக்கின்றார். அவரும் அவருடைய நண்பரும் இணைந்து எங்களுக்கு தருகின்ற நிகழ்வுகளில் கூட அற்புதமான பாடல்கள். அது மட்டுமல்ல, அவர் வந்து தரும் பாடல்களிலே ஒலிச்சித்திரம் சிறப்பாக அமைந்திருக்கின்றது என்பதை எல்லோரும் எழுதியிருக்கின்றார்கள், எங்களுக்கு பாராட்டி இருக்கின்றார்கள். பாராட்டுகள் பல பெற்ற எங்கள் எம் ஆர் கண்ணன் அவர்களுடைய இந்த வார நிகழ்விலே அவரை இந்த வார நேயராக தெரிவு செய்து அவருக்கான பாடல்களை தருவதில் மும்பையில் தமிழ் வானொலி பெருமைப்பட்டு கொண்டு ஊடல் பாடலும் கேட்டிருக்கின்றார் என்பதை குறிக்கும் வகையாக காதலிக்க நேரமில்லை, இந்த திரைப்படம் வந்தபோது நிச்சயம் அவர் பிறக்கவில்லை, அந்த பாடல் நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம் தா தா தா, எவ்வளவு அற்புதமான ஒரு ஊடல் பாடல் இதோ.

எம்ஆர் கண்ணன் அவர்களே, நீங்கள் கேட்ட பாடல்கள் மீண்டும் ஒரு ஊடல் பாடல் தந்திருக்கின்றீர்கள். அந்த பாடல் ஒரு வித்தியாசமான கிராமிய இசை, கிராமிய வாழ்க்கை சிற்றாடலே வந்த பாடலாக வருகின்ற காதல் பாடல், ஊடல் பாடல். அந்த பாடல் பொன்னு மணி என்ற திரைப்படத்தில் ஒலித்த பாடல். அந்த பாடல்களை கேட்கும் வேளையிலே எங்களுக்கு சிரிப்புத்தான் வருகின்றது. இப்படியான பாடல்களையும் கேட்டு மகிழ்கின்றார்கள் தான் என்று கூறும் வேளையிலே அந்த பாடல் கண்ணா உங்களுக்காக இந்த வார நேரை அலங்கரித்து வருகின்றது பாடல், ஆத்து மேட்டிலே முத்தம் ஒன்று கொடுத்தா. இந்த பாடல் பொன்னுமணி திரைப்படத்தில் அல்லவா, அந்த பாடலையும் தருகின்றேன். கேட்போமா நாங்கள் எல்லோரும்?

அருமையான பாடல்கள் மட்டுமல்ல, அவர் கேட்ட பாடல்கள் நிச்சயமாக அநேகமான பாடல்கள் தத்துவம் நிறைந்த பாடல்களாகவும், வாழ்க்கை சுற்றாடலில் எங்கள் வாழ்க்கை சரித்திரத்தில் வாழ்க்கையில் நாங்கள் சந்திக்கும் விடயங்கள் அத்தனையையும் எடுத்துக்காட்டும் பாடலாக பாடலாசிரியர்கள் தொகுத்து இசையமைத்து திரைப்படத்தில் தந்த வேளையிலே அதை தெரிவு செய்து தந்து எங்களோடு இணைந்து கேட்டு மகிழ்வதற்கு ஆர்வமுள்ள எம்.ஆர். கண்ணன், உங்களுக்காக நீங்கள் 4 பேருக்கு நன்றி என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு சிறப்பான பாடலை தந்திருந்தீர்கள் அல்லவா? அந்த பாடல் உங்களுக்கு நினைவிருக்கும் எண்ணுகிறேன். இதுதான் அந்த பாடல், அப்பன் காரன் சிரிக்கிறான் என்று கூறும் ஒரு தத்துவார்த்தமான பாடல்.

கண்ணன் அவர்களே, மீண்டும் உங்களுக்காக நான் ஒரு பாடலை தெரிவு செய்து தர இருக்கின்றேன். பார்வை ஒன்றே போதுமே என்ற திரைப்படத்து பாடல், இனிமையான ஒரு பாடல், நினைவு கூட்டும், நினைவுகளிலே தூங்கி இருக்கும் நினைவலைகளை தட்டி எழுப்பும் ஒரு பாடல், துளி துளியாய் கொட்டும் மலை துளியாய் என்ற ஒரு பாடல். அந்த பாடலையும் கேட்போம்.

ஆயிரக்கணக்கான பாடல்களை தந்து கேட்டு மகிழ்ந்து மகிழ வைத்த எம் ஆர் கண்ணன் அவர்கள் இன்று இந்த வார நேயராக திகழும் வேளையிலே அவர் தத்துவ பாடல்கள், மனித வாழ்க்கை தத்துவ பாடல், மனித நேயத்தோடு கூடிய பாடல்களையும் ஜீவகாருண்யம் உள்ள பாடலையும் தந்திருக்கின்றார். உயிரினங்களின் பெருமைகளை எடுத்து கூறும் வகையிலே ஒரு பாடலை இறுதி பாடலாக உங்களுக்காக தருகின்றேன். நிறைவே நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக அந்த பாடல், நீங்கள் கேட்ட பாடல் எங்கள் எல்லோரையும் கவர்ந்த ஒரு பாடல்தான். சத்தியம் நீ தர்மத்தாயே என்று கூறும் அற்புதமான ஒரு பாடல், மாட்டுக்காரவேலன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடல் உங்களுக்கு பிடித்திருக்கும் வேளையில் உங்களுடைய குணாதிசயம் எங்களுக்கு நன்றாக தெரிகின்றது. இந்த பாடல்கள் மூலம் ஒவ்வொருவரும் தரும் பாடல்களை நாங்கள் கேட்கும் வேளையிலே அவருடைய மனோநிலையும் அவருடைய பழக்க வழக்கங்களையும் பண்பாடுகளையும் எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கின்றது. அன்பு உறவுகளை தொடர்ந்தும் நீங்கள் பாடல்களை எழுதி கொண்டிருங்கள். உங்களுள் ஒவ்வொருவராக தெரிவு செய்யப்பட்டு பாடல்கள் இந்த வார நேயராக ஒவ்வொருத்தரும் அலங்கரிக்கப்படுவீர்கள். அந்த வகையிலே இன்று வந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு இவ்வளவு பாடல்களை தந்து எங்கள் முனையல் தமிழ் வானொலியின் இந்த வார நேயர் நிகழ்விலே தெரிவு செய்து உங்களை நாங்கள் பெருமைப்படுத்தி இந்த நிகழ்ச்சியை தெரிவு செய்து உங்களுக்காக ஆரம்பித்த இந்த வார நேயர் நிகழ்வை உங்களை மகிழ்வித்திருக்கின்றோம் என்று எண்ணிக்கொண்டு நாங்களும் மகிழ்ந்தோம் என்று கூறி இன்றைய நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் சந்திக்கலாம் என்று கூறி பாடலை தருகின்றேன். கேட்டு மகிழ்வோம்.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. குங்கும கலையோடு குலம் காக்கும் பெண்ணை குணத்தில் பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்நாட்டு பெண்ணே.

உன்னை காப்பதன் பாடு சத்தியம் நீயே தர்மத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே குழந்தை வடிவே தெய்வ மகளே

அன்பு நேய நெஞ்சங்களே, நீங்கள் கேட்டு மகிழ்ந்தது இதுவரை நிறமும் இந்த வார நேயர். இந்த வார நேயராக தெரிவு செய்யப்பட்டு காற்றலையை அலங்கரித்து சென்றவர் எங்கள் அன்புக்குரிய கரூர் மாவட்டம் M.R. கண்ணன். அவருக்கு மீண்டும் நன்றியும் கூறி நீண்ட காலம் நீண்ட ஆயுளும் நிறைந்த செல்வமும் பெற்று வாழ வேண்டும் என்று, பல்கலைகளிலும் சிறந்து வாழ வேண்டும், எங்களோடு நீண்டு அவர் பயணிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு காற்றலை இந்த விடைபெற்றுச் செல்ல எண்ணுகிறேன். அவருக்கான சந்தர்ப்பத்தை கொடுத்து நாங்கள் மகிழ்வதற்கு தந்த மொன்றியல் தமிழ் வானொலிக்கு நன்றி கூறி கேட்டு மகிழ்ந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுச் செல்லுகின்றேன். மீண்டும் சந்திக்கும் வரை என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக.

0: உலகமெங்கும் தமிழ் பேசும் மக்களின் முதல் தரமான வானொலி எம்டிஆர் வானொலி மொன்றியலில் இருந்து 24 மணி நேரமும் உங்களுக்கான சேவையை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றார்கள். எம்டிஆர் எஃப்எம் 24 மணி நேரமும் இணையத்தில் கேட்டு மொழுவதற்கு www.mtr.com.
1: ஆமா, என் பின்னால நிக்கிற ஒவ்வொருத்தனும் உழைக்கிறவன், உண்மை பேசுறவன், நாலு பேருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவன், நம்ம அறியாம கூட தப்பு செய்யக்கூடாதுங்கிறவன், அடுத்தவன் காசு காசுப்படாதவன், அன்புக்கு உயிரைய கொடுக்கிறவன், கஷ்டத்துல சிரிக்கிறவன், வறுமையிலையும் திருடாதவன், படிக்காதவன், ஆனா பண்புள்ளவன்.
0: எம்டிஆர் எஃப்

வணக்கம் உறவுகளே, இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை கனடா கலையகம். காற்றலையில் கலந்து வந்து வணக்கம் கூறிய நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

0: பாண்டாண்டு தோறும் எங்கள் தமிழர்கள் வாழ்க்கையிலே அநேகமான விழாக்களை நாங்கள் பண்டிகைகளை கொண்டாடி வரும் வேளையிலே இன்று ஒரு மிகவும் முக்கியமான நாள். தென்னகத்து தமிழகத்து மக்கள், தமிழ் மக்கள் கோலாகலமாக எதிர்பார்த்திருந்து மிகவும் மங்களமாகவும் புனிதமாகவும் கொண்டாடும் ஒரு நாள் ஆடி பதினெட்டு. அந்த ஆடி பதினெட்டு என்றால் என்ன? ஆடி பதினெட்டை எப்படி கொண்டாட வேண்டும்? அந்த ஆடி பதினெட்டை கொண்டாடுவதால் எங்களுக்கு வரும் நன்மைகள் என்ன என்ற விடயத்தை மிகவும் விவரமாக நாங்கள் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கும் வேளையிலே இன்று ஆத்ம ஞான மையத்திலிருந்து சில அறிவுரைகளையும், அந்த ஆடி பதினெட்டில் என்னவெல்லாம் செய்யலாம், எப்படி எப்படியெல்லாம் செய்ய வேண்டும், செய்வதனால் ஏற்படும் நன்மை என்பதை பற்றி நாங்கள் செவிமடுத்துக் கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஆடி மாதத்தினுடைய சிறப்புகள் பலவற்றை நாம் பல தொகுப்புகளாக பார்த்து வருகின்றோம். அதுல இன்றைக்கு வந்து நாம் பார்க்கக்கூடியது ஆடி பதினெட்டினுடைய உன்னதமான சிறப்புகளை. இந்த ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாள் மிக மிக ஒரு மகிழ்ச்சிகரமான நாள், நம்முடைய மகிழ்ச்சியையும் நன்றியையும் வெளிப்படுத்தக்கூடிய நாள் அப்படிங்கிறத நாம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த பெயர் எதனால் வந்தது, இந்த பெயருக்கும் இந்த நாளுக்குமான தொடர்பு என்ன அப்படின்னா, காவிரி பெண்ணை பொருணை அப்படிங்கிற மூன்று ஆறுகளையும் வழிபடக்கூடிய ஒரு உன்னதமான நாளாக ஆடி பதினெட்டு அப்படிங்கிற இந்த நாளை கொண்டாடியதாகவும் நமக்கு ஒரு தகவல் இருக்கு. இன்னொரு தகவலும் நமக்கு சொல்றாங்க, அந்த காலத்துல காவிரியில நிறைந்து தண்ணீர் போகின்ற போது படித்துறையில படிகள் இருக்கும் இல்லைங்களா, அதுல வந்து படிக்கு கீழே தான் தண்ணி போயிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆடி மாதத்துல தண்ணீர் பெருக்க ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப தண்ணீர் பெருகி பெருகி பெருகி நமக்கு வேணுங்கிற அளவுக்கு விவசாயத்துக்கு தண்ணீர் வந்து விட்டது அப்படின்னு மகிழ்ச்சியா ஆடி பதினெட்டு அப்படின்னு கொண்டாடியதாகவும் இந்த நாளுக்குரிய பெயர் விளக்கத்தை நம்ம பெரியவங்க நமக்கு கொடுக்கறாங்க. அப்படி சிறப்புக்குரிய இந்த ஆடி பதினெட்டு யாருக்காக கொண்டாடப்படக்கூடியது அப்படின்னு சொன்னா, தட்சிண கங்கையாக நம் நாட்டில் ஓடி நம்மை எல்லாம் வளப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய காவிரி நதிக்காக நாம் கொண்டாடக்கூடிய ஒரு அருமையான பண்டிகை இந்த ஆடி பதினெட்டு திருநாள். காவிரி கரை ஓரத்தில் இருக்கக்கூடிய நகரங்களில் அதிவிசேஷமாக இந்த விழா நடைபெறும். காவிரிக்கும் எங்க ஊருக்கும் சம்பந்தமே இல்லைங்க அப்படின்னா கூட நாம் இந்த ஆடி பதினெட்டை கொண்டாடலாம். ஏன்னா தண்ணீர் காவிரியினுடைய அம்சம் ஆனபடியினால தண்ணீர் பயன்படுத்துகிற எல்லோருமே இந்த ஆடி பதினெட்டை கண்டிப்பாக நாம் கொண்டாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு நியதி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உலகத்தில் நாம் வாழ்வதற்கு ரொம்ப ரொம்ப ரொம்ப அடிப்படை தேவைகளில் ஒன்று நீர் ஆதாரம். தண்ணீர் இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. அதனால்தான் வள்ளுவர் மழையை அமிர்தம் அப்படின்னு நமக்கு குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த அமிர்தமான தண்ணீரை நமக்கு பெருக்காக கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய இந்த ஆடி பெருக்கு காவிரிக்கு நன்றி கூறக்கூடிய இந்த திருநாளை நாம் எப்படி கொண்டாடுவது அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். பல்வேறு விழாக்கள் இந்த ஆடி பதினெட்டோடு தொடர்புடையது. அதுல முக்கியமான ஒன்று முளைப்பாரியிட்டு வழிபடுதல் அப்படிங்கிற ஒரு திருநாள். முளைக்கொட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல, முளைப்பாரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதற்காக, பல பேருக்கு இந்த ஆடி பதினெட்டுல முளைப்பாரி கொண்டு போய் கரைப்பாங்க காவிரியில, எதுக்கு இந்த முளைப்பாரி போடுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியுமே வந்து நிறைய பேருக்கு உண்டு. ஆடி மாதத்துலதான் விதை விதைக்கக்கூடிய மாதம். பொதுவா அறுவடை அப்படிங்கறது தையில முடிஞ்சு தங்களுக்கு தேவையான விதை நெற்களை விவசாயிகள் எடுத்து வச்சிருவாங்க. அது நெல்லா இருக்கட்டும், கம்பா இருக்கட்டும், சோளமா இருக்கட்டும், கேழ்வரகா இருக்கட்டும், எந்த தானியமாக இருந்தாலும் அந்த தானியத்துக்கு வித்து அப்படின்னு எடுத்து வைப்பாங்க. இப்பதான் விதைகளை எல்லாம் மாற்றி மரபணுக்கள் இல்லாத விதைகளாக காசு கொடுத்துதான் வாங்கி விதைக்கணும் அப்படிங்கிற நிர்பந்தத்துக்கு விவசாயம் ஆளாகிவிட்டது. ஆனால் ஒரு காலத்தில் விதைகளையும் விவசாயிகளே தயார் செய்யக்கூடிய காலம் அப்படின்னு ஒண்ணு இருந்தது. அப்படி விவசாயத்துக்குன்னு எடுத்து வைக்கப்பட்ட அந்த விதைகள் தனியா குதிர் அப்படின்னு சொல்லுவாங்க, பத்தாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னங்க, பல பேருக்கு இப்ப அப்படின்னா என்னன்னே தெரியாது. அந்த காலத்துல இந்த தானியங்களை சேர்த்து வைக்கிறதுக்காக பயன்படுத்திய பொருட்கள், அதுல இதெல்லாம் சேர்த்து வச்சிருப்பாங்க. தண்ணீர் படாம, வெளிச்சம் படாம, அந்த இருட்டிலே அது இருந்தாதான் அது ரொம்ப பாதுகாப்பாக பல வருடங்கள் ஆனாலும் அது அப்படியே இருக்கும். சரி, இப்ப இந்த வித்து நல்ல வித்தா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? வித்து எடுத்து வச்சாச்சு, அந்த வித்து நல்லா இருக்கா, இத போட்டா நமக்கு நல்ல மகசூல் வருமா அப்படிங்கறத ஒரு விவசாயி தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? அதனாலதான் அந்த காலத்துல விவசாய குடும்பத்துல என்ன பண்ணுவாங்க, தனியா ஒவ்வொரு தெருவில் இருக்கிறவங்களும் தனித்தனியாக தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தானிய கிடங்கிலிருந்து எதை விதைக்க போகின்றோமோ அந்த வித்தில் இருந்து எல்லாத்துலயும் ஒரு ஒரு கைப்படி நெல்லு, அதே மாதிரி சோளம், கம்பு, கேழ்வரகு, தினை, வரகு, இந்த மாதிரி தானியங்கள்ல ஒவ்வொரு கைப்பிடி எடுத்துட்டு வந்து அதை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து அதை எல்லாத்தையும் ஊற வச்சு அதற்கு பிறகு அதை ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பானையில போட்டு மண் கலையம் வச்சு அந்த மண் கலையத்துல அதை போட்டு அதற்கு பக்குவமாக தண்ணீர் தெளித்து அதை வந்து வெயில் படாம வெயில் பட்டு இப்படி அதை ஒவ்வொரு காலத்துக்கும் ஏற்ற மாதிரி அந்த சூழல்ல அதை வளர்த்து பார்த்து ஒரு 9 நாள் 10 நாள் அந்த முளைப்பாறைக்குன்னு ஒரு காலம் வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அதுல எந்த அளவுக்கு அது வளர்கிறது, எவ்வளவு வித்து போட்டோம், அந்த வித்து எந்த அளவுக்கு வளர்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த ஆடி 18 அன்னைக்கு அதை நல்லா வளர்ந்து பொலிவா இருக்கும். நீங்க இந்த முளைப்பாறை பாத்தீங்கனாலே தெரியும், அப்படி பச்சை பசேர்னு அழகா பசுமையா அந்த மண் சட்டியில விளைஞ்சு அதுல உயரம் சின்னதா உயரமாலாம் இருக்கும். அப்ப நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த வித்தினுடைய வீரியம் எப்படி இருக்குது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். அதை கொண்டு போய் காவிரி தாய்க்கு அர்ப்பணம் பண்ணிட்டு கிராமத்துல இருக்கிற பெண்கள்லாம் ஒன்னா, நீங்க அந்த முளைப்பாறை வைபவத்துல பாத்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் அந்த முளைப்பாறைய தலையில தூக்கி வச்சுக்கிட்டு பெண்கள் எல்லாம் வரிசையா அழகா நடந்து போவாங்க. அவங்க அவங்க வீட்டு வித்தும் எப்படி இருக்கு அப்படிங்கறத ஊரே ஒன்னா சேர்ந்து அதை எடுத்துட்டு போய் காவிரி ஆற்றில வந்து எந்த ஆறாக இருந்தாலும் சரி அந்த ஆற்றுக்கு வந்து அதை அர்ப்பணம் பண்ணிட்டு அவங்களுக்கு அப்போ ஒரு மன திருப்தி கிடைக்கும். அப்பா இந்த வருஷம் நம்ம வித்து நல்ல வித்தா இருக்கு, அதனால இதை நம்பி நாம் நிலத்தில் விதைக்கலாம். நீங்க விதை சரியா இருக்கான்னு 10 ஏக்கர்ல போட்டு பார்க்க முடியாது, ஒரு பானையில போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கணும் இந்த விதை சரியா இருக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா. ஒருவேளை விதை சரியில்லை அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த 10 நாள்ல தெரிஞ்சு போயிடும், முளைப்பாறை சரியா வரல அப்படின்னா வித்து சரியில்லைன்னா பலர்கிட்ட போய் வாங்கிட்டு வந்து விதைப்பாங்க விவசாயிகள், பக்கத்து வீட்டுல, எதிர்த்த வீட்டுல, நண்பர்கள் கிட்ட, ஏன்னா எல்லாருமே விவசாயம் தானே ஒரு காலத்துல. அப்போ தங்களினுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான விஷயத்தை இந்த ஆடி 18ல தான் அவங்க தீர்மானமே பண்ணக்கூடிய ஒரு நாளாக முளை பாரியிட்டு அம்பிகைக்கும் நன்றி தெரிவித்து விட்டு விவசாயத்தையும் துவங்குவதற்கு ஒரு நல்ல நாளாக இந்த முளைப்பாறை வைபவம் அப்படிங்கறத நம்முடைய பெரியோர்கள் ஆடி 18ல நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விழா. இன்னைக்கு இந்த ஆடி 18 விவசாயத்துக்காக நாம செய்யறோமோ இல்லையோ, நாம நம்முடைய நன்றியை அந்த தண்ணீராகிய காவேரி மாதாவுக்கு தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக நாம கும்பிடணும். சரிங்க, இப்ப நாங்க காவேரி கரை ஓரத்துல கிடையாது, நாங்க எப்படிங்க இதை கொண்டாடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? நம்ம வீட்டுல இப்ப நகரங்கள்ல வாழ்றவங்களா இருந்தாலும் சரி, வெளிநாடுகளில் வாழ்பவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எங்கே தண்ணீர் ஆதாரமாக இருக்கோ, இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னமும் கிணறு இருக்கு, அப்ப அந்த கிணத்துக்கோ இல்ல மோட்டர் இருக்கு இல்லைங்களா, தண்ணீரை இறைத்து நமக்கு தரக்கூடிய பம்ப் செட்டு மோட்டர், அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுல குழாய திருகி தண்ணி எடுக்கிறோம் இல்லைங்களா, அந்த குழா, இந்த மாதிரி தண்ணீர் எதன் வழியாக நமக்கு கிடைக்கிறதோ அந்த பொருளுக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு அதற்கு மலரிட்டு அன்னைக்கு நாம வழிபடணும். என்ன ஒரு பைப்புக்கு போய் பொட்டு வச்சு சாமி கும்பிட சொல்றீங்களா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அந்த பைப்ல இருந்து தண்ணி வரலன்னா நாம எங்க போய் தண்ணி எடுக்க முடியும், யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பல பேருக்கு இந்த தண்ணீர் அப்படிங்கறது பல நகரங்கள்ல ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டு இருக்கு. ஆக எதுவாக இருந்தாலும் இயற்கையை வணங்குவது அப்படிங்கறது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு நல்ல முறை. ஆகவே மஞ்சள் குங்குமம் இட்டு வழிபடணும் அப்படின்னு ஒரு வழிபாட்டு முறை இந்த நீருக்கு உண்டு. வீட்டுல நம்முடைய பூஜை அறையில ஒரு கலசம் வச்சுக்கோங்க, கலசம் வந்து ஒரு சாதாரண சொம்பா இருக்கலாம், வெள்ளி சொம்பா இருக்கலாம், ஒரு சொம்பு வச்சு அதுல கொஞ்சமா மஞ்சள் போட்டு அதுல தண்ணீர் நிரப்பி அந்த தண்ணீரை நீங்கள் காவிரியாக பாவித்து உங்கள் வீட்டு பூஜை அறையில வச்சு நீங்கள் வழிபடலாம். இந்த வழிபாடு ரொம்ப உகந்த ஒரு வழிபாடு. இப்படி நாம வழிபாடு பண்ற போது என்னெல்லாம் வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா? கண்டிப்பாக பழவர்க்கங்கள் நிறைய வைக்கணும், கொய்யாப்பழம், ஆப்பிள், பேரிக்காய், குறிப்பா நாவல் பழம். இந்த ஆடி 18 படைக்கும் போது ஒரு 2 நாவல் பழமாவது வைக்கணும், ஏன்னா அந்த நாவல் பழம் அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துலதான் அதற்குரிய பருவ காலம் சீசன் சொல்றோம் இல்லைங்களா, அதனால கண்டிப்பா 2 நாவல் பழம் வைக்கணும். வெற்றிலை, பாக்கு, வாழைப்பழம், காதோல கருகமணி, ஒரு எலுமிச்சம் பழம், இதெல்லாம் நாம வைக்கக்கூடிய அந்த பழ வரிசையில சேர்த்து வச்சிடணும். அதற்கு பிறகு நைவேத்திய பொருட்களாக கலவை சாதம் செய்து நாம வைத்து வழிபடணும். என்னென்ன பிடிக்குதோ மூணு சாதம் செய்யலாம், இல்ல ஒரு சாதம் கூட செய்யலாம், அஞ்சு செய்ய முடிஞ்சா அஞ்சு சாதம் செய்யலாம். கலவை சாதம், புளி சாதம், தயிர் சாதம், தேங்காய் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், இந்த மாதிரி கலவை சாதமாக செய்து வைத்து வழிபடணும். சுமங்கலி பெண்கள் இந்த ஆடி 18 அன்னைக்கு எப்படி சாமி கும்பிடுறது, இப்ப இது எல்லாமே இப்படி பூஜை அறையில தயாரா வச்சுக்கோங்க. சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக அன்றைக்கு தங்களுடைய திருமாங்கல்ய கயரை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய நாள். இப்போ காவிரி கரை ஓரத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணணும், பொதுவா பண்ற வழக்கம் உண்டு, ஆடி மாதத்துல எந்த கிழமையில் வந்தாலும் சரி, என்ன நட்சத்திரத்தில் வந்தாலும் சரி, எப்படியான நேரத்துல வந்தாலும் அன்னைக்கு கண்டிப்பா தாலி கயிறு மாத்தலாம். பல பேர் வந்து வெள்ளிக்கிழமை வருதுங்க மாத்தலாமா, செவ்வாய்க்கிழமை வருதுங்க மாத்தலாமா அப்படிங்கிற கேள்வி கேட்பாங்க. எந்த கிழமை வந்தாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு கண்டிப்பாக தாலி மாற்றினால் அன்றைக்கு பெருகும் என்பதனால் அதற்கு எந்த தோஷமும் கிடையாது. முதல்ல அதை ஞாபகம் வச்சுக்கணும். கரைக்கே போயிருவாங்க, நீங்க தஞ்சாவூர் பகுதிகளில், மயிலாடுதுறை, பூம்புகார், திருச்சி, இந்த மாதிரி காவேரி ஓடக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா காலையிலேயே பெண்கள் குடும்பமா கிளம்பி கரைக்கு போயிட்டு, இப்ப நான் சொன்ன இந்த பூஜை பொருட்கள் எல்லாம் கரையிலேயே வச்சு காவிரிக்கு பூஜை பண்ணிட்டு, ரொம்ப சுமங்கலியா பழுத்த சுமங்கலி இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்கள் கையால அந்த தாலி, புது தாலிய வாங்கி மாத்திக்கிட்டு பழைய தாலி கயிற்ற காவேரியிலேயே வந்து விட்டுருவாங்க. இந்த முறை வந்து நீங்க சாதாரணமாக காவேரி கரையில இருக்கிற எல்லாருக்குமே இந்த பழக்கம் தெரியும். இல்லைங்க, எங்ககிட்ட காவேரி கரையில, நாங்க நகரங்கள்ல இருக்கிறோம், அப்ப என்னங்க பண்ணலாம் அப்படின்னா, வீட்லயே நீங்க புது கயிறு வாங்கி இந்த தாலிய மாத்திக்கிட்டு அன்றைக்கு உங்க வீட்டுல வயதான சுமங்கலி, அக்கம் பக்கம் யாராவது வயதானவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கையால இந்த

உங்களுடைய வழிபாட்டை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆடி 18 அப்படிங்கிற இந்த ஒரு அற்புதமான திருநாளை இத்தனை வகை நன்மைகள் வந்து நமக்கு இருக்கு. இதை வந்து முறைப்படி நாம் வழிபட்டு பெரியோர்களினுடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் பெற்று, குறிப்பா ஆடி மாசத்துல வந்து எந்த நல்ல காரியமும் பண்ணக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனா அப்படி கிடையாது. இந்த ஆடி 18 அன்னைக்கு நீங்கள் எதை செய்தாலும் அது பெருகும். அதனால வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க, கடை ஆரம்பிக்கிறவங்க, விவசாயம் ஆரம்பிக்கிறவங்க, புதுசா ஒரு தொழில் ஏற்படுத்தணும்னு நினைக்கிறவங்க, இல்ல ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நீங்க எந்த வேலையை துவங்கினாலும் சரி, ஆடி 18 அன்னைக்கு துவங்கினீங்கன்னா அது ரொம்ப பெருக்கெடுத்து அதுல குறைவு அப்படிங்கறதே ஏற்படாது. அதனால இந்த ஆடி 18க்கு எது துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ தைரியமா துவங்குங்க, பயப்படாதீங்க. பெண்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம் சொல்றேன், நீங்க தங்கம் வாங்குறதுக்கு இந்த ஆடி 18 ரொம்ப ரொம்ப நல்ல நாள். நீங்க வந்து நகை வாங்கணும், வெள்ளியில ஏதாவது பொருட்கள் வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆடி 18 அன்னைக்கு இதெல்லாம் வாங்கினா அது பல மடங்கு பெருகும். நியாயமா அந்த காலத்துல நம்முடைய பெரியவங்க ஆடி 18க்கு தான் நகையெல்லாம் வாங்கி சேர்ப்பாங்க. இப்போ வேற வேற நாட்களை நாம வந்து உள்ள கொண்டு வந்துட்டு நகை வாங்குறதுக்கு அதுதான் உகந்த நாட்கள்னு நாம மனசுல முடிவு பண்ணிட்டோம். ஆடி 18 தான் பொருட்கள் சேர்ப்பதற்கும் மிக விசேஷமான ஒரு நாள். அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு எங்கெங்க வசதி இருக்குது, நாங்க புதுசாலாம் ஒன்றும் செய்ய போறது இல்லை அப்படின்னா, வழக்கம் போல நான் எப்பவுமே சொல்லியிருக்க ஒரு நல்ல நாள்னா மஞ்சளும் உப்பும் வாங்குங்க, அதுவே வீட்டுக்கு மகாலட்சுமியை கொண்டு வர்றதுக்கு சமம் அப்படின்னு. அதனால ஒன்றும் வாங்க முடியல அப்படின்னு வருத்தப்படாதீங்க. புதுசா போய் ஒரு பாக்கெட் மஞ்சளும் உப்பும் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க வீட்டுல வந்து வழிபடுங்க. அடுத்த ஆண்டு நிறைந்த செல்வ வளத்தை கண்டிப்பாக இறைவன் நமக்கு அருள்வார். இந்த ஆடி 18 எல்லோரும் மகிழ்ச்சியாக புத்தம் புது கனலாய் ஓடி வரும் காவிரியை நாம பாராட்டி மகிழ்ந்து வணங்கி அவளுடைய அருளையும் நாம் பெற்று மகிழலாம்.

உறவுகளை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது முன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்து கொண்டிருக்கும் தமிழ் ஓவியம். இந்த தமிழ் ஓவியம் மூலமாக எங்கள் தமிழ் பண்டிகைகள், தமிழ் வைபவங்கள் எத்தனையோ நடந்தாலும் சிலவற்றை நாங்கள் பார்த்து செய்கின்றோம், சிலவற்றை கேட்டு செய்கின்றோம். அதனுடைய தார்ப்பரீகங்கள் விளங்காமல், உண்மைகள் துலங்காமல் நாங்கள் பின்பற்றுதலில் இருக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஏன், எப்படி, எதற்காக என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் அதனுடைய மகிமைகள் எங்களுக்கு விளங்கும். நம் முன்னோர்கள் மோடர்கள் அல்ல. ஒவ்வொன்றுக்கும் ஒரு நியாயங்களும் தர்மங்களும் வைத்து நியாய தர்ம அடிப்படையில் வாழ்ந்து வந்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த வகையிலே அவற்றை தொடர்ந்து சென்று நாங்கள் சுபிட்சம் அடைய வேண்டும் என்பது தமிழ் ஓவியத்தின் எண்ணமாகும். ஆடி மாதத்தின் சிறப்பு என்ன, இந்த ஆடி 18 சிறப்பு என்ன என்று பார்த்த வேளையிலே இன்னமும் ஆடி மாதத்தில் ஒரு முக்கியமான கடமை ஒன்றிருக்கின்றது, ஆடி அமாவாசை என்று. மாதம் தோறும் வரும் அமாவாசைகளுள் இந்த ஆடி மாதத்தில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு அம்சம் கொண்டதும் முக்கியத்துவம் பெற்றதுமாகும். இந்த ஆடி அமாவாசையை நாங்கள் ஏன் கொண்டாடுகின்றோம், ஆடி அமாவாசை விரதம் என்று கூறுவார்கள், ஆடி அமாவாசையை எப்படி கொண்டாட வேண்டும், ஏன் கொண்டாட வேண்டும், அதை கொண்டாடுவதனால் உள்ள நன்மைகள் என்ன, நாங்கள் ஏன் கடைபிடிக்க வேண்டும் என்றதையும் நம் முன்னோர்கள் காட்டி வைத்த வழியின்படி வெல்லும் வேளையிலே நியாய தர்மங்களின்படி, சமய ஆச்சார முறைகளின்படி ஐதீகங்கள் எல்லாம் அங்கே எங்களுக்கு அதனுள் பொதிக்கப்பட்டிருக்கிறது, அது புரியாமல் நாங்கள் நடந்து கொண்டிருக்கின்றோம். யார் யார் அந்த ஆடி அமாவாசை விரதத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று கூறப்படும் போதே தர்ப்பணம் சிரார்த்தம் என்றெல்லாம் கூறிக்கொள்ளுகின்றோம், அதனுடைய அர்த்தம் தெரியாமல். அந்த வகையில் இன்று நாங்கள் இந்த வேளையிலே பார்க்க இருக்கின்றோம், ஆடி அமாவாசை விரதம் என்றால் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதையும் பார்ப்போம்.

0: உடனே நீங்கள் கேட்டு மறந்து கொண்டிருப்பது முன்றில் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலரும் தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியத்தின் மூலம் சில புரியாத தெரியாத அறியாத விடயங்களை நாங்கள் தெரிந்து கொள்வதோடு அதை முறையாக சரியாக கடைபிடிக்கவும் கற்றுக்கொள்ளலாம் என்பது என்னுடைய எண்ணம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் ஆடி அமாவாசை எதற்காக ஏன் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்வோம்.
1: ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த ஆடி மாதத்தின் ஒரு சிறப்பான நாளாகிய ஆடி அமாவாசையை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு தான் இந்த பதிவு. ஆடி அமாவாசை என்கின்ற ஒரு அற்புதமான திருநாளை ஒவ்வொரு ஆண்டும் நாம் கொண்டாடி கொண்டுதான் இருக்கிறோம். ஆனா இந்த நாளை ஏன் கொண்டாடணும், இதை எப்படி வழிபடணும், வழிபடுறதுனால என்ன பலன் அப்படிங்கறத தெரிந்து கொண்டு செய்தால் முழு பலனையும் நாம் பெற முடியும். பொதுவா இந்த ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த திருநாள் தர்ப்பணம் செய்வதற்கும் முன்னோர்களினுடைய வழிபாட்டை மேற்கொள்ளுவதற்கும் ஒரு உகந்த நாளாக கருதப்படக்கூடியது. தர்ப்பணம் சிரார்த்தம் அப்படின்னு ரெண்டு சொல்றோம். பொதுவா இந்த ரெண்டுத்துக்குமே பல பேருக்கு வித்தியாசம் தெரியறது இல்லை. நாங்க சிரார்த்தம் பண்றோம் அமாவாசை அன்னைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, நாங்க தர்ப்பணம் பண்றோம் அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க. பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கு, தர்ப்பணம்னா என்ன, சிரார்த்தம்னா என்ன. முதல்ல அங்கிருந்தே நாம போகலாம். தர்ப்பணம் அப்படிங்கிறது அமாவாசை அன்று செய்யக்கூடியதற்கு தர்ப்பணம் அப்படின்னு பேர். மாதம் தோறும் வருது இல்லைங்களா, அந்த அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து எள்ளும் தண்ணீரும் இறைத்து அல்லது மதியம் வந்து இலை போட்டு அவங்களுக்கு படைச்ச பிறகு சாப்பிட்றது, ஆலயத்துக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறது, பசுமாட்டுக்கு ஏதாவது கீரையோ அல்லது அரிசி கலந்த பொருளோ கொடுக்கறது, இது எல்லாமே தர்ப்பணத்திற்கு உரிய விஷயங்கள். அப்போ சிரார்த்தம்னா என்ன அப்படின்னா, ஒருவர் இறந்தால் அந்த இறந்த திதி அன்று வீட்டுல நாம செய்யறோம் பாருங்க, கோவில்ல போய் செய்யறோம் இல்லையா, திதி அன்று செய்யப்படக்கூடிய வழிபாட்டுக்கு சிரார்த்தம் அப்படின்னு பேர். என்னைக்கு வேணாலும் நாம வந்து முன்னோர்களை வணங்கலாம், குறிப்பா அந்த திதி அன்று அவர்கள் இறந்த அன்று உள்ள திதி அடுத்த ஆண்டு அதுக்கு அடுத்த ஆண்டுன்னு எப்ப வருதோ அன்றைக்கு செய்யக்கூடியதை சிரார்த்தமாகவும் எப்போது வருகிற அமாவாசைக்கு செய்யக்கூடியதை தர்ப்பணமாகவும் சொல்லுவார்கள். இப்ப ரெண்டுத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும். இப்ப அமாவாசைக்கு நாம செய்ய போறது என்ன அப்படின்னா தர்ப்பணம், சிரார்த்தம் அல்ல. ஆக இந்த அமாவாசை அன்று எப்படி தர்ப்பணம் பண்ணணும், ஏன் தர்ப்பணம் பண்ணணும் இப்படின்னு நிறைய பேருக்கு நிறைய கேள்விகள் இருக்கு. முதல்ல ஏன் தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்கோங்க. நாம இந்த உலகிற்கு வருவதற்கு காரணம் நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள், அவங்க தாய் தந்தையர்கள்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா முன்னோர்கள்ங்கிற ஒரு பேர்ல நாம வச்சுக்கலாம். இந்த முன்னோர்களை நாம் என்றைக்கும் மறக்க கூடாது. எப்பவுமே நாட்டு சொல்லா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஏறி வந்த ஏணிப்படியை எட்டி உதைக்க கூடாது அப்படின்னு சில பேர் பேசும்போது நாமளே அதை பயன்படுத்தி பேசியிருப்போம். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, சாதாரணமா ஒருத்தர் வாழ்க்கையில நம்மள உயர்த்தி விட்டாருனாலே அவரை நாம மறக்க கூடாது அப்படின்னு நமக்கு சொல்லி தந்த இந்த உலகத்துல நாம் வருவதற்கு காரணமாக இருந்த நம்முடைய முன்னோர்களை நாம எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கணும் நீங்க யோசிச்சு பார்க்கணும் இல்லையா. அப்ப அந்த முன்னோர்களுக்கு நாம் வணக்கமும் மரியாதையும் செலுத்தக்கூடிய ஒரு நல்ல நாள் அப்படின்னா தர்ப்பணம் அளிக்கக்கூடிய இந்த நாள் ஆகும். ஏன் நாம தர்ப்பணம் செய்கிறோம் அப்படின்னா, அந்த ஆன்மாவானது பாவமும் பண்ணியிருக்கும் புண்ணியமும் பண்ணியிருக்கும். எல்லா ஆன்மாவும் புண்ணியம் பண்ண ஆத்மாக்களாகவும் எல்லா ஆத்மாவும் பாவம் பண்ணின ஆத்மாக்களாகவும் இருக்க முடியாது. அப்போ புண்ணியம் பாவம் இரண்டும் கலந்தவர்களுக்கு மேல் உலகத்துல என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அவர்கள் மேல் உலகத்தில் பலன் இன்றி கஷ்டப்பட்டார்களே ஆனால் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையின் போது நாம் கொடுக்கக்கூடிய அந்த தர்ப்பணத்தில் இறைக்கின்ற எள்ளும் தண்ணீரும் மேல் உலகிற்கு அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்டும் அப்படிங்கிறது நம்ம பெரியவங்க நமக்கு கத்து கொடுத்திருக்கக்கூடிய மரபு வழி வழிபாடு. இந்த வழிபாட்டுக்காகத்தான் அமாவாசை என்று கண்டிப்பாக எள்ளும் தண்ணீருமாவது இறைக்கணும். நீங்க வந்து வீட்டுல கூப்பிட்டு ரொம்ப பெருசா அண்ணா தம்பி எல்லாரும் சேர்ந்து தர்ப்பணம் கொடுக்கறதோ இல்ல கோவிலுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்கறதோ ஒரு அந்தனரை வைத்து யாகம் அளர்த்து தர்ப்பணம் கொடுக்கறதோ இது எல்லாம் வசதிகளை பொறுத்து, எதுவுமே முடியல அப்படின்னா கூட ஒரு எள்ளும் தண்ணீராவதும் அன்றைக்கு இறைத்து விட்டு தான் நாம் அமாவாசை என்று உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். இது பொதுவா எல்லா அமாவாசையிலையுமே நாம செய்யலாம். இதுக்கு வந்து தர்ப்பணம் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, பெரியவர்களினுடைய அந்த முன்னோர்களுக்கு உண்டான கடனும் நம் தாய் தந்தையர்களுக்கு நாம் காட்டக்கூடிய நன்றியுமாக இந்த நாள் அப்படிங்கிறது நமக்கு தந்திருக்கக்கூடிய நாள். அதைத்தான் அமாவாசை விரதமாக நம்ம பெரியவங்க நமக்கு கொடுத்துருக்கிறாங்க. இப்ப இந்த தர்ப்பணம் ஏன் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரி, தர்ப்பணத்திற்கு உரிய காலங்கள் என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, மன்வாதி நாட்கள் 14, யுகாதி நாட்கள் 4, மாதப்பிறப்பு நாட்கள் 12, அமாவாசை நாட்கள் 12, மகாலய பட்சம் 16, வியதிபாதம் 12, வைத்ருதி 12, அஷ்டகா 4, அன்வஷ்டகா 4, புர்வேத்யு 4. இந்த நாட்கள் நாம நம்முடைய முன்னோர்களை வழிபடுவதற்கு அப்படின்னு உரிய காலம்.
2: சரிங்க, இந்த நாட்கள்ல எங்களால
1: முடியாது அப்படின்னா, மறந்தது, முன்னோர்களை பத்தி தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாத்துக்குமா சேர்த்துதான் நமக்கு இந்த ஆடி அமாவாசை அப்படிங்கிற ஒரு நல்ல நாளை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்னா எதிர்காலத்துல மக்களுக்கு நிறைய வேலை வந்துடும், அவங்களையே அவங்களால நினைச்சிக்க முடியாது, அவங்களையே அவங்களால கவனிச்சுக்க முடியாது அப்படிங்கிற காலம் வரும்போது முன்னோர்களை எங்கிருந்து கவனிக்க போறாங்க அப்படின்னு பெரியவங்க நினைச்சாங்களோ என்னவோ தெரியல, இந்த ஆடி அமாவாசை திருநாளை நமக்கு அதற்காகவே கொடுத்திருக்கிறார்கள். மறந்தும் தெரிந்தும் தெரியாது விட்ட முன்னோர்கள் அத்துணை பேரையும் இந்த நாள்ல நாம வழிபட்டு அவர்களினுடைய ஆசீர்வாதத்தை பெறலாம். எப்படி நாம் இந்த ஆடி அமாவாசை விரதத்தை மேற்கொள்றது அப்படிங்கறத இப்ப சொல்றேன். இந்த ஆடி அமாவாசை திருநாள் விரதம் அப்படிங்கறது யார் இருக்கணும் அப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. தாய் தந்தையர் இல்லாத ஆண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம், கணவன் இல்லாத பெண்கள் இந்த விரதத்தை இருக்கலாம். இப்போ பல பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எனக்கு வந்து கணவர் இருக்கிறாரு ஆனா எங்க அப்பா அம்மா அவங்க ரெண்டு பேரும் இல்ல, அல்லது அப்பாவோ அம்மாவோ யாராவது ஒருத்தர் இல்ல, நான் இந்த விரதத்தை இருக்கலாமா அப்படின்னு ஒரு பெண் கேட்டால், கண்டிப்பாக கணவர் உயிரோடு இருக்கிற போது பெண்கள் இந்த விரதத்தை இருக்க கூடாது. உங்களுக்கு அண்ணா தம்பி இருந்தா அவங்க தர்ப்பணம் கொடுப்பாங்க, அப்படி அண்ணா தம்பி யாருமே இல்ல, நான் ஒரே பெண்ணு தாங்க எங்க அப்பா அம்மாவுக்கு, அப்பா இல்ல அல்லது அம்மா இல்ல அப்படின்னா, இப்ப அம்மா இல்லைன்னா அப்பா தர்ப்பணம் கொடுத்துருவார், அது பத்தி பிரச்சனை இல்ல. அப்பா இல்லைன்னா அம்மா அப்பாவுக்கு தர்ப்பணம் கொடுத்துருவாங்க, அதுவும் பிரச்சனை இல்லை. ரெண்டு பேருமே இல்லாதவர்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெண்கள் அன்னைக்கு கோவில்ல போய் தானம் கொடுத்துட்டு வீட்டுல வந்து நம்ம இலை போட்டு சாப்பாடு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு ஒரு 4 பேருக்கு அன்னதானம் பண்ணி அப்படி வழிபடலாமே தவிர, அமாவாசை விரதத்தை ஒரு சுமங்கலி பெண் மேற்கொள்ளுவது அப்படிங்கறது நம்முடைய வழக்கத்துல கிடையாது. இப்ப ஆண்களை எடுத்துக்கோங்க, அப்பா அம்மா யார் இல்லைனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக அவர்கள் இந்த விரதத்தை இருக்க வேண்டும் அப்படிங்கிறது நியதி. தாய் இல்லாதவர்களும் இருக்கலாம், தந்தை இல்லாதவர்களும் இருக்கலாம், தாயும் தந்தையும் ரெண்டு பேரும் இல்லாதவங்களும் இந்த விரதத்தை கண்டிப்பாக ஒரு ஆண் கடைபிடித்தே ஆக வேண்டும். இப்ப யார் விரதம் இருக்கிறது அப்படிங்கறதுல ஒரு தெளிவு வந்திருக்கோம்னு நினைக்கிறேன். இவ்வளவு சிறப்பான இந்த ஆடி அமாவாசை விரதத்தை எப்படி இருக்கிறதுங்கிறத நான் இப்ப சொல்றேன். கடல் நிறைந்த இடம், கடல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆலயங்கள், இப்ப உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்முடைய ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருச்செந்தூர், இந்த மாதிரி கடல் பகுதி சார்ந்த ஆலயம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா மிக மிக புனிதம் வாய்ந்த நதிக்கரைகள்ல இருக்கக்கூடிய ஆலயங்கள், காவேரி கரையில இருக்கக்கூடியது, பவானி நதிக்கரையில இருக்கக்கூடிய சங்கமேஸ்வரர் ஆலயம் இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி புனித நதிக்கரைகள்ல துறைகளோடு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்கள். அதற்கு அப்புறமா நமக்கு நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மிக புனிதம் வாய்ந்த இந்த தர்ப்பணம் கொடுப்பதற்கும் முன்னோர்கள் வழிபாட்டுக்கும் உகந்ததாக சொல்லப்படுகிற ஆலயம், அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சிவகாசி, அவிநாசி, தென்காசி, அது மட்டும் இல்லாம விருதாச்சலம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான திருத்தலம். இப்போ நீங்க வாரணாசி, கயா அந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, வடக்கு பகுதியில வாரணாசி, கயா, இந்த மாதிரி புனிதமான திருத்தலங்கள். நம்ம ஊர்லயே இருக்கக்கூடிய, நம்ம ஊர்ல இருக்கிற சிவன் கோவில் பக்கத்திலே, வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள், இதுல எல்லாம் தர்ப்பணம் கொடுப்பது அதி அதி விசேஷமான பலன்களை நமக்கு தரவல்லது. சரி, இங்கெல்லாம் நம்மளால போக முடியல, வேற வீட்டிலேயே நாம தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமாக கொடுக்கலாம். வீட்டுல வந்து ஒரு அந்தனரை அழைத்து யாகம் பண்ணி அவருக்கு தானம் கொடுத்து தர்ப்பணம் பண்ணுவது அப்படிங்கறது ஒரு சிறந்த பலனை தரும். எங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி எல்லாம் கிடையாதுங்க. நாங்க வந்து ஒருத்தரை கூப்பிட்டு வேள்வி எல்லாம் பண்ணி தானம் கொடுத்து செய்ய முடியலன்னா என்ன செய்யலாம் அப்படின்னா, காலையில இருந்து உபவாசமாக இருந்த, எப்பவுமே ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க, எல்லா அமாவாசை நாட்களிலும் தாய் தந்தையருக்காக விரதம் இருக்க வேண்டியது ஒரு பையனுடைய கடமை அப்படின்னு முதல்ல மனசுல எடுத்துக்கணும். ஏன்னா நாம பிறக்கணுங்கிறதுக்காக எத்தனையோ நாள் அந்த தாயும் தந்தையும் பட்னி இருந்திருக்கிறாங்க. ஒரு நாள் அந்த பட்னி அவர்களுக்காக நாம் இருக்க வேண்டிய நாள். அதனால இருக்க முடிஞ்சவங்க காலையிலிருந்து உபவாசமாக இருங்க. அப்படி மற்ற அமாவாசை பண்ணலைன்னா கூட ஆடி அமாவாசை அன்னைக்காவது கண்டிப்பாக சாப்பிடாம இருக்கணும். காலையில குளிச்சுட்டு நீங்க வீட்டிலேயே வந்து எள்ளும் தண்ணீரும், நல்ல கருப்பு எள் வாங்கிக்கோங்க, சுத்தமான தண்ணீர் ஒரு சொம்புல, அந்த எள்ள வந்து கையில வச்சுக்கிட்டு உங்க வீட்டுல வந்து கால்படாத இடம் எது இருக்குதோ அந்த இடத்துல வந்து நீங்க இந்த தண்ணீரையும் அந்த எள்ளையும் இறைக்கிற போது காசிய மனசுல பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள் அவங்க எல்லாத்தையும் நீங்க மனசுல நினைச்சுக்கிட்டு அந்த தண்ணீரோட அந்த எள்ள வந்து அவர்களுக்கு நினைச்சு நாம இறைச்சிடணும். இறைத்த பிறகு தாய் தந்தையர்களை வழிபாடு பண்ணிட்டு ஆலயத்துக்கு போய் வழிபாடு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்ல உங்க அலுவல் எங்க போகணுமோ அங்க போய் பாத்துருங்க. அன்னைக்கு எதுவும் சாப்பிடக்கூடாது. மதியானம் இலை போட்டு வீட்டுல நீங்க வந்து சாப்பிட முடிஞ்சா பரவாயில்ல, இல்ல அலுவலகம் போறவங்களா இருந்தா சாப்பாடை எடுத்துட்டு போங்க. மதியான நேரத்துல நீங்க அங்க உங்களுடைய மதிய உணவு வந்து நீங்க எடுத்துக்கோங்க. அது எப்படி இருக்கணும் அப்படின்னா, தாய் தந்தையர்களுக்கு பிடித்த உணவாக இருக்கணும். வீட்டுல நீங்க படையல் போடுறீங்க அப்படின்னா வடை பாயசம், அன்னைக்கு நாம வந்து செய்ய வேண்டிய முக்கியமான காய்கறிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீரை செய்யணும், வாழைக்காய் செய்யணும், பூசணிக்காய் செய்யணும். இந்த மாதிரி அமாவாசை கீரை நம்ம சமைப்போம் இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லாம் சமைத்து காகத்திற்கு உணவு கொடுத்து விட்டு அதற்கு பிறகு நாம விரதத்தை முடிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் அமாவாசை விரதம் இருக்க வேண்டிய முறை. மாலையில கண்டிப்பா கோவிலுக்கு போயிட்டு அப்பா அம்மா நினைச்சு ஒரு தீபம் ஒண்ணு, ஒரு நெய் தீபம் ஒண்ணு கோவில்ல சுவாமிக்கு ஏற்றி வழிபட்டுட்டு யாராவது ஒரு ரெண்டு பேருக்கு அன்னைக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கறது நியதி. நீங்க மதியமே ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தீங்கனாலே ரொம்ப ரொம்ப புண்ணியம் கிடைக்கும். இந்த அமாவாசை தினத்துல ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் வெறும் நம்முடைய பெற்றோர்களுக்காக மட்டும் அப்படின்னு நாம நினைக்க கூடாது. அந்த பலன் நம்முடைய பிள்ளைகளை வந்து சாரும். இத பல பேர் வந்து சொல்றதும் கிடையாது, பல பேருக்கு அது தெரியறதும் கிடையாது. அமாவாசைக்கு தாய் தந்தையர்களை யார் முறையாக வழிபடுகிறார்களோ அவர்களினுடைய பிள்ளைகளுக்கும் அந்த பலன் முழுமையாக வந்து கிடைக்கும். அதனால நாம இந்த அமாவாசை விரதத்தை அவ்வளவு சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது. சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு நீங்க, அதுலயும் குறிப்பா வந்து ஆண்களுக்கு இவ்வளவு விஷயங்களும் சொல்லியாச்சு. இப்போ வீட்டுல வந்து ஒரு கணவன் தன்னுடைய தாய் தந்தையர்களுக்கு இந்த அமாவாசை விரதத்தை கொடுக்கறாங்க அப்படின்னும் போது மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு பல பேருக்கு வந்து தெரியறதில்ல. பெண்களும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு பொதுவா சொல்லிடுறாங்க. ஆனால் அது மிக மிக தவறான ஒரு விஷயம். ஆடி அமாவாசையானாலும் சரி, எந்த அமாவாசையானாலும் சரி, கணவன் விரதம் இருக்க வேண்டும், மனைவி கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். விரதத்துக்கு சமைக்கும் போது கூட சாப்பிட்டுட்டு தான் பெண்கள் சமைக்கணும். ஏன்னா மாமியாருக்கும் மாமனாருக்கும் வெறும் வயிற்றில் உணவு சமைக்க கூடாது அப்படிங்கிற நியதி பெண்களுக்கு உண்டு. ஏன்னா இந்த வயிறு வந்து காயாமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு நியதி இருக்கு. அதனால பெண்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அமாவாசை அன்னைக்கு காலையில நீங்க நல்ல வயிறார சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க சமைக்கிறதுக்கு அடுப்பங்கரைக்குள்ளேயே நுழையணும். அதனால அப்பா அம்மா இருக்கிற பெண்கள், கணவர் தான் விரதம் இருக்கிறாரு, நாங்க வந்து அவருக்காக நாங்களும் அன்னைக்கு விரதம் இருக்கிறோம் அப்படின்னு இருக்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. அமாவாசை அன்னைக்கு இரவு ஆண்களுக்கு வந்து டிஃபன் தான் சாப்பிடணும் அப்படின்னு நாம சொல்லி கொடுத்துருக்கிறோம். அதனால இரவு வந்து ஆண்களுக்கு நீங்கள் டிஃபன் கொடுத்தாலும், அதாவது தோசை இட்லி அந்த மாதிரி கொடுத்தாலும், பெண்கள் ஒரு கைப்பிடியேனும் அன்னத்தை கண்டிப்பாக அமாவாசை அன்று இரவு சாப்பிட வேண்டும். உனக்கு நாங்கள் வந்து டிஃபனே சாப்பிட்டு பழகி இருக்கிறோங்க, எங்களுக்கு சாப்பாடு சாப்பிட்டு பழக்கம் இல்லைன்னா கூட நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, ஆனால் ஒரு கைப்பிடியேனும் அன்னம் அன்றைக்கு இரவு வந்து ஒரு பெண் சாப்பிட வேண்டும். அப்போதான் மாமனார் மாமியாரினுடைய முழு ஆசீர்வாதமும் வந்து ஒரு பெண்ணுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற நியதி நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே பெண்கள் மறந்துடாதீங்க, அமாவாசை அன்னைக்கு நல்ல திருப்தியாக சாப்பிடுங்க, அதுக்கப்புறமா மனமுவந்து மாமனாருக்கும் மாமியாருக்கும் சமைங்க, எலை போட்டு அவங்கள முழு மனதோடு வழிபடுங்க, கணவனுக்கு உணவு கொடுங்க, ராத்திரி ஒரு கைப்பிடியாவது அன்னம் எடுத்துக்கோங்க, ஆடி அமாவாசையில ஒரு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்ல ஒரு பசுவுக்காவது ஒரு கீரை வாங்கி கொடுங்க. ஏதோ ஒரு தர்மம் கண்டிப்பாக அமாவாசை என்று செய்தால் நம் முன்னோர்களின் ஆசி நமக்கும் நம் குடும்பத்துக்கும் வந்து சேரும் அப்படிங்கிற விஷயத்தை உங்க எல்லாரோடையும் அன்போடு பகிர்ந்து கொண்டு

பண்டிகை ஆடி 18 என்று எல்லோராலும் பெருமையாக கொண்டாடப்படும், புனிதமாக கொண்டாடப்படும், பக்தியாக கொண்டாடப்படும் இந்த நாளின் பெருமை என்ன, அதனுடைய பலாபலன் என்ன, அதை எப்படி அனுஷ்டிக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக கேட்டு உணர்ந்து கொண்டோம். இந்த மொழியல் தமிழ் வானொலியின் தமிழ் ஓவியம் ஊடாக தந்து சென்றது தமிழ் ஓவியம்.

நேயர்கள் இதுவரை கேட்டு மகிழ்ந்தது ஒன்றியல் தமிழ் வானொலியின் 24 மணி நேர தமிழ் சேவையில் மலர்ந்த தமிழ் ஓவியம். மீண்டும் ஒரு தமிழோவியம் நிகழ்வில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலைந்து நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

மொழியால் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலையகம் MTRFM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளே, நீங்கள் நலம்தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். நீங்களும் நாங்களும் நலமாக இருக்கின்றோம் என்று எண்ணி இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வரும் சர்வதேச விடுமுறை விருப்ப பாடல்களை கேட்டு மகிழ்வோமா?

முதலில் எங்க ஊரு ராசாத்தி என்ற திரைப்படத்து பாடல் கேட்போம். இந்த திரைப்படத்து பாடலை கேட்டிருக்கின்றார் கனடாவிலிருந்து அல்பர்டா மாநிலம் சாந்தினி. ஆசைப்பட்டு பார்த்தா என்ற வரிதான் முதல் வரி, முழுவதையும் கேட்போமே.

0: அவரை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் அடுத்த பாடல் ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் ஹட்டனிலிருந்து டிராம்ஜி நீங்கள் தந்த பாடல். காதல் ஓவியம் திரைப்படத்து பாடல் நாதம் என் ஜீவனே என்று வரி எடுத்து பாடுகின்றது.
1: தானம் தம் ததானம் தம் ததானம் தம் ததானம் பந்தம் ராக பந்தம் உந்தன் சந்தம்

சொந்தம்

அந்த வழியில் மீண்டும் ஒரு பாடலை ஈழமணி திருநாடு மத்திய மாகாணம் கண்டியிலிருந்து விஜயராணி தந்திருக்கின்றீர்கள். முத்து ரதமோ இல்லை என்று ஆரம்பிக்கும் ஒரு பாடல், பொன் நகரம் திரைப்படுத்து பாடல்.

முடித்த வேளையில் அடுத்தொலிக்க இருக்கும் ஒரு பாடலை கனடா மொன்றியாலிருந்து தனுஷன் அனுப்பி வைத்திருக்கின்றார். ஹே விழியால் பேசும் என்று ஆரம்பிக்கும் வரி என்ன சத்தம் இந்த நேரம் என்ற திரைப்படுத்து பாடலாக கேட்க இருக்கின்றோம்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் ஆங்கிலேய நாடு இங்கிலாந்திலிருந்து அருள்மோகன் என் காதல் நீதானா என்று கேட்டு பாடுகின்றது. எப்படி என் மனதுக்குள் வந்தாய் என்ற திரைப்படத்தில் இருந்து

ஆஸ்திரேலிய கண்டத்து உறவினர்களின் பாடல்கள் கேட்போமா? பாஸ்கரன் மாலா இவர்கள் அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். தினமும் வந்து ஜோடி குரலே பாடலை கேட்பார்கள் என்றும் இந்த ராகமும் இந்த பாடலும் என்ற ஒரு பாடல் இரத்தத்தின் இரத்தமே திரைப்படுத்து பாடலாக கேட்போம்.

அவரை தொடர்ந்து ஆஸ்திரேலியா கண்டம் சிட்னி மாநகரத்திலிருந்து ரமணி தந்த பாடல் ஜூம்பலக்கா என்ற வரியை எடுத்து என் சுவாச காற்றை திரைப்படத்திலிருந்து பாட வைக்கின்றார்.

இவர்களோடுதான் தினமும் வந்து பாடலை கேட்டு எங்களோட இசை பயணம் கேதீஸ் தரும் ஒரு பாடல். தனிமையில் ஒரு ராகம் என்ற சட்டம் ஒரு இருட்டு அறை திரைப்படுத்த பாடலை பாட வைக்கின்றார். ஒலிக்கின்றது பாடல், கேட்போம்.

பங்குவரிலிருந்து வந்து இளவரசி ஒரு பாடலை தந்திருக்கின்றார் கனடாவிலிருந்து. ஓ உன்னாலே நான் பெண்ணானேன் என்ற பாடல், எனக்குள்ளே நீ இருந்தாய் என்ற பாடலை அவர் தந்திருக்கின்றார்.

இவர்களோடு இணைந்துதான் அடுத்து வரும் பாடலை மீண்டும் கனடா வன்குவர் மாநிலத்து வசந்தி தந்திருக்கின்றார். தேவி தேவி என் தேவி என்று ஒரு பாடல், தர்மம் வெல்லும் திரைப்படுத்து பாடலை தந்திருக்கின்றார்.

உங்கள் தமிழ் வானொலியோடு தொடர்ந்து பயணிக்கும் அன்பு உறவு சிங்கப்பூர் மகாலிங்கம் சிங்கார பூமி. அங்கிருந்து கேட்கின்றார் கண்ணுபட போகுதையா என்ற ஒரு பாடலை சின்ன கவுண்டர் திரைப்படுத்து பாடலாக.

மீண்டும் ஒரு பாடல் சுவிட்சர்லாந்து நாடு சென்று கேட்போம். அங்கு நிவேஷன் அவர்கள் தந்திருக்கின்றார் ஜெனீவா நகரிலிருந்து இளம் பிறை என்ற ஒரு திரைப்படுத்து பாடல். புத்தம் புதிய தனியறை என்ற வரியை தாங்கிய பாடல். எங்கே கேட்போமா அந்த பாடலை?

ஐரோப்பிய மண் என்னவள், நீங்கள் இன்னும் விடுமுறை விட்டு செல்லவில்லை, இன்னும் இள மணித்துறை நாட்டில் இருக்கின்றீர்கள். உதயம் நீயே என்ற வரிதாங்கிய பாடல், என் அருகே நீ இருந்தால் திரைப்படுத்து பாடல், இது ஒலிக்கின்றது. அவரோடு நாங்கள் இணைந்து கேட்போம்.

உறுதியாக ஒரு பாடலை தந்து நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் வளமை போல. கனடா கா வை சீனா ஆசான் அவர்கள் தெய்வீக ராகங்கள் திரைப்படுத்து பாடலாக அந்த பாடல் பாவை நீ மல்லிகை என்று வரி எடுத்து பாடி நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

உறவுகளை நாங்கள் இதுவரை நேரமும் கேட்டு மகிழ்ந்தோம். மொன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையில் கலந்து வந்த சர்வதேச நேயர் விருப்ப விடுமுறை விருப்ப பாடல்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியிலே தித்திக்கும் தேனான பாடல்களோடு வருகின்றேன் என்று கூறிக்கொண்டு உங்கள் பாடல்களை அனுப்பி வைக்கும் வழியை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெற்றுக் கொள்ளும் இந்த வேளையிலே வாழ்வோம் வளமாக என்றும் கூறி செல்கின்றேன்.

வெளியில் உதிக்கின்ற கதிரவன் போல் புதிய சிந்தனைகளோடு புறப்படுவோம். இந்த நாள் இனிதாக வாழ்த்துகிறது MTR FM. இது இதயங்களை ஈர்க்கும் இணைய வானொலி.

மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் சேவை, கனடா கலையகம். விடுமுறை விருப்பம். உறவுகளே, காற்றலையில் கலந்து வந்த விடுமுறை விருப்பத்துக்காக வணக்கம் கூறி இணையும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன்.

உறவுகள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலமென்று நல்ல செய்தி கொடுத்து இப்பொழுது முதல் காற்றலையில் இணைவோம். விடுமுறை விருப்பத்திற்காக

முதல் பாடல். வளமை போல என்றும் தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோயில் ஞானசேகரன் நீங்கள் தந்த பாடல். பூந்தளிர் ஆட என்ற வரி பன்னீர் புஷ்பங்கள் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கின்றது. ஞானசேகரன், நீங்கள் கேட்கும் பாடலை தினமும் உங்களோடு இணைந்து கேட்பது போன்ற என்றும் தமிழ்ச்செல்வி சித்தார்த்தன், பத்மினி சேரலாதன், சண்முகப்பிரியா, எடப்பாடி வெள்ளாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் கேட்கின்றார்கள்.

0: இன்றைய தின நல்வாழ்த்துக்களை கூறி தமிழ்நாடு மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தன்னுடைய உறவுகளாக கண்ணன் சங்கர், ரவி மாலதி, உஷா சேகர், ரமேஷ் ரேவதி, வெங்கடேஷ் சுதா, குமார், அருணா, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி இவர்களையும் இணைத்து கேட்கும் ஒரு பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து அன்னை மடி என்று வரியெடுத்து இனிமையாக பாடுகின்றது. அந்த பாடலை இப்பொழுது கேட்போம்.
1: இன்னொரு தரம் சொல்லு
2: அம்மா.

அவரை தொடர்ந்து வரும் இனிமையான இந்த மோர் பாடல் அன்புடன் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேல ஓடுதுறை விஜயராகவன் நீங்கள் தந்த பாடல். அந்த பாடல் சிந்தாமல் சிதறாமல் பாடலை ஒலிபரப்பு செய்யுங்கள் ஐயா என்று அழகாக மகள்வோடு நகைச்சுவையாக கேட்டிருக்கும் பாடல் சற்று முன் கிடைத்த தகவலின் படி என்று சுட சுட தருகின்றோம், கேட்டு மகிழுங்கள்.

தங்கப்பதக்கம் திரைப்படுத்து பாடல் அன்று பாடியது சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி, வேதனைதான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி என்ற ஒரு மனதை உறுத்தி பாரத்தை சுமந்து தாங்க முடியாமல் கேட்கும் பாடலாக இன்று நாகப்பட்டினம் நாகூர் ஜெகவர் சாதிக் அவர்கள் தந்திருக்கின்றார்கள் இந்த பாடலை. அந்த பாடல் பாட இருக்கும் வேளை வளமை போல அவரோடு என்றும் அவரது உறவுகளாக முகமது யூசுப், முகமது இர்பான், முகமது சுபைத், முகமது தனுஷ், கதீஜா, ஷஹானா பர்வீன், நசீகா, ரிஃபாகா, இம்ரான், ஷாஹில் மற்றும் உலகத் தமிழர்களும் கேட்கின்றார்கள்.

மாமா, காஞ்சி போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும். அந்த நதியே காஞ்சி போயிட்டா துன்பப்படுறவங்கெல்லாம் உங்க கவலைய தெய்வத்துக்கிட்ட முறையிடுவாங்க. ஆனா தெய்வமே கலங்கினில்ல, அந்த தெய்வத்துக்கு யாரால ஆறுதல் சொல்ல முடியும்?

மாப்பிள்ளை சார் என்ற ஒரு பாடல் மல்லிகையே மல்லிகையே என்று வரி எடுத்து பாட வைக்கின்றார் திருப்பூர் மாவட்டம் தமிழ்நாடு காளிப்பாளையத்திலிருந்து ரவிச்சந்திரன் அவர்கள்.

விடுமுறை விருப்பத்திற்காக குங்குமச்சுமிழ் மாதுளை மொட்டுக்கள் என்ற ஒரு பாடல் எதிரொலி திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்து அனுப்பி வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றார். தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனத்திலே கே அனுசியா கிருஷ்ணன், தன்னுடைய அப்பா அனந்தராமன், அம்மா விஜயம் இவர்களை முனைத்துக் கொண்டு கேட்க இருக்கும் பாடல் ஒலிக்கின்றது காற்றலையில்.

ஒலித்து வரும் பாடல்களோடு அடுத்து வரும் பாடல் ஈழமணி திருநாடு. யாழ்ப்பாணம் அருள் அவர்கள் தன்னுடைய நண்பர்களாக ரகு, சுதா, ஹரி இவர்களை இணைத்து கேட்கும் ஒரு இனிமையான பாடல். 2006 திரைக்கு வந்த முன்பே வா என் அன்பே வா என்ற பாடல், சில்லுன்னு ஒரு காதல் என்ற திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

தமிழ்நாடு திருவாரூர் மாவட்டம் இஞ்சிக்குடி ஷியாமலா பிரபா, நீங்களும் ஜே வீரபாண்டியன் கௌதமன் லட்சசாரா மதுசூரி அவர்களோடு சிவசங்கரன் நட்பவி மேலும் நரமுகையால் தமிழ் இனியால் இவர்களும் இணைந்து கேட்க விரும்பும் ஒரு பாடல் நன்றி சொல்லவே உனக்கு என்ற வரியெடுத்து உடன் பிறப்பு திரைப்படத்திலிருந்து பாடுகின்றது.

நெய்வேலி அரசடி குப்பம் யாமிருக்க பயமின் சரவணன் நீங்களும் தங்கம் சரவணன் பெரியசாமி ஜனனியும் இணைந்து ஒரு பாடல் புது வண்ணங்கள் கொஞ்சிடும் சோலை என்ற பல்லவியோடு சரணங்களை ஒலிக்க வைக்கின்றார்கள் முரட்டு காளை திரைப்படத்தில் இருந்து.

ஒன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணியிலே அடுத்து ஒலிக்க இருக்கும் இன்னும் ஒரு பாடல், புவனா ஒரு கேள்விக்குறி திரைப்படுத்து பாடல். பூந்தன்றலே நல்ல நேரம் காலம் சேரும் என்று கூறும் பாடல். நாகப்பட்டினம் நாகூர் முகமது ராபிக், ரிஸ்வான், நாசார், நஜீமா, ஜமான், தௌபிக் இவர்கள் கேட்கும் பாடலாக நாங்களும் இணைந்து கேட்டு மகிழ்வோம்.

மேலும் ஒரு பாடல். அந்த பாடலை தமிழ்நாடு வண்டிகேட் சிலுவை சந்தனராஜ் அவர்கள் காதோரம் செல்ல அனுப்புகின்றது மொன்றியல் தமிழ் வானொலி. பூங்காற்றே என்று ஆரம்பிக்கும் சென்று வா நிலா திரைப்படுத்த பாடலை

இவர் போட வரும் அடுத்த ஒரு பாடல் மிகவும் இனிமையான பாடல், முதல் முதல் பார்த்தேன் என்ற பாடல். முதல் கனவே திரைப்படத்திலிருந்து கேரள மாநிலம் பாலக்காடு. ரதீஷ், நீங்கள் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள்.

கருகுமணி கருகுமணி என்ற ஒரு பாடல் மாப்பிள்ளை வந்தாச்சு திரைப்படத்தில் பாடியது அன்று என்று மொன்றியல் தமிழ் வானொலியின் விடுமுறை விருப்பத்திலே கேட்க விரும்புகிறார் வளைகுடாமன் குவைத் நாட்டிலிருந்து ஜோச் அவர்கள்.

இறுதியாக ஒரு இனிமையான பாடல் ஒலிக்க இருக்கின்றது. அந்த பாடலை நீண்ட நேரம் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருந்து இறுதி பாடலாக கேட்டு மகளை விரும்பி அனுப்பி வைத்திருக்கின்றார் தஞ்சாவூர் மாவட்டம் திருபுவனம் கே எஸ் கிருஷ்ணன் அவர்கள். கே எஸ் கிருஷ்ணன் அவர்களே, நீங்கள் அனுப்பி வைத்த அந்த பாடல் இப்பொழுது கேட்டு நாங்களும் மகளை இருக்கின்றோம். உலக வாழ் மக்களோடு சொந்த சுமையை தூக்கி தூக்கி சோர்ந்து போனேன் என்ற பாடல் என் தங்கச்சி படித்தவ திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக ஒலிக்கின்றது.

மீண்டும் விடுமுறை விருப்பத்தில் உங்களை சந்திக்கும் வரை காற்றலிருந்து விட வெற்றி செல்லும் நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். நன்றியும் வணக்கமும் என் நல் உறவுகளே.

0: பாட்டை போடுங்க ஜி.
1: பாட்டு மட்டும் இல்ல ஜி, நல்ல பல விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும்னா MTR FM கேளுங்க.
2: கேளுங்க MTR

பொங்கும் புது வெள்ளம். பொங்கும் புது வெள்ளம் 43. மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி கனடா கலியகம் MTR FM ரேடியோ கனடா. கலியகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதூரத்தில் வணக்கம் என்று கூறி இணைகின்ற நான் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். உறவுகளை நீங்கள் நலம்தானா என்று கேட்பதோடு நாங்களும் நலமென்று கூறிக்கொண்டு இப்பொழுது முதல் காற்றலையில் கேட்டு மகிழ்ந்திடுவோம். பொங்கும் புது வெள்ளத்தில் பாய்ந்து வரும் வெள்ளத்தில் எங்கள் காதூரம் இணைத்தோடும் பாடல்களாக புதிய புதிய திரைப்படுத்து பாடல்களை. புதிய திரைப்படங்களாக புதிய தயாரிப்பாளர்கள் கலைஞர்களோடு உருவாகி வரும் பாடல்களுள் இன்று முதலாவது பாடலை தர இருக்கின்றேன். ஏ சக்கரையே சக்கரையே என்ற பாடல் ஹாய் என்ற திரைப்படத்தில் இருந்து.

ஹாய் திரைப்படத்தில் இருந்து சக்கரையே சக்கரையே என்று கேட்ட பாடலை தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் எங்கள் தங்கம் திரைப்படம். அந்த திரைப்படத்தில் தா தா தையா என்ற வரி எடுத்து பாடி மகள வைக்கின்றது இதோ காற்றலையே.

இன்று ஜனரஞ்சகமாக ஒழித்துக் கொண்டு இருக்க வேண்டும் என்று அவளோடு எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படுத்து பாடல் ஒன்று இன்றும் ஒழிக்க இருக்கின்றது. அந்த பாடல் பால் மழை என்ற முதல் வரியை கொண்டு இனிமையாக ஒழிக்கின்றது காதோரம் பொங்கும் புது வெள்ளத்திலே.

உறவுகளில் நாங்கள் கடந்த வாரங்களில் 42 வாரமாக பாடும் பொங்கும் புதுவெள்ளம் கேட்ட எங்களுக்கு இன்று 43rd வாரமாக தரும் பொங்கும் புதுவெள்ளம் மிகவும் இனிமையான பாடல்களை தந்து கொண்டிருக்கின்றது. 2026 ஆண்டில் வெளிவர இருக்கும் திரைப்படத்து பாடல்களையும் இதில் சேர்ந்து வருகின்றன. கேட்டு மகளும் இந்த வேளையில் அடுத்து ஒரு பாடல் பொங்கும் புதுவெள்ளத்தை அலங்கரித்து ஒலிக்க இருக்கின்றது. மகுடம் என்ற திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் காத்தாக வாழப்போறேன் என்று கூறி பாடுகின்றது.

ரசிக உள்ளங்களிலும் காத்து கொண்டிருக்கும் ஒரு திரைப்படம் டாக் என்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் வந்த பாடல்களுள் ஒரு பாடல் கடந்த வாரமும் கேட்ட வேளையில் இந்த வாரம் ஒரு பாடல் பாட இருக்கின்றது. ஒன் ஸ்டெப் வச்சா என்ற வரியை கொண்டு முழுவதையும் பாடி எங்களை மகிழ வைக்கும் கிடுகிடுப்பான ஒரு பாடல் கேட்போமா?

உறவுகளே, பொங்கும் புதுவெள்ளத்தில் அண்மையிலே திரைக்கு வர இருக்கின்ற புதுப்படங்களாக தெரிவு செய்து அந்த திரைப்படங்களின் பாடல்கள் வெளியேறியவுடன் உங்களுக்கு உடனடியாக தந்து கொண்டிருக்கின்றதும் ஒன்றிய தமிழ் வானொலி. அந்த வகையில் இன்றும் பாட்டு பாட நாங்கள் கேட்டு மகள 43வது பொங்கும் புதுவெள்ளம் தரும் அடுத்த பாடலும், இந்த திரைப்படம் வந்துவிட்டதா வரவில்லையா, வர இருக்கின்றதா, அண்மையிலே வந்துவிட்டதா, ஆனால் பாடல்கள் வெளிவந்துவிட்டன, காதல் கதை சொல்லவா என்ற திரைப்படம் ஒன்று. அந்த திரைப்படத்தில் ஒரு பாடல் நீங்கள் கேட்டிருப்பீர்கள் தான் என்று எண்ணுகிறேன். இருப்பினும் எங்கள் வானொலியில் இன்று ஒலிக்கின்றது "பிடிக்காது" என்ற வரி எடுத்து பாடுகின்றது.

இப்பொழுது ஓடிக்கொண்டிருந்த படங்கள் ஓட இருக்கின்ற படங்களிலே சிறந்த படமாக புள்ளிகளை பெற்றுக் கொண்டு வரும் ஒரு படம் திரைப்படம் ஓம் என்ற திரைப்படம். தனுஷ் மம்முட்டி இவர்கள் இணைந்து நடக்கும் படமாக அறிகின்றோம். அந்த திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலில் வாடியம்மா என்ற வரி எடுத்து ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலையும் இப்பொழுது நாங்கள் பொங்கும் புதுவெள்ளம் 43 கேட்போமே.

புருஷன் திரைப்படத்து பாடலும் ஒன்று வெளிவர இருக்கின்றது. அந்த பாடலும் நீங்கள் கேட்டிருக்கலாம். இப்பொழுது இந்த திரை நிகழ்ச்சியிலும் நாங்கள் கேட்க இருக்கின்றோம். நடிகர் விஷால் நீண்ட நாட்களுக்கு பின்பு நடித்த திரைப்படங்கள் ஒரு படம் என்று அறிய கிடக்கின்றது. பல விமர்சனங்களை பெற்றிருந்த வேளையிலே வந்த பாடலும் விண்ணை முட்டும் என்ற வரி எடுத்து பாட இருக்கின்றது. இன்றைய ஒன்றியல் தமிழ் வானொலியின் பாட்டு பொங்கும் புதுவெள்ளத்து 43வது பொங்கும் புதுவெள்ளமாக தரும் பாடல்கள் ஒரு பாடலாக புருஷன் என்ற திரைப்படத்து பாடல். மீண்டும் கூறுகின்றேன், விண்ணை முட்டும் என்ற பாடல்.

இப்பொழுது பேச்சு வழிகளில் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கின்ற பேச்சுக்கு உரித்தான பாடலாக சர்தார் என்ற திரைப்படம். சர்தார் திரைப்படம் முன்பும் வந்த வேளையில் இப்பொழுது சர்தார் 2 என்ற திரைப்படம் என்று கூறுகின்றார்கள். அப்படி ஒரு திரைப்படம், அதிலே மயில் வீரா என்ற முதல்வர் எடுத்து பாடும் ஒரு பாடல் இறுதி பாடலாக வந்து இன்று பொங்கும் புதுவெள்ளம் 43 நிறைவுக்கு கொண்டு வருகின்றது.

பிரபுகள் கேட்டு மகிழ்ந்தது பொங்கும் புதுவெள்ளம். ஒன்றியல் தமிழ் வானொலி தந்தது. மீண்டும் ஒரு பொங்கும் புதுவெள்ளத்தில் சந்திப்போம் என்று இந்த புதிய கலைஞர்களின் பாடல்களாக வெளியே வந்திருக்கின்றன. அந்த திரைப்படங்களை பார்த்து நல்ல படங்கள், வேண்டிய படங்கள், வேண்டாத படங்கள் என்று நீங்கள் தீர்மானித்தாலும் இவர்கள் வாழ வேண்டும், வளர வேண்டும் என்று கூறிக்கொண்டு கலை உலக வாழ்த்துக்களோடு மீண்டும் சந்திக்கின்றேன் என்று கூறி விடைபெறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக, அன்புடன் தமிழோடு.

0: வணக்கம். மோன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் MTR FM ரேடியோ கனடா. கலையகத்தில் இருந்து காற்றலையில் கலந்து உங்கள் காதோரத்தில் வணக்கம் என்று அன்புடன் கூறுகின்றேன். என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். இணைந்திருக்கும் இந்த வேளையில் அன்பு உறவுகளை, நீங்கள் நலம் தானா என்று அன்போடு கேட்டு நாங்களும் நலம் என்ற நல்ல செய்தியை தருகின்றேன். அனைவரும் நலமாக இருக்கின்றார்கள் என்ற எண்ணத்துடன் இப்பொழுது முதல் காற்றலையில் கலந்து வர இருக்கின்றது சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள். முதலில் ஒலிக்க இருக்கும் பாடல் ஏ நெஞ்சே என்ற வரி கொண்ட பாடல். அந்த பாடல் ஏப்ரல் மாதத்தில் என்ற திரைப்பட பாடலாகும். இந்த பாடலை அன்புடன் அனுப்பி வைத்துவிட்டு காத்துக் கொண்டிருக்கின்றார் ஆங்கிலேய நாடான இங்கிலாந்தில் இருந்து அருள் மோகன்.
1: அடுத்ததை யாரோ, அடுத்ததை யாரோ, எடுப்பதை யாரோ, எடுப்பதை யாரோ, எனதா உனதா, எனவே எனவே தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது தவிக்கிது.

அவரை தொடர்ந்து பாட இருக்கும் இனிமையான இன்னும் ஒரு பாடல், அன்பே ஆர்வுயிரே என்று மனதுருகி பாடும் அந்த பாடல் செவ்வந்தி என்ற திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை இன்று கேட்டு கொள்ள காத்து கொண்டு இருக்கின்றார் ஈழமணி திருநாட்டிலே மத்திய மாகாணத்திலே ஹட்டன் மாநகரத்திலே அன்பு டிராஞ்சி.

இவர்களை தொடர்ந்து ஒலிக்க இருக்கும் இன்னுமோர் பாடல், நெஞ்சத்தில் போராடும் எண்ணங்கள் என்ற ஜானகி சபதம் திரைப்படுத்து பாடல். ஒலிக்க இருக்கும் இந்த பாடலுக்கு உரிமை கோருகின்றார் விஜய ராணி, ஈழமணி திருநாடு, மத்திய மாகாணம் ஹண்டியில் இருந்து.

இவர்கள் கேட்கும் இந்த வேளையிலேதான் கன்னடா மொன்றியலில் தனுசன் ஒரு பாடலை அடரா சக்கை அடரா சக்கை என்ற திரைப்படத்திலிருந்து அடிதா அடிதா அடிதா என்று பாட வைக்கின்றார் விறுவிறுப்பாக.

உறவுகளை நாங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒன்றியல் தமிழ் வானொலியின் காற்றலையிலே சர்வதேச நேயர் விருப்பு பாடல்கள். அந்த வேளையில் அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் அல்பர்டா மாநிலம் கனடாவிலிருந்து சாந்தினி தந்த பாடல். அடுக்குமல்லி திரைப்படத்து பாடல் என்று கேட்க இருக்கின்றார். தென்னம் மரத்தின் என்று ஆரம்பிக்கின்றது முதல்வரி இந்த பாடலுக்கு.

மரம் தீ நீ.

அம்மை காலத்தில் தெரியுது, ஆண் காலத்தில் தெரியுது, அம்மை காலத்தில் தெரியுது, ஆண் காலத்தில்

நாட்டியமும் கூடாது.

வாரத்தோடு பண்டிகை பாரத்தோடு பாரா சங்கீதம் பாரத்தோடு

மெல்பூர்ன் மாநகரத்திலிருந்து பாட வைக்கின்றார்கள் பாஸ்கரன் மாலா இவர்கள். அக்கினி குஞ்சு பத்திரிகை நிறுவனத்தினர். அதர்மம் என்ற திரைப்படத்து பாடல்தான் இன்று அவர்கள் பாட வைக்கின்றார்கள். முத்துமணி முத்துமணி என்று வரி எடுத்து பாடுகின்றது இருவர் குரலிலே அந்த பாடல்.

அவர்களை தொடர்ந்து அடுத்த பாடலையும் ஆஸ்திரேலிய கண்டத்தில் இருந்து சிட்னி மாநகரத்து ரமணி தந்திருக்கின்றார். அடடா அடடா இவ என்று கூறும் நாலு பொண்ணு நாலு பசங்க என்ற திரைப்படத்து பாடல்.

இந்த பாடலை கேட்டு எங்களுக்கு வரும் அடுத்த பாடல் மெல்போர்ன் மாநகரம் ஆஸ்திரேலியா கண்டத்தில் இருந்துதான். நீண்ட கால உறவு பனிவிழும் மலர்வனம் என்ற நினைவெல்லாம் நித்யா திரைப்படுத்து பாடலை கேட்க வைக்கின்றார் தன்னோடு கேதீஸ் அவர்கள்.

மீண்டும் விடுமுறை முடிந்து வந்தவுடன் இணைந்து கொண்ட அன்பு உறவுகளாக, கனடா வான்கூவரிலிருந்து இளவரசி தருகின்றார் ஒரு பாடல். பஞ்சாங்கம் பார்க்காதே என்ற தவசி திருப்படுத்து பாடலை.

அவரை தொடர்ந்து இணைந்து விடுகின்றார் அன்புடன் வென்குவர் மாநிலம் கனடாவிலிருந்து வசந்தி அவர்களும். பழமுதிர் சோலையிலே என்ற ஒரு பாடல் தொடக்கம் என்ற திரைப்படத்திலிருந்து தந்திருக்கின்றார். கேட்போமே அந்த பாடலையும்.

இது மொன்றியல் தமிழ் வானொலி 24 மணி நேர தமிழ் பணி. கனடா கலையகம் ஒலிக்க கேட்கின்றோம் சர்வதேச நேயர் விருப்ப பாடல்கள்.

ஒலிக்கின்ற பாடல்களோடு அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடல் கேளாய் மகனே என்ற பாடல், உத்தமன் திரைப்படுத்து பாடல். இந்த பாடலை சிங்காரபூமி எம் சிங்கப்பூரிலிருந்து மகாலிங்கம் வளமை போல என்றும் தந்திருக்கின்றார்.

அவரை தொடர்ந்து வரும் அடுத்த பாடல் சுவிட்சர்லாந்து நாடு ஜெனீவா மாநகரம். நிதேஷன், நீங்கள் தந்த பாடல். நியூ என்ற திரைப்படத்திலிருந்து அற்புதமான ஒரு பாடல், காலையில் தினமும் கண்விழித்தாள் என்று கூறும் பாடலைத்தான் இன்று அவருக்கு விருப்பம் என்றபடியால் ஒலிக்கின்றது அந்த பாடல்.

அடுத்து ஒலிக்க இருக்கும் ஒரு பாடல் ஐரோப்பிய மண்ணை விட்டு ஈழமணித்திரு நாடு சென்று ஓய்விலே இருந்தாலும் எங்களை மறவாமல் நீ வருவாய் என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு தேவதை என்று ஆரம்பிக்கும் பாடலை என்னவள் நீங்கள் தந்திருக்கின்றீர்கள். ஒலிக்கின்றது பாடல்.

இறுதியாக ஒரு பாடலை வளமை போல இன்றும் தந்து நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் சர்வதேச நேர்விற்ப நிகழ்ச்சியை. அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய க வை சீனா ஆசான் அவர்கள் கனடாவில் இருந்து. திக்கு தெரியாத காட்டில் என்ற திரைப்படத்திலிருந்து தெரிவு செய்தது அந்த பாடல் ஒலிக்கின்றது இறுதி பாடலாக. கேட்டதெல்லாம் நான் தருவேன் என்ற வரி எடுத்து இனிமையாக

அன்பு உறவுகளை, நாங்கள் இதுவரை நிறமும் கேட்டு மகிழ்ந்தோம் தித்திக்கும் தீனான பாடல்கள். திசை எங்கும் இசை பரப்பி இன்றைய சர்வதேச நேயர் விருப்பத்தை அலங்கரித்து எங்களை மகள வைத்தது என்றுதான் கூற வேண்டும். இந்த பாடல்களை தெரிவு செய்து அனுப்பி வைத்த உறவுகளுக்கும் கேட்டு மகிழ்ந்த உலகளாவே இருக்கும் இனிய நேயர்களுக்கும் என் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி மீண்டும் சந்திக்கின்றேன் என்று இந்த நிகழ்ச்சியை இப்பொழுது நிறைவுக்கு கொண்டு வருகின்றேன் என்றும் உங்கள் அன்பின் சிந்தனை செல்வன். வாழ்வோம் வளமாக அன்புடன் தமிழோடு.

0: அன்பே அவனது வழியாகும்.
1: இப்பொழுது முதல் காற்றலையில் வலம் வருகின்றது நேயர் நேரம்.

உளம்பி போல என்றும் நேயர் நேரத்துக்கான முதல் பாடலை கேட்போம். மறந்தே போச்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்படியான ஒரு பாடல் அத்தையா மாமியா திரைப்படத்தில் பாடிய அந்த பாடல் இன்று பாட வருகின்றது. தஞ்சாவூர் மாவட்டம் நாச்சியார் கோவில் ஞானசேகரன் உங்களுக்கான பாடலாக, நீங்கள் மட்டுமல்லாமல் உங்களோடு இணைந்து தமிழ்ச்செல்வி, சித்தார்த்தன், பத்மினி, சீரலாதன், சண்முகப்பிரியா இவர்களோடு, எடப்பாடி வில்லாண்டி வலசு, துறை பாண்டியன், காந்திமதி இவர்களும் இணைகின்றார்கள். கேட்போம் அனைவரும்.

உறவுகளோடு உறவுகளாக மீண்டும் ஒரு பாடல். ஒரு தாயின் வயிற்றில் என்ற முதல் வரியோடு உரிமை குரல் என்ற திரைப்படத்திலிருந்து பாட இருக்கின்றது. வளமையாக வாழ்த்துக்கள் கூறி இணைந்து கொள்வார் மயிலாப்பூர் மயிலை பட்டாபி அவர்கள் தமிழ்நாட்டில் இருந்து. இன்றும் அவர் கேட்கும் இந்த பாடலை வளமை போல கண்ணன் சங்கரி, ரவி, மாலதி, உஷா, சேகர், ரமேஷ், ரேவதி, வெங்கடேஷ், சுதா இவர்களோடு குமார், அருணா, கர்ண, ஆகாஷ், ஹரிஹரன், ஸ்ரீராம், சிவா, ஆத்மநாபன், பாலகுமார், ஜனனி ஆகியோரும் இணைந்திருக்கின்றார்கள். ஒரிக்கின்றார்கள்.